நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்தியலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 6 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 13 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 27 தேதி சனிக்கிழமை. இனி காப்பி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: காப்பி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டீர்கள். இனி
1: குறளமுதம்
2: நீத்தார் பெருமை மூன்றாம் அதிகாரம் ஆறாவது குறட்பா.
3: செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய செயற்கரிய செய்கலாதார்.
2: மக்களின் செய்தற்கரிய செயலாகிய ஐம்புலன்களையும் அடக்குதலை செய்பவர் பெரியோர், அவ்வாறு செய்ய முடியாதவர் சிறியோர்.
3: செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய செயற்கரிய செய்கலாதார்.
1: குறளமுதம் கேட்டீர்கள்.
0: உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்து உதட்டில் புன்னகை மலர, இன்று நம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகள் தரும் நிகழ்ச்சிகளின் நிரல் இதோ. இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள். 6:15 தெய்வீக கானங்களோடு ஆனந்தராகம். 6:35 மடல் மாணிக்கம். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7:00 சுழல் விளக்கு தொடர்ந்து மலரும் காலை மலர். இதில் சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், தோல் நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் கே அகிலா அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8:00 மனம் விரும்பும் புத்தம் புது பாடல்களோடு இதயராகம். 8:50 சர்மரோக நிவாரண சைவால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் சோழர் கால செப்பேடுகள். தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலக தமிழ் பண்டிதர் முனைவர் மணிமாறன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 10:00 உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள். லேசா லேசா உன்னாலே உன்னாலே திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 11:00 சரிகம ரசிகம பிலகரி ராகத்தில் அமைந்த திரைசை பாடல்கள் விளம்பரம். 11:30 ஸ்டம்ப்டு. நண்பகல் 12:10 மங்கையர் உலகம். 12:50 பாப் கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1:00 மதுரை கீதம். 1:30 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. வாழ்வியல் ரகசியம் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். இந்நிகழ்ச்சியை முதல் அலைவரிசையில் காலை 8:45 கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள்.

2:15 வேளாண் அரங்கத்தில் சுகாதாரமான இறைச்சி உற்பத்தியும் மதிப்பு கூட்டுதலும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ சிவகுமார் அவர்கள். 2:30 மணிமலர், இதில் லிட்டில் ஸ்டார் பங்கேற்கிறார் டி ஸ்வஸ்திகா அவர்கள். தொடர்ந்து சிறுவரிசை மேடை என் எஸ் சுமத்யுதி பாட்டு. நிறைவாக கதை என்னும் தேவதை கேட்கலாம். இசைத்தூரல் வரும் 3 மணிக்கு, மாலை 4 மணிக்கு வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள், இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன் மாலை 5 மணிக்கு, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 நலம் தரும் யோகா வழங்குகிறார் யோகா பயிற்றுனர் பி பிரியதர்ஷினி அவர்கள். 6:30 மாநில செய்திகள், 7:00 முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45 சயின்ஸ் பிரியா. வண்ண இலை குறித்த தகவல்களோடு தொழில் முனைவர் ஜே ஹர்ஷா இம்லான் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 7:25 உழவர் உலகம், நெல் சாகுபடிக்கேற்ற பண்ணை கருவிகள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி குமுளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் பி காமராஜ் அவர்கள். 8:00 பிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் நிலவரத்தை தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து வரும் இரவு இசை இனிமை. 9:15 இசைந்து வரும் இனிய ராகம். 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 9:00 அரங்கிசையில் ஸ்ரீராம் கிருஷ்ணன் அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை கேட்டு ரசிக்கலாம். சேர்த்தலே ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கடம். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் யு ஸ்ரீனிவாஸ் மாண்டலின். 7:00 விழுப்புரம் மாவட்ட செய்தி மடல் இடம்பெறும். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் பிரபாத் முகோபாத்யா அவர்களின் சாந்தூர் இசை கேட்டு ரசிக்கலாம்.

இவையாவும் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்று வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ச்சியாக இருங்க. இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு சிறுகாம்பூர்ல இருந்தாலும் சரி, சிங்கப்பூர்ல இருந்தாலும் சரி, உலகத்துல எந்த மூலம் முடுக்கல நீங்க இருந்தாலும் கேட்டு ரசிக்கிறதுக்கு உங்களோட அலைபேசியில நியூஸ் ஆன் ஏர் செயலிய பதிவிறக்கம் செஞ்சு வச்சுக்கோங்க. நிகழ்ச்சிகளை எப்போதும் கேட்டு மகிழ்ச்சியா இருங்க. இனி நாம கேட்கலாம்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கல்பாக்கத்தில் உள்ள இந்திராகாந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் அதிவேக ஈனுலை சோதனை உலையில் இருந்து பெறப்பட்ட வெப்பத்தை பயன்படுத்தி உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் 1.5 டிரில்லியன் என்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார்.

0: கேரளாவில் நிகழ்ந்து சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜெராட்டரில் நள்ளிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் செனகல் 5-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி வருவது பாரதிப்பண்.

0: I shared belief in the immense opportunities that lie ahead. He also invited businesses across both nations to deepen engagement, accelerate innovation, and invest with greater ambition for shared prosperity as CETA opened new frontiers for growth. In Venezuela, death toll in two powerful earthquakes has risen to 920. Nearly 3,300 people have been injured. Rescuers are searching through rubble in a rush to save lives after earthquakes struck near the capital. The first 7.2 magnitude quake was followed seconds later by an even stronger 7.5 magnitude one, both occurring close to the surface, making destruction more severe. The country's interim president, Delcy Rodriguez, has declared a state of emergency. India has launched Operation Amistad in response to devastating earthquakes in Venezuela that caused extensive loss of life, injuries, and widespread destruction. Operation Amistad is a humanitarian assistance and disaster relief mission in a gesture of solidarity with the people of Venezuela. External Affairs Ministry said in a statement that as part of the operation, two Indian Air Force C-17 Globemaster aircraft departed for Venezuela yesterday, carrying humanitarian relief supplies and a 41-member rescue team to assist the ongoing relief and rescue efforts. The relief consignment included a self-reliant Indian Medical Task Force, an Indian Army field hospital unit with HADR pallets and medicines, 30 tons of relief supplies, 6 tons of medicines and medical equipment, and 2 Bhishma Cube portable hospitals. U.S. Secretary of State Marco Rubio announced a U.S.-mediated framework agreement between Israel and Lebanon aimed at achieving lasting peace and security. The proposed deal includes a ceasefire contingent on Hezbollah halting all attacks and withdrawing from southern Lebanon. Announcing the framework, Rubio described the agreement as the first step toward restoring stability while acknowledging that the path ahead would be challenging but equally vital. In the FIH Men's Pro League Hockey, India thrashed Pakistan 7-1 at the Lee Valley Hockey and Tennis Centre in London. After Abubakar gave Pakistan an early lead, India staged a remarkable comeback with 7 different goal scorers. Sukhjeet Singh and Harmanpreet Singh scored in the second quarter, while Hardik Singh, Jugraj Singh, Abhishek and Rajkumar Pal added 4 more goals in the third. Dilpreet Singh completed the rout with a goal in the fourth quarter. India will next face England tomorrow. In FIFA World Cup 2026, France defeated Norway 4-1 in Group 1 clash at Boston Stadium in Massachusetts, US. Ousmane Dembele scored a first-half hat-trick, helping France to finish at the top of the Group 1. In another Group 1 fixture, Senegal defeated Iraq 5-0 in Toronto. This big win keeps Senegal in contention of reaching last 32 as one of best third-place teams. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள்.
3: உலகம் எப்போது தோன்றியது யாருக்கும் தெரியாது. ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் உலகம் தோன்றியது என்று சுருக்கமாக சொல்லிவிடலாம். அதன் பின்பு உயிர்கள் தோன்றின. மற்ற உயிர்களின் பரிணாம வளர்ச்சியில் மனிதன் தோன்றினான். அவனது உழைப்பே இன்றைய உலகமாக உருமாறி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மனிதன் வளர்ச்சி அடைவது போலவே உலகமும் வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது. மனிதனின் அறிவு வளர்ச்சியாலும் அறிவியல் வளர்ச்சியாலும் உலகம் புதிய உலகமாக பொன்னுலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போதைக்கப்போது இயற்கை பேரிடர்கள் உலகத்தை சிதைத்து கொண்டிருக்கின்றன. குமரிக்கண்டம் கடற்கோளால் மறைந்துவிட்ட கொடுமையை வரலாறு கூறுகிறது. அங்கிருந்த மக்கள் தப்பி பிழைத்து பல்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்துள்ளனர். நாடுகளுக்கு இடையே ஏற்படும் போர்களும் உலகத்தை ஒவ்வொரு நாளும் சிதைத்து கொண்டிருக்கின்றன. இது பற்றி சிந்தித்த சங்க புலவர்கள் உலகம் அழியாமல் நிலை பெற்றிருப்பதற்கான காரணத்தை அறிந்து கூறியுள்ளனர். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்தில் போருக்கு குறைவில்லை. அந்த போர்களை புலவர்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். அறிவு சார்ந்த புலவர்களுக்கு அரசர்களிடம் மரியாதை இருந்தது. அவர்கள் கூறியதை அரசர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். அப்படியானால் அந்த புலவர்கள் உலகம் நடைபெற்றிருப்பதற்கு

0: கூறுவது காரணம் என்ன? உண்டால் அம்மா இவ்வுலகம், இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிலர் அஞ்சுவது அஞ்சி புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோன்றாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்று புறநானூறு பாடுகிறது. கடவுள் மாய்ந்த பெரும் வழுதி என்னும் புலவர் பாடிய பாடல் இது. ஒரு நாட்டுக்கு பெருமை என்பது சான்றோர்கள் வாழ்வதுதான். கிரேக்கத்துக்கு பெருமை என்ன? சாக்ரடீஸ். பிரெஞ்சு புரட்சிக்கு வால்டேர் ரூசோ. இந்தியாவுக்கு பெருமை ஞானிகளும் முனிவர்களும் சித்தர்களும். தமிழ்நாட்டுக்கு பெருமை என்ன? திருக்குறள் பாடிய திருவள்ளுவர் என்று பாரதி பாடுகிறார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்கிறார் அவர். இப்போதும் கூட நல்லவர்கள் இருப்பதால்தான் நாட்டில் மழை பெய்கிறது என்று கூறுகின்றனர். நல்லவர் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று நீதி நூல் கூறுகிறது. தமக்காக மட்டும் வாழாமல் பிறர் நலனுக்காக வாழ்பவர் இருப்பதனால்தான் உலகம் அழியாமல் நிலை பெற்றிருக்கிறது என்று சங்க இலக்கியமாகிய புறநானூறு பாடுகிறது. அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? தேவாமிர்தமாகவே இருந்தாலும் தனியாய் உண்ணமாட்டார்கள், மற்றவர்களோடு பகிர்ந்தே உண்பர். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பரும் செல்வராயினும் என்று மற்றொரு பாடல் கூறுகிறது. அக்காலத்தில் விருந்து என்பதே பல பேரோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு உண்பதாகும். அத்தகைய சான்றோர்கள் கோபம் கொள்ள மாட்டார்கள். கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பது பழமொழி. அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சுவர், சோம்பி இருக்க மாட்டார். புகழ் கிடைப்பதாக இருந்தால் சான்றோர் உயிரையும் கொடுப்பர். பழி வருவதாக இருந்தால் உலகமே கிடைத்தாலும் ஏற்க மாட்டார். அத்தகைய சான்றோரையே நல்லவர் என்று உலகம் குறிப்பிடுகிறது. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று மூதுரை என்னும் நீதிநூல் கூறுகிறது. எனவே நாம் நல்லவர்களோடு இணங்கி வாழ்வோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் புலவர் உதயை மு. வீரையன் அவர்கள்.
2: இது திருச்சிராப்பள்ளியின் வானொலி அலைவரிசை, என்றென்றும் தருமே உங்களுக்கான இன்னிசை.

எண்ணத்தில் தூய்மை, சொல்லில் இனிமை, செயலில் நேர்மையும் கொண்டதுதாங்க எளிமையான மகிழ்ச்சியான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எப்போதும் நமக்கு அமைய எல்லாம் வல்ல இறைவனை இன்னிசையால் வரவேற்க வருகிறது ஆனந்த ராகம். முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடியது.

பாவங்கள் மறந்து செல்வங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைய எல்லாம் அல்ல இறைவனை இன்னிசையால் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இது ஆனந்த ராகம்.

சுசிலா பாடிய பாடல் கேட்டு நின்றிருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்தராக. நேர்களே, திருச்சி திருவரம்பூர் ஸ்ரீ ஜெய் சந்தோஷி மாதா திருக்கோயில் 24ஆம் ஆண்டு திருவிழாவில் இன்று காலை 9 மணிக்கு அருள்மிகு சர்வசித்தி விநாயகர், அருள்மிகு செந்தில்நாத முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம், கலச அபிஷேகம், தீப ஆராதனை நடைபெறும். ஆனந்த ராகத்தின் நிறைவாக சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 13 நாள் சனிக்கிழமை. இப்போது கேட்கலாம் உங்களுக்காக ஒரு கடுதாசி.
1: அன்புள்ள முருகனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். ஒரு பத்திரிகை செய்தி நம்மள பயம் கொள்ள செய்தது. அதாவது கொத்தமல்லி கட்டு வாங்குறோம், வாசனைக்கு பயன்படுத்துறோம், சமையல்ல எதுலெல்லாம் போட முடியுமோ அதுலெல்லாம் நம்ம வீட்டு பெண்மணிகள் போட்டுடுவாங்க. கொத்தமல்லி துவையல் செய்து வச்சுட்டா

0: எப்ப வேணும்னாலும் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சாதத்துல போட்டு நல்லெண்ண லேசா ஊத்தி பிசைஞ்சு சாப்பிடலாம். இப்படி ஏதாவது ஒரு ரூபத்துல இந்த கொத்தமல்லி நம்ம அன்றாட உணவுல சேர்க்கப்படுது. நாமளும் சாப்பிட்றோம், நல்லதுதான். ஆனா என்ன பயம்னா, அந்த கொத்தமல்லி கட்டுல பார்த்தீனியம் என்ற களைச்செடியும் சேர்த்து கட்டப்பட்டிருக்குன்னு பத்திரிகை செய்தி. இது எப்படி அதுல சேர்ந்தது? யாரோட கைங்கரியம்? பூவோட நார் சேரலாம், தவறில்ல. கொத்தமல்லி தழையோட பார்த்தீனியம் என்ற களைச்செடி சேரலாமா? அத விஷச்செடின்னு கூட சொல்லுவாங்க. இதை எங்கேயும் வளர விட கூடாதுன்னு அரசு சார்பா ஒரு இயக்கமே நடத்துவாங்க. காரணம், பார்த்தீனியம் பலருக்கும் அலர்ஜி ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடியது, ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கும் காரணியாக இருக்கு. ஒரு செடி ஓரிடத்தில் வளர்ந்துடுச்சுன்னா அதன் விதை விழுமிடமெல்லாம் முளைச்சிரும். அந்த அளவுக்கு பல்கி பெருகக்கூடிய களைச்செடி பார்த்தீனியத்தை கொத்தமல்லி கூட சேர்த்து வைக்கலாமா? முருகனையா, கடையில கீரையெல்லாம் வாங்கும் போது பார்த்து கவனமா வாங்குங்க. ஏன்னா எதுல எதை சேர்த்து விற்பனை செய்வாங்கன்னு நமக்கு தெரியறது இல்ல. பப்பாளி விதைகளை மிளகு கூட கலந்துடுறாங்களாம். மண்ணு மரத்துள்ள கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு, கொஞ்சம் வேப்பெண்ணெய கலந்து வேப்பம் புண்ணாக்குன்னு விற்பனை பண்ணிடுறாங்களாம். அதே போல நிறைய உரங்கள் விற்பனை ஆகுது. அதுலெல்லாம் விலை மலிவா கிடைக்கும் பொருட்களை கலந்து கொடுத்துடுறாங்களாம். கால்நடை தீவனங்கள்ல மரவள்ளி திப்பி மாவு கலந்து கொடுப்பதெல்லாம் அங்கங்க நடைபெற்று கொண்டுதான் இருக்கு. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ஒரு விவசாயி, ஒரு வியாபாரி கொத்தமல்லி கட்டுல பார்த்தீனியத்தை சேர்த்து வச்சு வித்துடுறாரா, இல்ல தெரியாம சேர்ந்து வந்துடுச்சா? எல்லாம் அந்த இறைவனுக்கே வெளிச்சம். எல்லாம் நியாயமா நடைபெறணும். மாதம் மும்மாரி மழை பெய்தது அந்த காலத்துல, இப்போ பெய்யுதா? பருவமழையே சரியா பெய்ய மாட்டேங்குது. எப்பவாவது ஒரு மழை புயல் காரணமா அடி அடின்னு அடிச்சு பேஞ்சிடுது. அதனால நமக்கு நிறைய இழப்பு. இதெல்லாமே ஒன்னோடு ஒன்னு இணைந்தது தான். எல்லோருக்கும் கடமை பொறுப்பு இருக்கு. இந்த சமூகத்தின் மேல அக்கறை காட்டணும். தேன்ல வெள்ளப்பாகு கலக்கிறதெல்லாம் கூட நடைபெறுது. எதை சம்பாதிச்சு எங்க கொண்டு போக போறோம்? மஞ்சள் பொடி, தேங்காய் எண்ணெய், உணவு எண்ணெயில கலப்படம், நெய்யில கலப்படம். முருகனையா, உணவியல் வல்லுநர்களும் இத பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கலப்படம் செய்வோரை கண்டுபிடிச்சு தண்டனையும் வாங்கித்தான் தர்றாங்க. ஆனா நம்ம நாடு மிகப்பெரிய நாடு, ஜனநாயக நாடு. எவ்வளவு பேரை எத்தனை அரசு அலுவலர்கள் கண்காணிச்சுட்டு இருக்க முடியும்? சமையல் எண்ணெய் கலப்படத்தினால வாயு தொல்லை, காமாலை, ஈரல் நோய்கள், கண் பார்வை மந்தம், வயிற்று போக்குன்னு பல பிரச்சனைகள் ஏற்படும். மிளகாய்த்தூள்ல செங்கல் பொடி, காங்கோரட் கலக்கப்படுதான். மல்லித்தூள்ல மரத்தூள், குதிரை சாணம், மேலக்கைட் பச்சை வேதிப்பொருள் கலக்கப்படுதுன்னு சொல்றாங்க. மஞ்சள் தூள்ல காரிய குரோமேட், மெட்டானில் என்ற வேதிப்பொருள் கலக்கிறாங்களாம். இதனால கருச்சிதைவு கூட ஏற்படுதான். நெய்யில வனஸ்பதி, மிருக கொழுப்பு, வெண்ணெயில மைதா மற்றும் மணிலா மாவு கலக்கப்படுதுன்னு சொல்றாங்க. எச்சரிக்கை தேவை. வாங்கும் பொருள் தரமானதா, அக்மார்க் முத்திரை இருக்கான்னு பார்த்து வாங்கி பயன்படுத்தணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததா உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாமக்கல் மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். அடுத்த 3 நாட்களுக்கான நாமக்கல் மாவட்ட வானிலையில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இம்மாதம் 30ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. பகல் வெப்பம் 34 டிகிரி செல்சியஸுக்கு மிகாமலும் இரவு வெப்பம் 25 டிகிரி செல்சியஸாகவும் காணப்படும். காற்றின் திசை பெரும்பாலும் மேற்கு தென்மேற்கு திசையிலிருந்து வீச அதன் வேகம் மணிக்கு 6 முதல் 8 கிலோமீட்டர் என்ற அளவில் வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 40 முதல் 80% நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கால்நடை பண்ணையாளர்களே, ஆடுகளுக்கு தீவன தேவையை பூர்த்தி செய்வதற்காக தென்மேற்கு பருவமழை காலத்தில் வேளாண் காடுகளை உருவாக்க மரங்களை நடவு செய்யலாம். வாய்க்கால் வரப்புகளில் கிழக்கு மேற்காக 1:1 என்ற இடைவெளியில் வேல், வாகை, கல்யாண முருங்கை, ஆலமரம், சுபாபுல், கிளைரிசிடியா, கொடுக்காப்புளி, அகத்தி மற்றும் முருங்கை போன்ற தீவன மரங்களை நடவு செய்யலாம். மர வரிசைகளுக்கு இடையே அதிக இடைவெளி கொடுப்பது நல்லது. ஆடுகளின் தீவன தேவையில் பாதியளவு வாகை, கிளைரிசிடியா, சுபாபுல் மற்றும் ஆலமர இலைகளை கொடுப்பதால் புற்களை

0: மட்டும் உண்ணும் ஆடுகளை விட உற்பத்தி திறன் மற்றும் சத்து பயன்பாடு அதிகம் என ஆராய்ச்சிகள் மூலம் தெரிய வந்துள்ளது. மர வரிசைகளுக்கு இடையே புற்கள் அதாவது கினியா மற்றும் கொழுக்கட்டை புல், பயிறு வகை தீவனங்களான முயல் மசால், வேலி மசால், குதிரை மசால், தட்டை பயிறு போன்றவைகளை பின்னாளில் பயிரிடலாம். வேளாண் காடுகளில் குறைந்தது 30% பயிறு வகை பயிர்கள் வளர்ப்பதால் மேயும் ஆடுகளுக்கு போதிய அளவு புரதம் மற்றும் கால்சியம் சத்துக்கள் கிடைக்கும் என நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இம்மாதம் 30 வரை லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகலாம். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மணிக்கு 6 முதல் 10 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு, வடமேற்கு, தென்மேற்கு திசைகளிலிருந்து காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நெல் சாகுபடியாளர்களே, உயிர் உரங்கள் தாவரங்களுக்கு ஊட்டச்சத்து கிடைப்பதை அதிகரிக்கின்றன, வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன, மண்ணின் ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கின்றன. குறிப்பாக அசோஸ்பைரிலம் நைட்ரஜன் அதாவது ஒரு பருவத்திற்கு 1 ஹெக்டருக்கு 80 கிலோ தலைச்சத்தை நிலைநிறுத்த செய்கிறது. நெல்லில் பச்சையம் தானிய புரதத்தை மேம்படுத்தவும் அறியப்படுகிறது. இந்த நடைமுறைகள் ரசாயன உரங்களை நம்பி இருப்பதை 50% வரை குறைக்கலாம். குறுவைப்பட்டம் நெல் நடவு செய்யும் விவசாயிகள் நெல் நடவுக்கு முன்பாக 1 ஏக்கருக்கு அசோஸ்பைரிலம் 1 கிலோ, பாஸ்வோபாக்டீரியா அல்லது அசோஃபாஸ் 1 கிலோ வீதம் 40 லிட்டர் தண்ணீரில் கலந்து கரைசல் தயார் செய்து நெல் நாற்றுகளின் வேர்களை கரைசலில் 15 முதல் 30 நிமிடம் வரை நனைத்து பின் நடவு செய்ய வேண்டும் என புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் அறிவிக்கிறது. அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் சுகாதாரமான இறைச்சி உற்பத்தியும் மதிப்பு கூட்டலும் நேர்முகம். பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஏ. சிவக்குமார் அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் நெல் சாகுபடிக்கு ஏற்ற பண்ணை கருவிகள் நேர்முகம். பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி குமுளூர் வேளாண் பொறியியல் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி. காமராஜ் அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக, கேட்க மறவாதீர்.
1: இனி கேட்கலாம்
2: வணக்கம் மாநில செய்திகள், வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டு செல்கிறார். 2015 பின்னர் அந்நாட்டிற்கு பிரதமர் செல்வது இது 2வது முறையாகும். அந்நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் அவர் பங்கேற்கிறார். இந்த கொண்டாட்டங்களில் இந்திய ராணுவத்தின் ஒரு குழுவினரும் இந்திய கடற்படையின் 2 கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பயணத்தின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மேனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடவுள்ளார். தனது பயணத்தின் ஒரு பகுதியாக செஷல்ஸ் நாட்டு நாடாளுமன்றத்திலும் திரு மோடி உரையாற்றவுள்ளார். அங்குள்ள இந்திய

0: வம்சாவளியினரையும் சந்தித்து உரையாட பிரதமர் திட்டமிட்டுள்ளார். கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் அதிவேக ஈநுளை சோதனை உலையில் இருந்து பெறப்பட்ட வெப்பத்தை பயன்படுத்தி உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. நாட்டின் தூய்மையான எரிசக்தி மற்றும் மேம்பட்ட அணுசக்தி திட்டத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையத்தை நேற்று அணுசக்தி துறையின் செயலாளர் மற்றும் அணுசக்தி ஆணையத்தின் தலைவருமான திரு அஜித் குமார் மொஹந்தி தொடங்கி வைத்தார். மும்பையில் உள்ள பாபா அணு ஆராய்ச்சி மையத்தால் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட வெப்ப வேதியியல் செயல்முறையை பயன்படுத்தி அணுசக்தி மூலம் ஹைட்ரஜன் உற்பத்தியை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு தொழில்நுட்ப செயல் விளக்க மையமாகவும் இந்த நிலையம் செயல்படும் என்று அவர் கூறினார். அணுசக்தி மூலம் கிடைக்கும் வெப்பத்தை ஹைட்ரஜன் உற்பத்தியுடன் வெற்றிகரமாக ஒருங்கிணைப்பது ஒரு முன்னோடி தொழில்நுட்பத்தின் திருப்புமுனை என்றும் அவர் தெரிவித்தார். மேம்பட்ட அணு உலைகளை பயன்படுத்தி பெரிய அளவிலான கார்பன் இல்லாத ஹைட்ரஜன் உற்பத்திக்கான நம்பிக்கையை இந்த நிலையம் ஏற்படுத்தியுள்ளதாக கல்பாக்க அணு ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் திரு ஸ்ரீகுமார் பிள்ளை கூறினார். தமிழகத்தின் பொருளாதாரம் 1.5 டிரில்லியன் என்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கட்டப்பட்டு வரும் டிஜிட்டல் நூலகத்தை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக மாவட்டம் தோறும் மைதானங்கள் கட்டுமானப் பணி நடைபெற்று வருவதாக கூறினார். கணினி அடிப்படையிலான டிஜிட்டல் நூலகம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தொழிற்சாலைகளில் சிறார்களை பணியில் ஈடுபடுத்த ஏற்கனவே தடை உள்ளதால் இதுகுறித்து அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் திரு குமார் கூறினார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தவேக அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சில மாநகராட்சிகளில் தூய்மைப் பணியை தனியார் வசம் ஒப்படைக்க மாநில அரசு முடிவு செய்தபோது அதை திரும்பப் பெற வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறினார். தாட்கோ மூலம் வங்கிகளில் கடன் பெறும் முறையை எளிதாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுமானம் தொடர்பாக தமிழ்நாடு கர்நாடகா இடையே பிரச்சினை உள்ள நிலையில் இந்த நியமனம் நியாயமற்றது என்று தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் அதிகரித்து வரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாநில அரசை திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தவேக கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதற்காக விசிக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை விமர்சிப்பது சரியல்ல என்று தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. திருச்சியிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் அதிவிரைவு ரயில் இன்று காலை 7:15 புறப்பட வேண்டிய நிலையில் 9:00 புறப்பட்டு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் கச்குடா விரைவு ரயில் நாகர்கோவிலில் இருந்து இன்று காலை 9:25 பதிலாக நண்பகல் 12:05 புறப்பட்டு செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் திண்டுக்கல் இடையிலான விரைவு ரயில் தாமரைப்பாடி திண்டுக்கல் இடையே பகுதியளவு இன்று ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது திரும்பப் பெறப்படுவதாகவும் இந்த ரயில் வழக்கமான கால அட்டவணைப்படி இயங்கும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல்

உடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். கொலம்பிய அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அபிலாடோ டி லா எஸ்பிரிலாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மும்பையில் 3 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை

0: மும்பையில் 3,75,00,000 ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை அம்மாநில காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் சில கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயிலின் சோதனை ஓட்டம் நேற்று தில்லி ஜின் இடையே நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் அமோனியா கசிவு ஏற்பட்ட தனியார் தொழிற்சாலையில் மாவட்ட ஆட்சியர் திரு கவிதா நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தர்மபுரியில் சாலை விபத்தில் உயிரிழந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான கண்ணுவின் உடல் உறுப்புகள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. அழியும் நிலையில் உள்ள அரிய வகை உயிரினங்களை அறிவியல் பூர்வமாக அடையாளம் காணும் நிலையான நடைமுறையை தேசிய பல்லுயிர் ஆணையம் வெளியிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. லண்டனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தின் முதல் பாதியில் பாகிஸ்தான் வலுவான நிலையில் ஒரு கோல் அடித்தபோதும் இந்திய அணியினர் சுதாரித்துக் கொண்டு திறமையாக விளையாடியதால் அடுத்தடுத்த கோல்களை அடித்தனர். இரண்டாவது பாதி ஆட்டத்தில் சுக்பித் சிங் மற்றும் ஹர்மன்பிரீத் சிங் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்து அணியை முன்னிலைப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஹர்தீக் சிங், ஜுக்ராஜ் சிங், அபிஷேக் மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்து இந்தியாவின் கோல் எண்ணிக்கை உயர்த்தினர். ஆட்டம் முடியும் முன்பு தில்பிரீத் சிங் ஒரு கோல் அடித்தார். இந்தியா அயர்லாந்து இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நேற்று நடைபெற்றது. இதில் அயர்லாந்து 34 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய அயர்லாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 18.5 ஓவரில் 148 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இதயம் வருடும் இன்னிசை இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: ஃபீல்ட் மார்ஷல் சாம் மனேக்ஷாவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2008. 1971 போரில் பாகிஸ்தானை தோற்கடித்து சரணடையச் செய்தவர். திரைவானில் ஜொலித்த முந்தைய தலைமுறை இசையமைப்பாளர்களுக்கெல்லாம் முன்னோடி சி.ஆர். சுப்பராமன் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1952. வாழ்ந்தது 28 ஆண்டுகள். அதில் 10 ஆண்டுகால பட வாழ்க்கை. லவங்கி தொடங்கி சண்டிராணி ஈராக 25 படங்களுக்கு இசையமைத்தார். தயாரிப்பாளராகவும் இருந்தார். மேலை நாட்டு இசையை திரைப்பட பாடல்களில் புகுத்தி புதுமை செய்தவர் சி.ஆர். சுப்பராமன். 90களின் இறுதி வரை தில்லியின் சிந்தனையாளர்களும் அரசியலாரும் தீவிர வாசகர்களும் ஆவலுடன் ஒரு பத்திரிகை வரவுக்காக காத்திருப்பார்கள். சவால் மிக்க பிரச்சனைகளில் நிகில் சக்கரவர்த்தி என்ன சொல்கிறார் என்பதை அறிவுஜீவிகள் ஆர்வம் மேலிட அறிய காத்திருந்த காலம் அது. 1950களில் தொடங்கி மெயின் ஸ்ட்ரீம் இதழின் முகமாக இருந்தவர் நிகில் சக்கரவர்த்தி. விடுதலை போராட்ட காலத்தில் பொது உடைமை போராளியாக இருந்தவர் பின் தானே ஒரு பத்திரிகை முகமையை நிறுவினார். முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் உதவியாளர் ஒட்டுக்கேட்பு விவகாரம் பற்றி எழுதி நாடாளுமன்றத்தில் புயலை கிளப்பியவர் அவர். இந்திய பொதுச்சேவை ஒலிபரப்பு கழகமான பிரசார் பாரதியின் முதல் தலைவராக இருந்த நிகில் சக்கரவர்த்தியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1998. உலகின் அழகானவற்றை பார்க்கவோ தொடவோ முடியாது, அவற்றை இதயத்தால் உணரவே முடியும் என்ற ஹெலன் கெல்லர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1880. பேசுகிற, பார்க்கிற, கேட்கிற சக்தியை இழந்தவர், பகீரத முயற்சியால் ஆள் போல் விருட்சமாய் உயர்ந்தவர், ஆனி சலீவன் போன்ற ஆசிரியர் அன்போடும் அக்கறையோடும் கற்றுக் கொடுத்ததால் எப்படிப்பட்ட குழந்தையையும் நம்ப முடியாத, கற்பனைக்கு அப்பாற்பட்ட எந்த சாதனையையும் நிகழ்த்த முடியும் என்பதற்கு இவரின் வாழ்க்கை முன்னுதாரணம். ஹெலன் கெல்லர், ஸ்டோரி ஆஃப் மை லைஃப், லைட் இன் மை டார்க்னஸ், த வேர்ல்ட் ஐ லிவ் இன், ஆப்டிமிசம் உள்ளிட்ட தன்னம்பிக்கை தரும் நூல்களை தந்துள்ளார். புதுக்கோட்டை அடுத்த பெருங்களூர்

ஓர் இலக்கிய கர்த்தாவை ஈன்று இந்தியாவையே கவனிக்க வைத்தது. தமிழுக்கு முதல் ஞானபீட பரிசை பெற வைத்த அகிலன் பிறந்த ஊரல்லவா அது. பெற்றோர் இட்ட பெயர் அகிலாண்டம். காந்திஜியின் அறைகூவல் கேட்டு கல்லூரி படிப்பை விட்டார். முதலில் ரயில் அஞ்சல் பிரிவில் வேலை பார்த்தார். பின் சென்னை வானொலியின் இலக்கிய தயாரிப்பாளரானார். ஆனால் எப்போதும் எழுதிக்கொண்டே இருந்தார். ராஜேந்திர சோழன் வரலாற்றை வேங்கையின் மைந்தனாக தந்தார். அதற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. பண்பாட்டு செழுமையோடு அவர் படைத்த இலக்கிய செல்வங்கள் பல பல. இசையமைப்பாளர் ராகுல் தேவ் பர்மன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1939. யாதோங் கி பாராத், ஷோலே, ஆந்தி உள்ளிட்ட பல வெற்றி படங்களுக்கு இசையமைத்துள்ளார். விமானத்தில் ஆர் டி பர்மனுடன் ராஜேஷ் கன்னா பயணித்த போது ஏதாவது டியூனை ஹம் செய்யுமாறு ஆர் டி பர்மனிடம் கேட்க, அப்போது உதித்த பாடல்தான் கட்டி பதங் படத்தில் வரும்

0: பயோலி எக்ஸ்பிரஸ் என அன்போடு அழைக்கப்படும் பிடி உஷா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1964 பயிற்சியாளர் ஓ எம் நம்பியாரால் கண்டெடுக்கப்பட்ட தங்கமங்கையான இவர் ஒலிம்பிக் போட்டியின் இறுதி வரை சென்ற முதல் இந்திய பெண் என்ற பெருமையை பெற்றவர். 100க்கும் மேற்பட்ட தேசிய சர்வதேச விருதுகளை வென்றுள்ள பிடி உஷா வெற்றிக்கு உழைப்பு, விடாமுயற்சி, தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் மிகவும் அவசியம் என்பதோடு உண்மையான உழைப்பு என்றுமே வீண் போகாது என்கிறார்.
1: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.
2: இணைந்திருப்போம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

இளைஞர்களின் புத்தெழுச்சியால் தேசம் வளர்ச்சியின் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது. உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட தேசமாக இருக்கும் இந்தியாவில் சுமார் 65% பேர் 35 வயதிற்கு குறைவானவர்களாகவும் 50% பேர் 25 வயதிற்கு குறைவானவர்களாகவும் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த இளைஞர் வளத்தை நம்பியே வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்யவும் தொழில் நிறுவனங்களை தொடங்கவும் ஆர்வமாக வருகிறார்கள். வெளிநாடுகளில் இருக்கும் நிறுவனங்கள் நம் இளைஞர்களின் திறமையை முழு மனதோடு பயன்படுத்திக் கொள்கின்றன. இந்த இளைஞர் வளத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை உருவாக்கி வருகிறது. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம்தான் விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா எனப்படும் பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம். இளைஞர் வளத்தை வளர்ச்சியாக மாற்றும் வகையில் பிரதமரின் சிந்தனையில் உருவான இந்த திட்டம் வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டமாகும். இந்தியாவை நோக்கி ஏராளமான நிறுவனங்கள் வருகின்றன. உள்நாட்டிலும் தனியார் தரப்பில் 1000 தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு இயங்கி வருகின்றன. இங்கு பணியாற்றும் இளைஞர்கள் முறைசாரா தொழிலாளர்களாகவே இருக்கிறார்கள். அவர்களின் பணி பாதுகாப்பு, வாழ்க்கை தர கண்காணிப்பு போன்றவற்றை செயல்படுத்துவதில் நிறைய சிக்கல்கள் உள்ளன. பணி பாதுகாப்போ எதிர்காலத்திற்கான சேமிப்போ இல்லாமல் மிக பெரும் இன்னல்களுக்கு ஆளாகும் நிலை பெரும்பாலான தொழிலாளர்களுக்கு ஏற்படுகிறது. அரசு ஊழியர்களுக்கு இருப்பதை போன்ற வருங்கால வைப்பு நிதி பாதுகாப்பு, பணிச்சூழல் வரன்முறை போன்றவை தனியார் துறை ஊழியர்களுக்கும் அமைந்தால் அவர்களின் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், வாழ்க்கை தரமும் மேம்படும். இதற்கான கட்டமைப்பை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டும். தனியார் நிறுவனங்களை ஊக்கப்படுத்துவதன் மூலம் வேலைவாய்ப்பையும் வளர்ச்சியையும் அதிகரிக்க முடியும். அதன் மூலம் தொழிலாளர்களுக்கு நம்பிக்கையும் நிம்மதியும் ஏற்படுத்த முடியும். அப்படி ஒரு நல்லெண்ணத்திலும் அக்கறையிலும் சிந்தனையிலும் உதித்ததுதான் இந்த

வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம். இந்த திட்டம் புதிதாக வேலைக்கு சேரும் ஊழியர்களையும் அவர்களை பணியில் அமர்த்தும் தனியார் நிறுவனங்களையும் ஊக்கப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2025 ஆகஸ்ட் 15 தேதி தில்லி செங்கோட்டையில் நடந்த சுதந்திர தின விழாவில் தேசிய கொடி ஏற்றி வைத்து உரையாற்றிய போது அதிகாரப்பூர்வமாக இந்த திட்டத்தை அறிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. தீர்க்கமான திட்டமிடலுடன் உருவாக்கப்பட்ட இந்த வேலைவாய்ப்பு திட்டம் 2025 ஆகஸ்ட் 1 முதல் முன்தேதியிட்டு செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. இந்த திட்டத்திற்கு 99,446 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தது. 3.5 கோடிக்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதும் இளைஞர்களை வளர்ச்சி நீரோட்டத்தில் இணைப்பதும் இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாக இருக்கிறது. இந்த திட்டம் இலக்கு வைத்துள்ள 3.5 கோடி பேரில் 1,92,00,000 பேர் முதல் முறையாக வேலைக்கு வருபவர்கள். இத்திட்டம் 31/7/2027 வரை நடைமுறையில் இருக்கும். முதல் முறையாக வேலையில் சேர்ந்து இபிஎஃப் எனப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் முதல் முறையாக பதிவு செய்யப்படும் ஊழியர்களுக்கு 1 மாத இபிஎஃப் ஊதியம் 15,000 ரூபாய் 2 தவணைகளாக வழங்கப்படும். 1,00,000 ரூபாய் வரை சம்பளம் பெறும் ஊழியர்கள் இந்த ஊக்கத்தொகையை பெறலாம். 6 மாத பணிக்கு பின் முதல் தவணை ஊக்கத்தொகையும் ஓராண்டு பணிக்கு பின் 2வது தவணை ஊக்கத்தொகையும் அளிக்கப்படும். இது அவர்களின் சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும். அதேபோல வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நிறுவனங்களுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகை வழங்கப்படும். ஊழியர்களுக்கு 1,00,000 ரூபாய் வரை சம்பளம் வழங்கும் நிறுவனங்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகையாக 3,000 ரூபாயை மத்திய அரசு வழங்கும். உற்பத்தி துறை நிறுவனங்களுக்கு இந்த ஊக்கத்தொகை 4 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படும். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்துடன் பதிவு செய்யப்பட்ட 50 ஊழியர்களுக்கும் குறைவாக உள்ள நிறுவனங்கள் 2 ஊழியர்களை கூடுதலாக நியமிக்க வேண்டும். 50 ஊழியர்களுக்கு மேல் பணிபுரியும் நிறுவனங்கள் 5 ஊழியர்களை கூடுதலாக நியமிக்க வேண்டும். கூடுதல் ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் வரை சம்பளம் வழங்கினால் அந்த நிறுவனங்களுக்கு 1,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை கிடைக்கும். 20,000 ரூபாய் வரை சம்பளம் வழங்கினால் 2,000 ரூபாய் கிடைக்கும். 20,000த்திற்கு மேல் 1,00,000 ரூபாய் வரை சம்பளம் வழங்கினால் 3,000 ரூபாய் கிடைக்கும். ஊழியர்கள் குறைந்தது 6 மாதங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்திருக்க வேண்டும். இது அனைத்து துறைகளுக்கும் பொருந்தும். ஆயினும் உற்பத்தி துறைக்கு சிறப்பு கவனம் உண்டு. ஊழியர்களுக்கான ஊக்கத்தொகை ஆதார் அடிப்படையிலான வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். நிறுவனங்களுக்கான ஊக்கத்தொகை நிறுவன உரிமையாளர்களின் பான் நம்பர் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட 10 மாதங்களில் மிகச்சிறந்த விளைவுகளை உருவாக்கியுள்ளது. இதுவரை 70,00,000 பேருக்கு இந்த திட்டத்தின் வழியாக வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது என்பது சாதாரண செய்தி அல்ல. ஒருவருக்கு கிடைக்கும் வேலை என்பது ஒரு குடும்பத்திற்கான வாழ்வாதாரம். அது மட்டுமல்ல, குடும்பத்திற்கான எதிர்காலமும் கூட. 70,00,000 பேரின் எதிர்காலம் உறுதி செய்யப்படும் போது அது ஒரு தலைமுறையின் வாழ்க்கை பாதையை ஆக்கப்பூர்வமான திசைக்கு மாற்றும். சமூக பாதுகாப்பு விரிவடையும். நாட்டின் வளர்ச்சிக்கும் அது உரம் சேர்க்கும். கடந்த ஜூன் 19 தேதி தில்லியில் நடந்த இந்த திட்டத்திற்கான நிதியளிப்பு விழாவில் பங்கேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி, நாடு முழுவதும் 15,00,000 பயனாளிகளுக்கு 2,400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்கினார். அந்நிகழ்வில் பெருமிதத்தோடு பேசிய பிரதமர், தொழில்துறை தொழிலாளர்களிடையே பிரதமரின் விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா திட்டம் பாலமாக செயல்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 70,00,000 பேர் வேலைவாய்ப்பினை பெற்றுள்ளனர். தனியார் நிறுவனங்கள் இத்திட்டத்தில் ஆர்வமாக பங்கேற்று புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருகின்றன. இன்றைய உலகம் இந்தியா மீது பெரும் எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளது. இந்திய இளைஞர்கள் தங்களின் படைப்பாற்றல் மற்றும் திறன்களின் மூலம் உலகத்தின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும். வரும் 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இலக்கு நிர்ணயித்துள்ளோம். இந்த இலக்கை எட்ட இந்திய இளைஞர்களும் நாட்டு மக்களும் கடினமாக உழைக்க வேண்டும். 6 மாத இடைவெளியில் 2 தவணைகளாக ஊக்கத்தொகை வழங்கப்படும். மேலும் தனியார் நிறுவனங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்புக்கு 3,000 ரூபாய் என்ற வகையில் மாதந்தோறும் ஊக்கத்தொகை வழங்கப்படும். இந்த தொகை 2 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் 20,00,000 இளைஞர்கள் தங்கள் முதல் வேலையில் இணைந்து 6 மாதங்களை நிறைவு செய்துள்ளார்கள். சுமார் 10,00,000 பயனாளிகள் ஏற்கனவே ஊக்கத்தொகை பெற்றுள்ளார்கள். ஏற்கனவே இளைஞர் நலனிலும் தொழில் வளர்ச்சியிலும் அக்கறை கொண்டு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இளைஞர்களுக்கு தகவல் தொழில்நுட்பம், மின்சாரம், சுகாதாரம், கட்டுமான

0: போன்ற துறைகளில் பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பு பெற உதவும் ஸ்கில் இந்தியா திட்டம், தொழில்துறையின் தேவைக்கு ஏற்ப திறன்களை வளர்க்க உதவும் பிரதமரின் கௌஷல் விகாஸ் யோஜனா திட்டம், புதிய தொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்களுக்கு ஆதரவு வழங்குவதோடு வரி சலுகைகள், நிதியுதவி, ஆலோசனைகளும் தந்து புதுமையான தொழில்களை ஊக்குவிக்கும் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம், இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு வங்கிக் கடன் வழங்கி புதிய நிறுவனங்களை தொடங்க ஊக்குவிக்கும் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம், சிறு குறு தொழில்களுக்கு கடன் வழங்கி இளைஞர்கள் சுயதொழில் தொடங்க உதவும் பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டம், இந்தியாவில் உற்பத்தி துறையை வளர்க்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட மேக் இன் இந்தியா திட்டம், டிஜிட்டல் திறன்களை மேம்படுத்தி கிராமப்புற இளைஞர்களுக்கும் இணையவழி சேவைகளை கொண்டு சென்று ஐடி மற்றும் தொழில்நுட்ப வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட டிஜிட்டல் இந்தியா திட்டம் என பல்வேறு திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளன. பொதுவாக அரசு உருவாக்கும் திட்டங்கள் வேலை அளிப்போர் அல்லது வேலை பெறுவோர் இருவரில் ஒருவர் மீதே கவனம் செலுத்துவதாக இருக்கும். ஆனால் பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இந்த இரு தரப்பு மீதும் கவனம் செலுத்தும் தனித்தன்மையான திட்டமாக இருக்கிறது. இந்திய சுதந்திரத்தின் 100வது ஆண்டான 2047க்குள் இந்தியாவை ஒரு முழுமையான, வளர்ந்த, தன்னிறைவான மற்றும் பொருளாதாரத்தில் வலிமையான நாடாக மாற்றும் தொலைநோக்கு திட்டத்தின் அங்கமாக இப்படியான திட்டங்களை உருவாக்கி தேசத்தை வழிநடத்தும் பிரதமரை நாடு நன்றியோடு வணங்குகிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலை வாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: சந்தோஷத்தின் சாம்ராஜ்யம், இது திருச்சி FM Rainbow 102.1.

0: மலர்கள் அப்படிங்கறது ஓடும் ரயில்ல இருந்து பார்க்கக்கூடிய மரங்கள் மாதிரி தாங்க. பக்கத்துல போய் பார்த்தாதான் பெருசா தெரியும், அதுவே கடந்து போயிட்டா சின்னதாயிரும். ஆக சிக்கல்களை யாரு சமாளிச்சு வராங்களோ அவங்கதான் சிகரங்களை அடைய முடியும் சொல்லி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மலர்கிறது காலை மலர்.
1: சிறகில்லை நான் கிளியில்லை, அடவானம் ஒன்றும் தொலைவில்லை. பாடு சுந்தரி, சுந்தரி பாடு.

0: மலர் கேட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 சின்ன வயசுல இருக்கவங்களும் சரி பெரியவங்களும் சரி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன் அப்படிங்கிறது தான். அந்த மன அழுத்தத்துக்கு காரணம் என்ன, தீர்வு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு காலையில 7:35 மருத்துவ நேரத்துல. இப்போ இருந்த இடத்துல இருந்தே நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீர் இணைப்பில் சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வே அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். பாரத் டாக்ஸி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த சேவையை குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று அவர் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் மாநில முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல், துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்கவி மற்றும் 4000-க்கும் மேற்பட்ட டாக்ஸி ஓட்டுநர்கள் பங்கேற்கிறார்கள். போக்குவரத்து துறையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் இத்திட்டம் ஓட்டுநர்களுக்கு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதால் டாக்ஸி ஓட்டுநர்கள் ஒரு பணியாளர்களாக இல்லாமல் பங்குதாரர்களாகவும் இருப்பார்கள் என்று குஜராத் மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மும்பை ஐஐடி நியூயார்க்கின் சன்னி ஓல்டு வெஸ்பரி பல்கலைக்கழகத்திற்கும் இடையே ஏற்பட்டுள்ள கல்வி சார்ந்த ஆராய்ச்சி ஒப்பந்தத்தை வரவேற்று சமூக வலைதளத்தில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். வரும் காலங்களில் பொறியியல் ஆராய்ச்சி தொழில்நுட்பம் மற்றும் வளர்ந்து வரும் துறைகளில் இரு நாடுகளின் கல்வி நிறுவனங்கள் இணைந்து செயல்பட இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை நாட்டின் முன்னணி கல்வி நிறுவனங்கள் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து செயல்பட ஊக்கமளிக்கிறது என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார

0: ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கிடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். லண்டனில் நேற்று வர்த்தக மாநாடு ஒன்றில் பேசிய அவர், இந்த ஒப்பந்தம் எதிர்காலத்தில் மாபெரும் வாய்ப்புகளை உருவாக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வளர்ச்சிக்கான புதிய எல்லைகளை இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தும் என்றும், இரு நாடுகளின் வர்த்தக நிறுவனங்களும் தங்களுக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த இது உதவும் என்றும் அவர் கூறினார். புதுமையான முயற்சிகளை விரைவுபடுத்தவும் இரு நாடுகளுக்கு பயனளிக்கும் முதலீடுகளை ஈர்க்கவும் உதவும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். கொலம்பியா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திரு அபிலாடோ டிலா எஸ்பிரேலாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர், கொலம்பிய நாட்டுடனான நெருங்கிய நட்புறவை இந்தியா மிகவும் மதிப்புடன் கருதுவதாகவும், அனைத்து துறைகளிலும் இந்த உறவு தொடர்ந்து வளர்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திரு அபிலாடோ பதவிக்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்திய பிரதமர், இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக அவருடன் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். சாமானிய மக்களின் விமான கனவை மத்திய அரசின் உடான் திட்டம் நனவாக்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் நேற்று சேலத்தில் இருந்து பெங்களூருவிற்கு விமானத்தில் அழைத்து செல்லப்பட்டனர். தன்னார்வல அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வு மலைவாழ் மக்களிடம் மறுக்க முடியாத நினைவுகளை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் உதான் திட்டத்தின் கீழ் சேலம் விமான நிலையத்திலிருந்து பெங்களூருக்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. உதான் திட்ட விதிகளின்படி குறிப்பிட்ட சதவீத இருக்கைகளுக்கு அரசு மானியத்துடன் கூடிய மலிவான கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. குறிப்பாக ஏற்காடு மலைப்பகுதியைச் சேர்ந்த செங்கலத்துப்பாடி, குண்டூர் மற்றும் தெப்பக்காடு கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் நீண்ட நாள் கனவான விமான பயணத்தை மத்திய அரசின் உதான் திட்டம் நனவாக்கியுள்ளது. தன்னார்வ அமைப்பு ஏற்காடு மலைவாழ் மக்கள் 25 பேரை சேலத்திலிருந்து பெங்களூருக்கு விமானத்தில் அழைத்து சென்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது. ஆகாயத்தை அனைவருக்கும் பொதுவான ஒன்றாக மாற்றிய மத்திய அரசின் முன்னோடி திட்டம் காரணமாக மலைவாழ் மக்கள் மேற்கொண்ட விமான பயணம் அவர்களின் வாழ்க்கையை தன்னம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றும் என்பதில் ஐயமில்லை. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹோர்முஸ் நீரிழப்பில் சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி, ஈரானில் உள்ள ஏவுகணை மற்றும் ட்ரோன் சேமிப்பு மையங்கள் மற்றும் கடற்கரை ரேடார் நிலையங்களை குறிவைத்து அமெரிக்க போர் விமானங்கள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளன. இதற்கு முன்னதாக சிங்கப்பூரை சேர்ந்த எவர் லவ்லி என்ற சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. ஜூன் 17ஆம் தேதி கையெழுத்தான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் மீறியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், இந்த தாக்குதல் பொறுப்பற்ற செயல் என்றும், இதற்கான விளைவுகளை ஈரான் சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்திருந்தார். இந்த தாக்குதலை தொடர்ந்து ஓமன் கடற்கரைக்கு அருகில் வணிக கப்பல்கள் மீதான பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் சிக்கியிருந்த கப்பல்களை வெளியேற்றும் பணிகளை சர்வதேச கடல்சார் அமைப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்திற்கு உரிய உத்தரவாதம் கிடைக்கும் வரை இப்பணிகள் தொடராது என்று அந்த அமைப்பு அறிவித்துள்ளது. இந்த மோதல் போக்கினால் அப்பகுதியில் போக்குவரத்து மற்றும் வணிக நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல் மற்றும் லெபனான் நாடுகளுக்கு இடையே நீண்டகால அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க் ரூபியோ அறிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின்படி இருதரப்பிலும் உடனடியாக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படும். அதே நேரம் லெபனானின் இஸ்புல்லா அமைப்பு அனைத்து தாக்குதல்களையும் நிறுத்திவிட்டு தெற்கு லெபனான் பகுதியிலிருந்து முற்றிலுமாக வெளியேற வேண்டும் என்பது ஒப்பந்தத்தின் முக்கிய நிபந்தனை என்று அமெரிக்க வெளியுறவு

0: துறை அமைச்சகம் தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. இறையாண்மை கொண்ட லெபனான் அரசாங்கத்திற்கும் இஸ்ரேல் அரசாங்கத்திற்கும் இடையே அமெரிக்காவின் மத்தியஸ்துடன் கூடிய இந்த ஒப்பந்தத்தை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தம் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை தணித்து அமைதியை நிலைநாட்ட உதவும் என்று அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. இந்த இயற்கை பேரிடரில் சுமார் 3,360 பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தலைநகர் கராகஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள லாகுயிரா கடற்கரை நகரங்களில் கட்டிடங்களின் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நிலநடுக்கத்தின் மையம் கடல் பகுதியில் இல்லாமல் நிலப்பகுதிக்கு அருகில் இருந்ததால் சேதம் அதிகமாக உள்ளது என்று அந்நாட்டில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த துயரமான தருணத்தில் இந்தியா வெளிப்படுத்திய ஆதரவுக்கும் ஒற்றுமைக்கும் வெனிசுலா இடைக்கால அதிபர் திருமதி டெல்சி ரோட்ரிக்ஸ் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்திய மக்களுக்கும் வெனிசுலா மக்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் உணர்வை இது பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மீட்பு பணிகளுக்கான உதவிகளை வழங்க பல நாடுகள் முன்வந்துள்ளன. இடிபாடுகளுள் சிக்கியுள்ளவர்களை கண்டறியும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வேயை வென்றது. பாஸ்டனில் நள்ளிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் தொடக்கம் முதலே பிரான்ஸ் முன்னிலை வகித்தது. டொராண்டோவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் செனகல் 5-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. உருகுவே ஸ்பெயின் இடையிலான ஆட்டமும் சவுதி அரேபியா கோபோ வர்டே இடையிலான மற்றொரு ஆட்டமும் தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று காலை 8:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நியூசிலாந்து பெல்ஜியத்தையும் எகிப்து ஈரானையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணைப்பில் சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வே அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இன்னிசை கீதங்களை கேட்கும் நேரம் சொர்க்கம். அதை நாளும் உங்களுக்கு வழங்குவது 102.1 ரெயின்போ எஃப்எம்.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு.
1: கங்கையும் கடாரமும் கொண்ட செய்தி, ராஜேந்திரர் சோழன் வென்ற செய்தி, காவிரியின் போக்கு இன்றைய பகுதியில்தான் இருந்ததா அல்லது சென்னையை நோக்கி ஒரு காலத்தில் காவிரி ஓடியதா?

0: பெயரும் பறிபோனது. ஆனைமங்கலம் செப்பேடு லைடன் செப்பேடாக மாறியது. அதன் வரலாற்று பின்புலம், அதை கொண்டு சென்ற அருங்காட்சியகத்தில் வைத்த படேவிய அமைச்சர், படேவியா என்ற பகுதி இன்று எங்கு இருக்கின்றது? சோழர் வரலாற்றை உலகளவிற்கு கொண்டு சென்றதில் பெரும்பங்கு வகித்தவை சோழர்களின் செப்பேட்டு சாசனங்களே. இத்தகு செப்பேட்டு சாசனங்களை பற்றி எஃப்எம் ரெயின்போ வசந்த அழைப்பில் நாம் விரிவாக பார்க்கலாம்.
1: சோழர் கால செப்பேடுகள். தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலக தமிழ் பண்டிதர் முனைவர் மணிமாறன் அவர்கள் நேரலையில் இணைகிறார். நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்க 04-31 என்கிற திருச்சியின் முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 அல்லது 246-102-1 ஆகிய தொலைபேசி எண்களை தொட்டு வாருங்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் சோழர் கால செப்பேடுகள்.

0: மலர் கேட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல. இசை எப்படி நம்மளை எப்போதும் உற்சாகமா வச்சுக்குதோ அதே மாதிரி தாங்க நாம சாப்பிடக்கூடிய உணவும் நம்மளை உற்சாகமா வச்சுக்கும். அதனால ஆரோக்கியமான காய்கனிகளை அன்றாடம் சாப்பிடுங்க. இப்போ அந்த காய்கனிகளுடைய விலையை தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 24 ரூபாய், கத்திரிக்காய் 50, அவரைக்காய் 66 ரூபாய், வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 66, பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 20, சவுச்சோ புடலங்காய் 40 ரூபாய், பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி நூல்கோல் தலா 1 கிலோ 40 ரூபாய், கருணைக்கிழங்கு 1 கிலோ 96 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60, சேனைக்கிழங்கு 40, உருளைக்கிழங்கு 30, கேரட் 1 கிலோ 66 ரூபாய், முட்டைகோஸ் 40, பீட்ரூட் 46, காலிஃபிளவர் பூ 1 40 ரூபாய், எலும்பிச்சை பழம் 1 5 ரூபாய், கொய்யா 120 ரூபாய், பூசணிக்காயும் பரங்கிக்காயும் 20, ஆப்பிள் 1 கிலோ 300 ரூபாய், ஆரஞ்சு 150, மாதுளை 310, திராட்சை 100 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. அப்படியே மேட்டூர் அணையோட நீர்மட்டம் பாத்தீங்கன்னா நேற்று மாலை நிலவரப்படி 79.06 அடியாக இருந்துச்சு. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுது. திருச்சிராப்பள்ளியில இன்னைக்கு தங்கம் விலையோட விலையவும் தெரிஞ்சுக்கலாம். திருச்சியில 1 கிராம் ஆபரண தங்கம் 13,300 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 245 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. திருச்சியில 1 கிராம் ஆபரண தங்கம் 13,300 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 245 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல் இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு உங்களை சுறுசுறுப்பாகவும் உற்சாகப்படுத்தவும் வலம் வர காத்திருக்கு வண்ண கோலங்கள். கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர்.
1: நீங்க பரபரப்பா பல வேலைகளை செஞ்சுகிட்டு இருந்தாலும் உங்க ஆரோக்கியத்தை கவனிக்கிறது ரொம்ப அவசியம். ஆரோக்கியத்தை மேம்படுத்த என்ன செய்யணும்னு யோசிக்கிறீங்களா? இப்ப காலை மலர்ல வர மருத்துவ நேரத்தை கேளுங்க. நல்ல ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள். வணக்கம் மேடம். இப்ப சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்ற ஒரு வார்த்தை ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான தீர்வு என்ன மேடம்?
2: ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறது ஒரு பெரிய மனவியாதி இல்ல. அந்த ஸ்ட்ரெஸ்ஸ நம்ம சரியா கையாள தெரியலன்னு சொன்னா உடல் சார்ந்த வியாதிகளும் மனம் சார்ந்த வியாதிகளுக்கும் கண்டிப்பா அதிகமா வழிவகுக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுடைய பாடி அண்ட் மைண்ட் வந்து ஏதாவது ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்க்கு ஆட்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம அதிகமா ஃபேஸ் பண்ணக்கூடிய வியாதிகள் என்னன்னா அல்சர், உடல் சார்ந்த வலிகள், ஷோல்டர் வலிக்குது, முட்டி வலிக்குது, இடுப்பு வலி, தலைவலி, பிளட் ப்ரெஷர், சுகரு, ஹார்ட் அட்டாக், இது எல்லாமே பார்த்தோன்னா அதிகமாக மன அழுத்தங்கள் ஏற்படுறதுனாலையும் அதை சரியாக நம்ம ஹேண்டில் பண்ணாததுனாலையும் மட்டும்தான் அதிகமான உடல் சார்ந்த இந்த வகையான வியாதிகள் எல்லாமே வருது. அடுத்து நம்மளுடைய பாடிக்கு ஒரு வகையான ஃபீவர் வரும்போதோ இல்லை நீண்ட கால பிரச்சனைகளான ஹெச்ஐவி பாதிப்பு, கேன்சர் அது மாதிரி இருக்கும்போது நம்ம மனசுனால வந்து அதிகமாக ஹெல்த்தியாக செயல்படுறதுக்கும் முடியறதில்ல. உடலுக்கு ஒரு வியாதி வரும்போது மனசில் எப்படி கவனம் செலுத்த முடியலையோ, தூக்கம் இல்லாமல் இருக்குமோ, சாப்பிட முடியாமல் இருக்குமோ, அதே மாதிரி தான் மனசுக்கு ஒரு அழுத்தம் வரும்போதும் வந்து உடல் சார்ந்த வியாதிகளையும் பிபி சுகர்களையும் நமக்கு வர வைக்குது. இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணங்கள் என்னெல்லாம்னு பார்த்தோன்னா படிப்பு சுமை, குடும்ப சுமை, பொருளாதார சுமை, அதிகப்படியான பொறுப்பு, வேலை கிடைக்காம இருக்கிறது, வேலையை தேடிக்கிட்டே இருக்கிறது, மேரேஜில் வரக்கூடிய ரிலேஷன்ஷிப் இஸ்யூஸ், இவை எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குது. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகள் தான் பார்த்தோம்னா எந்த வேலையிலையும் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கிறது, ஒரு நடுக்கம், பயம், ஞாபக மறதி, ஏதோ ஒரு சிந்தனையிலேயே இருக்கிறது, குழப்பத்தோட ஒரு மனநிலையில் காணப்படுறது, ஒரு எரிச்சல் வந்து அதிக கோபமாக வெளிப்படுறது, தூக்கம் குறையிறது, இதெல்லாம் இருக்கும்போது நம்ம ஏதோ ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ல இருந்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இதுலேருந்து எப்படி வழி வரணும் அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டு டயட் நம்ம எடுத்துக்கணும். அதிகமாக வந்து எண்ணெய் காரம் அது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ரெகுலராக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணுறது, யோகா, மெடிடேஷன் அது மாதிரிலாம் போகிறதுனாலையும் நம்ம வந்து உடல் ரீதியாக நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்க முடியும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய ஸ்மோக் பண்ணுறது, ஆல்கஹால் எடுக்கிறது, சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் பண்ணுறது, இது எல்லாம் வந்து அந்த டைமுக்கு நமக்கு வந்து வலி குறைகிற மாதிரி இருக்குமே தவிர்த்து நிரந்தரமாக நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை அது குறைக்கிறது இல்லை. இன்னொரு டெக்னிக் என்ன அப்படின்னா இன்டெலெக்சுவலாக எப்படி வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒரு பேப்பரில் நம்மளுடைய பிரச்சனை என்ன, இந்த பிரச்சனை எனக்கு எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் வந்து எது என்னால் பண்ண முடியும், எது என்னால் பண்ண முடியாது, அதோட என்னென்ன காரணங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பி

0: ஒப்பீனியனோட டேக்கிள் பண்ணும்போது நம்ம அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு முடியும். இன்னும் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் பார்த்தோன்னா நம்ம எல்லாமே இமோஷ்னலாக திங்க் பண்ணுறது. மைண்டில் வந்து நம்மளுடைய சிக்னல் லைட்ஸ் மாதிரி ஒரு மேலே ரெட் லைட், எல்லோ லைட், க்ரீன் லைட்டை வந்து செட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஸ்டாப் அப்படின்னு நம்ம ரெட் லைட்டை எரிய விடணும். செகண்ட் எல்லோ லைட்க்கு வந்து திங்க், இப்போ நம்ம என்ன பண்ணணுங்கிற திங்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கோ ஃபார் அந்த க்ரீன் லைட்டை, நம்ம என்ன பண்ணணுங்கிறத அதுக்கு அப்புறம் தான் செய்யணும். நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல வந்து எடுத்தோன்னே ரியாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐயோ தப்பி பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ அது வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து இன்னும் அதிகப்படுத்திடும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நமக்கு என்ன பிரச்சனை வரும்னா, ஒன்று மெட்டீரியல் லாஸ் அப்படி இல்லைன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் லாஸ் அப்படி இல்லைன்னா ஒரு ஃபினான்சியல் அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமோ அதை வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி நம்ம அந்த ரூட்லேயே போய் அதை டேக்கிள் பண்ணும்போது வந்து நம்மளால் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் இல்லைப்பா என்னால் என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நான் எல்லா வழியிலையும் ட்ரை பண்ணிட்டேன் எதுவுமே என்னால் பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்து அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை நாமே தள்ளி வச்சு பார்த்தோன்னு சொன்னால் அது கரெக்டான சொல்யூஷன் ஆட்டோமேட்டிக்காக பிரெயினில் வரும். குழம்பிய மனத்திலிருந்து நம்மளால் எதையும் தெளிவாக யோசிக்கிறதுக்கு முடியாது. நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம எப்பவுமே அடுத்தவங்களையோ ஒரு ஈவெண்ட்டையோ குறை சொல்லாமல் அந்த மாற்றத்தை நம்மளிலேருந்து கொண்டுட்டு வந்து நம்ம அடுத்தவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்குறோமோ அதை நம்மளிலேருந்து முதல்ல தொடங்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை குறைச்சிக்க முடியும்.
1: இன்னைக்கு மருத்துவ நேரத்தில் நல ஆலோசனைகளை வழங்கினாங்க திருச்சி மனநல ஆலோசகர் எஸ் கீதா அவர்கள்.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நமது பாரத பிரதமர் நாட்டு மக்களின் கருத்துக்களோடு தனது எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் மனதின் குரல் நாளை முற்பகல் 11 மணிக்கு தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். மீண்டும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலாக 8:00 தூர்தர்ஷனின் தேசிய அலைவரிசைகளிலும் செய்தி ஒலிபரப்புத்துறை பிரதமர் அலுவலக இணையதளங்களிலும் நேரடியாக இடம்பெறும். கேட்க மறவாதீர்கள் மன் கி பாத் மனதின் குரல்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ்.

0: కౌన్సిలింగ్ కోడ్ 3805.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களே, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை வட்டம் அணியாப்பூர் கிராமம் வீரமலை பாளையத்தில் இருக்கிற துப்பாக்கி சுடும் இடத்துல இந்த மாதம் 23ஆம் தேதி தொடங்கிய துப்பாக்கி சுடும் பயிற்சியானது 30ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்குது. அதனால பயிற்சி தளத்தில் மேய்ச்சலுக்காக கால்நடைகள் மற்றும் மனித நடமாட்டம் எதுவும் இருக்கக்கூடாது எனவும், பயிற்சி தளத்தில் யாரும் பிரவேசிக்க கூடாது எனவும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா 8 மணிக்கு இதய ராகம் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. உங்க மனசுக்கு பிடிச்ச புத்தம் புது பாடல்களை நீங்க நேரலையில வந்து கேட்டு ரசிக்கலாம். ஆம் நேர்களே, 246-102-1 அறிமுக நேர்களுக்காகவே 240-102-1 இந்த எண்கள் காத்துட்டு இருக்கு. திருச்சியின் முன்னிப்புக்கு 4-3-1 மறந்துடாதீங்க. அடுத்ததா இதய ராகம் நிகழ்ச்சி நேரலைய அரங்கேற போகுது. நாகப்பட்டினம் மாவட்டம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான சிறப்பு தொழில்கடன் முகாம் தஞ்சாவூர்ல இருக்கிற கிளை அலுவலகத்துல இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. கேட்டுட்டு இருக்கோம் காலை வளர்.

0: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ். உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: அண்ணே, அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு, அதோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா?
3: இந்த டக்காத்தி வரல என்கிட்ட வச்சுக்காத.
4: ஆரம்பிச்சிட்டியா? நீ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
2: என்ன நான் இப்படி சொல்லிட்டேன்? என் கதையை கேட்க நீ ஒருத்தன் தானே இருக்கிற?
5: அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது சான்ஸ் இல்லையே.
4: நீ கதை சொல்ல மட்டும்தான் செய்வியா இல்ல எழுதவும் செய்வியா?
5: என் ரைட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க.
4: எட்டே எட்டு பக்கம் ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்க, உன் கதைய ஊரே கேக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன்.
5: ஆஹா,
2: சரி, அந்த வழிய கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே.
4: கேளு, வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆச்சுல, அதை கொண்டாடுற விதமா நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ உன் கதைய அனுப்பணும்.
2: அனுப்பணும், சரி. எந்த முகவரிக்கு?
4: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், பாரதிதாசன் சாலை, திருச்சி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு.
2: எந்த தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க.
4: கரெக்டா கேட்ட தம்பி, வர்ற 30ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
2: என் கதையிலேயே நிறைய விஷயம் இருக்கும்.
4: தம்பி, உன் நாடகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு சன்மானமும் உண்டு தம்பி, சன்மானமும் உண்டு.
2: அப்படியா அண்ணா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். சும்மாவே கதை எழுதுவேன், சன்மானம் வேற இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க.
6: நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வருது. இஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும் படத்திலிருந்து.

0: நேயர்களே, செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து ஒலிக்க காத்துட்டு இதயம் தொட்ட பாடல்கள் ஒலிபரப்பாகும் இதயராகும். இதயராகத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. நேரம் 8 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீவாசன். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் புறப்படுகிறார். அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அதிபர் பேட்ரிக் ஹெர்மினியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு பிரதமர் உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். தமிழகத்தில் தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்களை கண்டறியும் பணிகள் முனைப்புடன் நடைபெற்று வருவதாக மாநில செயற்கை நுண்ணறிவுத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளரிடம் பேசிய அவர், பொன்னேரியில் அமைக்கப்படும் டிஜிட்டல் நூலகம் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் கல்வி மேம்பாட்டிற்கு வழிகோலும் என்றார். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பயன்பாட்டை ஒழிக்க காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளரிடம் பேசிய அவர், பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் 3% பங்குகளை விற்பனை செய்யும் முடிவை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் அவர் வெளியிட்ட அறிக்கையில், இந்நடவடிக்கை லாபத்தில் இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்களை பெரிதும் பாதிக்கும் என்றார். திருச்சி மாவட்டத்தில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள நிரந்தர குழு அமைக்குமாறு பள்ளிக்கல்வித்துறைக்கு ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தெரிவித்துள்ளார். தொடர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆனி வருஷாபிஷேகம் இன்று நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆனி வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று கும்ப பூஜை நடைபெற்று வருகின்றன. மூலவர், சண்முகர், வள்ளி, தெய்வானை, வெங்கடாச்சலபதி ஆகிய விமானங்களுக்கு வருஷாபிஷேக விழா நடைபெற உள்ளது. மாலை 4 மணிக்கு சாயரட்சர தீபாரணை நடைபெற உள்ளது. சுவாமி குமரவிடங்க பெருமானும் வள்ளி அம்பாளும் தனித்தனி தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லட்சுமணன்.
1: லண்டனில் நடைபெற்ற சர்வதேச ஹாக்கி புரோ லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை 7-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அழகான காலை நேரத்தில் இன்னிசை கீதங்களோடு இணைவோம். இது இதயராகும். இதயம் தொட்ட பாடல்களை நீங்களும் கேட்கலாம். இதயராகத்தில் 0431 என்ற முன்னணிப்பு என்னோடு 240-102-1 மற்றொரு 246-102-1 நேர்களை இந்த எண்கள்ல வாங்க உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிங்க. நிகழ்ச்சியின் தொடக்கமா பாடல் வருது காலா படத்திலிருந்து.

0: திருச்சிராப்பள்ளி வானொலிய நேயர்கள் கேட்டு நினைஞ்சிருக்கும் இது இதய ராகம்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: எஃப்எம் ரெயின்போன்ல நேயர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. இது இதே ராகம் நிகழ்ச்சியின் முதல் நேயர். யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்போம். வணக்கம், வருக.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் இருந்து சையத் அப்துதாகிர் பேசுறேன்
0: சார். சையத் அப்துதாகிர், என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து கூலி மூலியா அப்படிங்கிற பாட்டை கொடுத்துருந்தேன்.
0: சரி, எதனால இந்த பாடல் விருப்பம்?
1: புதுப்பாட்டு, அதனாலதான் பிடிக்கும், வேற ஒண்ணும் இல்ல.
0: ரைட், பாடல் கேட்கலாமா?
1: கேட்டலாம் சார். ரொம்ப நன்றி லைன் கொடுத்ததுக்கு.
0: நன்றி நன்றி நன்றி.

0: இதே ராகம் கேட்டு நினைஞ்சிருக்கோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி. நேர்களை, உங்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் சுகாதாரமான இறைச்சி உற்பத்தியும் மதிப்பு கூட்டுதலும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ சிவகுமார் அவர்கள்.
1: ஐயா, இப்ப ஏன் வந்து இறைச்சியை சமைச்சுதான் சாப்பிடணும்?
2: இறைச்சியை வந்து ஏன் சமைக்கிறேன்னா, இறைச்சியில் வந்து நுண்ணுயிர்கள்லாம் இருக்கும். ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து அறுக்கும் பொழுதோ இல்லை வந்து அதை கையாளும் போதோ கூட நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு. நீர் கொண்டு அதை நம்ம வந்து கழுவி அதை பயன்படுத்தும் போது கூட கிருமிகள்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து 75 டிகிரிலிருந்து 80 டிகிரி செல்சியஸில் வச்சு வேகும்போது அதோடைய கிருமிகளில் வந்து நீக்கப்படுகின்றது.
0: இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் சுகாதாரமான இறைச்சி உற்பத்தியும் மதிப்பு கூட்டுதலும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ சிவகுமார் அவர்கள். நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 2:15 கேட்க காத்திருங்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: Akashvani presents Morning News. Good morning, I am Abhishek Mukhopadhyay. The headlines. Prime Minister Narendra Modi to embark on 3-day state visit to Seychelles this morning to attend Seychelles' 50th National Day. Union Home and Corporation Minister Amit Shah to launch Bharat Taxi Service in 14 cities of Gujarat today. India develops world's first hydrogen production facility that uses heat from nuclear reactor. New Delhi launches Operation Amistad to aid quake-hit Venezuela, sends relief material and medical assistance as death toll rises to 920. In the FIH Men's Pro League Hockey, India thrashes Pakistan 7-1 in London last night. And in football, 2-times champion Uruguay crash out of FIFA World Cup after losing to Spain 1-0. Prime Minister Narendra Modi will embark on a 3-day state visit to Seychelles this morning to attend the Golden Jubilee celebrations of the National Day of Seychelles as the guest of honour. Prime Minister last visited Seychelles in 2015. External Affairs Ministry said in a statement that a contingent of the Indian Defence Forces, along with 2 Indian Navy ships, will participate in the celebrations. During the visit, Prime Minister will hold talks with President of Seychelles, Dr. Patrick Harmini, and review the full spectrum of bilateral cooperation and exchange views on regional and international issues of mutual interest. Our correspondent has filed this report.
4: Prime Minister Modi will address the National Assembly of Seychelles and interact with members of the Indian diaspora during his visit. Today, he is scheduled to visit the botanical gardens for a tree plantation ceremony and visit the Seychelles Coast Guard base. India and Seychelles share a long-standing partnership rooted in shared historical, cultural and people-to-people ties. As a key maritime neighbour in the Indian Ocean region, Seychelles holds a special place in India's Vision Mahasagar and its commitment to the Global South. The visit will reaffirm the strong and enduring friendship between India and Seychelles and reinforce the shared commitment of both countries to enhance the bilateral relationship across all sectors. Suparna Saikya, Akashwani News, Delhi.
3: Union Home and Corporation Minister Amit Shah will launch cooperative-based taxi service Bharat Taxi in 14 major cities in Gujarat at the Mahatma Mandir in Gandhinagar today. Mr. Shah, who is on a 3-day visit to Gujarat, is also scheduled to launch several key initiatives and chair review meetings. Our correspondent reports that along with Chief Minister Bhupendra Patel, Deputy Chief Minister Harsh Sanghvi, representatives from cooperative sector and more than 4,000 drivers will participate in the program.
5: Developed by Sahakar Taxi Cooperative Limited with the support of 8 major cooperative institutions including Amul, IFFCO and NABARD, Bharat Taxi operates on a zero commission model to pass the maximum financial benefits directly to drivers. Since its soft launch

0: இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் ரெயின்போ பண்பலை 102.1. நேரம் 8:30.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: இதயம் தொட்ட பாடல்கள் ஒளிபரப்பாயிட்டு இருக்குது. இதே ராகத்தில் நேர்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பாடல் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 04-3-1 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. நிகழ்ச்சியில் நம்மோடு நீயும் அடுத்த நேயர், வணக்கம், வருக.
1: வணக்கம் சார், மாத்தூர் காலடி பால் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: இந்த RRR படம் இருக்குல்ல சார், இருந்து தேசிய விருது பெற்ற படம், அதுல நாட்டு நாட்டு நாட்டு அந்த பாட்டு கொடுங்க சார். அந்த பாட்டை எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத பாட்டு சார் அது.
0: சரி சரி சரிம்மா, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றி நன்றி.

0: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
0: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் இஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர், நைன் கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: நேரம் 8:36 ஆவது கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் FM ரெயின்போ 102.1 இதய ராகம். இதயம் தொட்ட பாடல்கள் ஒலிபரப்பாயிட்டு இருக்கு. நேர்களை இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த அடைப்பு, சோழர் கால செப்பேடுகள், தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலக தமிழ் பண்டிதர் முனைவர் மணிமாறன் அவர்களுடன் நேதலை. நேர்களையில் பங்கேற்க தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 04-3-1 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. இதே ராகத்தில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம்.
6: யார் எங்கேருந்து பேசுறீங்க?
7: வணக்கம்மா.
6: யார் எங்கேருந்து பேசுறீங்க?
7: திருச்சியில இருந்து ரவுலா.
6: ரவுலா, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கீங்க.
6: என்ன பாடல்மா வேணும்?
7: நம்ம வீட்டுக்குள்ள இருந்து உன் கூட பிறக்கும் பாடல்.
6: பாடல் கேட்கலாமா?
7: கேட்கலாம். நன்றி
6: நன்றி, நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.

0: நேரம் 8:41 கேட்டு நினைந்திருக்கிறோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.1 இதயராகும். இதயராகும் நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சிவகுமார்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து மாற்றுத்திறனாளி சார். நானே திருச்சி பிரதான காலத்தில் படித்தேன்.
0: சரி, என்ன பாடல் வேணும்?
1: எந்த பாட்டுனாலும் போடுங்க சார். 4 வருஷமா கிடைச்சி இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு.
0: அப்படியா?
1: ஆமா சார், ரொம்ப சந்தோஷம்.
0: சரி,
1: மிகப்பெரிய சந்தோஷம்.
0: நிகழ்ச்சியில்
1: வானொலி சார், அதிகமா அறிவுரை சொல்றீங்க சார், சூப்பரா இருக்கு.
0: சரி,
1: நீங்க அறிவுரை ஒரு பல்கலைக்கழகம் பாட்டு ஒவ்வொரு பிள்ளைங்களும் கூட்ட உட்கார்ந்து இருக்க முடியாத அளவுக்கு கூட நீங்க எங்கேயாவது ஓட விட்டுறீங்க, அந்த அளவுக்கு இருக்கு. ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே பார்க்கும் போது ரொம்பவும் நம்ம போய் படி புக்க எடுத்து படிக்கிறத விட நீங்க சொல்றத காலை கேட்டுட்டு வந்தாலே மிகப்பெரிய வளர்ச்சியில போலாம். அந்த அளவுக்கு நேற்று நைட்டு கூட இன்ஜினியர் பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க, அவ்வளவு அழகா சொன்னாங்க. என்ன சார் அந்த விவசாயம் தெரிஞ்சு சொன்னீங்க 7 மணிக்கு, பயங்கரமா இருந்தது. கேட்டுக்கிட்டே இருப்பேன், எனக்கு லைன் கிடைக்கலையேன்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா இன்னைக்கு எனக்கு லைன் கொடுத்ததுல மிக்க மகிழ்ச்சி சார். நான் மாத்திச்சனாலே நான் பெரியார் காலேஜ்ல படித்தவன். ஆனா சன்னாவூர் தாழ்மாவுக்கு கிழக்க.
0: நன்றி நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு நன்றி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு.
1: கங்கையும் கடாரமும் கொண்ட செய்தி, ராஜேந்திரர் சோழன் வென்ற செய்தி, காவிரியின் போக்கு இன்றைய பகுதியில்தான் இருந்ததா அல்லது சென்னையை நோக்கி ஒரு காலத்தில் காவிரி ஓடியதா?

0: பெரும் பறிபோனது. ஆனைமங்கலம் செப்பேடு லைடன் செப்பேடாக மாறியது. அதன் வரலாற்று பின்புலம், அதை கொண்டு சென்ற அருங்காட்சியகத்தில் வைத்த படேவியா அமைச்சர், படேவியா என்ற பகுதி இன்று எங்கு இருக்கின்றது? சோழர் வரலாற்றை உலகளவிற்கு கொண்டு சென்றதில் பெரும் பங்கு வகித்தவை சோழர்களின் செப்பேட்டு சாசனங்களே. இத்தகு செப்பேட்டு சாசனங்களை பற்றி எஃப்எம் ரெயின்போ வசந்த அழைப்பில் நாம் விரிவாக பார்க்கலாம்.
1: சோழர் கால செப்பேடுகள். தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலக தமிழ் பண்டிதர் முனைவர் மணிமாறன் அவர்கள் நேரலையில் இணைகிறார். நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்க 04-31 என்கிற திருச்சியின் முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 அல்லது 246-102-1 ஆகிய தொலைபேசி எண்களை தொட்டு வாருங்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் சோழர் கால செப்பேடுகள்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: முகத்தில் பருவா சைபால் சரியா திறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால் சைபால்
4: நம்மளை மாதிரி ஒரு ஆசாமி அவன் நம்மளை மாதிரியே கற்பனை பண்ணான். அதாவது நாம் தான் இந்த உலகத்தில் ரொம்பவும் கஷ்டப்படுறோம், மற்றவங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான். அவன் ஒரு நாள் கடவுளை வேண்டிக்கிட்டானான், சுவாமி இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கலாம் ஒத்துக்கிறேன், இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மாதிரி தெரியுது, அதனால் நீங்கள் எனக்காக ஒரு சின்ன உதவி செஞ்சால் போதும், அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, என்கிட்ட இருக்கிற துயரங்களை இன்னொருத்தர் யாருக்கிட்டையாவது கொடுத்துருங்க, அவர்கிட்ட இருக்கிற துயரங்களை என்கிட்ட மாற்றி கொடுத்துருங்க, ஒரு மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் அவ்வளவுதான், அப்படி பண்ணிவிட்டா போதும் அப்படின்னு வேண்டிக்கிட்டானான். அன்னைக்கு ராத்திரியே அவன் ஒரு கனவு கண்டிருக்கான். வானத்திலேருந்து ஒரு குரல் கேட்டிருக்கு. அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஏ ஜனங்களே, எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டங்களை ஒரு பையில் போட்டு எடுத்துக்குங்க, அப்படி எடுத்துக்கிட்டு நேராக இந்த ஊர் எல்லையில் இருக்கிற கோயிலுக்கு வந்து சேருங்க அப்படின்னு அந்த குரல். ஆஹா, கடவுள் நம்ம பிரார்த்தனைக்கு செவி சாய்ச்சுட்டார் அப்படின்னு சந்தோஷப்பட்டான் இவன். உடனே என்ன பண்ணான், தன்கிட்ட இருந்த கஷ்டத்தையெல்லாம் ஒரு சாக்கு பையில் போட்டு எடுத்துக்கிட்டான். வீட்டை விட்டு வெளியில் வந்தான். தெருவில் இறங்கி நடக்கிறான். அங்கே பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஆளுக்கு ஒரு பையை தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் மூட்டையாக கட்டி தலையில் சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இவன் பார்த்தான், இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எல்லாரும் வச்சிருக்கிற பை இவன் பையை விட பெருசாக இருந்தது. இவன் பை தான் இருக்கிறதுலேயே கொஞ்சம் சின்னதாக தெரிஞ்சுது. இப்போ அவன் மறுபடியும் சாமியை வேண்டிக்கிட்டான். கடவுளே, இப்போ உள்ள சூழ்நிலையை கவனித்தா என்கிட்ட இருக்கிற பையே பரவாயில்லன்னு தோணுது, அதனால் வேறு பையை எதையும் மாற்ற வேணாம், இதுவே பரவாயில்ல, இந்த பையோடு திரும்பி வீட்டுக்கு போனால்

பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எதோ நினைக்க ஆரம்பிச்சுட்டான் அவன். எல்லோரும் கோயிலுக்கு போய் சேர்ந்தாங்க. கோயிலில் அந்த குரல் மறுபடியும் கேட்டுது. எல்லாரும் அவங்கவுங்க பைகளை சுகத்தில் தொங்க விடுங்க, திடீர்னு விளக்குகள் அணையும், மணி அடிக்கப்படும், அதுதான் அடையாளம். அந்த சமயத்தில் இருட்டில் உங்களுக்கு வேண்டிய பையை நீங்கள் வந்து மாற்றி எடுத்துக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம். வெளிச்சம் இருக்கிறப்பவே

0: வெளிச்சம் இருக்கிறப்பவே உங்களுக்கு பிடிச்ச பைக்கு பக்கமாக பார்த்து நீங்கள் நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லிச்சான் அந்த குரல். அப்படி சொன்னதுக்கப்புறம் திடீர்னு விளக்கு அணைஞ்சிது, மணி அடிச்சுது. கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் விளக்குகள்லாம் எரிஞ்சுது. இப்போ பார்த்தா எல்லாரும் அவங்கவுங்க பையையே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. இவனும் அப்படியே நிற்கிறான். இவன் மெதுவாக பக்கத்தில் நிற்கிறவங்ககிட்ட கேட்டானா, ஏன் நீங்கள் பைய கையிலேயே வச்சுருக்கிறீங்க, செவுத்தில் மாட்டலையா அப்படின்னு கேட்டிருக்கான். இல்லைப்பா, நீ ஏன் கையிலேயே வச்சுருக்கிறியோ அதே காரணத்துக்காக தான் நாங்களும் வச்சுருக்குறோம். நம்ம கவலைகளை பற்றி நமக்கு ஓரளவுக்காவது தெரியும், ஆனால் மற்றவங்க கவலைகள் வந்து நமக்கு வந்து பரிச்சயம் இல்லாதவை, பழக்கம் இல்லாதது. அதனால் வந்து நமக்கு தெரிஞ்ச கவலைகளை சமாளிக்கிறது சுலபம், தெரியாததை சமாளிக்கணும்னா மறுபடியும் ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும். அதனால் பழைய நண்பர்களோடு வாழறது தான் மேல் அப்படின்னானான். அதுக்கப்புறம் அவன் தன்னோட பைய போதும்னு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டானான். இது ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிற கதை. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் தான் பெருசு, அதை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. இதே மாதிரி இன்னொரு சம்பவம். ஒரு ஊரில் ஒரு நாள் ராத்திரி ஆகாயத்திலேருந்து கடவுள் குரல் கேட்குது, இந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க, உங்களுக்கு ஒரு செய்தி. அதாவது இங்கே இருக்கிற ஜனங்கள்லேயே கொஞ்சம் கூட கவலையே இல்லாத ஆள் யாருன்னு எனக்கு தெரியணும். அதனால் எல்லாரும் அவங்கவுங்க கவலைகளை ஒரு பையில் போட்டு எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வாங்க அப்படின்னார் கடவுள். உடனே வரிசையாக எல்லோரும் வர ஆரம்பித்தாங்க. எல்லார் கையிலையும் பை இருந்தது, சின்னதும் பெருசுமா. கவலையே இல்லாத ஆள் யாருன்னு தேடினார் கடவுள். ஒரே ஒரு ஆள் மட்டும் கையில் எதுவும் இல்லாமல் வெறும் கையை வீசிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். கடவுள் அவங்ககிட்ட போனார். ஏன்ப்பா உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு கேட்டார். எனக்கும் சில கவலைகள்லாம் உண்டு அப்படின்னானா அவன். எங்கே அதெல்லான்னு கேட்டிருக்கார் கடவுள். பின்னாடி லாரியில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னானா அவன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: அடுத்ததா வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில இணையலாம். அதற்கு முன்பாய் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் மொழியாக்கம் இடம்பெறும். தேசிய ஊரக மேம்பாட்டு மாநாடு 2026 புதுடெல்லியில் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நாளை தொடங்கி வைக்கிறார். அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களின் பஞ்சாயத்து அமைச்சர்கள், உயரதிகாரிகள் பங்கேற்கும் இந்த 2 நாள் மாநாட்டில் கிராமங்களின் வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த செயல் திட்டம் குறித்து விவாதிக்கப்படும். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு சட்டத்தை திறம்பட செயல்படுத்துவதுடன் கிராம பஞ்சாயத்துகளில் வளங்களின் பயன்பாட்டை உறுதி செய்யும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் உள்ளிட்ட 43,051 மையங்களில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் 58,000 மேற்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்குவதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அரியலூர் மாவட்டத்தில் நாளை காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை ஒரே தவணையாக 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நடைபெற உள்ளது. இம்முகாமில் 58,295 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. இதற்காக நகர்ப்புறங்களில் 43 மையங்களும், ஊரக பகுதிகளில் 495 மையங்களும், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நடமாடும் மருத்துவ குழுவினர் மூலமும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
1: சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. US ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள்.

0: வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரட்டும் முயற்சி. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி. இனி நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு. இன்னைக்கு நிகழ்ச்சியில சோழர் கால செப்பேடுகள், தஞ்சாவூர் சரஸ்வதி மகள், நூலக தமிழ் பண்டிதர் முனைவர் மணிமாறன் அவர்கள் நேரலையில நம்ம கூட பேச தயாரா இருக்காங்க. வாங்க நேர்களே, நீங்களும் பேச 246-102-1 அறிமுக நேர்கள் 240-102-1 இந்த நிலை தொட்டு திருச்சியின் முன்னிணைப்புகள் சொல்லி 4-3-1 உடன் உரையாடுகிறார் விஜயலட்சுமி ராம்குமார்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது கலையும் பண்பாடும் போற்றி காத்து வரும் நமது வானொலி இன்றைக்கு வந்து சோழர்கால செப்பேடுகள் குறித்து பேச போகிறோம். தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலக தமிழ் பண்டிதர் முனைவர் மணிமாறன் அவர்கள் நிலைய அரங்கில் நம்முடன் இருக்கின்றார். இவரை பற்றின ஒரு சிறு அறிமுகம், நிறைய பேருக்கு தெரிஞ்சவர் தான். தஞ்சாவூரை சேர்ந்தவர், சரஸ்வதி மகால் நூலகத்தில் தமிழ் பண்டிதராக பணியாற்றி வருகின்றார். முதுகலை தமிழ் வரலாறு நூலக அறிவியலில் பட்டம் பெற்றவர். பல ஆய்வுகளும் மேற்கொண்டு கிட்டத்தட்ட 40 நூல்களை பதிப்பித்து வெளியீடும் செய்துள்ளார். சுவடியியல் பயிலரங்கில் ஒருங்கிணைப்பாளராக இருந்து வரும் இவர் பல மாணவர்களுக்கு சுவடியியல் பயிற்சியும் வழங்கி வருகின்றார். பல விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றுள்ள இவர் 2018 ராஜராஜன் விருதும் பெற்றுள்ளார். வணக்கம் ஐயா.
2: வணக்கம்,
1: மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம்.
2: மிக்க நன்றி.
1: சோழர் வரலாறு அப்படின்னு பேசும்போது கலை, கட்டிடம், நிர்வாகம் மட்டும் இல்லாமல் ஆவணங்கள்லையும் அவங்க ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுல முக்கியமாக சொல்லக்கூடியது செப்பேடுகள் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் வந்து அவங்களுடைய காலம் ஒரு பொற்காலமாக இருந்தது. கல்வி, ஆட்சி, கலை, கலாச்சாரம் இப்படி எல்லா துறைகள்லையும் சிறந்து விளங்கினவங்க. செம்பில் பொறிக்கப்பட்ட இந்த செப்பேடுகளில் நிறைய விஷயங்கள், அவங்களுடைய அந்த தானம், நிலத்தினுடைய அந்த அளவைகள், இதெல்லாம் குறிச்சிருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுலேயும் நிறைய விஷயங்கள் இன்னும் செப்பேடுகள் பற்றி தெரிய வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம முன்னாடியே ஐயா வந்து பெருசாக சோழர்கால செப்பேடுகள் குறித்த ஒரு பெரிய பிரிண்டிங் அந்த நூலையும் வந்து வச்சுருக்கிறாங்க. அதை பற்றிலாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம் நேயர்களே. செப்பேடு, சுவடி, கல்வெட்டு, இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பொதுவான வேறுபாடு அப்படிங்கிறது என்னங்கய்யா சொல்லுங்க?
2: முதல்ல அகில இந்திய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்த ஒளிபரப்பை செய்யக்கூடிய நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றி. பொதுவாக செப்பேடு அப்படின்னு பார்க்கும்போது தாமிரப்பட்டயத்தில் அடிக்கிறது நாம் தனித்த ஒரு இதாக ஆவணமாகவே நிறைய பேர் நினைக்கிறாங்க. உண்மையிலேயே செப்பேடு, கல்வெட்டு, ஓலைச்சுவடி இதெல்லாமே ஒன்று கொண்டு தொடர்புடையது. அன்றைய காலத்தில் மன்னருடைய ஆணைகள் அனைத்தும் ஓலையில் தான் எழுதப்பட்டது. மன்னர் சொல்ல சொல்ல பனை ஓலைச்சுவடியில் எழுதுவதற்கு பணியாளர்கள் இருந்தார்கள். அப்படி எழுதப்பட்ட அந்த ஓலைச்சுவடி மன்னர் சொல்லியதை சரியாகத்தான் எழுதியுள்ளாரா அப்படின்னு அதை சரிபார்ப்பதற்கு, செக் பண்ணுவதற்கு இன்னொரு அதிகாரி, அதில் திருமந்திர ஓலை, திருமந்திர ஓலை நாயகம் அப்படிங்கிற பெயர்லாம் இருந்தது. அப்படி எழுதப்பட்ட அந்த ஆவணத்தை ஊரில் உள்ள அனைவருக்கும், மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் ஒரு பொது இடத்துல, அது கோயில் வளாகங்களில் கல்வெட்டுகளில் வெட்டுவாங்க. அப்போ கல்லில் வெட்டுறதுக்கு முன்னாடி ஓலையில் எழுதப்பட்ட அந்த வாசகத்தை கோயில் சுவற்றில் சிவப்பு மை கொண்டு எழுதிடுவாங்க. அதன் பிறகு அந்த ஓலையில் இருக்கிறது தான் கல்லில் எழுதியிருக்கிறாங்களா அப்படின்னு சரிபார்ப்பதற்கு அதற்கு ஒரு அலுவலர் உண்டு. அதில் எதுவும் மாற்றம் இருந்தால் திருத்திடுறாங்க. அதன் பிறகு தான் கல்லில் வெட்டி வைக்கிறாங்க. இப்போ கல்வெட்டு எல்லாரும் பார்க்க முடியும். அதே நேரத்தில் தனிப்பட்ட நபர்களுக்கு தான் அந்த தானங்கள் கொடுத்துருக்குறாங்க, தானம் போய் சேருது. அவர்களுக்கு அந்த ஒரு ஆவணம் வேணும் அப்படின்னா கல்வெட்டை கையில் எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ அதிலிருந்து தாமிரப்பட்டயத்தை தயார் செஞ்சு அதில் எழுத்துக்களை பொறித்து ஆவணமாக கையெழுத்து கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட செப்பேடுகள் தான் நமக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய செப்பேடுகள். ஆக ஓலை, கல்வெட்டு, செப்பேடு இது மூணு.

0: ஒன்றுமே தொடர்ந்த ஒன்று தான். இதை கல்வெட்டில் சொல்லும்போது கல்லிலும் செம்பிலும் வெட்ட கடவதாகனு ஒரு சொல்லாட்சி கல்வெட்டுகளிலே வரும். ஓலை ஆவணத்தை கல்லிலும் செம்பிலும் வெட்டி கொள்ள வேண்டும் என்ற சொல்லாட்சி நமக்கு கல்வெட்டுகளில் நிறைய கிடைக்குது.
1: இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கோவில்களில் வந்து அந்த கல்வெட்டுக்கள் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அந்த கல்வெட்டுக்கள் இருக்கக்கூடிய எழுத்துக்கள், அதை குறிப்பாக அதை படித்தவங்களுக்கு தான் அதை வந்து தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அதுலேயும் குறிப்பாக எழுத்துக்களில் மாற்றங்கள் இருக்கும் இல்லையா?
0: ஆமாம்,
1: அந்த மாதிரி நிறைய கல்வெட்டுக்கள் பார்க்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி சுவடி, கல்வெட்டு, செப்பேடு எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக தான் இருந்திருக்கு. நிச்சயமாக இது வந்து ஏன் செப்பேடுகளையும் எழுதணும் அப்படிங்கிறதுனால என்ன ஒரு காரணம் இருக்குது? இந்த செப்பேடுகள்னால என்ன மாதிரியான பயன்கள்லாம் இருக்குது இந்த காலத்தில் அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பேசலாம் நேர்களே. இணைந்திருங்கள், வசந்த அழைப்பில் இது சோழர் கால செப்பேடுகள்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: வசந்த் அழைப்பு கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு நிகழ்ச்சியில சோழர் கால செப்பேடுகள், தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலக தமிழ் பண்டிதர் முனைவர் மணிமாறன் அவர்கள் நம்ம கூட நேரலையில பேசிட்டு இருக்காங்க. வாங்க நேர்களே, நீங்களும் பேசலாம். 246-102-1 அறிமுக நேர்களுக்காகவே 240-102-1 இந்த எண்கள் காத்துட்டு இருக்கு. திருச்சியின் முன்னிப்புக்கு 43-1.
2: இப்போ சோழர் கால செப்பேடுகள் அப்படின்னு சொல்லும்போது, சோழர் செப்பேடுகளால நாம அது மூலமா அறியக்கூடிய செய்திகள் என்னென்னு சொல்லுங்கய்யா.
3: சோழர் வரலாற்றை அறிவதற்கு கல்வெட்டுகள் ஒரு பக்கம் துணை நின்றாலும் கூட, செப்பேடுகள்லேருந்து கிடைத்த வரலாறு தான் நமக்கு மிகப்பெரிய சான்றாதாரங்களாக இன்றைக்கி இருக்குது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, ராஜேந்திர சோழன் கடல் கடந்து சென்ற நாடுகள், வென்ற நாடுகள், கடார படையெடுப்பு, இதெல்லாம் நமக்கு செப்பேட்டின் வழியாக தான் அறிய முடிகிறது. அதில் தன்னுடைய மரபு பெருமைகள், முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறு, இதெல்லாமே சொல்லிட்டு தான் அந்த செப்பேடுகளை சொல்கிறாங்க. வரலாற்றை உறுதி செய்வதற்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கக்கூடியது செப்பேடுகள். இப்போ கடார படையெடுப்பு அப்படின்னு பார்க்கும்போது, எப்படி கடாரத்துக்கு போனால், என்ன காரணத்துக்காக அந்த கடாரத்தை வென்றான், கங்கை கொண்டான், இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது அதிலேருந்து தான் பார்க்க முடியுது. இந்த போர்களுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, வணிகம் சார்ந்து கப்பல் வணிகத்தில் தான் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கணும். பௌத்த சீன கப்பல்கள் அந்த பகுதியில் நிறையா இருக்குது. ஒரு வணிக கேந்திரமாக இருக்கக்கூடிய கடாரத்தை கைப்பற்றினால் அங்கே தன்னுடைய வணிகத்தை நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கி மட்டுமல்ல அன்றைய காலகட்டத்திலும் இருந்திருக்கு. வணிகத்தை தான் கட்டுப்பாட்டு கொண்டு வந்தோம், அதனால் பொருளாதார மேன்மை நம்முடைய நாட்டுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்ற செய்திகள்லாம் நமக்கு செப்பேடுகள் தான் குறிப்பிடுது. இதுபோல் நிறைய செப்பேடுகளில் ஊர்கள் பற்றி, எந்தெந்த ஊர்களுடைய சிறப்பு, அன்றைக்கி இருந்த பெருமைகள், இதெல்லாம் வருது. அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.
2: அதாவது பார்த்திங்கன்னா, அந்த குறிப்பாக திரு இந்தளூர் செப்பேடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதே மாதிரி வந்து பழையாறையில் வந்து

0: ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த குறிப்பான செப்பேடு பற்றி சொல்லுங்க சார்.
1: திரு இந்தலூர் செப்பேடு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு செப்பேடாக பார்க்க முடியுது வரலாற்றில். அண்மையில் கிடைத்த செப்பேடுகள்னு பார்த்தோம் அப்படின்னா, சீர்காழி சட்டைநாதர் கோயிலில் தேவார செப்பேடுகள் கிடைத்து நம்ம எல்லாருமே சில ஆண்டுகளுக்கு முன் செய்தித்தாள்கள் வழியாக நம்ம அறிஞ்சோம் செப்பேடுகளை பார்க்க முடியுது. அதே போல் இப்போ கடைசியாக நமக்கு கிடைத்த செப்பேடு சோழ செப்பேடுன்னு பார்த்தோம்னா, 2010 திரு இந்தலூர் மயிலாடுதுறையிலேருந்து ஆனந்த தாண்டவபுரம் போகிற சாலையில் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய திரு இந்தலூர், அதோட உட்கிராமத்து பேர் கழுக்காணி முட்டம். அந்த கழுக்காணி முட்டத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில், அந்த கோயில் முன்மண்டபம் கட்டுறதுக்காக தோண்டும் போது 12 செப்பு திருமேனிகள், பூஜை பொருட்கள், அதோட இந்த செப்பேடும் கிடைச்சிது. பல செப்பேடுகள் இப்படி புதையோடு தான் கிடைச்சிது. திருவாலாங்கட் செப்பேடும் அப்படி தான் கிடைச்சி நமக்கு, அதனால தான் பல வரலாற்று செயல்கள். அதே போல் இந்த செப்பேடு கிடைச்சிது. இந்த செப்பேட்டை பொறுத்தவரையும் இந்தியாவிலே மிக அதிக ஏடுகள் கொண்ட செப்பேடு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் மட்டுமில்ல இந்தியாவிலே இதுதான் பெருசு. கிட்டத்தட்ட கரந்தை செப்பேடுகள், அதுவும் சோழ செப்பேடுகள் தான், 57 ஏடுகள் கொண்டது. இந்த செப்பேடு 86 ஏடு. நீளம் பார்த்திங்க அப்படின்னா 44 சென்டிமீட்ரு, அகலம் 21 சென்டிமீட்ரு. அது அளவுலேயும் பெருசு, ஏடுகள்லேயும் அதிகமாக இருந்த சோழ செப்பேடு இதுதான் ஃபஸ்ட்டு.
0: இப்போ நீண்ட காலம் கிடச்சி நமக்கு கிடச்சிது அப்படின்னு சொன்னாலும் அதில் எழுதியிருக்கக்கூடியது நம்மளால் படித்து நம்ம அறிய முடியுமா எப்படின்னு சொல்லுங்கள்.
1: அது படித்ததெல்லாம் அறிஞ்சிட்டாங்க, படித்து புத்தகங்கள்லாம் போட்டிருக்கிறாங்க, விரிவாக இருக்குது. இன்னும் அது கொஞ்சம் முழுமையாக வர வேண்டியது இருக்குது. அதில் முதல் 8 ஏடு வடமொழியில் இருக்கும், 8வது 8லேருந்து தொடங்கி 7வது 8 வரைக்கும் தமிழில் இருக்குது. இதில் இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த செப்பேட்டு வளையத்தில் 86 ஏடுகள்ங்கிறத குறிப்பிட்றான். சோழர் செப்பேடுகளில் முதல் முறையாக 86 ஏடுகள் இருக்குங்கிறத குறிப்பிடக்கூடிய செப்பேடும் ஒன்று தான். மிக அதிக எண்ணிக்கை கொண்ட செப்பேடும் இது தான். இது கோபி ராஜகேசரிவர்மனான விஜயராஜேந்திர தேவர், அதாவது முதலாம் ராஜாதிராஜன் தான் அவனுடைய செப்பேடு. இது ராஜேந்திரனுடைய பையன், ராஜேந்திர சோழன் முதலாம் ராஜேந்திரன் 3 பையன். இதில் முதலாம் ராசாதிராசன், அப்புறம் வீரராஜேந்திரன், 2ம் ராஜேந்திரன்னு 3 பையன். அதில் இவன் வந்து மூத்தவன் தான் அரசராக இருக்கிறான். ராஜராஜனோட முதல் செப்பேடும் இது தான். அவனுடைய ஆட்சி ஆண்டு 1053 கிபி, 35வது ஆட்சி ஆண்டில் இந்த செப்பேட்டை கொடுக்குறான். இதில் அந்த செப்பேடு இது பண்ணும்போது அவனுடைய பதவியேற்பு இதெல்லாம் சொல்கிறப்ப, பழையாறையில் இருக்கக்கூடிய ராஜேந்திர சோழன் அரண்மனை, விஜய ராஜேந்திர காளிங்கராயன்கிற அரசு இருக்கு, அது சிம்மாசனத்திலிருந்து பதவியேற்றதாக சொல்கிறான். இந்த பழையாறை பற்றி குறிப்பிடும்போது பழையாறுடைய பெருமையை நம்ம பார்க்கணும். இந்த பழையாறை மாநகருங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 750 ஆண்டு காலம் பல்லவர், சோழர், பாண்டியர் இந்த மன்னர்களுடைய குடும்பங்கள் வசித்த ஒரு மிகப்பெரிய பகுதி. இதை பற்றி நிறைய கலாய்வெல்லாம் பண்ணியிருக்காரு என்னுடைய ஆசிரியர் குடவர் பாலசுப்ரமணியர், நந்திபுரம்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கிறாரு. சிறப்புமிக்க ஒரு ஊரில் மன்னனாக இருந்த இவன் கொப்பம் போருக்கு போகிறான். கொப்பம் போரில் போய், அதாவது 36வது ஆட்சி ஆண்டு கொப்பம் போர் நடக்குது, அங்கே யானை மீது போர் செய்யும்போதே மரணம் ஏற்பட்டுருது. மரணம் ஏற்பட்டுருக்கு இவனுடைய தம்பியாக இருக்கக்கூடிய 2ம் ராஜேந்திரன், இளவரசு பட்டம் கட்டப்பட்டவன். அவன் உடனடியாக அங்கே போர்க்களத்திலேயே முடிசூடி கொண்ட ஒரு வரலாற்று செய்தி நமக்கு இதுலேருந்து கிடைக்கிது. ஆக பல வகையில் சிறப்புக்குரிய செப்பேடு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்தலூர் செப்பேடு தான். அதனால்
0: சரி, இப்போ இணைப்பில் நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, யார் பேசுறீங்க?
2: வணக்கம்,
0: சொல்லுங்க.
2: ஹலோ, சீரகத்திலிருந்து நடராஜன்ங்கிறவர் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன கேள்வி கேட்க போறீங்க?
2: இன்றைய தலைப்பு சோழர் கால செப்பேடு என்ற தலைப்பு. பொதுவாக இந்த நிகழ்ச்சியை வந்து வரவேற்கிறேன். பொதுமக்கள் எல்லாம் வந்து வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சி உதவும். ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன்.
0: சொல்லுங்க.
2: ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சாவூர் அரண்மனை திடலில் வந்து ஒரு கண்காட்சி நடைபெற்றது. அதில் சோழர் கால செப்பேட்டு தொகுதி ஒன்றை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதை தொட்டு பார்த்து உணர்ச்சி வசப்பட்டேன். அந்த செப்பேடுகள் எல்லாம் வந்து எழுத்துக்கள் ரொம்ப அழகாக நேர்த்தியாக வந்து செதுக்கப்பட்டிருந்தன. அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக அடைந்தது. அப்புறம் நான் வந்து ஒரு வணிகர், அதனால் வணிகத்திலேயே வந்து வரலாறு உண்டு.
0: சரி,
2: அதை பற்றி ஒரு செய்தியை சொல்லிட்டு கேள்விக்கு வர்றேன்.
0: சொல்லுங்க.
2: அந்த காலத்தில் நாங்கள் இப்போ அரிசியெல்லாம் படியில் தான் அளப்போம். முதல் படி என்னும் போது

0: திருவரங்கம் என்று சொல்வோம், ஒன்றுக்கு பதிலாக திருவரங்கம் என்று சொல்வோம். இரண்டாவது படியை அளக்கும் போது பெரிய கோவில் என்று சொல்லுவோம். பிறகுதான் மூன்றாவது மூன்று என்று எண்ணுக்கு வருவோம். இது ஸ்ரீரங்கத்துக்கு பெருமையுள்ள செய்தி, ஸ்ரீரங்கம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாகும். சரி, இப்பொழுது நான் கேள்விக்கு வருகிறேன். சோழர் வரலாற்றுல காந்தலூர் சாலை களமறுத்து அருளிய அப்படிங்கிற ஒரு வாக்கியம் வந்துப்படுது, அதற்கு என்ன விளக்கம் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் ஐயா, அதுதான் என்னுடைய கேள்வி.
1: சரிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ ஐயாவோட விளக்கத்தை கேளுங்க.
2: காந்தலூர் சாலை களமறுத்தருளி அப்படிங்கிறது ராஜராஜனுடைய கல்வெட்டு. ராஜராஜன் நினைக்கக்கூடிய கேரள பகுதியில் இருக்கக்கூடிய காந்தலூருங்கிற பகுதியை சென்று வெற்றி பெற்றது, குறிப்பாக அதற்காக அந்த வெற்றியை சொல்வதற்காக குறிப்பிடக்கூடிய சொல்லாட்சி அது. அங்கேருந்து கேரளா பாஸ்கர்வர்மன்ங்கிற மன்னனை வெற்றி பெறுறான். அதனுடைய செய்தி தான் காந்தலூர் சாலை களமறுத்தருளிங்கிறது. அந்த வெற்றி நினைவாக தான் தஞ்சை பெரிய கோயிலில் ஒரு கோபுரத்துக்கு கேரளாந்தகன் திருவாயில்னு பேர் வச்சிருக்கிறான். அதாவது கேரளாந்தகன் அப்படின்னா கேரள மன்னனுக்கு அந்தகன்கிற யமன் போன்றவன்னு பொருள். அதனால் கேரளாந்தகன் திருவாயில்னு அப்படி வச்சிருக்கான். இதில் நம்ம இந்தலூர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்தலூர் வரலாற்று அந்த செப்பேட்டில் கிடைக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு செய்தி என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, விஜயாலய சோழன் பிற்கால சோழன் முத்தரை எழுந்து ஆட்சியை கைப்பற்றியதாக நம்ம வரலாறு படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இந்தலூர் செப்பேட்டில் பல்லவ மன்னன் கம்போவர்மனிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றினான் விஜயாலயங்கிற குறிப்பு கிடைக்கிது. அப்போ ஒரு வரலாற்றை மாற்றுவதற்கு, அதன் போக்கு புதிய வரலாற்றை எழுவதற்கு இது போன்ற செப்பேடுகள்லாம் நமக்கு துணை நிற்குது. இது ஒரு பெரிய ஆய்வுக்குரிய ஒரு செய்தியாக பார்க்கிறேன்.
1: கண்டிப்பாக ரொம்ப அழகாக சொல்லிட்டுருக்கீங்கய்யா. இப்போ வந்து நம்ம இந்த செப்பேடுகள் மூலமாக அவங்களோட ஆட்சி காலம், அவங்க எப்படியெல்லாம் வந்து தங்களுடைய அந்த கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் பாதுகாத்தாங்க அப்படின்னு அறியிறோம். இன்றைய காலத்தில் இந்த செப்பேடுகளால் என்ன மாதிரியான பயன் இருக்குன்னு சொல்லுங்களேன்.
2: எந்த ஒரு சமூகத்திற்கும் தன்னுடைய வரலாறு தெரியணும். முன்னோடைய வரலாறு என்பது அவளை எளிதாக போர் வெற்றிகள் மட்டுமல்ல, அவர்கள் காலத்தில் கையாண்ட அந்த கணித முறை, ஐயா கேள்வி கேட்டது போல வணிகத்திற்காக செய்தது அளவீட்டு முறைகள். அளவு முறைகள் பார்த்திங்கன்னா கீழ்கணக்கு எண்கள், மேல்கணக்கு எண்கள். அவர் சொன்ன அந்த நெல் படி கூட பார்த்திங்கன்னா சோழர் காலத்திலேயே திருநெல்வேலி மரக்கா ஒன்றா இருக்கும், தஞ்சாவூர் மரக்கா ஒன்றா இருக்கும். இங்கே நாலு படி ஒரு மரக்கானா அங்கே ஆறு படி ஒரு மரக்கா. இது போன்ற அளவு முறைகள், வாழ்வியல் முறைகள், ஆடை அணிகலன்கள். தஞ்சை ஓவியத்தில் பார்த்தோம்னா ஒரு மெய்ப்பைன்னு ஒரு சட்டையை போட்டிருப்பாங்க, அது இன்றைக்கி இருக்க கோட்டு மாதிரி இருக்கும். ஒரு 1000 ஆண்டுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கு. மருத்துவம் சார்ந்த செய்திகள், மருத்துவ குறிப்புகள். அதனால் நம்ம இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கோம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் செய்த அந்த என்னென்ன செயல்பாடுகள், அந்த வேர் அதுலேயே அந்த ரூட்லேருந்து நம்ம வந்து டெவலப் ஆகி வர்றோம். இப்போ வரலாற்றுக்கு மிக மிக முக்கியத்துவம் தரக்கூடியது தான் கல்வெட்டுகள், செப்பேடுகள், ஒளைச்சுவடிகள்லாம். அதனால தான் அந்த மரபுகளை பாதுகாக்க விட்டு மரபை போற்ற வேண்டுங்கிறது நம்மளுடைய எண்ணமாகவும் அரசுடைய எண்ணமாகவும் இருந்து வருகிறது.
1: சரிங்க, இப்போ அடுத்தது நேயர், வணக்கம்.
3: வாழவில் பண்பலைக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம்.
1: சொல்லுங்க.
3: மனிதநேயம் என்ற சிந்தனையோடு புத்தூர்லேருந்து துரை சுப்பிரமணியன்.
1: சரிங்க
3: ஐயா, வணக்கம்யா.
2: வணக்கங்க,
3: உங்கள்ட்ட பேச ரொம்ப மகிழ்ச்சி.
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி.
3: இப்போ நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு நிறைய மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம். சோழர் காலத்து வம்சாவளியை சேர்ந்தவங்க இருக்கிறாங்களா, இருக்கிறாங்களா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி.
2: சரிங்க,
3: நம்ம நிறைய கண்டுபிடிக்கிறோமே, இது மக்களுக்கு என்ன மாதிரி மக்களுக்கு ஒரு பாடம் சொல்லுது, இந்த காலத்து மக்களுக்கு, நாகரிக காலத்து மக்களுக்கு இந்த செப்பேடு கண்டுபிடிக்கிற பொருட்களால என்ன கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.
2: நன்றி, நன்றிங்க. சோழர் வம்சாவளி யாருங்கிறது நம்ம ஆய்வுக்குரிய ஒன்று தான். சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அந்த வம்சாவளியை சார்ந்தன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க சில பேர். அதற்கு இது வரைக்கும் நமக்கு சான்றுகள் பெரிய அளவில் இல்லை. அது தேடக்கூடிய ஒன்று, எப்படியாவது இருக்கலாம், நம்ம கூட இருக்கலாம், ஆனால் யாருங்கிறது தான் தெரியல. அந்த நீண்ட இடைவெளி, பல போர்கள், பல சான்றுகள்னு சொல்லப்போனால் நம்ம பேசிகிட்டு இருக்க செப்பேடுகள் எல்லாம் புதஞ்சி கடந்து வெளியில் வந்தது தான். ஏதோ கோயிலுக்காக தோண்டும் போது, கட்டடத்துக்காக தோண்டும் போது கிடச்சி, சென்ற நூற்றாண்டுலையும் இந்த நூற்றாண்டுலையும் ஒரு 200-250 ஆண்டுகளில் கிடைத்த செய்திகள் வச்சா நம்ம சோழல் வரலாற்றையே பண்ணுறோம். இதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டால், நம்ம எப்படிலாம் வாழ்ந்தோங்கிறத பார்த்துட்டு தான் இந்த தலைமுறை அதை உணர்ந்து அதற்கேற்ப வாழ்வதற்கான வழிவகைகளை ஆவணங்களில் நம்ம பார்க்க முடியும் வரலாற்றில். இது வரலாறு மக்கள் தெரிய நிறைய பேருக்கு போய் சேரணும், அதனுடைய நோக்கம்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம். கேட்கக்கூடிய நீங்களும் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் எடுத்துரைத்தீங்க அப்படின்னா, நாம் இப்படிலாம் வாழ்ந்தனாம், இன்று இப்படி இருக்கிறோமே என்று ஒரு சிந்தனையை அவர்களுக்குள் உருவாக்க முடியும். ஒரு நல்ல சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு இது போன்ற ஆவணங்கள் கண்டிப்பாக.

0: துணை நிற்கின்றது.
1: அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய விஷயம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஆவுடையார் கோவிலில் பார்த்தீங்கன்னா அந்த அணிகள், அந்த சிற்பத்தில் உள்ள அந்த அணிகலன்கள்லாம் அவ்வளோ அருமையாக நம்ம வந்து இன்றைக்கி போடக்கூடியதெல்லாம் அன்றைக்கே வந்து அவங்க வந்து ஃபேஷனாக அவங்கெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அழகாக பார்க்க முடியுது. ஏன்னா அண்மையில் அந்த தேர் திருவிழாவுக்கு போயிருந்தோம். அப்போ அது ஆவுடையார் கோவில் பார்க்க பார்க்க பார்க்க ஒவ்வொரு அந்த சிற்பங்களும் ஆகட்டும், ஒவ்வொரு அந்த வேலைப்பாடுகளாகட்டும் எல்லாமே நுணுக்கமாக இருந்தது. அதெல்லாம் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இதெல்லாம் வந்து நம்ம அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி கட்டடக்கலையில் சிறந்து விளங்கினாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதும் ஒரு ஆர்வமாக தான் இருக்குது. இப்போது நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில்.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
10: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
11: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
12: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேயர்களை இணைந்திருக்கிறீர்கள் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியோடு. நம்முடன் இணைந்திருக்கிறார் தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலக தமிழ் பண்டிதர் முனைவர் மணிமாறன் அவங்க. சோழர்கால செப்பேடுகள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வராங்க. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கய்யா?
3: ஹலோ,
2: சொல்லுங்க, கேக்குது.
3: வணக்கம், புதுக்கோட்டை மாவட்டம் கண்ணனூர் கிருஷ்ணன் பேசுறேன்.
2: சொல்லுங்கய்யா.
3: நம்ம உறையூர்ல பார்த்திப மகாராஜா வாழ்ந்தப்ப அந்த வசந்த மாளிகை அரண்மனை அதுக்கான அடையாளங்கள் இப்ப எதுவும் இருக்குதா? ரெண்டாவது கேள்வி, அன்பில்ல கண்டெடுத்த செப்பேட்டுல என்ன இருந்தது?
2: சரி ஐயா, கிருஷ்ணன் சார் கேட்கிற கேள்வி, உறையூர்ல ஏதோ வாழ்ந்த மகால் இருக்குதான்?
4: உறையூர் சோழர் காலத்துக்கு சிறப்பு மிக்க ஒரு ஊர். அந்த மகால் அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் தேடி பார்க்க வேண்டிய விஷயங்கள் தான். வரலாற்றில் கொஞ்சம் நிறைய ஆய்வுகள் இருக்கு. இப்போ நம்ம வரலாறு உள்ள கிடைச்சிருந்தா கூட இன்னும் நாள்தோறும் புதுசு புதுசாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. நான் பல இடங்களில் களப்பணி போகும்போது பார்த்தீங்கன்னா பல கல்வெட்டுகள் வந்து அன்றக்காடு கல்வெட்டு தான் கிடைக்குது. இப்போ அண்மையில் கூட ஒரு ஊர் போயிருந்தோம், திருச்சி மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம், ஒரு 3 கல்வெட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. 2 கல்வெட்டு இது வரைக்கும் பதிவு ஆகலை. அதுபோல் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த பகுதிகள்லாம் நம்ம ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்யணும் ஒன்று, அன்பில் செப்பேட்டில் தானம் கொடுத்ததை பற்றி தான் இருக்குது. அன்பில் செப்பேடு தன்னுடைய நண்பர்களுக்காக கர்ணாகர மங்கலம்ங்கிற ஒரு ஊரை 10 வேலி நிலம் கொடுக்கறது அன்பில் செப்பேட்டில் குறிப்பிட்றாங்க. அந்த அன்பில் செப்பேடு இப்போ இல்லை, நமக்கு அது கிடைக்கல. எங்கே இருக்குங்கிறத தேடிட்டுருக்குறாங்க. பொதுவாக கோயில்களுக்கு நன்கொடை கொடுத்தது இதெல்லாம் தான் சொல்லக்கூடிய செப்பேடுகள் தான் பெரும்பாலும் இருக்கும், நில எல்லைகள் இதெல்லாம். இதில் இருக்கக்கூடிய ஒரு 26-30 வேலி அந்த பகுதி நிலத்திலேருந்து ஒரு 10 வேலி நடத்த தன்னுடைய நண்பனுக்காக கொடுத்த செய்தியை குறிப்பிடக்கூடியது தான் அன்பில் செப்பேடு.
2: சரி, இப்போ இணைப்பில் அடுத்த நேயர் இருக்காங்களா? ஐயா, நம்ம வந்து காவிரி பற்றிய செப்பேடு பற்றி சொல்லுங்க. காவிரி வந்து இங்கே நம்ம டெல்டா பகுதியில் தான் ஓடிச்சா, இல்லை அது எப்படி எல்லாம் வந்து காவிரியை வந்து இங்கே டெல்டாவுக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுங்கள்.
4: ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி புவியியல் ஆய்வாளர்கள் தடவு மாறிய தமிழக நதிகள்ங்கிறது ஒரு ஆய்வு செஞ்சாங்க. அந்த ஆய்வில் இருக்கும்போது ஒவ்வொரு ஆறுகளும் காலப்போக்கில் தன்னுடைய ஆற்று தண்ணீருங்கிறத பார்த்திங்க அப்படின்னா அடிச்சுட்டு வர்றது தான். அது எந்த பாதையில் போகுங்கிறத முடிவு பண்ண முடியாது. மிகப்பெரும் மலைகள் தடுப்பு இருந்ததுன்னா தன்னுடைய பாதையை திருப்பிட்டு போகும். அப்படி காவிரி வந்து ஒரு காலகட்டத்தில் சென்னையை நோக்கி 2004 ஆண்டுகளுக்கு முற்பட்டு காவிரி சென்னையை நோக்கி போயிருக்கு. அந்த தடம் நமக்கு தெரியுது.
2: நல்லவேளை அங்கே போகலை.
4: ஆமாம், அதன் பிறகு பாண்டிச்சேரி அரிக்கைமேடு வழியாக அங்கே போய் கடலில் கலந்த தடமும் நமக்கு தெரியுது. இதில் ஒகேனக்கல்

0: இருந்து மலையை பிளந்து அந்த பகுதியை பார்த்தாலே நமக்கு தெரியும். அதிலேருந்து காவிரியை இன்றைக்கி இருக்கக்கூடிய தஞ்சை திருச்சி கரூர் டெல்டா பூகார் வரைக்கும் கொண்டு வந்த பெருமை வந்து சோழர்களை சாருங்கிறத திருவாலங்காட்டு செப்பேட்டில் ராஜேந்திர சோழன் பதிவு பண்ணுறான். தன்னுடைய முன்னோனாகிய சித்திரதன்வன்கிற மன்னன், அது சோழர்களோட முற்காலத்தில் அந்த மன்னன், அவன் வந்து காவிரியை வாழால் வழிகுணர்ந்தான்ங்கிறத சொல்கிறான். இப்போ காவிரி ஆற்றுப்போக்கு இப்படியெல்லாம் இருந்தது, இன்று எங்கு வந்து பயன்தருகிறது என்ற வரலாற்று செய்திகள் நமக்கு இது போன்ற செப்பேடுகள் வழியாக கிடைக்கிது.
1: இப்போ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள், என்னென்ன விஷயங்கள் அவங்க செஞ்சாங்களோ எல்லாத்தையுமே வந்து செப்பேடுகளில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போ குறிப்பிடும்படியாக பார்த்தீங்கன்னா சோழர்களோட செப்பேடுகள் கிடைத்த ஊர்கள் அப்படின்னா என்னென்ன சொல்வீங்கய்யா?
0: நிறைய ஊர்கள் இருக்கு நம்ம குறிப்பிட்றாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா அன்பில் செப்பேடு, எஸ்ஆலம் செப்பேடு, கரந்தை செப்பேடு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது.
1: கரிகாலம் இருக்காங்க,
0: திருச்செங்கோடு செப்பேடு, கரிகாலனோட பேரையூர் செப்பேடுன்னு ஒன்று இருக்குது, அதுவும் ஒரு ஆய்வுக்குரியதாக இருக்குது. ரெண்டாம் குலத்துங்களோட சித்தூர் செப்பேடு, வீரசோழன் பீடாபுர செப்பேடு, அப்போ செல்லூர் செப்பேடு, தேகி செப்பேடு, சோழர்கள் எங்கெல்லாம் ஆட்சி பண்ணாங்களோ அங்கெல்லாம் பண்ணிக்கிறாங்க. சோழர் சாளுக்கிய செப்பேடு, சுந்தர சோழ பாண்டியனோட செப்பேடு, அதை பாண்டிய நாட்டை வெற்றி பெற்று அங்கே போகும்போது சோழ பாண்டியர்கள்னு பேர் வச்சுக்கிறாங்க. பல்லன் கோயில் செப்பேடு, உதயந்திரன் செப்பேடு, இதுதான் நமக்கு முதல்ல முதன் முதலே கிடைக்கக்கூடிய சோழர்களுடைய ரொம்ப இயர்லியஸ்ட் செப்பேடு அப்படின்னா உதயந்திரன் செப்பேடு. திருக்கலர் செப்பேடு, திருக்கலரில் நிறையா கிடைக்குது, ஒரு ஐந்து செப்பேடுகள் கிட்டே கிடைக்குது. அதில் குலோத்துகுந்து, ராஜாந்தந்து நிறைய கிடையாது. அப்புறம் லைடன் செப்பேடு, அதுதான் நம்ம பேச போகிறோம். லைடன் செப்பேடுங்கிறது சாராள செப்பேடு, அது நம்ம இது கிடையாது, வீரராஜேந்திரனுடைய ஏழாம் ஆட்சியாண்டில் சாராளம்ங்கிற பகுதி அதில் கிடைச்ச செப்பேடு இருக்குது. திருக்கலர் செப்பேடு இருக்குது, திருச்செங்கோடு செப்பேடு இருக்குது. திருச்செங்கோடு செப்பேட்டில் இருந்தால் நமக்கு நந்திபுர மரியாதை அப்படிங்கிற ஒரு சொல் அதில் கிடைக்குது. இந்த நந்திபுரம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 750 ஆண்டுகள் சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் இவங்கெல்லாம் குடியிருந்த ஒரு பெரிய பகுதி. அது நந்திபுரத்துக்கு பற்றி சிறப்பு அப்படின்னு பார்க்கும், மேதகு நந்திபுர மன்னன் அப்படிங்கிறது எல்லாமே வீரசூழியத்தில் கிடைக்குது. கரந்தை தமிழ்ச்செங்கத்து செப்பேடு, பெரிய லைடன் செப்பேடு, சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்க செப்பேடு, இது போன்ற நிறைய செப்பேடுகள் நமக்கு கிடைக்கிது.
1: நம்ம வெளஞ்சேரி செப்பேடு, நம்ம வந்து ஓலைச்சுவடுகள் தவிர வேற என்ன மாதிரியான பொருட்கள்லாம் இருக்கு நூலகத்தில் சொல்லுங்கள்.
0: நூலகத்தை பொறுத்த வரைக்கும் ஓலைச்சுவடிகள் நிறைய இருக்கு, 50,000 ஓலைச்சுவடிகள் இருக்கு. தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம், மராத்தி மொழிகள் இருக்கு. பழைய ஓவியங்கள் ஒரு 250 ஆண்டு உட்பட்ட உலக அட்லாஸ் மேப் இதெல்லாமே இருக்கு. ஆடைகள் பற்றி அது இருக்குது, மருத்துவ குறிப்புகள் இருக்குது, பிற்கால இலக்கியங்கள், நிறைய சிட்டு இலக்கியங்களோட சுவடிகள்லாம் இருக்குது. இது இல்லாமல் அச்சு நூல்கள், 200 ஆண்டுகளுக்கு உட்பட்ட அச்சிட்ட நூல்கள், ஆங்கிலேய காலத்தில் அச்சிட்ட நூல்கள், அது கிட்டத்தட்ட ஒரு 4,500 புத்தகங்கள் மன்னர் சேகரிப்பு நூல்களாகவே இருந்துகிட்ருக்கு. அது ஒரு பெரிய கருவூலம், அது அருவி கருவூலம், தஞ்சைக்குரிய மிகப்பெரிய சிறப்பு.
1: அங்கே வந்து செப்பேடுகள்லாம் இல்லை,
0: செப்பேடுகள் இருக்க ஒன்று ரெண்டு தான் இருக்கும், அதிகமான செப்பேடுகள் இல்லை.
1: ஓலைச்சுவடிகள் நிறைய,
0: ஓலைச்சுவடிகள்
1: அதுக்கு நீங்கள் வந்து பயிலரங்கம்லாம் நடத்துறீங்க.
0: ஆமாம் ஆமாம், ஒரு மணிக்கு நடக்கும்.
1: அவங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்குறீங்க இல்லையா?
0: கண்டிப்பாக
1: அவங்க நிறைய மாணவர்கள் அதில் பயன்பெறுறாங்க. தொடர்ந்து என்ன செய்யலான் இருக்கீங்க அடுத்ததா? ஓலைச்சுவடிகள் தவிர
0: ஓலைச்சுவடிகள் அடுத்ததாக கல்வெட்டுகள். இப்போ கல்வெட்டுகள்னு பார்த்தோம்னாலும் அதுவும் வரலாற்றை சொல்லக்கூடியது தான். ஒரு 25,000 கல்வெட்டுகள் பதிவாயிருக்கு. இன்னும் பதிவு பெறாத கல்வெட்டுகள் நிறையா இருக்குது. புதைந்து கிடந்து கிடக்கக்கூடிய கல்வெட்டுகள்லாம் இப்போ நானே கூட 2-3 எடுத்திருக்கிறேன். அதில் தஞ்சை மாரியம்மன் கோயிலில் கிடச்ச ஒரு அருண்மொழி தேவன்பேட்டைங்கிற இடத்துல ராஜராஜன் கல்வெட்டு கிடச்சிது. அது ஒரு புதிய வரலாற்று செய்தியை நமக்கு கொடுக்குது. அந்த ஏரி மராட்டியர் காலத்து ஏரியாவில் ராஜராஜன் காலத்துக்கு முன்னாடியே விரட்டப்பட்ட ஒரு ஏரிங்கிற செய்தி அந்த கல்வெட்டுலேயே நமக்கு கிடைக்கிது. அதில் வரலாற்றில் நிறைய விஷயங்கள் நமக்கு புதுசாக கிடைக்கிறதுக்கு இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது.
1: கண்டிப்பாக, அதாவது நம்மளுடைய வாழ்ந்த அந்த தமிழ் சமூகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த செப்பேடுகள் மூலமாக, சுவடிகள் மூலமாக, கல்வெட்டுகள் மூலமாக. நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியோடு.

0: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
1: நமது பாரத பிரதமர் நாட்டு மக்களின் கருத்துக்களோடு தனது எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத், மனதின் குரல், நாளை முற்பகல் 11 மணிக்கு. தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். மீண்டும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலாக 8:00 மணிக்கு. தூர்தர்ஷனின் தேசிய அலைவரிசைகளிலும், செய்தி ஒலிபரப்புத்துறை பிரதமர் அலுவலக இணையதளங்களிலும் நேரடியாக இடம்பெறும். கேட்க மறவாதீர்கள் மன் கி பாத், மனதின் குரல். நேர்களை இணைந்திருக்கிறீர்கள் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியோடு. இன்று சோழர் கால செப்பேடுகள் பற்றிய தகவல்களை கூறிக்கொண்டிருக்கிறார் தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் நூலக தமிழ் பண்டிதர் முனைவர் மணிமாறன் அவங்க. ஐயா, இப்போ வந்து அண்மையில் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க பல ஊர்களுக்கும் பல வெளிநாடுகளுக்கும் பயணம் மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வராங்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அதுலேயும் தெரிஞ்சுக்கவும் முடியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெதர்லாண்ட்ஸ் போயிருந்தப்போ அங்கேருந்து மீட்டு கொண்டு வரப்பட்ட ஆனைமங்கலம் செப்பேடு பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்களீங்க. அது லைடன் செப்பேடுன்னு சொல்கிறாங்க, அது பேரே அப்படிதானா என்ன?
2: உண்மையிலேயே இதுவரை பாதுகாத்த அந்த நெதர்லாந்து அரசு லைடன் பல்கலைக்கழக நூலகத்தை சார்ந்தவர்களுக்கும் தமிழர்களுடைய மிகப்பெரிய வரலாற்று சான்றாக திகழக்கூடிய அது ராஜராஜன் அவனுடைய காலத்தில் இருந்த அவனுடைய மிகப்பெரும் சமயப்பொறை இதெல்லாம் சொல்லக்கூடிய செப்பேட்டை மீட்டு கொண்டு வந்த பாரத பெருமர்களும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்கிறது கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனைமங்கலங்கிற பகுதியில் நாகை மாவட்டத்துக்கு வணிகத்துக்கு வரக்கூடியவர்கள் பௌத்தர்கள் நிறைய வராங்க. அவங்க வந்து நாகையில் தங்குறாங்க, இன்றைக்கி மாதிரி கிடையாது. ஒரு வந்தவங்க 3 மாதம் 6 மாதம் தங்கியிருப்பாங்க. இப்போ இந்த பௌத்தர்கள் வழிபடுறதுக்காக ஒரு விகாரை, பௌத்த விகாரை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். 7ஆம் நூற்றாண்டுலேயே பௌத்த விகாரை நாகப்பட்டினத்தில் இருந்ததை பற்றி நமக்கு வரலாற்று குறிப்பு கிடைக்கிது. அது காலப்போக்கில் அழிஞ்சு போயிடுச்சு. பூம்புகார் மிகப்பெரிய கடல் வணிக நகரம். புகார் அழிவுக்கு பிறகு நாகப்பட்டினம் தான் வணிகத்தலமாக இருக்குது. இங்கே வர்ற பௌத்தர்களுக்கு ஸ்ரீ விஜயத்து மன்னன்

0: சூளாமணிவர்மன்கிறவன் ராஜரனுடைய நட்பாக இருக்கக்கூடிய ஒரு மன்னன். அவன் தன்னுடைய மதத்தை சார்ந்தவர்கள் வழிபடுவதற்கு ஒரு கோயில் ஏற்படுவதற்கு ராஜராஜன்ட்டு கேட்குறான். உடனே அவரும் அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணுறாரு. இன்றைக்கி போல் அரசன் நினச்சா என்ன வேணாலும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சூழல் இல்லை. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த உள்ளூர் அதிகாரிகள்லேருந்து, அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய கிராம நிர்வாகிகள்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அடித்தட்டிலிருந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலம் எங்கே இருக்குது, என்ன அளவீடுகள், அதுபடி வரிசையை ஒவ்வொரு அதிகாரிகளாக செக் பண்ணி செக் பண்ணி ராஜாவுக்கு போகுது. அப்போ அதன் பிறகு மாமன்னன் அங்கே பௌத்த விகாரை கட்டிக்கிறதுக்கும் அந்த பௌத்த விகாரையை நிர்வாகம் பண்ணுவதற்கு அதற்கு பொருள் வேணும். அந்த பொருளுக்குரிய நிலங்களை தான் தானமாக கொடுக்கறது தான் அந்த ஆனைமங்கலம் செப்பேடு. 21 ஏடு அது அந்த செப்பேடு, 30 கிலோ கிட்ட எடை உள்ள ஒரு செப்பேடு. அந்த செப்பேடை ரெடி பண்ணி ஆணையை பிறப்பிக்கிறது தயாராக இருக்கிறான். அப்புறம் ராஜராஜனுடைய மறைவுக்கு பிறகு அவனுடைய மகன் முதலாம் ராஜேந்திரன் தான் அந்த செப்பேடை வெளியிடுறான். அதில் கோயிலுக்கு அந்த நிலம் கொடுத்தது, பௌத்த விகாரைக்கு கொடுத்ததை பற்றின எல்லா குறிப்புகளும் கிடைக்கிது. பிற்காலத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த செப்பேடு முடிஞ்சே கொஞ்சம் காலானோன்னா ராஜேந்திரனுக்கும் பிறகு அங்கே உள்ள அந்த நிலங்கள்லாம் கொஞ்சம் நம்ம ஆட்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க. அப்போ குலோத்துங்கனோட ஆட்சி, முதலாம் குலோத்துங்கன் ஆட்சி, அவங்க காலத்தில் அதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க தாத்தா கொடுத்தது, அங்கே ரெண்டு பெரும் பள்ளி வைக்கிறாங்க அந்த பௌத்த விகாரையில். அது ராஜராஜ பெரும்பள்ளின்னு ஒரு பள்ளி, ராஜேந்திரன் பேரில் ராஜேந்திரன் பெரும்பள்ளின்னு ஒரு பள்ளி வைக்கிறாங்க. இது நிலங்கள்லாம் கொஞ்சம் எங்களுக்கு சிக்கலாக இருக்குது அப்படின்னா, குலோத்துங்க என்ன பண்ணால் மறுபடியும் அதை போய் சரி பண்ணி தன்னுடைய தாத்தா என்ன கொடுத்தாரோ அதை மீட்டு மறுபடியும் ஒரு செப்பேடு போகிறான். அது வந்து சின்ன ஆனைமங்கலம் செப்பேடுன்னு பேர். இப்போ பெரிய ஆனைமங்கலம் செப்பேடு, சின்ன ஆனைமங்கலம் செப்பேடுன்னு ரெண்டு இருக்குது. இது ஒரு காலகட்டத்தில் டச்சு ஆதிக்கத்துக்கு உட்பட்ட பகுதியாக நாகப்பட்டினம் வந்துடுது. இந்த டச்சு நாட்டு வணிகர்களுக்கு வந்து தங்கி ஆட்சியை பிடிச்சிட்றாங்க. ஆங்கிலேயர்கள் கூட அவங்கள ஆட்சி நடத்துகிறாங்க. அந்த டச்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அவர் படேவியாங்கிற இடத்துல இன்றைக்கிற கூடிய இந்தோனேஷியாவோட தலைநகரத்துக்கு பேர் ஜாகர்தா, ஜாகர்தாவுக்கு பழைய பேர் படேவியா. அந்த படேவியாவில் இருக்கக்கூடிய புளோரண்டியஸ் ஹேம்பர்ங்கிற ஒரு டச்சிக்கார், அவர் தான் அமைச்சராக இருக்கிறார். அவர் இந்த செப்பேட்டை நெதர்லாந்து கொண்டு போயிட்டார். அங்கே போனவர், அங்கே வந்து ஹென்றி ஆரண்ட் கமாஹர்ங்கிறவங்க குடும்பத்தில் திருமண உறவு பண்ணிக்கிறார். அந்த திருமணம் புரிந்த அந்த ஹென்றி ஆரன்ங்கிறவர் வந்து அந்த நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய லைடன் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர். அவருடைய வாரிசுகள் தான் இங்கே ஆனைமங்கலத்திலேருந்து போனது, படேவியா போய் அங்கேருந்து நெதர்லாந்து போய் அங்கே ஒரு குடும்பத்துக்கு போய் அந்த குடும்பத்து பேராசிரியரோட வாரிசுகள் அந்த லைடன் பல்கலைக்கழக நூலகத்துக்கு அந்த செப்பேடை கொடையாக கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த பல்கலைக்கழகத்தில் கொடையாக போனதுனால ஆனைமங்கலங்கிற பேர் போய் லேடன் செப்பேடுங்கிறதான் எல்லாருக்கும் தெரியாம ஆயிடுச்சு. இந்த லேடன் செப்பேடு மீட்பதற்கு ஒரு நீண்ட போராட்டம், கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டு கால தொடர் போராட்டங்களில் இப்போ அண்மையில் பிரதமர் அங்கே போயிருக்கும்போது அதை மீட்டு கொண்டு வந்து இந்தியாவில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாரு. வரலாற்றில் மிகப்பெரும் சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக தான் அதை பார்க்க முடியுது. இதுபோல் இன்னும் எண்ணற்ற நம்முடைய மரபு கலைச்செல்வங்கள் உலகம் முழுக்க இருக்கு.
1: கலை செல்வங்கள் யாவும் வெளியில போனது
0: நிறைய போயிருக்கு. சோடிகள் பாத்தீங்கன்னா ஒரு 50க்கு மேற்பட்ட நாடுகள்ல சோடிகள் இருக்கு, லட்சக்கணக்கான சோடிகள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய சிற்பங்கள்
1: போயிருக்கு.
0: பாதுகாப்பா வச்சு வரலாறு அவங்களுக்கு முக்கியமா, அதனால வரலாற்றுக்கு பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் நமக்கு சில பாதுகாப்பு குறைபாடுகள், சில பணிகளில் குறைபாடுகள் இருந்தாலும் கூட நம்மளுடைய பிள்ளை நம்மள்ட்ட இருக்கிறது தான் நமக்கு சிறப்பு. அந்த வகையில் இன்னும் மீட்கப்பட வேண்டியது நிறைய இருக்குது. வரலாற்று ஆர்வம் கொண்டவர்கள் இங்கே நிறையா இருக்கிறாங்க. மிக பெருமையாக வரலாற்று ஆர்வமாக பேசுகிறவர்கள் இந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் மிக நிச்சயமாக இருக்கணும். வெளிநாடுகள்லேருந்து வர பாதுகாங்கன்னு சொல்கிற மொழிய இங்கே பல ஊர்களில் நாங்கள் ஆய்வுக்கு போகும்போது சிற்பங்களை தலைக்குப்புற போட்டு நெல் கதிர் அடிக்கிறத பார்த்துருக்குறேன், துணி துவைக்கிறத பார்த்துருக்குறேன். அதே கல் கோயில் இருக்கும்போது சில சாமியின் கும்பிட்றவங்க ஊரில் கிடச்சிது அப்படின்னா தூக்கி கொண்டு போய் வச்சிட்றாங்க. இல்லைன்னா வீடு கட்டுவதற்கு செங்கலுக்கு எடுத்துகிட்டு போனவர்களும் நிறைய நம்பவர்கள் தான் உண்டு. அதனால் எல்லோருக்கும் அந்த
1: கொஞ்சம் அந்த பொறுப்பு இருக்கணும். நமக்கு
0: நம்முடைய மரபு, நம்மளுடைய மரபு செல்வம் மாற்று கருத்து இருந்தாலும் கூட தவறில்லை, அது பாதுகாக்கப்பட வேண்டும் எண்ணத்தோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்முடைய கலைச்செல்வங்கள்லாம் வெளியில் போகாது.
1: சரி, கண்டிப்பாக. இப்போ அடுத்ததா நேயர் இருக்காங்க இணைப்பில். வணக்கம்.
2: வணக்கம்,
1: யார் பேசுறீங்கம்மா?
2: கும்பகோணம் ஜெயா விவேகண்டன்.
1: ஆ சொல்லுங்கம்மா.
2: உங்க வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குமா?
1: இப்ப கேக்குதாம்மா? சொல்லுங்கம்மா.
2: பரவாயில்லம்மா, நல்லா இருக்கு. அரிய பெரிய நம்ப முடியாத பல தகவல்கள்லாம் ஐயா சொல்லி எங்களை வியப்பில் அழிச்சு அந்த காலத்துக்கே அழிச்சிட்டு போயிட்டாங்க. அது

0: அவங்களுக்கு மிக்க நன்றி.
1: நன்றிமா.
0: இப்ப வந்து தேவார திருத்தலங்கள் வந்து 274 தான் ரொம்ப வருஷமா சொல்லி அதை தான் முன்னிலைப்படுத்திருந்தாங்க. ஆனா சமீப காலத்துல வந்து பாண்டிச்சேரி பக்கத்துல கிளியண்ணூர் அப்படிங்கிற ஒரு தலமும், கொரடாச்சேரி பக்கத்துல திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி பக்கத்துல திருஇடைவாய் அப்படின்னு சொல்லி ஒரு பதிகம் அந்த கோயில் கண்டுபிடிச்சுவேன். இது ரெண்டுக்கும் வந்து திருஞான சம்பந்தம் பதிகம் பாடியிருக்காருன்னு சொல்லி வந்திருக்கு. இந்த இது வந்து செப்பேடு வழியா கிடைச்சதா இல்ல கல்வெட்டு மூலமா கிடைச்சா, எப்ப யாரால கண்டுபிடிக்கப்பட்டு எந்த வருஷம் இது வந்தது அப்படிங்கறத ஐயா சொன்னா பரவாயில்ல.
1: நன்றி நன்றிங்கம்மா. அதாவது திருவாரூரில் கிடைத்த ஒரு கல்வெட்டுல வந்து தேவாரத்தில் விடுபட்ட ஒரு பாடல் கல்வெட்டில் இருந்து தேவாரத்தில் சேர்த்தாங்க. நீங்கள் சொல்கிறது வந்து எதுலேருந்து கிடைச்சதுங்கிறத நான் பார்க்கணும். கல்வெட்டா செப்பேடான்னு தெரியல, அது பார்க்கணும். ரெண்டாவது இது போன்ற வரலாற்று தகவல்கள்

0: தெரியல, அது பார்க்கணும். ரெண்டாவது, இது போன்ற வரலாற்று தகவல்களுக்கு நிறைய மறைஞ்சு கிடக்கு. இப்போ சுவடியில் நிறையா சொல்லித்தரணும், மாணவர்களுக்கு நிறையா கொண்டு வரணும் காரணமே இன்னும் படிக்கப்படாதது நிறைய இருக்குது ஏடுகள்லாம். அதெல்லாம் படித்தோம் அப்படின்னா இன்னும் பல தகவல்கள் நீங்கள் சொல்கிறது போல் இன்னும் கூடுதலாக கூட தளங்கள்லாம் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த துறை சார்ந்து இயங்கக்கூடியவர்களை நிறையா உருவாக்கணும். அப்படி உருவாகி வரக்கூடியவர்களுக்கு நல்ல ஊதியம் கொடுக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். ஐடி படிச்சுட்டு போய் 100,000 சம்பாதிக்கிறவனை போய் நீ சுவடி படிச்சுட்டு வெறும் 500 சம்பளம் அப்படின்னா அந்த துறைக்கு படிக்க வர மாட்டான், ஆர்வம் இருக்கும் தான் வருவான். அப்போ இந்த கலைகளெல்லாம் போட்டணும் அப்படின்னா அவர்கள் படித்து வரக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் நல்ல வசதிகள்லாம் இருந்தது அப்படின்னா இன்னும் நம்மளுடைய இலக்கியம் செப்பேடு கல்வெட்டெல்லாம் படித்தோம் அப்படின்னா இன்னும் பல தேவார திருத்தலங்களும் பல வரலாற்று செய்திகளும் நிச்சயமாக தமிழர்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் உங்களுடைய ஆர்வத்தை பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நிச்சயமாக ரொம்ப அழகாக இவ்வளோ நேரம் சோழர் கால செப்பேடுகள் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. செம்பில் பொறிக்கப்பட்ட ஒரு சிறிய தகடுகள் வந்து பெரிய வரலாற்றை வந்து காப்பாற்றி நிற்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை. நமக்கு அது பெருமையும் கூட. நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து வெறும் கல்வெட்டுகள் மட்டுமே இல்லை, அதே மாதிரி இந்த எழுத்துக்கள்லாம் வந்து இப்போ நம்ம செல்வமணி கூட கேட்டாங்க, எப்படி இந்த செப்பேடில் உள்ள எழுத்துக்கள்லாம் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம ஓலைச்சுவடியே வந்து கீரல்கள் அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் எழுத்துக்களில் கீரல்கள் அப்படின்னு சொன்னீங்க. அந்த வகையில் அந்த செப்பேடில் உள்ள எழுத்துக்கள் எவ்வளவு சிறப்பாக அதை பயிச்சிருப்பாங்கன்னு சொல்லுங்களேன்.
0: கூறிய ஆணி கொண்டு எழுதுவதால் அது எழுத்தாணின்னு பேர். அதில் பல வகை உண்டு. அது எழுத்து ஓழையில் கீறுறது தான், கீரல் தான். அதனால தான் இந்த கீரல் அப்படின்னு போட்டு முத்துசாமின்னு கையெழுத்து போட்டிருப்போம். இது எழுதியவர்னு போகிறதுக்கு பதிலாக இந்த கீரல்ங்கிறது தான் நமக்கு வழக்கில் உண்டு. அதுபோல் கல்வெட்டு செப்பேடு ஓலைச்சுவடிகள்லாம் காலந்தோறும் தமிழ் எழுத்துக்கள் வந்து வரிவேடு விதத்தில் மாற்றத்துக்கு உட்படுது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எழுத்துக்கள் மாறுது. 2000 முன்பட்ட அந்த பிராமி எழுத்துக்கள்லேருந்து அப்புறம் வட்ட எழுத்துக்களுக்கு வர்றோம். ராஜராஜன் தான் அதனுடைய ஆட்சி காலத்தில் தமிழகம் முழுக்க அவனுடைய ஆட்சி பகுதியில் ஒரே மாதிரி எழுத்து வரிவேடு கொண்டு வரான். இந்த எழுத்துக்களில் இன்றைக்கி என்ன நமக்கு படிப்பதில் சிக்கல் அப்படின்னா கூட்டெழுத்துக்கள் குறிப்பெழுத்துக்கள்லாம் நமக்கு உண்டு. அளவு முறைகளில் சுருக்கெழுத்து இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஒரு பட்டத்தை குறிப்பிடணும், ஒரு நெல் குறிப்பிடணும், எல்லை குறிப்பிடணும் அப்படின்னா அதெல்லாம் ஒரு சின்ன ஒரே ஒரு எழுத்தில் குறிப்பிட்றாங்க. தமிழ் எண்கள் இன்றைக்கி இருக்கிற நடைமுறை எழுத்துக்கள்லாம் இல்லை, தமிழ் எண்கள் வேறுபடுது. எண்கள்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற போல் ஆங்கில முறை இடமதிப்பு முறை கிடையாது. ஒரு 1000 போட்டிங்கன்னா ஒரே எழுத்து தான், 100 போட்டாலும் ஒரே எழுத்து தான், 1 போட்டாலும் ஒரே எழுத்து தான். அப்போ இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தா தான் படிக்க முடியும். தமிழ் எண்களுக்கும் எழுத்துக்கும் வேறுபாடு இல்லாமல் இருக்கும். இப்போ தமிழ் எண்கள் பழைய எண்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கா மாதிரி இருக்கும், காவு அந்த மாதிரி போட்டிருப்பாங்க, அது எழுத்தும் காவாக இருக்கும். அப்போ இது என்ன எழுத்தாங்கிற அந்த குழப்பம் வரும். கூட்டு எழுத்துக்கள் இட்டு இப்பு இத்து த இக்கு க இக்கு கு இதெல்லாம் ரெண்டும் சேர்ந்து ஒரே எழுத்தாக இருக்கும். இன்றைக்கி நமக்கு நடைமுறை அச்சு எழுத்துக்கள் வந்ததுக்கு பிறகு நமக்கு நடைமுறையில் இல்லாதனால நமக்கு தெரியல. அப்போது பழைய எழுத்துக்கள் எப்படி இருந்ததுங்கிறது தெரிஞ்சுக்கணும். பழைய காலத்தில் இந்த சொற்கள், இன்றைக்கி நிறைய சொற்கள் வழக்கொழிஞ்சு போச்சு, அந்த சொற்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த சொற்களுக்கு என்ன பொருள் இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரே சொல்லுக்கு பல பொருள் இருக்கும், பல பொருளை ஒரே சொல்லு குறிப்பிடும். இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம எழுத்துக்களை எழுத படிக்கலாம். இதுக்கு பயிற்சி உண்டு, அது பயிற்சி நூல்கள்லாம் நிறைய இருக்குது. மாணவர்கள் ஆர்வமாக இருந்தால் கற்றுக்கலாம். படிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி சுவடிகளில் படிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வேலை வாய்ப்பும் இருக்குது.
1: சரிங்க, ரொம்ப அழகாக இது வரைக்கும் அந்த செப்பேடுகள் பற்றி சொன்னீங்க. அதை பாதுகாக்கிறதும் அதை ஆராய்ந்து அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதும் நமது பொறுப்பு. இந்த நேரத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னதுக்கு நிலையத்தின் சார்பில் நேயர்களின் சார்பில் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா.
0: நன்றி. நேயர்களுக்கும் நிலையத்திற்கும் மீண்டும் என்னுடைய நன்றி, வணக்கம்.
2: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டது வசந்த் அழைப்பு. இன்னைக்கு நிகழ்ச்சியில சோழர் கால செப்பேடுகள் குறித்து தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலக தமிழ் பண்டிதர் முனைவர் மணிமாறன் அவர்கள் பங்கேற்று பேசிய நேரலை கேட்டீங்க. உடன் உரையாடினார் விஜயலட்சுமி ராம்குமார்.

0: அடுத்ததா உற்சாகமூட்டம் பாடல்களோடு வளமிற காத்திருக்க போடு ஆட்டம் போடு. அதற்கு முன் பாய கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் புறப்படுகிறார். அந்நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அதிபர் பேட்ரிக் ஹெமினியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இந்த கொண்டாட்டங்களில் இந்திய ராணுவத்தின் ஒரு குழுவினரும் கடற்படையின் 2 கப்பல்களும் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஒருங்கிணைந்த பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் பரஸ்பர ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சர்வதேச முக்கிய தொழில் செயல் அதிகாரிகளுடன் லண்டனில் நடைபெற்ற ஆலோசனை தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், விரைவான வளர்ச்சி கண்டுவரும் இந்தியாவின் உற்பத்தித் துறை ஆக்கப்பூர்வமான ஒருங்கிணைப்பை உறுதி செய்வதாக கூறினார். பிரபல இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 73. 1979 சுவரில்லாத சித்திரங்கள் மூலம் கதாநாயகனாக அறிமுகமான பாக்யராஜ் நூற்றுக்கணக்கான படங்களில் நடித்துள்ளார். தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கும் முகாமை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை பாலவாக்கத்தில் தொடங்கி வைக்கிறார். திருப்பூர் மாவட்டத்தில் 1186 மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெற்றோர்கள் இம்முகாமை முறைமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டத்தை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் குறைந்த அளவு தண்ணீரை பயன்படுத்தி கூடுதல் பயிர் சாகுபடி செய்ய பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கப்பட்டு வருகிறது. பயன்பெற விரும்பும் சாக்கோட்டை வட்டார விவசாயிகள் தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகத்தினை, சிட்டா அடங்கல் சிறு குறு விவசாயிக்கான சான்றிதழ் ஆகியவற்றுடன் தொடர்பு கொண்டு பயன்பெற வேண்டுமாய் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
1: US ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதியில் இந்தியாவின் ரோனாக் சௌஹான் தைவானின் லியாங் சியூயை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்க இருக்கிறோம் உங்க காலை தாளம் போட வைக்கிற, மனச துள்ள வைக்கிற, கவலைய தள்ளி வைக்கிற, உங்க எல்லாருக்கும் பிடிச்ச போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் அன்பு தோழி லாவண்யா எம்பி. நாம் நிகழ்ச்சியில் கேட்க போகும் முதல் பாடல்

தெரிஞ்சிருக்கீங்க, திருச்சி வானொலி அலை வரிசைகளில் போடு ஆட்டம் போடு. நாம கேட்டு ரசிக்க போற அடுத்த பாடல் சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திலிருந்து.

திருச்சி வானொலி அலை வரிசைகளோட ஸ்பீக்கர் அதிர போகுது, எனர்ஜி எகிர போகுது, அதிரடி சரவடியோடு போடு ஆட்டம் போடில் ஒலிக்கும் அடுத்த பாடல்.

திருச்சி வானொலி அலை வரிசைகளில் துள்ளல் இசை பாடல்களாய் நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது போடு ஆட்டம் போடு. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்டு ரசிக்கப் போகும் அந்த நிறைவு பாடல்

அதிர்ச்சி வானொலி அலை வரிசைகளில் துள்ளல் இசை பாடல்களாய் நம்மை மகிழ்வித்தது. அதிரடி சரவடி பாடல்களாய் கேட்டு மகிழ்ந்தோம். போடு ஆட்டம் போடு.

கேட்கலாம் இருபட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில லேசா லேசா உன்னாலே உன்னாலே திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் லேசா லேசா திரைப்படத்திலிருந்து.

கேட்டிருந்திருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களே, உங்களின் நினைவிற்காக இன்று 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் நினைவில் நிற்கும் சேமிப்பு இந்த தலைப்பில் நாம் சிறுக சிறுக சேமித்த சேமிப்புகள் பற்றி தான் உரையாட இருக்கிறோம். தோழிகளே, இன்றைய மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் பங்கு பெற நீங்கள் தொட்டு வர வேண்டிய எண்கள் 0431 என்ற திருச்சியின் முன்னிணைப்பு எண்ணோடு, அறிமுக நேயர்களுக்கு 240 102 1, வழக்கமான நேயர்களுக்கு 246 102 1. நாம் இன்றைய நிகழ்ச்சியில் கேட்க போகிற அடுத்த பாடல்

கேட்டிருந்திருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்கள். இன்றைய இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில லேசா லேசா திரைப்படத்திலிருந்து நாம் கேட்டு ரசிக்க போகும் அந்த நிறைவு பாடல்

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம இருபட பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் லேசா லேசா திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். இனி உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். நாம கேட்டு ரசிக்க போற அடுத்த பாடல்

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

கேட்டிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்கள். நேர்களே, உங்களின் நினைவிற்காக இன்று 1:30 இன்றைய நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. நல்வாழ்வில் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே. அடுத்து நாம இருபட பாடல்கள்ல உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து கேட்க போகும் அந்த பாடல்,

0: தொடர்ந்து ஒலிக்க காத்துட்டு இருக்குது சரிகம ரசிகம. விலகரி ராக அடிப்படையில் அமைந்த திரை இசை பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். நேரம் 11 மணி, கேட்கலாம். இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் பானுமதி சீனிவாசன். பிரபல இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் இன்று மாரடைப்பால் காலமானார். அன்னாருக்கு வயது 73. ஈரோடு மாவட்டம் வெள்ளங்கோவிலைச் சேர்ந்த பாக்யராஜ் 1977 துணை இயக்குநராக தனது திரையுலக பயணத்தை தொடங்கினார். மறைந்த பாரதிராஜாவின் 16 வயது நிலை, கிழக்கே போகும் ரயில் திரைப்படங்களில் துணை இயக்குநராக பணியாற்றினார். 1979 சுவரில்லாத சித்திரங்கள் மூலம் கதாநாயகனாக அறிமுகமான பாக்யராஜ் நூற்றுக்கணக்கான படங்களில் நடித்துள்ளார். நடிகர், இயக்குநர், எழுத்தாளர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் என பல்துறை வித்தகராகவும் விளங்கினார். நான் சிகப்பு மனிதன் படத்தில் பாக்யராஜ் எழுதிய வசனங்கள் தனி கவனம் பெற்றன. தமிழ் திரையுலகின் திரைக்கதை மன்னன் என போற்றப்படும் பாக்யராஜ் 25 திரைப்படங்களுக்கு மேல் இயக்கியுள்ளார். ஒரு கைதியின் டைரி திரைப்படம் தமிழ் திரையுலகில் ஒரு மைல்கல்லாக சாதனை படைத்தது. அவரது திரைப்பட பாடல்கள் திரைப்படத்தின் வெற்றிக்கு பெரிதும் பங்காற்றின.

நேரகாலம் பார்க்காம நம்மோடு என்றும் பயணிக்கும் இந்த இசை நம் வாழ்வின் ஆகச்சிறந்த தோழன்க. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்கள்.

0: இந்தியா செஷல்ஸ் இடையேயான பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்தி இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் வளம் மற்றும் வளர்ச்சியை உறுதி செய்வதில் தமது செஷல்ஸ் பயணம் வழிகோலும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக இன்று செஷல்ஸ் புறப்படும் முன் அவர் வெளியிட்ட செய்தியில், இரு நாடுகளுக்கிடையே நம்பிக்கை, ஜனநாயக மாண்புகள், மக்கள் தொடர்பு இதன் மூலம் மேலும் வலுப்பெறும் என்றார். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை இன்று 6.50 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆணி வருஷாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் உதய மார்த்தாண்ட அபிஷேகத்துடன் வேத மந்திரங்கள் முழங்க விமான கலசங்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்ட நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்தனர். US ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதியில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஜப்பானின் யுடாயை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் FM ரெயின்போ 102.1 நேரம், 11:02.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: சரிகமா ரசிகமா நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம என்ன ராகத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்? வாங்க போய் மாதவ பாக்கலாம்.
1: ஒரு சிம்ஹம் மாதிரி ஒரு ராகத்தை இன்னைக்கு நம்ம எழுப்போமா? சரி க ப த ச ச நி த ப ம க ரி ச.
0: நீங்க இது வரைக்கும் சொன்னதை வச்சு பார்க்கும்போது, போகும்போது அஞ்சு சுரங்கிறீங்க, வரும்போது ஏழு சுரங்கிறீங்க, இப்ப அவுடவ சம்பூர்ணம் வரைக்கும் எங்களுக்கு தெரியுது.
1: சூப்பர்.
0: ஆனா என்ன ராகம்னு தெரியலையே.
2: திருப்பி ஒருத்தர நீங்க ஆரோகணம் அவரோகணம் சொல்லுங்க.

0: உங்களுக்கு 100க்கு 100 மதிப்பெண்கள்.
1: ரொம்ப சந்தோஷம்.
0: அதாவது
1: இதுலயாச்சும் மார்க் வாங்குறேனே.
0: ஏன், எதுல மார்க் வாங்கல சொல்லுங்க இப்போ. அதாவது சிம்ஹம் மாதிரி ராகம்னு ஏன் சொன்னேன்னா, இந்த ராகத்தினுடைய பேரு பிலஹரி. அதாவது இந்த பிலஹரி ராகம் வந்து நமக்கு ரொம்ப பிரபலமான முக்கியமான தாய் ராகம். 29வது மேலக்கர்த்த சங்கராபரண ராகத்திலிருந்து உதித்த ராகம் தான் இந்த பிலஹரி ராகம். சங்கராபரண ராகத்திலிருந்து நிறைய ஜன்னி ராகங்கள் வந்திருக்கு. சங்கராபரண ராகம் அளவுக்கு நல்ல ஈடு கொடுத்து அந்த அளவுக்கு கீர்த்தனைகள், அந்த அளவுக்கு திரைகானங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ராகமா இந்த பிலஹரி ராகம் பிரமாதமா அமைஞ்சிருக்கு. முதல்ல இதனுடைய ஆரோகண அவரோகண ஸ்வரஸ்தானங்கள் சொல்றேன். சங்கராபரணத்துக்கு சப்தஸ்வரங்கள் உண்டு.
2: சரிகமபதனிச.
0: இப்படி வருது.
2: இது வந்து சங்கராபரணம்.
0: இது வந்து சங்கராபரணம்.
2: சரி,
0: இப்போ இதுல இருந்து நம்ம பிலஹரிக்கு போவோம். பிலஹரிக்கு இந்த சங்கராபரணத்துல போகும்போது மத்தியமம் நிஷாதம் மா நீ மணி எடுத்துடுறோம். மணி எடுத்துட்ட

0: ஐ மணி இல்லாம ஃப்ரீயா கிடைக்குது இந்த ராகம்.
1: ஆமா ஆமா, இது ஷட்ஜம் சதுஸ்ருதி ரிஷபம் அந்தரகாந்தாரம் பஞ்சமம் சதுஸ்ருதி தெய்வதம். அதாவது போகும்போது ஹை ஹை அனே ஒரு மோகன ராகம் ஓட சாயல் வருது இல்லையா இதுக்கு. அப்போ ரிட்டன்ல வரும்போது ஹை ஹை நாயக்கா அப்படிங்கிற மாதிரி சாணி தபரிசா அப்படின்னு குதிச்சு குதிச்சு எல்லா சுரத்துல இருந்து எல்லா படியில இருந்து குழந்தை வந்து டக்கு டக்கு டக்கு எழுங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா சுரமும் எடுத்துக்கிறது சாணி தப மகரிசா சாரி சாணி தப மகரிசா. ஐயோ நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன்,
0: கேக்குறது ரொம்ப நல்லா இருக்கு,
1: கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தாலும்
2: அதனால கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம்னு பாக்குறீங்க.
1: ஆமா, நான் வந்து நிறைய சொல்லிட்டேன், நான் ரொம்ப பூ போல இல்லையா, அதனால கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறேன். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்ட.
3: இந்த ராகத்துக்கு இப்படி வரா மாதிரி இருக்கே இந்த ஐ ஐன்னு சொல்லிட்டே நீங்க வரும்போது.
1: ஆமாமா, அது ரொம்ப பிரபலமான, அதாவது ஏ ஆர் ரஹ்மான் இசையில உள்ள ஒரு பாடல், இசை அமைப்பு அவர் இது பண்ணிருக்கார்.
0: படமே ஐ அப்படிங்கறோம்ல, அந்த படம் தான் ஐ,
3: பாட்டு ஐன்னு இருக்கு.
1: ஆனா ரொம்ப தமாஷையா சொல்றோம், ஆனா அது ஒரு பயங்கரமான படம் அது. ஆமா, அத ஒரு ஹாரரு த்ரில்லரு எல்லாமே கலந்து பிரமாதமா கடைசியில பார்த்தா ஹை ஹைன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். அதுல உள்ள ஏ ஆர் ரஹ்மான் இசையில இந்த பாடலை ஹரிச்சரண் ஸ்ரேயா கோயல் அப்படிங்கிறவங்க நல்ல விஸ்தாரமா பாடினாங்க. இது முக்கால்வாசி பிலஹரி அப்படின்னு சொல்றதோட அந்த தாய் ராகமான சங்கராபரணம் மெயினா எடுத்துண்டு அதுல நடு நடுல கொஞ்சம் பிலஹரி சாயல் காமிச்சுண்டு அப்பப்போ சின்ன பிரதிமத்தியமும் தொட்டுக்கிறாரு. அப்படி பண்ணிண்டு இந்த பாட்டு இருக்கு.
2: பிலஹரிங்கிறதுனாலதான் ஹரிச்சரண் போட்டாரோ.
1: ஆமா, இருக்கலாம் இருக்கலாம், ஹரிச்சரண் எல்லாம் ஹரிமயம் தானே இப்போ இல்ல.
2: ஆமா,
1: அதனால அந்த பாட்டு ஹை ஹை அன்னு நம்ம இப்போ கேட்டுடுவோம் வானொலி பெட்டியில
0: ஐ படத்துல.

0: அசரே, இந்த பிலகரி ராகத்துல வந்து இந்த பக்தி இசை இதெல்லாம் அப்படியே உருகுற மாதிரி ஒரு கருணை ரசம், அது மாதிரி ஏதாவது ரசங்கள் அது மட்டும்தான் வரும்னு ஏதாவது இருக்கா?
1: எனக்கு தெரிஞ்சு புளி ரசம், எலுமிச்சை ரசம்,
2: பைனாப்பிள் ரசம்,
1: ஆமா இந்த மாதிரி ரசம் தான் சாப்பிட்டு தான் பழக்கம் நமக்கு.
2: அதாவது நீங்க சொல்ற மாதிரி புளி ரசம் அந்த அதெல்லாம் இருக்கு. இப்போ புதுசா வந்து பைனாப்பிள் ரசம், அந்த ரசம், இது ரசம்னு புதுசு வெஸ்டர்ன் கல்ச்சரல் டைப்லயே நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் போட்டு ரசம் பண்றாங்களே, அதை பத்தி என்ன சொல்றீங்க?
1: ரசத்தையே மாத்திட்டாங்களா?
2: ஆமா, ரசத்தையே மாத்திட்டா. இப்போ எப்படின்னாக்கா, நான் அதை வாட்சியே காட்டுறேன் உங்களுக்கு.
3: காய்கறி ரசம் இருக்கட்டும், இது பிலகரி ரசம் தானே.
2: ஆமா, இந்த பிலகரி ரசத்தை நம்ம வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா வாசி காட்டுறேன்.
1: சரி,

0: என்ன இந்த கால ரசத்துக்கு வந்துட்டீங்களா?
1: ஆமா.
0: இப்படி இருக்க
2: அப்படி அங்கறதுலயும் ஒரு பிலகர் இருக்குன்னு நம்ம வந்து காட்டுறாங்களே இசையமைப்பாளர்கள், அதுவும் நம்ம கேப்போமே.
3: ஆமா, அவர் வந்து அருமையா ராகத்தை வாசிட்டு இருக்காரு. நீ ஏன் சிக்னல்ல ஆரன் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கன்னு
0: மாத்திட்டாரு அவரு. நம்ம கிட்ட சொல்லாமயே ரசத்தை மாத்திட்டாரு.
4: அழகியே காட்சி வெளியிடுங்கிற படத்துல இந்த பிலகரி ராகத்தை முழுக்க முழுக்க இந்த இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் போட்டு ஒரு பாட்டு பாடி இருக்கிறாங்க. அதுல நம்ம மாதவ் இந்த பிலகரி ராகத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாரு பாருங்களேன்.
2: அதாவது அந்த பாட்டுல சாரம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஓ அழகிய மேரி மீ அப்படிங்கிறாரு.
4: என்ன
3: கஷ்டப்பட்டு ஆரம்பத்தில இருந்து பாவம். அதாவது ஒண்ணும் இல்ல, மேரி மீ மேரி மீன் கல்யாணத்துக்கு அப்புறம் படுற கஷ்டத்தை இவருக்கு ஆரம்பத்தில இருந்தே கஷ்டமா சொல்லிட்டு வந்து அப்புறம் வர்றாரு பாவம்.
4: ஓ,
2: அப்புறம் சுகப்படலாம் வந்தா வேற ஒண்ணும் இல்ல.
4: அதெல்லாம் இருக்கட்டும், நான் என்ன பண்ணிட்டேன், இது வந்து இந்த பக்தி ரசம் கருணை ரசம் அப்படிலாம் இருக்குமாக்குன்னு கேள்வி கேட்டுவிட்டேன். அந்த கேள்வியை நான் வந்து திரும்பி வாங்கிக்கிறேன். ஐ கெட் பேக்ம்பாங்க பாருங்க, அது மாதிரி நான் அந்த கேள்வியை திரும்பி வாங்கிக்கிறேன்.
2: எல்லா வகையும் நம்ம வந்து நம்ம இசையில கொடுக்க முடியும். அதாவது மேற்கத்தி இசையும் நம்ம காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு ஏ ஆர் ரஹ்மான் ஐயா இசை, அர்ஜுன் சாண்டி, ஹரிச்சரண், ஜோனிட்டா காந்தி அப்படிங்கிறவங்க மாடர்னா கொடுத்த ஒரு பிலஹரிய நம்ம வந்து இப்போ அனுபவிப்போமா?
4: கேட்டுருவோமே இந்த பாட்டையும்.

0: அதாவது நல்ல கர்நாடிக ராகமான, அதாவது சாஸ்திரிய கர்நாடக சங்கீத ராகமான இந்த பிலஹரி ராகம், சங்கராபரண ராகம் தாய் ராகத்திலிருந்து உதிக்கிறது, அவுடவ சம்பூர்ணமாகவும் இருக்கு. இப்போ சும்மா இந்த ராகத்தை பத்தி ஒரு சின்ன தகவல்கள், இந்த பிலஹரி ராகத்துல சங்கராபரணம் இருக்கு இல்லையா, சங்கராபரணத்துக்கு பிரதிமதிமம் போட்ட கல்யாணி ராகம் வருது இல்லையா.
1: ஆமா,
0: அது மாதிரி இந்த பிலஹரி ராகத்துக்கு பிரதிமதிமம் போட்டோம்னா பிரமாதமா மோகன கல்யாணி ராகம் வருது.
1: ஓஹோ,
0: பிலஹரி வாசிக்கிறேன் முதல்ல. சரி க ப த ச ச நி த ப ம க ரி ச.
1: சரி,
0: அதே பிரதிமதிமம் போடுங்க.

0: அந்த மாதிரி இந்த ராகத்துக்கு வந்து மோகன கல்யாணியானே வச்சிருக்க. அதாவது முதல் பகுதி மோகனையா இருக்கிறதுனால பின்பகுதி கல்யாணியா இருக்கிறதுனால அது ரொம்ப அமைப்பாவே அந்த மோகன கல்யாணிங்கிற பேரு இதுக்கு அமைஞ்சு போச்சு. மறுபடியும் நம்ம வந்து பிலஹரிக்கே வந்துருவோம்.
1: கம் டு தி பாயிண்ட்.
0: ஆமா, பிலஹரி ராகம் வந்து இதுல ஒரு ஆரம்ப பாடம் இருக்கு. இது தெரியாத சாதாரண பாமர மக்களை கூட இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இந்த முதல் பாடம் ஒன்னு இருக்கு.
1: கீதம் தானே இது.
0: அது வந்து ஸ்வரஜதி. அந்த ஸ்வரஜதி நான் இப்ப வாசிச்சு காமிக்கிறேன். உடனே நீங்க எல்லாம் சேர்ந்து பாடிடுவீங்க. முதல்ல ஆரோகண அவரோன

0: ஆமா நேர்களே, என்னோட சேர்ந்து பாடிட்டீங்களா?
1: பேரு ஸ்வரஜத்தின் பேரா?
2: நான் பாடுறேன்.
3: மாம ஊடு மச்சு ஊடு பரிசம் போட்டது குச்சு ஓடு.
1: நீ அது இது என்ன சுரஜத்தியோட இன்னொரு அங்கமா? அது
2: இது சினிமா சுரஜத்திங்க.
0: இது சினிமா ஜத்தி.
2: ஆமா,
4: படி படி ஏறி போனா மச்சு விடாதீரியுது, படி இறங்கி வந்தா குச்சு
0: விடாதீரியுது. என்ன பண்றது?
2: இப்போ சில பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, என்ன வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்குன்னு சொல்ல மாட்டாங்க.
0: ஆமா,
2: வீட்டுக்கு போவோமா?
0: வீட்டுக்கு போவோமா அப்படின்பாங்க. அது ஒரு பரிபாஷை.
2: ஆமா,
0: அப்படி ஒரு பாஷையிலேயே பேசி பாடி எல்லாமே இன்பமான ஒரு பாட்டு இருக்கு.
1: விலஹரி ராகத்துல இப்படி ஒரு பாட்டுங்கிறீங்க?
0: ஆமா கண்டிப்பா.
2: இது எந்த படத்துல இருக்கு தெரியுமா? எல்லாம் இன்பமயம்.
0: அது அந்த பாட்டு ராகம் இல்லையே?
1: அதானே,
2: அந்த ராகம் இல்ல, ஆனா சினிமா படம் பேரு தான் இது. எல்லாம் இன்பமயம் அப்படிங்கிற சினிமால இந்த பாட்டு இருக்கு.
4: அந்த பாட்டோட டைட்டில் தான் இந்த படம் இல்லையா?
0: ஆமா ஆமா.
2: இது யாரு பாடியிருக்காருன்னா, மலேசியா வாசுதேவன் பாடியிருக்காரு. நார்மலா அவருடைய வாய்ஸ் வந்து மற்ற எல்லாரையும் விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். மற்ற திரை இசை பாடகர்கள்லாம் பாடும் போது ஒரு பேஸ் வாய்ஸ், ஒரு டாப் வாய்ஸ், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இவருக்கு ரெண்டும் கலந்து ஒரு தனியா ஒரு வாய்ஸ் இருக்கும். இளையராஜா இசையமைப்புல நிறைய பாடல்கள் இவர் பாடியிருக்காரு. அவர் தான் இந்த பாட்டையும் பாடியிருக்காரு.
0: அதுல இதுல டைலாக் எல்லாம் பேசுவாங்க, அதே ஸ்லாங்ல பேசுவாங்க. நீங்க பாட்டு வேணுங்கிறவங்க அப்படியே அடிச்சுக்கங்க, அப்படியே இது பாடிக்கங்க அப்படின்னு பிரமாதமா அந்த ஸ்லாங்லயே பேசி அந்த ஸ்லாங்லயே உள்ள ஒரு பாட்டு நன்றாக அமைந்திருக்கு. இசைஞானி இளையராஜா அல்லவா அதை இசை அமைத்தது, அதனால அது கண்டிப்பா நன்றாக தான் இருக்கும்.
4: சரி, கேட்டுக்கணும், போய்க்கணும், வந்துக்கணும் அப்படின்னு பாஷையில இந்த பாட்டை கேட்போமா?
0: சரி, கேட்டுக்கிடுவோம்.

0: மேடம் இங்க கல்யாணம் நடக்குதா கரகம் ஆடுறாங்களா பெரிய பெரிய ஆபீசர் எல்லாம் வராங்கடா இங்க சங்கராபரண மியூசிக் மாதிரி ரீஜெண்டா ஆடிங்கடா
1: தபர் நமக்கு அதெல்லாம் தெரியாது உனக்கு என்ன கண்டிஷனா கேளு கரெக்டா ஆடிக்கிறேன் என்னன்ற
0: கேட்டுக்கடா அடக்கி இதை யாரா கேட்டது உன்ன பாகவத சங்கீதத்துக்கு நான் ஆடுறதுக்கு வசதியா ஆடிங்கடா அண்ணா
1: நடுவுல பூந்து பேஜார் பண்ணினி நீ தான சங்கீதமா அடிக்க சொன்ன அதான் அடிச்ச
0: அப்ப ஒரு வேலை பண்ற நீ அடிக்கிற மோளம் அடி நான் பாடுற சங்கீதம் நான் பாடுறேன் மோளம் வேணும்ன்றவன் அத்த எடுத்துக்கிட்டான் சங்கீதம் வேணும்ன்றவன் இத்த எடுத்துக்கிட்டான் அடிங்கடா

நேர்களே, இன்று நண்பகல் 12:10 மங்கையர் உலகத்தில் நினைவில் நிற்கும் சேமிப்பு என்ற தலைப்பில் நேயர்கள் உரையாடலாம். 1:30 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேரம் 11:30 இன்னும் சில நடுகளில் ஸ்டம்ப்டு டெல்லி அஞ்சல்.

நேர்களை உங்களின் அனைவருக்கு இன்று பிற்பகல் 1:30 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நல்வாழ்வில் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: கரகாட்டக்காரன் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கிறது. இளையராஜா, சித்ரா குரல்கள்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர், ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை.

0: முறை மைக்ரோ ஏர் சர்ஜர் பேரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது ENT ரிசர்ச் சென்டர், மேன் கிராஸ் தலைநகர், திருச்சி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: அரசியல் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கிறது. ஹரிஷ் ராகவேந்திரா, உமாரமணன் குரல்களில்.

0: செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அரசியல் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கிறது. ஹரிஷ் ராகவேந்திரா, உமாரமணன் குரல்களில்.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். இந்தியா செஷல்ஸ் இடையேயான பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்தி இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் வளம் மற்றும் வளர்ச்சியை உறுதி செய்வதில் தமது செஷல்ஸ் பயணம் வழிகோலும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மூன்று நாள் பயணமாக இன்று செஷல்ஸ் புறப்படும் முன் அவர் வெளியிட்ட செய்தியில் இரு நாடுகளுக்கிடையே நம்பிக்கை, ஜனநாயக மாண்புகள், மக்கள் தொடர்பு மேலும் வலுப்பெறும் என்றார். பிரபல இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 73. அவரது இறுதிச் சடங்குகள் சென்னையில் நாளை நடைபெறுகின்றன. பாக்யராஜின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய், திரைத்துறையில் அவரது பங்களிப்பை போற்றும் வகையில் அன்னாரது உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என கூறியுள்ளார். தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு கோபிசெட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மாநிலத்தின் மக்கள் தொகை மற்றும் இயற்கை பேரிடர் பாதிப்புகளின் அடிப்படையில் இந்த நிதி ஒதுக்கப்படுவதாக கூறியுள்ளார். தமிழகத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூர் கால்நடை பன்முக மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், இதுவரை 65% மேற்பட்ட விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட நிலையில் மீதமுள்ள பணிகள் செப்டம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என்றார். விழுப்புரம் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் இன்று நடைபெற்றது. மத்திய அரசின் ஜல்ஜீவன் மிஷன், ஊரக வேலை உறுதி திட்டம், பிரதமரின் சாலை மேம்பாட்டுத் திட்டம், மகளிர் சுய உதவிக் குழுவினரின் வளர்ச்சிக்கான செயல்பாடுகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. சர்வதேச ஹாக்கி புரோ லீக் போட்டியில் இந்தியா நாளை இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.
1: தெரிந்து செயல்வகை 47 அதிகாரம் 8வது குறட்பா.

0: பாடும்.
1: குறளமுதம் கேட்டீர்கள்.
2: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
3: சின்ன வயசுல ஆத்த மணல்ல வீடு கட்டி விளையாடுவோம். மணல்ல ஏதாவது ஒரு பொருளை ஒளிச்சு வச்சுட்டு கிச்சு கிச்சு தாம்பளம் விளையாடுவோம். ஆனா இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு மணலே ஒளிஞ்சிடும் போல. ஆமாங்க, இந்த ஆத்த மணலை நம்ம சாதாரணமா நினைச்சுக்கிறோம். ஆனா இதுல இருக்க பல நுண்ணுயிரிகள் மண்ணுக்கு செழிப்பு தன்மையை கொடுக்குது. குறிப்பா பைட்டோ பிளாங்டன், ஜி பிளாங்டன் சொல்லப்படுற ரெண்டு நுண்ணுயிரிகள் மணல்ல இருக்க அழுகுன பொருட்களை எல்லாம் சாப்பிடறதால அந்த சூழல் சுத்தமாகுது. தண்ணீரோட காராமில தன்மை மாறாம இது பாதுகாக்குது. இதனாலதான் நல்ல குடிதண்ணீரும் நமக்கு கிடைக்குது. அளவுக்கு அதிகமா நம்ம ஆத்து மணலை எடுக்க எடுக்க தண்ணீரை சேமிச்சு வச்சுக்க முடியாம நீர்வரத்தும் குறையும். இதனால குடிநீர் பற்றாக்குறை மட்டுமில்ல, நன்னீர்ல வளரக்கூடிய இறால்கள் மாதிரியான மீன் வகைகள், தாவரங்கள், இது எல்லாமே அழியும். மழையோட அளவும் குறையும், நிலத்தடி நீர்வளமும் குறையும். எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க, விதைய போட்டு மரத்தை வளர்க்கிற மாதிரி எதை போட்டும் மண் வளத்தை பெருக்க முடியாதுங்க.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் இப்பொழுது 12:10 ஆகுதுங்க. மங்கையர் உலகம் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான அழகான அற்புதமான நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு தோழி லாவண்யா. தோழிகளே, இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிற தலைப்பு என்னன்னா, நினைவில் நிற்கும் சேமிப்பு. தலைப்பை வச்சே நிகழ்ச்சி எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது என்னன்னா, நம்ம எல்லார்கிட்டேயுமே இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான குணம்தான் சேமிப்பு. அப்படிப்பட்ட குணந்தாங்க நம்ம வாழ்க்கையை உயர்த்தும். அது மின்சாரமாக இருக்கலாம், தண்ணியாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், நினைவுகளாக இருக்கலாம், இது எதுவாக வேணா இருக்கலாங்க. நாம் சேமித்த சேமிப்பு சேமிப்புக்கு பின்னாடி

இருக்கிற உழைப்பு, அன்பு, அப்புறம் நாமளே நாம சேமிச்சதை நினைச்சு வியந்து போன அழகான தருணங்கள், இது எல்லாத்தையுமே நாம இன்னைக்கு பேச போறோம். தோழிகளே, நீங்களும் இன்றைய நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 0431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணோடு, அறிமுக நேயர்களுக்காக 240-102-1, வழக்கமான நேயர்கள் 246-102-1 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய அழகான தருணங்களை எங்ககிட்ட பதிவு செய்யலாம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் மங்கையர் உலகம். தோழிகளே, இன்னைக்கு எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்னா, நம்ம நினைவுல நிற்கக்கூடிய சேமிப்பு பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அது எதுவா வேணா இருக்கலாம். ஒரு காசு நாம வந்து சின்ன வயசுல உண்டியல்ல சேர்த்து வச்சிருப்போம், அதுவா இருக்கலாம். இல்ல அஞ்சரை பட்டிகளுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த பணமா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். இது எல்லாத்த பத்தியுமே தோழிகள் நம்ம கிட்ட இன்னைக்கு மனம் திறந்து பேச போறாங்க. யாரு நம்ம கூட இணைப்புல இருக்காங்கன்னு பார்ப்போம். ஹலோ, வணக்கம்மா. ஹலோ, வணக்கம்மா, கேக்குதா? அம்மா நிகழ்ச்சியில இருக்கீங்களாம்மா? கேக்கலாமா? ஆ சொல்லுங்கம்மா, இனிப்புலதான் இருக்கீங்க, சொல்லுங்க. வணக்கம்.
1: திருச்சி மாவட்டம் நாகர்குடி வட்டம் புல்லாம்பாடி பீட்டர் மனைவி ஞானசம்சரம் பேசுறேன் மேடம்.
0: வணக்கம்மா. வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
1: ஆ நலமா இருக்கேன் மேடம்.
0: தலைப்பு என்னன்னு தெரிஞ்சிருச்சாம்மா?
1: சேமிப்பு. எனக்கு நாலு பொண்ணு ஒரு பையன்.
0: சொல்லுங்க.
1: எல்லா பிள்ளைங்களையும் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டேன் மேடம்.
0: அருமைமா.
1: காக்கா சீட்டு அந்த குலுக்கு சீட்டு மாதிரி
0: சேருவேன்,
1: அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொலுசு எடுப்பேன். அப்புறம் நல்லா திறமையா நாலு பணியும் கட்டி கொடுத்துட்டேன் மேடம். அஞ்சு அஞ்சு பவுன் போட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அவர் இறந்துதான் மேடம் கட்டி கொடுத்தேன்.
0: சரிமா சரிமா, பரவாயில்லம்மா. சேமிப்பு எந்த அளவுக்கு உதவி இருக்கு பாத்தீங்களா?
1: ஆமாங்க மேடம், எல்ஐசி ஆர்டி இதெல்லாம் போடுவேன் மேடம்.
0: அருமைமா அருமை அருமை அருமைமா, இணைப்புல பங்கேற்றதுக்கு வாழ்த்துக்கள்மா, நன்றிமா.
1: மேடம் புடிச்ச பாட்டு பாடுறீங்களா?
0: உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சாலும் போடலாம். இப்ப நாங்க போடுற பாட்டை நீங்க ரசிச்சு கேளுங்கம்மா. நன்றிமா.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: கேட்டிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம். தோழிகளே, சிறுக சிறுக சேமிப்பவர்கள் எப்போதுமே வறுமை இல்லாம வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டு பெண்கள் அஞ்சரப்பட்டியில கடுகுக்கும் சீரகத்துக்கும் நடுவுல ஒளிச்சு வச்ச பணம் பல நேரங்கள்ல குடும்பத்தோட பெரிய கஷ்டங்களை கூட தீர்த்து வச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தலைப்பு என்ன அப்படிங்கறது உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. என்னன்னா, நீங்க ரொம்பவே ரசிச்சு சேமிச்ச சேமிப்பு, அந்த சேமிப்பு உங்களுக்கு எவ்வளவு உதவி இருக்கு, இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். தோழிகள்லாம் நம்ம வியக்கிற அளவுக்கு நிறைய தகவல்களை நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எந்த நேர் இருக்காங்க, என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்போம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா, கேக்குதாமா? இணைப்புல இருக்கீங்களாமா?
3: ஹலோ,
2: வணக்கம்.
3: வணக்கம்மா,
2: சொல்லுங்கம்மா.
3: திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம்,
2: திருச்சி மாவட்டம்
3: வல்நாடு கிராமத்துல இருந்து கவிதா பேசுறேன்.
2: சரிங்கம்மா. அம்மா, நீங்க பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுமா.
3: சேமிக்கிறது நல்ல பழக்க வழக்கம். நல்லா இப்ப வந்து ஆர்டி அக்கௌண்ட்னு சொல்லிட்டு எங்க கூட்டுறவு சொசைட்டி எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க.
2: சரிமா, சரிமா.
3: அதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். ஆனா இப்ப வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்படி இந்த சீட்டு பிடிப்பேன், இந்த ஏழை சீட்டு சொல்லிட்டு.
2: சரிமா, சரிமா.
3: அந்த ஏழை சீட்டு பிடிச்சு அந்த பிடி சீட்டு எடுத்து எங்க பிள்ளைங்களுக்கு, 4 பொம்பளை பிள்ளைங்க எங்க வீட்டுக்காரர் இல்லாமயே 10 பவுன் போட்டு கட்டி கொடுத்துருக்கேன்.
2: அருமைமா, அருமைமா.
3: அந்த பிடி சீட்டு எடுத்து எடுத்து.
2: பேர் என்னமா சொன்னீங்க?
3: கவிதா.
2: கவிதா அம்மா, எந்த ஊர்மா?
3: வல்நாடு.
2: வல்நாடு. சரிமா, வாழ்த்துக்கள்மா. நன்றிமா, இனிப்புல பங்கேற்றதுக்கு நன்றி.
3: நன்றி.

தோழிகளே, நீங்களும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 0431 என்ற திருச்சி எண் முன்னிணைப்பு என்னோடு. அறிமுக நேயர்களுக்காக 240-102-1, வழக்கமான நேயர்கள் 246-102-1 என்ற நேயர்களில் இன்ற தொலைபேசி நம்பரில் நீங்கள் கால் பண்ணி எங்ககிட்ட பேசலாம். தோழிகளே, உங்களுடைய அனைத்து கருத்துக்களையுமே எங்ககிட்ட பதிவு செய்யுங்க.

0: ஒளியில்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
4: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
6: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: தட்ஸ் ரைட்.
9: கேட்டணிஞ்சிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம். துளி துளி மலையே பெரு வெள்ளம் அப்படிமாங்கல்ல. வெறும் காசு பணம் மட்டும் இல்லைங்க, பழைய நினைவுகள், அம்மா கொடுத்த புடவை, குழந்தைங்க சின்ன வயசுல எழுதின முதல் கிறுக்கல்கள்னு எத்தனையோ விஷயங்களை நம்ம பொக்கிஷமா சேமிச்சு வச்சிருப்போம். அதையெல்லாம் பல வருஷம் கழிச்சு பாக்குறப்ப வர ஆனந்தமே தனியில. அந்த வகையில நம்ம அடுத்த தோழி நினைவில் நிற்கும் சேமிப்பு அப்படின்னு எதை பத்தி சொல்ல போறாங்க, எந்த சேமிப்பை பத்தி சொல்ல போறாங்க, இதை பத்தி எல்லாம் கேட்போம். வணக்கம்.
10: அருமைமா,
9: தலைப்பு என்னமா?
10: சேமிப்பு.
9: உங்க சேமிப்பு என்னமா?
10: நம்ம வாழ்க்கையில காசு பணம் மட்டும் சேமிப்பு கிடையாது, எல்லாமே சேமிப்ப பழக்கம் இருக்கணும்
9: கண்டிப்பா.
10: மின்சாரமா இருந்தாலும் சரி,
9: சரிமா,
10: மித்தபடி நீரா இருந்தாலும் சரி, நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளா இருந்தாலும் சரி,
9: அருமை,
10: சேமிச்சுதான் அதை உபயோகப்படுத்தணும். என்னுடைய சேமிப்பு அப்படின்னு சொன்னோம்னா, சேமிப்புங்கிற ஆலமரத்துக்கு நான் இட்ட விதை வந்து அன்பு.
9: அன்பு, அருமை, அருமை.
10: அது வந்து பிறருக்கு வந்து விருப்பத்தை கொடுக்கும், நமக்கு வந்து உடல் நலத்தை கொடுக்கும். எல்லார இடத்துல நம்ம நட்பா இருக்கிறதுக்கு அது ஒரு நமக்கு ஒரு அருமையான ஆயுதமா இருக்கும்.
9: கண்டிப்பாமா, கண்டிப்பாமா.
10: நம்ம உடன் பிறந்த உறவுகளா இருந்தாலும் சரி, கணவன் வீட்டு உறவுகளா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் நம்ம அன்பா இருக்கணும். அது நமக்கு பெரிய சேமிப்பு. அது தானா அவங்க நமக்கு வந்து உதவுவாங்க எந்த நேரத்திலயும்.
9: சரிங்கம்மா, சரிங்கம்மா, வாழ்த்துக்கள்மா.
10: என்னுடைய சேமிப்புன்னு சொல்லக்கூடியது அதுதான்மா.
9: அருமைமா, அருமைமா, ரொம்ப அழகா தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்கம்மா, வாழ்த்துக்கள்மா. தோழிகளே, நீங்களும் இன்றைய நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 04311 என்ற திருச்சியின் முன் இணைப்பு என்னோடு. அறிமுக நேயர்களுக்காக 240-102-1, வழக்கமான நேயர்களுக்கு 240-46-102-1. நிகழ்ச்சியில நம்ம கேட்க போற அடுத்த பாடல்

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம் செய்கிறது.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: கேட்டிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம். தோழிகள் அவங்க சேமிச்ச சேமிப்பை பத்தி நம்ம கிட்ட ரொம்பவே மனம் திறந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து யாரு எந்த தோழி வரப்போறாங்க அப்படின்னு நாம பாக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, யாருமா, எங்கிருந்து பேசுறீங்க?
5: சங்கிலியாண்டபுரம் மணிமேகலை பேசுறேன் மேடம்.
4: சங்கிலியாண்டபுரம் மணிமேகலை, நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? அருமைமா. நீங்க சேமிச்ச சேமிப்பு என்னம்மா?
5: மேடம், காசு பணம் மட்டும் சேமிப்பு கிடையாது மேடம், நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் சேமிச்சு
4: ஆரோக்கியத்தை சேமிச்சு வச்சிருக்கீங்க. ரொம்பவே அருமையான பதிவுமா.
5: ஆமா மேடம், அதாவது நம்ம நான் வந்து இந்த ஹோட்டல் எல்லாம் எந்த இதுவும் வாங்கி சாப்பிடுறது இல்ல மேடம்.
4: ஓகேமா.
5: வீட்டுல ஒரு கஞ்சியா இருந்தாலும் வீட்டுல வச்சு குடிக்கிறதோட சரி மேடம்.
4: அருமையா
5: சாப்பாடுதான் உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு மேடம்.
4: கண்டிப்பாமா, கண்டிப்பாமா, கண்டிப்பாமா. ரொம்ப அழகா தகவல்களை நம்ம கிட்ட சொன்னாங்க. இவங்கதான் மகேர் உலகம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு தோழரா தோழியா இருக்கிறாங்க. ஓகேமா, நீங்க பதிவு செஞ்சதுக்கு ரொம்பவே நன்றி. நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அன்பான தோழிகளே, இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில நம்ம கேட்ட ஒவ்வொரு சேமிப்பு கதைகளும் வெறு கதை அல்ல, வாழ்வியல் பாடம். பணம், பொருள், நினைவுகள், அன்பு, நல்ல மனிதர்கள், நட்பு, இப்படி எதை நாம சேமிச்சாலும் அது ஒரு கட்டத்துல நமக்கு ஆச்சரியத்தையும் மன நிறைவையும் தருங்க அப்படிங்கிறத இன்னைக்கு தோழிகள் பகிர்ந்து கொண்ட அனுபவங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சேமிப்புங்கிறது கஞ்சத்தனம்லாம் இல்லைங்க, அது நம் எதிர்காலத்தின் பாதுகாப்பிற்கு பாதுகாப்பிற்கான நமக்கான சுயமரியாதை. சிறுகு கட்டி பெருக வாழ்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கு ஏற்ப நம்மளால இயன்ற நல்ல விஷயங்களை சேமிப்போம். நமக்கும் ஒரு நாள் நம்மை பார்த்து வியக்கும் தருணம் வருங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு மனம் விட்டு பேசிய ஒவ்வொரு தோழிகளுக்குமே மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இனி கேட்கலாம்

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா்.

0: நிலையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 3 நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் புறப்பட்டுச் செல்லும் முன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான தூதரக ஒத்துழைப்பு 50 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பயணத்தின் போது அந்நாட்டு அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினியுடன் நடத்தவுள்ள பேச்சுகளை ஆர்வமுடன் எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் முதலாவது இந்திய பிரதமர் என்ற பெருமை தமக்கு கிடைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த தமது இந்த அரசுமுறை பயணம் உதவிடும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்கும் பிரதமர் இந்த பயணத்தின் போது இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த மாநாடு புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தலைமையில் நாளை மறுநாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் மாநில அரசுகள் உடனான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகளை படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இன்று உதம்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அனைத்து துறைகளும் வளர்ச்சி கண்டு வருவதாக குறிப்பிட்டார். அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் பாதுகாப்பு படையினர் சம்பந்தப்பட்ட வழித்தடங்களில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய படையினரோடு ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரும் இப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். ஹரியானாவில் காற்று மாசை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில அரசின் தலைமைச் செயலர் திரு அனுராக் ரஸ்தோகி தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. காற்று மாசு தொடர்பான தடையில்லா சான்றிதழ் பெற்ற வாகனங்களுக்கு மட்டுமே பெட்ரோல் விற்பனை செய்ய அனுமதிப்பது என்று இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இது அக்டோபர் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளின் கீழ் பெறப்பட்ட ஆவணங்கள் 100% டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு 3 நாட்களுக்கு முன்னதாகவே இப்பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மிசோரம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 1300க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இப்பணிகளில் ஈடுபட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. திரைக்கதை மன்னன் என போற்றப்படும் பாக்யராஜ் 1976ஆம் ஆண்டு உதவி இயக்குநராக தமது திரைப்பயணத்தை தொடங்கினார். அந்த 7 நாட்கள் முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா உள்ளிட்ட வெள்ளி விழா படங்களை இயக்கிய பெருமைக்குரிய பாக்யராஜ் திரைக்கதையின் மன்னன் என்றும் போற்றப்பட்டார். அந்த 7 நாட்கள் திரைப்படத்தில் மலையாளம் கலந்து அவர் பேசிய தமிழ் வசனம் ரசிகர்களிடையே இன்று

0: எனவும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
1: மிஸ்டர் ஆனந்தன், இதே நம்ம பண்பாடு, இதே நம்ம கல்ச்சர், இதானே மண்ணின் மகிமை. 20ஆம் நூற்றாண்டு குறித்து சார் பறஞ்சதில்லை. ஏன் 20ஆம் நூற்றாண்டில் ஏன் இலக்கணமும் மாறும் பச்சே? ஒன்னும் ஒன்னும் மூணாகாது. அதான நம்ம தாம்பத்திய தத்துவம். சட்டம் குறித்து சார் சொல்லி இல்லை, சட்டத்தில் எல்லாத்துக்கும் இடம் உண்டு பச்சே. நம்ம சம்பிரதாயத்தை மாத்திர சக்தி மட்டும் இல்ல, டைவர்ஸ் டைவர்ஸ் சார் எத்தனை ஈஸி ஆயிட்டு பறஞ்சது தரே. நம்ம நாட்டு பெண்கள் ஸ்பெஷாலிட்டி இருந்தா நடையும். எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது. சரே, நீங்கள் பறஞ்ச கதைக்கு ஈ கிளைமேக்ஸ் கரெக்ட். இது குறைச்சு ஓல்டு கிளைமேக்ஸ் தான், பட் கோல்ட். குட் பை மிஸ்டர் ஆனந்தன், சாரி குட் பை மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆனந்தன்.
0: பொய்சாட்சி திரைப்படத்தில் நீதிமன்ற காட்சி ஒன்றில் பாக்யராஜ் பேசிய வசனம் அவரது எழுத்து திறனை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்திருந்தது.
2: கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் கூடாது, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். என்ன நீதிபதி காலையில இருந்து எழுதிட்டு இருக்காரு, அவருடைய பேனா கலர் என்ன? திரும்ப கூடாது, என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. அவர் பேனா என்ன கலர் சொல்லுங்க. என்ன கலர்? காலையில் நீங்க கோர்ட்டுக்கு வந்து 2 மணி நேரம் ஆச்சு, 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஜட்ஜை திரும்பி திரும்பி பாத்துருக்கீங்க, அப்படி இருந்து பேனா கலர் உங்களுக்கு தெரியாதா?
3: கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேராவின் நிறத்தை பத்தி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
2: கரெக்ட், கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும்தான் கவனம் இருக்கும், பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேர் செருப்பு அடிச்சு தாராறு பண்ணிட்டு இருந்தா அவங்களை விளக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சு என்ன கலர் செருப்பு அடிச்சா நான் நோட் பண்ணுவேன்.
0: திரையுலகில் நடிகர், இயக்குனர், கதாசிரியர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் என பன்முக திறன் கொண்ட பாக்யராஜ் பத்திரிகையாளராகவும் திறம்பட பணியாற்றிய பெருமைக்குரியவர். 1989ஆம் ஆண்டு MGR மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கிய பாக்யராஜ் பின்னர் அஇஅதிமுகவில் இணைந்தார். இதன் பின்னர் திமுகவிலும் அவர் இடம்பெற்றிருந்தார். தமிழக அரசின் விருது உள்பட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார். பாக்யராஜின் மறைவுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாக்யராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அமெரிக்க துணை அதிபர் திரு ஜேடி வான்ஸ் இரு நாடுகளுக்கிடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் அமெரிக்கா செயல்பட்டு வருவதாகவும் இந்த ஒப்பந்தம் தொடர்பான கருத்து வேறுபாடுகளுக்கு பேச்சுகள் மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக ஈரான் செயல்பட்டால் ராணுவ ரீதியிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 11-21, 21-8 என்ற சிக்கணக்கில் சீன தைப்பேயின் லியாவோ ஜூ ஃபோவை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-11 என்ற சிற்கணக்கில் இஸ்ரேலின் மிஷா ஜில்பர்மேனை வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தேவிகா சிஹாகும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கசகஸ்தானை வென்றது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஷ் மைத்லி ஸ்ரீகுமார், அல்ஃபியா ஜேம்ஸ், அபிஜித் சஹுஜா, பிரமோத் பகத், துளசிமதி முருகேசன், மணிஷா ராம்தாஸ் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டாகுமுரேஷ் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளி துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
4: ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் 102.1 மொழிகளை கடந்த இசை அனுபவம்

0: ஹலோ, சொல்லு கார்த்தி.
1: டேய் அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
0: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
1: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
0: ஆமா,
1: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
0: ஓஹோ,
1: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
0: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
1: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
0: ஓகேப்பா.
1: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
0: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
1: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
0: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
1: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
0: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
1: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
2: செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து ஒலிக்க காத்துட்டு இருக்குது மதுரகீதம், நேயர்களின் கடித விடி விருப்ப காணங்கள். நேர்களை, இந்த பிற்பகல் 1:30 வளம் பெறுவோம், நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். நல்வாழ்வில் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். நேரம் 1 மணி, கேட்கலாம் இனி.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய தெற்கு கொள்கையில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 3 நாள் பயணமாக சீஷல்ஸ் புறப்படும் முன் பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில், தமது இப்பயணம் இரு நாடுகளுக்கிடையிலான நம்பிக்கை, ஜனநாயக மாண்புகள், மக்கள் தொடர்பை மேலும் வலுப்படுத்தும் என்றார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியுள்ளது. சென்னையில் இன்று நடைபெற்ற மதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு மதிமுக வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் கால்நடை பராமரிப்புத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி கூறியுள்ளார். திருப்பூர் கால்நடை

மறைமுக மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இதுவரை 65%-க்கும் மேற்பட்ட விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட நிலையில் மீதமுள்ள பணிகள் செப்டம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என்றார். தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாநிலத்தின் மக்கள் தொகை மட்டும் இயற்கை பேரிடர் பாதிப்புகளின் அடிப்படையில் இந்த நிதி ஒதுக்கப்படுவதாக குறிப்பிட்டார். தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கும் முகாமை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை பாலவாக்கத்தில் தொடங்கி வைக்கிறார். மாநிலத்தில் 43,000-க்கும் மேற்பட்ட மையங்களில் 52,09,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. பிரபல இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அவருக்கு வயது 73. திரைப்படத்துறையில் அவர் அளித்த பங்களிப்பை போற்றும் வகையில் அவரது இறுதி சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் அருகே அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள பாக்யராஜின் உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய், முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், திரைத்துறையினர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். நாளை பிற்பகல் பெசன்ட் நகர் மின்மயானத்தில் அன்னாரது உடல் தகனம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச ஹாக்கி ப்ரோ லீக் போட்டியில் இந்தியா நாளை இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் 1:45.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க இருப்பது மதுர கீதம். நேயர்களின் கடிதவடி விருப்ப கானங்கள் இடம்பெற கேட்கலாம். தொடக்கமாக சின்னஞ்சிறு உலகம் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியுள்ள பாடல் விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் நாச்சிக்குறிச்சி முத்துசுவாமி, ராமு, விக்னேஷ், சூர்யா, முத்துக்குமார், கௌரி இந்த நேயர்களின் விருப்பத்தில் பாடல் இதோ.

மனசு இருக்கணும், மனசு இருக்கணும், பச்சை புள்ளையாட்டோ. மனசு இருக்கணும், மனசு இருக்கணும், பச்சை புள்ளையாட்டோ.

0: குட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டி கரும்பாட்டும், உன்னை கட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா வரட்டும். குட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டி கரும்பாட்டும், உன்னை தட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா வரட்டும்.
1: அடியாயா.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

நேரம் 1:08 கேட்டிணைந்திருக்கிறோம். இது மதுரகீதம். வழங்கிக் கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் மரகதம் படத்திலிருந்து சந்திரபாபு ஜமுனா ராணி குரல்களில் பாடல் ஒலிக்கிறது. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் ராமேஸ்வரம் ஆஷிக் தௌஃபிக். இந்த நேர்களின் விருப்பத்தில் பாடல் இதோ.

0: நேர்களை உங்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:30 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். நல்வாழ்வில் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
1: யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல, அது ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஒரு வாழ்க்கை முறை. தினமும் சில நிமிடங்கள் யோகாவை கடைபிடிப்பதன் மூலம் உடல், மனம் மற்றும் ஆன்மாவின் நலனை பாதுகாத்து ஆரோக்கியமான வாழ்வை உருவாக்கும். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். யோகா ஃபார் லைஃப் லாங் ஹெல்த். அப்போ நம்ம யோகா பண்ணோம்னா வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். எப்பயுமே யோகா பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதுல வந்து 8-fold பாத்வேங்கிற அந்த வார்த்தையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த 8-fold பாத்வே அப்படின்னா யம், நியம், ஆசன், பிரணயம், பிரத்யாகர், தாரன், தியான், சமாதி, இதுதான் வந்து 8-fold.
0: நேர்களே, இன்று பிற்பகல் 1:30 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, நல்வாழ்வில் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம். கேட்டிணைந்திருக்கிறோம், இது மதுரை கீதம். இனிவரும் பாடல் பாத காணிக்கை படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியிருப்பது. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் பொன்மலைப்பட்டி ராஜமாணிக்கம் செல்வராஜ்.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
4: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: நேரம் 1:20. கேட்டிணைந்திருக்கிறோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுர கீதம். இனிவரும் பாடல் பூவா தலையா படத்திலிருந்து. TM சவுந்தரராஜன் குரலில் பாடல் ஒலிக்கிறது. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் லால்குடி, லக்ஷ்மி நாராயணபுரம், துரைராஜ், வசந்தி, பாலாஜி, கிருஷ்ணகுமார். இந்த நேயர்களின் விருப்பத்தில் பாடல் இதோ.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் வெண்ணிறாடை படத்திலிருந்து பி சுஷீலா பாடியிருப்பது. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் எழுப்பைக்குடி கண்ணன், செல்வி, ஜெயேந்திரன், புவனேஸ்வரன் இந்த நேர்களின் விருப்பத்தில் பாடல் ஏதோ.

நிறைவு பெற்றது மதுர கீதம். நேர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடலும் மதுரகீதம் நிகழ்ச்சியில் இடம்பெற ஒரு கடிதம் எழுதுங்கள். நிலைய இயக்குனர், மதுரகீதம் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 620001. உங்கள் பேர், ஊர், பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தையும் எழுதி மறக்காமல் அனுப்புங்கள்.

0: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நல்வாழ்வில் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம்.
1: நான் உங்கள் இயற்கை மருத்துவர் டாக்டர் சிவபிரகாஷ். எந்த ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தடுப்பு முறைகளை வந்து நம்ம மெயினா வந்து இதுல வந்து கவனிக்கணும். நோய் வந்த பிறகு சிகிச்சை பெறுவது ஒரு வழி, ஆனால் நோய் வராமல் தடுப்பது சிறந்த வழி. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல, அது ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஒரு வாழ்க்கை முறை. தினமும் சில நிமிடங்கள் யோகாவை கடைபிடிப்பதன் மூலம் உடல், மனம் மற்றும் ஆன்மாவின் நலனை பாதுகாத்து ஆரோக்கியமான வாழ்வை உருவாக்கும். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். யோகா ஃபார் லைஃப் லாங் ஹெல்த். அப்போ நம்ம யோகா பண்ணோம்னா வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். எப்பயுமே யோகா பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதுல வந்து 8-fold பாத்வேங்கிற அந்த வார்த்தையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த 8-fold பாத்வே அப்படின்னா யம், நியம், ஆசன், பிரணயம், பிரத்யாகார், தாரன், தியான், சமாதி. இதுதான் வந்து 8-fold பாத்வேன்னு சொல்லுவாங்க. இப்ப யம்ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா சமூக ஒழுக்கம், நியம்ங்கிறது தனிப்பட்ட ஒழுக்கம், ஆசனங்கிறது உடல்நிலை மற்றும் பயிற்சிகளை குறிக்கும், பிரணயாமங்கிறது மூச்சு பயிற்சியை குறிக்கும், பிரத்யாகாரங்கிறது புலன்களை வந்து உள்நோக்குதல், அதாவது வித்ட்ராவல் ஆஃப் சென்சஸ் அப்படிமாங்க. ஐம்புலன்களையும் அடக்கும் சொல்லுவோம், அது மாதிரி ஐம்புலன்களையும் வந்து உள்நோக்கி திருப்புறதுக்கு இது செய்யற செயல்கள். அதுக்கடுத்து தாரணாங்கிறது மனதை வளர்ந்து ஒருநிலைப்படுத்துதல், தியானம்ங்கிறது தொடர்ச்சியான மனக்குவிப்பு, சமாதிங்கிறது சூப்பர் கான்சியஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது உயர்ந்த ஆன்மீக நிலையை பெறுவதற்கு செய்யற வழிமுறைகள். இது ஏன் இதை சொல்ல வரேன்னா இந்த 8-fold பாத்வே

இல்லையும் நம்ம யோகாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் யம் நியம் எதை வந்து அது சொல்ல வருது அப்படின்னா, நல்ல வாழ்க்கை ஒழுக்கத்தை வந்து அது கற்றுக் கொடுக்கும். ஆசனாஸ் அண்ட் பிரணயாமங்கிறது உடல் மற்றும் மூச்சு ஆரோக்கியத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணும். பிரத்யேக அண்ட் தாரணங்கிறது மன வளர்ச்சியை குறிக்கும். தியானம் அண்ட் சமாதிங்கிறது ஆன்மீக நிறைவை குறிக்கும். அதனால தான் சூப்பர் கான்சியஸ் நம்ம இந்த முக்தி நிலை அப்படிலாம் சொல்லுவாங்க, பரவச நிலை அடைகிறது, அது எல்லாமே எதுனா சமாதி நிலையில தான் நமக்கு கிடைக்கும். இப்போ யோகாவில் நம்ம மெயினாக இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதில் வந்து டைப்ஸ் நிறையா இருக்குது. மெயினாக பார்த்தோம்னா ராஜயோக, ஹட்ட யோகா, கர்ம யோகா, பக்தி யோகா, ஞான யோகா, குண்டலினி யோகா, மந்திர யோகா, லய யோகா, இந்த மாதிரி நம்ம வந்து யோகாவை வந்து வகைப்படுத்தலாம். மெயின் அந்த ராஜ யோகாங்கிறது என்னன்னா யோகக்களின் அரசன் என்று அழைக்கப்படும். இது எதனால மனக்கட்டுப்பாடு மற்றும் தியானத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும். இதைத்தான் வந்து இந்த பதஞ்சலி நம்ம 8-fold பாத்வேன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த யம் நியம் ஆசன் பிரணயம் பிரத்யேகர் தாரண் தியான் சமதி, இது எல்லாமே எது கீழே வரும், அந்த ராஜ யோகத்துக்கு கீழே வரும். அதுக்கடுத்து ஹத்த யோகாங்கிறது எதை குறிக்கணும், ஆசனாஸ் பிரணயமம் மற்றும் சுத்திகரிப்பு முறையை குறிக்கும். அதுல வந்து அந்த யோகாவை கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்ப வந்து ஃபர்ஸ்ட் சுத்தம் செய்யணும். நேத்தி, தோத்தி, நௌலி, பஸ்தி, கபாலபாதி, திராதகா அப்படிம்பாங்க. அதாவது நேத்திங்கிறது மூக்க சுத்தம் செய்யறதையும், உணவு குழாயையும் வயிற்றையும் சுத்தம் செய்யறதையும், நௌலிங்கிறது வயிற்று தசைகளை வந்து சுத்தம் செய்யறதையும், பஸ்திங்கிறது பெருங்குடலை சுத்தம் செய்யறதையும், கபாலபாதிங்கிறது சுவாச அமைப்பு அதை வந்து சரி செய்யறதுக்கும், திராதகாங்கிறது கண் மற்றும் மனதை வந்து சுத்திகரிப்பு செய்யறதுக்கு பயன்படுகிறது. இதை எதுனால இதை சொல்ல வர அப்படின்னா, நம்ம எந்த ஒரு யோகாவை கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிரியா யோகாங்கிற இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் இந்த வந்து மெயினா வந்து ஹத்த யோகால வந்து ஆசனாஸ் பிரணயம் மற்றும் சுத்திகரிப்பு முறையை வந்து அவங்க வந்து மெயினா போக்கஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து கர்ம யோகாங்கிறது எப்படின்னா, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பலனை எதிர்பார்க்காம நம்ம கடமையை செய்யறது. இது மெயினா எதை குறிக்கும்னா சேவை மனப்பான்மையை வந்து வளர்க்கறதுக்கு இது உதவியாகும். அடுத்து பக்தி யோகாங்கிறது இறைவன் மீதான அன்பு பக்தி இதையெல்லாம் வலியுறுத்தும். இது மெயினா இதுல பாக்கலாம் அப்படின்னா பக்தி பாடல்கள்ல ஜபம் வழிபாடு முறைகள் ஆகியவற்றில வந்து இதை வந்து அடங்கும். ஞான யோகாங்கிறது அறிவு மற்றும் சுய ஆராய்ச்சி வழிகள், நான் யார் அது நான் யாருங்கிறது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஞான யோகா வந்து நிறைய வழிமுறைகள் வந்து சொல்லியிருக்காங்க. இதனாலதான் இது வந்து ஆன்மீக தேடலுக்கு வழிகாட்டுறது இந்த ஞான யோகத்துல இருக்கு. அடுத்து குண்டலினி யோகா. குண்டலினி யோகாங்கிறது உடலில் அடிப்பகுதியில் உறங்கி கொண்டிருக்கும் குண்டலினி சக்தியை வந்து எழுப்புவதை நோக்கமாக கொண்டிருக்கும். அதனால இதுல வந்து சக்ராஸ் ஆக்டிவேட் பண்றது வந்து இதை மெயினா சொல்லியிருப்பாங்க. அடுத்து மந்திர யோகா. மந்திர யோகாங்கிறது எப்படின்னா மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் மன ஒருமைப்பாட்டை வளர்க்கிறது. ஓம்ங்கிற அந்த மந்திரம் சொல்றது, ஓம்கார சாண்டிங்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில எழுத்துக்களை உச்சரிக்கிறது மூலமாக, ஒரு சில மந்திரங்களை பயன்படுத்துவதன் மூலமாகவும் நம்ம வந்து இந்த யோகாவில் வந்து மெயினா வந்து கடைபிடிக்கிறாங்க. லய யோகாங்கிறது எப்படின்னா மனத்தை வந்து உயர்ந்த சிந்தனையில் கரைத்தல், அதாவது ஆழ்ந்த தியான முறையாக இதை வந்து கருதப்படும். அதனால இது என்ன பண்ணா மெயினா வந்து கர்ம யோகாங்கிறது நம்ம செய்யற செயல் மூலமா அது கர்ம யோகா கத்துக்கிற மாதிரி இருக்கும். பக்தியுடன் இருக்கிறது வந்து பக்தி யோகா, அறிவை தேடுதல் வந்து ஞான யோகா, மனத்தை அடக்குதல் வந்து ராஜயோகா, உடலை வளப்படுத்துதல் வந்து ஹத்த யோகா. மெயினா இது எதுக்காண்டி இதை சொல்ல வர அப்படின்னா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் மற்றும் உணர்ச்சி சமநிலை, ஆன்மீக உயர்வு ஆகியவற்றை அடக்குவதே யோகத்தின் நோக்கமாகும். இயற்கையை வந்து வணங்குவாங்க யோகா. அந்த இயற்கை முறையில் என்ன பண்ணுவோம்னா 7 doctors, அந்த இயற்கையில வந்து நமக்கு இயற்கையாவே கிடைச்சிருக்க 7 மருத்துவர்கள், அது யார் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் சன்லைட்மாங்க, டாக்டர் ஃப்ரெஷ் ஏர், டாக்டர் வாட்டர், டாக்டர் ஃபுட், டாக்டர் எக்ஸசைஸ், டாக்டர் ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன், டாக்டர் பாசிட்டிவ் மைண்ட் செட், அதாவது டாக்டர் ஹாப்பினஸ் சொல்லுவாங்க. இது என்னன்னா இந்த ஒவ்வொரு டாக்டருக்குமே ஒரு சிறப்பான மருத்துவ குணங்கள் இருக்கு. அதை நம்ம கடைபிடிப்பதன் மூலமா நம்ம என்ன பண்ணா உடம்புல இருக்க பல வியாதிகளை வந்து இதை வந்து சரி பண்ண முடியும். மெயினா இதனால நோய் வராம பாதுகாக்கிறதுக்கு இந்த 8 doctor கூடிய வழிமுறைகளை நம்ம கடைபிடிச்சாவே போது நம்மள்ட்ட இருக்க பல வியாதிகளை வந்து சரி பண்ண முடியும். இந்த பஞ்சகோச தேரி இதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த பஞ்சகோசா தேரி அப்படிங்கிறது எதை குறிக்கணும், பஞ்சகோசம் என்பது வந்து மனிதனின் இருப்பை 5 அடுக்குகளாக விளக்கும் யோகம் மற்றும் வேதாந்த தத்துவமாகும். இது வந்து ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து அன்னமய கோசா, பிராணமய கோசா, மனோமய கோசா, விஞ்ஞானமய கோசா, அதுக்கப்புறம் ஆனந்தமய கோசா. இந்த மாதிரி 5 அடுக்குகளாக நம்ம உடம்ப வந்து பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் மனசு அளவுல தான் ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சமா கொஞ்சமா அறிகுறிகள் மூலமா நம்ம உடம்புல வந்து வெளில தென்படும்பாங்களா. அதே மாதிரி இதுல நம்ம உடம்புல எந்த அடுக்குகள்ல நமக்கு ப்ராப்ளம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய நம்ம மருத்துவ சிகிச்சைகள் எடுத்தாவோ இல்லாட்டி அதுக்குரிய பயிற்சிகள் ஃபாலோ பண்ணாவே போது நம்ம உடம்புல இருக்க வியாதிகளை வந்து நம்ம சரி பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அன்னமய கோசாங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா உணவால் உருவான உடல், அதாவது பிசிக்கல் பாடி அப்படிம்பாங்க. இது எப்படி உருவாகுது அப்படின்னா உணவு, நீர், உடற்பயிற்சி ஆகியவற்றை பராமரிக்கப்படுகிறது. எலும்புகள், தசைகள், உறுப்புகள் அனைத்தும் இதில் அடங்கும். இதை எப்படி நம்ம பராமரிக்கிறது அப்படின்னா சத்தான உணவு சாப்பிடணும், யோகாசனங்கள் செய்யணும், இயற்கை வாழ்க்கை முறையை வந்து இதுல வந்து கடைபிடிக்கணும். பிராணமய கோசா. பிராணமய கோசாங்கிறது உயிர் சக்தியின் உடல், அதாவது உடலில் ஓடும் உயிர் சக்தின்னு சொல்லுவாங்க, அதாவது பிராணான்னு சொல்லுவாங்க. சுவாசம் மற்றும் ஆற்றல் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும். இது இதை எப்படி நம்ம பராமரிக்கலாம் அப்படின்னா பிராணாயாமம் கத்துக்கிறது மூலமாகவும், தூய காற்றை வந்து
சுவாசிக்கிறது மூலமாகவும் சூரிய ஒளி மூலமாகவும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம உடம்புல இருக்க பிராணமய கோசா வந்து அதிகப்படுத்த முடியும். அடுத்து மனோமய கோசா, அதாவது மன உடல்னு சொல்லுவாங்க, எண்ணங்கள் உணர்வுகள் ஆசைகள் ஆகியவற்றின்

மையம், மன அழுத்தம், கவலை, மகிழ்ச்சி போன்றவற்றை இதில் தோன்றுகின்றன. இதை எப்படி நம்ம பராமரிக்கலாம் அப்படின்னா, தியானம் செய்வது மூலமாகவும், நேர்மறை சிந்தனைகள் மூலமாகவும், நல்ல உறவுகள் மூலமாகவும் இதை வந்து நம்ம சரி பண்ண முடியும். அடுத்து விஞ்ஞான மய கோசம், இது எதை குறிக்கும் அப்படின்னா, அறிவு சார்ந்த உடல், அதாவது புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, புத்தி, பகுத்தறிவு, தீர்மானிக்கும் திறன், எது சரி எது தவறுன்னு சொல்லி தீர்மானிக்கிறோம் பாத்தீங்களா, அதை வந்து உணர்றதுக்கு இது உதவியா இருக்கும். இதை எப்படி நம்ம பராமரிக்கிறது அப்படின்னா, சுய ஆய்வு, ஆன்மீக நூல்களை வாசிக்கிறது மூலமாகவும், யோக தத்துவ பயிற்சிகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாகவும் இதை வந்து சரி செய்ய முடியும். அடுத்து ஆனந்தமய கோசங்கிறது பேரின்ப உடல், மனிதனின் ஆழ்ந்த அமைதி மற்றும் ஆனந்த நிலையை குறிக்கும். இது வந்து தெய்வீக உணர்வுன்னு சொல்லுவாங்க, மற்றும் ஆன்மா வந்து அனுபவத்துடன் தொடர்புடையது. இதை எப்படி பராமரிக்கலாம் அப்படின்னா, ஆழ்ந்த தியானம் மூலமாகவும், பக்தி மூலமாகவும், தன்னலமற்ற சேவை மூலமாகவும் இதை வந்து சரி செய்யலாம். சுருக்கமா நம்ம இந்த பஞ்ச கோசா தெரியும் எப்படி பார்க்கலாம்னா, அன்னமய கோசங்கிறது நம்மளோட பிசிக்கல் பாடியாகவும், பிராணமய கோசங்கள் நம்மளோட எனர்ஜி பாடியாகவும், மனோமய கோசங்கள் நம்மளோட மென்டல் பாடியாகவும், விஞ்ஞானமய கோசங்கிறது இன்டெலக்சுவல் பாடியாகவும், ஆனந்தமய கோசங்கிறது பிளஸ்ஸிங், அதாவது பேரின்ப உடல் சொல்லுவாங்க. இது மூலமாவும் நம்ம வந்து சரி செய்ய முடியும். இப்ப மெயினா என்னன்னா, நமக்கு எந்த கோசாவில ப்ராப்ளம் இருக்குங்கிறத பாத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சரி செய்யலாம். அதே மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருந்தாலும் இந்த கோசாவை சரி பண்றது மூலமாக நம்ம வந்து உடம்புல இருக்க ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்த முடியும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, உடல் ஆரோக்கியம் மட்டும் போதாது, உயிர் சக்தி, மனம், அறிவு மற்றும் ஆனந்தம் ஆகிய ஐந்து கோஷங்களும் சமநிலையில் இருந்தால்தான் முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும். அதனாலதான் இந்த பஞ்சகோச தெரி வந்து யோகா வந்து மெயினா வந்து ஃபாலோ பண்றாங்க. ஒரு சில வழிமுறைகளை வந்து நம்ம மெயினா வந்து கடைபிடிக்கணும். இதுக்கு பேர் என்னதான், ஆரோக்கிய ரச்சகாங்க, ஆரோக்கிய ரச்சகா இல்லாட்டி பஞ்ச தந்திரா சாப்பிடுவாங்க. அதாவது நமக்கு ஏதாவது ஒரு உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஒரு சில அறிகுறிகள் மூலமால தான் நமக்கு வந்து தெரியும். அப்போ நமக்கு எதெல்லாம் நமக்கு டிஸ்டர்பா இருக்குங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். நமக்கு ஃபர்ஸ்ட் நல்ல தூக்கம் வருதான்னு பாக்கணும், இல்ல சீரான மனச்சிக்கல் வந்து கிளீனா போகுதாங்கிறது தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் இயல்பான பசி இருக்காங்கிறத பார்க்கணும், மனம் வந்து எப்படி மகிழ்ச்சியா ஹாப்பினஸோட இருக்குமான்னு பார்க்கணும், நாள் முழுவதும் உற்சாகமா இருக்குமான்னு பார்க்கணும். இதுதான் வந்து பேசிக்கா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்குதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறது. இந்த இதுல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருந்தாவே நமக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளங்கள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோஷங்கள் மூலமாவும் நம்ம சரி பண்ண முடியும். அப்போ இந்த ஆரோக்கிய ரட்சக பஞ்ச தந்திராஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப எல்லாம் எதுவும் கஷ்டப்பட வேணாம், இதுல இருக்கிற அஞ்சை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாயே போதும், உங்க உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், நீங்க எதிர்பார்க்கிற அந்த தூக்கம் கிடைக்கும், மலச்சிக்கல் இல்லாம இருக்கலாம், நார்மல் பசியில இருக்கலாம், ரொம்ப நல்ல ஹாப்பினஸா இருக்கலாம், உற்சாகமா இருக்கலாங்கிறத இதை சொல்ல வருது. அதனாலதான் இதை வந்து என்ன பண்ணா, பஞ்ச கோசா தேரியில ஆரோக்கிய ரச்சகாங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தும். ஆரோக்கிய ரச்சகா பஞ்ச தந்திராஸ், பஞ்ச தந்திராஸ்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தேவையான ஐந்து வழிமுறைகள். ஃபர்ஸ்ட் வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது ஒரு இரண்டு முறை உணவு உண்டால் போதும். அதாவது நம்ம மூணு நேரம் சாப்பிடறோம், அஞ்சு நேரம் சாப்பிடறோம், ஏழு நேரம் சாப்பிடறோம், அந்த மாதிரி சாப்பிடாம ஒரு நாளைக்கு இரண்டு முறை மட்டும் சாப்பாடு சாப்பிட்டா போதும். அந்த சாப்பாடு எப்படின்னா, ஒரு 11 மணிக்கும் சாயந்தரம் 6 மணிக்குங்கிற இந்த நீங்க டயத்தை பிரிச்சுக்கிட்டீங்கனாவே போதும், உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் உணவுனா நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது வந்து மெயினா நமக்கு எதுக்கு பயன்படுத்தினா, உடலின் வளர்ச்சிக்கும், திசுக்களின் பழுதுபார்க்கும், அதாவது நம்ம வந்து ரிஜுவினேஷன் சொல்லுவாங்க, அதாவது உடம்பு பழைய செல்கள்லாம் அழிஞ்சு புது செல்களை உற்பத்தி ஆகும் பார்த்தீங்க, அந்த மாதிரி வேலைக்கு இந்த உணவு வந்து பயன்படுது. உடலுக்கு தேவையான ஆற்றல் வந்து மற்றும் வெப்பத்தை வழங்குது. ஏன்னா எனர்ஜி எப்படி கிடைக்குது, நம்ம உடம்பு ஹீட் ஆனாதான் நம்ம உடம்புக்கு எனர்ஜி கிடைக்குது. அப்போ அந்த வகையான எனர்ஜியை வந்து கொடுக்கறதுக்கு இந்த உணவு வந்து எப்பயுமே உதவியா இருக்கும். இப்போ நம்ம உணவு சாப்பிடணும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ எப்ப அந்த உணவு சாப்பிடணும் அப்படின்னா, நல்லா பசி எடுத்தாதான் நம்ம உணவு சாப்பிடணும். உடல் உழைப்பிற்கு பின், அதாவது நம்ம நல்லா உழைச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம உணவுகளை வந்து கொஞ்சமா சாப்பிடணுமா அதிகமா சாப்பிடணுமா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். அதே மாதிரி நோய் வந்திருக்கு அப்படின்னா, அந்த டயத்துல நம்ம என்ன பண்ணா, கொஞ்சம் ரெஸ்ட்ல இருந்தோம்னா, ரெஸ்ட்லனா அப்ப கம்மியான உணவா எடுத்துக்கணும். அதே மாதிரி எந்த மாதிரி உணவு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது மெயினா வந்து இந்த இதுல வந்து சாத்விக் ஃபுட் அப்படிம்பாங்க. சாத்விக் ஃபுட்னா என்னன்னா, எளிமையா வந்து ஜீர்ணிக்கக்கூடிய ஃபுட். இது வந்து இயற்கை உணவுன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து குறைந்த உப்பு இருக்கும், எண்ணெய் காரம் எல்லாம் இருக்கும். உதாரணமா பார்த்தோம்னா, நம்ம நார்மலா கஞ்சி சாப்பிடறோம்ல, கஞ்சி, சிறுதானியங்கள், இந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம், பழங்கள் எடுத்துக்கலாம், காய்கறிகள் எடுத்துக்கலாம், முளைக்கட்டிய தானியங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து மெயினா வந்து நம்ம சாத்விக் ஃபுட்டை வந்து பயன்படுத்துறது. இது இல்லாம இன்னும் ரெண்டு வகையான உணவுகள் இருக்கு. அது இல்லாம எப்படின்னா, சாத்விக் ஃபுட்டை தாண்டி ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கும். அது லைட்டா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பேர் என்னன்னா, ராஜசிக் ஃபுட் அந்த தாம்சிக் ஃபுட்மாங்க. இது வந்து உடல் மற்றும் மனத்தில் அதிக தூண்டுதலை ஏற்படுத்தும். உதாரணமாக டீ, காஃபி எல்லாம் குடிக்கிறாங்களா, அதிக கார உணர்வுகள், இது எல்லாமே இது கீழே வரும்னா இந்த ராஜசிக் ஃபுட் இருக்கும். நார்மலா நம்ம இயல்பா இருக்கிறத விட இது எப்படின்னா கொஞ்சம் உணர்ச்சி தூண்டுற மாதிரி இருக்கும், அதிகமான வேலையை செய்யறதுக்கு ஒரு தூண்டுதல். அதனால டீ காஃபி குடிச்சா நார்மலா ஒரு டல்லா இருப்பாங்க, டீ காஃபி குடிச்சாங்க ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி உணவுகள் இது. அதுக்கடுத்து தாம்சிக் ஃபுட். தாம்சிக் ஃபுட்ங்கிறது சோம்பல் மற்றும் மந்த நிலை உண்டாக்கும். உதாரணமாக பழைய உணவுகள், அதிக சர்க்கரை, ஊறுகாய், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இது எல்லாமே என்ன பண்ணுன்னா தாம்சிக் ஃபுட்ம்பாங்க. அதனால நம்ம நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம சாத்விக் ஃபுட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப உணவு பத்தி பார்த்தோம். அதுக்கடுத்து என்னது, தண்ணீர். தினமும் வந்து 2 லிட்டர்ல இருந்து 3 லிட்டராவது குடிக்கணும். நம்ம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ண, ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் தண்ணி அதிகமா எடுத்துக்கலாம். குறைஞ்சது நம்ம உடம்புக்கு ஏத்த மாதிரி, நம்ம உடம்போட வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், 3 லிட்டர்ல இருந்து 5 லிட்டர் வரைக்கும் நம்ம தண்ணி எடுக்கலாம். ஏன்னா

0: மனித உடல் வந்து 60-70% வந்து தண்ணீரால ஆனது. தண்ணீர் வந்து மெயினா எதுக்கு நம்ம குடிக்கிறதுக்கு எந்த வகையில பயன்படுது அப்படின்னா, உடல்ல இருக்க கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும், நம்ம உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தவும், செரிமானத்தை மேம்படுத்தவும், மூட்டுகளில் வலுவழுப்பை தரவும், செல்களின் அமைப்பை பாதுகாக்கவும், இரத்த ஓட்டத்தை சீராக்குறதுக்கு இது பயன்படுது. மூணாவது பார்க்க, தினமும் குறைந்தது 1 மணி நேரமாவது நம்ம உடற்பயிற்சி செய்யணும். அதாவது எக்ஸசைஸோட முக்கியத்துவத்தை வந்து மெயினா சொல்றாங்க. ஏன்னா நம்ம உடம்பு வந்து வியர் அண்ட் டியர்ம்பாங்க, நம்ம எந்த அளவுக்கு உடல் உழைப்பு செய்யறோமோ அந்த அளவுக்கு பழைய செல்கள்லாம் அழிஞ்சு புது செல்களா புதுப்பிக்கிறதுக்கு இது வந்து உதவியா இருக்கும். தினமும் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யணும். அந்த உடற்பயிற்சியின் அவசியம் எதுக்காண்டி நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும், தசைகள் வலிமையை அதிகரிக்கவும், மன அழுத்தத்தை குறைக்கவும் இது வந்து உதவியா இருக்கு. மெயினா நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தி உடல் பயிற்சியின் வகைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அரோபிக் எக்ஸசைஸ், அனரோபிக் எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஆசனாஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணா ப்ராப்பரா கத்துக்கிட்டு இதுல வந்து பயன்படுத்தணும். அதுக்கடுத்து வாரத்துல ஒரு நாளாவது நம்ம என்ன பண்ணணும், உண்ணா நோன்பு இருக்கணும். உண்ணா நோன்புனா என்னன்னா விரதம் இருக்கிறதும்பாங்க. இது எல்லாமே எப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத செல்களும் அழிச்சு, நம்ம உடம்பு வந்து எப்ப அதிகமான எனர்ஜி செலவாகுதுன்னா, நம்ம அதிகமா பேசுறப்பையும் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கிறதுக்கு தான் அதிக எனர்ஜி வந்து செலவாகுது. அப்போ நம்ம விரதம் இருக்கிறது மூலமா என்ன பண்ணா, ஃபுல் டேமே நம்ம உடம்பு என்ன பண்ணா ரீகெயின், அதாவது ரீசார்ஜ் ஆன மாதிரி நம்ம உடம்பு வந்து செயல்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஒரு நாளைக்கு குறைஞ்சது இது 2 வேளையாவது வந்து பிரார்த்தனை செய்யணும் சொல்றான். பிரார்த்தனை செய்யணும், அதாவது கடவுள்ல வந்து வேண்டது மாதிரி. இது எதுக்குன்னா, நம்மளோட மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கும், நம்ம வந்து ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருந்தாலும் இந்த பிரார்த்தனை செய்யறது மூலமா சரியாகுங்கிறது இருக்கு. அது அவங்க ஆன்மீகத்துல எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி இதை நீங்க கடைபிடிக்கலாம். அதனாலதான் இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஆரோக்கிய ரச்சகாஸ் அண்டு பந்த தந்திராஸ் அப்படிம்பாங்க. இது மெயினா என்னன்னா, ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடணும், 2-3 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணும், தினமும் 1 மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யணும், வாரத்துல 1 நாளாவது நோன்பு இருக்கணும், தினமும் 2 வேளை பிரார்த்தனை செய்யணும். இதுதான் வந்து அந்த ஆரோக்கிய ரச்சகாஸ் அண்டு பஞ்ச தந்திராஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது. அடுத்து நம்ம யோகா பத்தி தெரிஞ்சுக்கிறப்ப மெயினா ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கணும், நாடி. யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தின்படி நாடி என்பது உடலில் உள்ள உயிர் சக்தியான பிராணா, ஓடும் சூட்சும ஆற்றலின் பாதையை குறிக்கும். அதாவது அந்த பிராணா ஓடுற சூட்சும ஆற்றல்ல தான் மெயினா நம்ம இதை வந்து சொல்லுவோம். நாடிங்கிறது எப்படின்னா, அது வந்து ஒரு நரம்பு அல்ல. நாடிங்கிறது இப்ப நரம்பு குறிக்காது. ரத்த குழாயில் எப்படி ரத்த நாளங்கள் ரத்தம் ஓடுறது மாதிரியே இந்த பிராண சக்தி வந்து நாடிகளில் வந்து ஓடும். நம்ம உடம்புல எவ்வளவு நாடிகள் இருக்குன்னா, 72,000 நாடிகள் இருக்கு. இதுல முக்கியமான நாடி பார்த்தோம் அப்படின்னா, இடநாடி, பின்கல நாடி, சூட்சும நாடி அப்படிம்பாங்க. அதை இடக்கலை, பின்கலை, சுழிமுனை அப்படிம்பாங்க. நம்ம உடம்ப எப்பயுமே நீங்க ரெண்டா பிரிச்சுங்க, ஒன்னது வலது சைடு, இடது சைடு. இப்ப வலது சைடு எப்பயுமே வந்து சூரிய நாடியாகவும், இடது சைடு எப்பயுமே வந்து சந்திர நாடியாகவும் நீங்க பிரிச்சுக்கணும். இது ரெண்டையும் சமநிலைப்படுத்துறதுதான் சூட்சும நாடி. நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. நல்வாழ்வில் யோகா குறித்து யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள்.
2: இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம், சுகாதாரமான இறைச்சி உற்பத்தியும் மதிப்பு கூட்டுதலும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ சிவகுமார் அவர்கள். நேரம் 1:45. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் நமது நிலையம் வழங்கும் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சியில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக இத்துறைக்கான மாநில அமைச்சர் திருமதி கமலி குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய தெற்கு கொள்கையில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக செஷல்ஸ் புறப்படும் முன் பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் தமது இந்த பயணம் இரு நாடுகளுக்கிடையிலான நம்பிக்கை, ஜனநாயக மாண்புகள், மக்கள் தொடர்பை மேலும் வலுப்படுத்தும் என்றார். செஷல்ஸ் நாட்டின் சுதந்திர தின

0: பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹேமினியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக பிரதமர் நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் இந்தியா பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சியை பெற்றுள்ளதோடு சர்வதேச அளவில் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கி வருவதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க் ரூபியோ புகழாரம் சூட்டியுள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில் அமெரிக்கா இந்தியாவை நெருங்கிய நட்புறவு நாடாக கருதுவதாக குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இடையிலான நட்புறவு ஜனநாயகம் மற்றும் தூதரக உறவுகளுக்கு இன்றியமையாதது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளும் பல்வேறு ஜனநாயக மதிப்பீடுகளை பகிர்ந்து கொள்வதாக சுட்டிக்காட்டிய அவர், வர்த்தகம், விநியோக சங்கிலி, அரிய கனிமங்கள், எரிசக்தி, பாதுகாப்பு, தடையற்ற கடல் போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பிற்கு வாய்ப்பிருப்பதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் ஏற்றுமதியில் 50% பங்களிப்பை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை வழங்கி வருவதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவன நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், எந்த ஒரு நாட்டின் பொருளாதார வலிமையும் இத்துறையை சார்ந்து விளங்குவதாக கூறினார். இந்தியாவின் சிறு குறு நடுத்தர தொழில் ஆற்றல்மிகு முதல் தரைமுறை தொழில் முனைவோர்களால் மேம்படுவதாக குறிப்பிட்ட குடியரசு துணைத்தலைவர், உற்பத்தி மற்றும் உயர்தரத்தை மேம்படுத்த நவீன தொழில்நுட்பத்தை கையாள்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 73. திரைப்பட துறையில் பாக்யராஜ் அளித்த பங்களிப்பை போற்றும் வகையில் அவரது இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்தில் அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள பாக்யராஜின் உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், திரைத்துறையினர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். நாளை பிற்பகல் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் வெள்ளங்கோவிலைச் சேர்ந்த பாக்யராஜ் 1977 துணை இயக்குநராக தனது திரையுலக பயணத்தை தொடங்கினார். இயக்குநர் பாரதி ராஜாவின் 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில் திரைப்படங்களில் துணை இயக்குநராக பணியாற்றிய அவர், 1979 சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் நடித்துள்ளதோடு நடிகர், இயக்குநர், எழுத்தாளர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்ட வித்தகராகவும் திகழ்ந்தார். புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த பாக்யராஜ் அத்திரைப்பட கதை வசனத்திற்காக மாநில அரசின் சிறப்பு விருதை பெற்றவர். அந்த 7 நாட்கள், மௌன கீதங்கள், முந்தானை முடிச்சு, தாவணிக் கனவுகள் என நினைவிலிருந்து நீங்காத 25 திரைப்படங்களுக்கு மேல் இயக்கியுள்ளதோடு பல திரைப்படங்களுக்கு திரைக்கதைகளையும் எழுதியுள்ளார். சிறந்த திரைக்கதை எழுத்தாளர் என பாராட்டப்பட்டுள்ள பாக்யராஜின் திரைப்பட வசனங்களில் எளிமையும் கருத்தாழமும் நகைச்சுவையும் இணைந்திருந்ததால் அவரது வசனங்கள் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றன. விதி திரைப்படத்தில் நகைச்சுவை காட்சிகளை அவரே எழுதி இயக்கி நடித்திருந்தது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது.
1: யாராவது ஒரு பத்தினி பேர் சொல்லுங்க.
2: பத்தினியா?
1: ஆமா சார், நம்ம நாட்டுல நிறைய பத்தினி இருக்காங்கல்ல, யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க.
2: அப்பா அங்கே கேக்குறோம், எங்க கேக்குறோம்,
1: நீங்க சொல்லுங்களேன். அதுல ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கு, சொல்லுங்க.
2: பத்தினியா? கண்ணகி.
1: அப்புறம்?
2: அப்புறம் சீதா.
1: நீங்க யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க.
2: நான் தானே.
3: பத்தினி. பத்தினி.
2: நலாயினி.
1: நலாயினி.
2: சாவித்ரி.
1: அப்புறம்
2: சத்யானுஸ்ரீயா.
1: இன்னொன்னு சொல்லுங்க.
2: வீராபாய்.
1: அப்புறம்?
2: யோ கிட்டா, நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம், விஷயத்துக்கு வா.
1: பத்தினின்னு சொன்னதும் இத்தனை பேருக்கு பேர் சொன்னீங்கல்ல, யாராவது ஒருத்தராவது உங்க அம்மா பேரு இல்ல உங்க சந்தாத்து பேர் சொன்னீங்களா?
0: பாக்யராஜின் திரைப்படங்களில் பாடல்களும் மிக முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளன.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு கோபிசெட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மாநிலத்தின் மக்கள் தொகை மட்டும் இயற்கை பேரிடர் பாதிப்புகளின் அடிப்படையில் இந்த நிதி ஒதுக்கப்படுவதாக கூறினார். வெள்ள சேதங்கள் ஏற்படும் போது மத்திய அரசிடமிருந்து கூடுதல் நிதி பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கூறிய அமைச்சர், மேகதாது அணை விவகாரம் உள்ளிட்ட விஷயங்களில் தமிழகத்தின் உரிமைக்கு தொடர்ந்து குரல் எழுப்பப்படும் என்றார். பள்ளிக்கல்வித்துறையுடன் இணைந்து அவசர தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள ஏதுவாக மாணவர்களின் முகவரி, ஆதார் எண், கல்வித் தகுதி உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய தரவு அட்டை வழங்கப்படுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழகத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூர் கால்நடை பன்முக மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், இதுவரை 65% மேற்பட்ட விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட நிலையில் மீதமுள்ள பணிகள் செப்டம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என்றார். தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் சென்னை பாலவாக்கத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைக்கிறார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியுள்ளது. சென்னையில் இன்று நடைபெற்ற மதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு மதிமுக வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ், இடதுசாரி, IUML கட்சிகளை தொடர்ந்து மதிமுகவும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ளது. தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைக்கப்பட்ட பின்னரும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் கவலை தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையில் ஆதாரமற்ற கருத்துக்களை முதலமைச்சர் தெரிவிப்பதை பேரவைத் தலைவர் அனுமதிக்கக்கூடாது என்றார். டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக அண்டை மாநிலத்தை சேர்ந்தவரை நியமிப்பது சரியான அணுகுமுறையா என்ற கேள்வி எழும்பியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மாணாக்கரின் அடையாள அட்டைகளில் ஜாதி பெயர் குறிப்பிடப்படுவது கண்டனத்துக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டார். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவி நீரின்றி வறண்டதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. US ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த், ரவுனக் சௌஹான் ஆகியோர் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சியில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக இத்துறைக்கான மாநில அமைச்சர் திருமதி கமலி குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 1:55. இனி கேட்கலாம் திரையிசை பாடல்.

0: The Democratic Republic of the Congo has reported more than 1,200 confirmed cases of Ebola since the outbreak was declared in mid-May. According to the latest figures from the country's public health authorities, there have been 1,203 confirmed cases, including 321 deaths. So far, 148 patients have recovered, while 419 remain in isolation or are receiving hospital treatment. Health officials have also identified 265 suspected cases, including 77 deaths. World Health Organization Director General Tedros Adhanom Ghebreyesus said, contact tracing is reaching more people and that increasing numbers of patients are recovering and returning home. However, he warned that the outbreak is far from over. Back home, the IMD has said that conditions are favourable for further advance of southwest monsoon into some more parts of North Arabian Sea, Gujarat, Madhya Pradesh, remaining parts of Chhattisgarh, Jharkhand, Bihar and some parts of Uttar Pradesh and Uttarakhand during next 3 to 4 days. The Met Department has predicted heavy to very heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim during the next 2 days. The weather agency also forecast heavy rainfall over Bihar, Chhattisgarh, coastal Andhra Pradesh, coastal Karnataka, Tamil Nadu, Puducherry, Karaikal and in some parts of northeast India today. On to sports. In FIH Men's Pro League Hockey, India thrashed Pakistan 7-1 at the Lee Valley Hockey and Centre in London last night. Abu Bakr gave Pakistan the lead in the first quarter, converting a penalty corner. India will now face England tomorrow. In the US Open Badminton, India's Devika Sehwag and Ronak Chauhan have reached the semifinals in Fullerton, California. Devika caused a major upset by defeating third seed Riko Gunji of Japan in the straight games, winning 22-20, 21-19 in the women's singles quarterfinals. And in football, Egypt have reached the knockout stage of the FIFA World Cup for the first time after a 1-1 draw with Iran in the final Group G match. Iran's Ramin Rezia was named player of the match. Egypt finished the group stage unbeaten and qualified as the runners-up. They will now face Australia in the round of 32. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to arrive in Seychelles in a short while on a 3-day state visit, describes Seychelles as a valued maritime neighbour and a key partner in India's Vision Mahasagar. US Secretary of State Marco Rubio says Trump administration views India as one of United States' closest strategic partners, sharing common values and interests. Union Home and Cooperation Minister Amit Shah launches cooperative-based taxi service Bharat Taxi in 14 major cities in Gujarat. Noted Tamil film actor and director K. Bhagyaraj passes away in Chennai at 73. IMD forecasts heavy to very heavy rainfall over sub-Himalayan West Bengal and Sikkim during the next 2 days. And in FIFA World Cup, Egypt reaches knockout stage for the first time after a 1-1 draw with Iran. And with that, we end the midday news.
1: கேட்டிணைஞ்சுகிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலை வரிசைகளோடு. நேரம் இப்பொழுது 2:15.
2: வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் சுகாதாரமான இறைச்சி உற்பத்தியும் மதிப்பு கூட்டலும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஏ. சிவகுமார் அவர்கள். சுகாதாரமான இறைச்சியை தான் நாம் வாங்குகிறோமா என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? மேலும் இறைச்சியை மதிப்பு கூட்டுவதால் எத்தகைய பலன்களை பெறலாம்? இது போன்ற பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் சேலம் கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஏ. சிவகுமார் அவர்கள்.
3: ஐயா, இப்ப நான் வாங்குற இறைச்சி தரமான இறைச்சி தான் அப்படிங்கறத எப்படி கண்டறிஞ்சுக்கிறது?
4: தரமான இறைச்சி அப்படின்னா அதோடைய நிறத்தை வைத்து நம்ம கண்டறியலாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு இறைச்சிக்கும் ஒரு நிறம் இருக்கும். அதோட நிறம் எப்படி இருக்கும்னா இளம் சிவப்பு அது சிவப்பு நிறத்தில் இருக்கணும். அதான் வந்து அந்த மயோக்ளோபின். நீண்ட நேரங்கள் வந்து அந்த இறைச்சியை வந்து வெட்டி தொங்க விட்டுருந்தாங்கன்னு வச்சுங்க, அது என்ன பண்ணுவோம், காற்று உள்ள ஆக்சிஜனோட உயிர் வழி

0: சீற்றம் ஏற்பட்டு அதோடைய அந்த மயோகுளோபின் வந்து ஆக்சி மயோகுளோபினாக மாறும், அதுக்கப்புறம் மெட் மயோகுளோபின் மாறும். இந்த மாதிரி பல்வேறு நிலைமைக்கு போகுங்க. அதனால் வந்து அதோடைய நிறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வாங்கலாம். அதில் வேற ஏதாவது மாற்று நிறங்கள் இருந்ததுன்னா நம்ம வந்து அதை வாங்கக்கூடாதுங்க. அல்லது பழுப்பு அல்லது பச்சை நிறமாக வேற ஏதாவது இருந்ததுன்னா வாங்கக்கூடாது. ரெண்டாவது தேவையற்ற ஆஃப் ஃப்ளேவர் அப்படிம்பாங்க, துர்நாற்றம், அது எது துர்நாற்றம் எதுவும் இருக்கக்கூடாது. மூணாவது பார்க்கும்போது ஸ்லைம் ஃபார்மேஷன், அதாவது பிசுபிசு தன்மை எதுவும் இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா ஓரளவு நல்ல இறைச்சி என்பதை நாம் இது பண்ணிக்கலாம்.
1: இதே மாதிரிதான் கோழி இறைச்சியும்
0: இவ்வளவு சிவப்பு நிறத்தில் இருக்காது, கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் தான் இருக்குங்க.
1: மீன் இறைச்சிக்கு
0: மீனை வந்து வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இல்லையானா சிதில் வந்து திருப்பி பார்த்தாலும் குங்கும கலரில் இருக்கணுங்க. அப்போ இருந்ததுன்னா அது ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்தது இதுங்களாம், அப்போ தான் வந்து அதை சுவாசித்ததுனால அதனுடைய கலர் வந்திருக்கும். அப்புறம் மேலே வந்து சிதில் வந்து தானாக உதிர்ந்துடும், அதை வச்சு நம்ம கண்டுபிடி பழைய மீன். சில பேர் என்ன ஃபார்மலின் வச்சு ஊற வச்சுட்டு கொண்டு வருவாங்க, அந்த மாதிரிலாம் கூட பண்ணுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு இதோடைய செதிலுடைய கலரை வந்து கையை வச்சு அழுத்தி பார்த்தோமா இலகுவாக போச்சுன்னா அது வந்து இதுங்க, கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்ததுன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும்.
1: சரிங்க ஐயா, இப்போ ஏன் வந்து இறைச்சிகளை சமைச்சு தான் சாப்பிடணும்?
0: இறைச்சியை வந்து ஏன் சமைக்கணும்னா இறைச்சியில் வந்து நுண்ணுயிர்கள்லாம் இருக்கும், ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து அறுக்கும் பொழுதோ இல்லை வந்து அதை கையாளும் போதோ கூட நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு. நீர் கொண்டு அதை நம்ம வந்து கழுவி அதை பயன்படுத்தும் போது கூட கிருமிகள்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து 75 டிகிரிலிருந்து 80 டிகிரி செல்சியஸில் வச்சு வேகும் போது அதோடைய கிருமிகளில் வந்து நீக்கப்படுகின்றது. நன்றாக வேக வைக்காத இறைச்சி எப்பொழுதும் நம்ம சாப்பிடக்கூடாது, அதில் வந்து தீங்கு விளையும். நம்ம வேக வைக்கிறதுனால நமக்கு என்ன இருக்குன்னா அந்த இறைச்சி வந்து மிருதுவாகின்றது. இறைச்சியில் சில நேரங்களில் சால்மன்லாம் மற்றும் ஈகோலை போன்ற பாக்டீரியாக்கள் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கோழி இறைச்சியில் வந்து சாலமண்ணெல்லாம் போக வேண்டாம் இருக்குது. அதனால் வந்து அது முற்றிலுமாக அழிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. எப்பொழுதுமே நன்றாக வேக வைத்த இறைச்சியை தான் நம்ம சாப்பிட வேண்டும்.
1: ஐயா, நல்ல இறைச்சியை வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இறைச்சி விற்பவர் என்ன முறையை கையாண்டு இறைச்சியை விற்பனை பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்க.
0: சுகாதாரம் இறைச்சி உற்பத்தி என்பது கடையில் வெட்டுறதுக்கு போது மட்டும்
1: ஆரம்பிக்கும்,
0: பண்ணையில் ஒட்டியாக இருக்கும்போதே அதுக்கு தேவையான அளவு குடல் நீக்க மருந்துகள் கொடுத்து அதுக்கு தேவையான சத்துக்கள் கொடுத்து சரிவிகித உணவு கொடுத்து அதை வளர்க்கணுங்க. நல்ல நோய் நொடி இல்லாமல் அதுக்கு தேவையான தடுப்பூசிகள் அது மாதிரிலாம் முறையாக பராமரித்து அது குறிப்பிட்ட வயதை அடைந்தவுடன் ஸ்லாட்டர் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ பண்ணுனா தான் ட்ரெஸ்ஸிங் பர்சன்டேஜ், அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஆடுகளோ இல்லை வெம்மறி ஆடுகளோ வந்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் பர்சன்டேஜ் இப்போ வந்து 50 கிலோ ஆடை விட்டால் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 50% 25 இது வந்து வேற தான் போயிடும், 25 கிலோ தான் இறைச்சி வந்து கிடைக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்தவுடன் பண்ணும்போது அது தேவையான அளவு உடல் எடையை அடைஞ்சிடும், இறைச்சி கிடைக்கும் அளவும் அதிகமாக இருக்கும். சுத்தமான இறைச்சி நுகர்வுகள் கொடுக்கணும்னா நல்ல தரமான முறையான முறைகளில் பராமரிப்பு பண்ண பண்ணைங்கள்லேருந்து ஆடுகளை வாங்கி வர வேணும். வாங்கிட்டு வந்து அதை மிக அருகில் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ கடையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி போய் நம்ம வாங்கிட்டு வரக்கூடாது, மிக அருகாமல் இருக்கிற மாதிரி அந்த அனிமலை வந்து வாங்கிட்டு வந்து இப்போ நாளைக்கு செய்யறனா இன்றைக்கி முத நாளே அதாவது எடுத்துகிட்டு வரும்போது அதை முக்கியமாக என்ன பார்க்கணும்னா காலை இளங்காலையோ அல்லது மாலை வேளையிலோ, ஏன்னா சூரிய வெளிச்சம் அதிகமாக போது அது வெப்ப அயற்சிக்கு உள்ளாக்கப்படும் மதிய நேரத்தில், அது குறிப்பாக இந்த மாதிரி மே மாதம் அந்த மாதிரிங்கெல்லாம் நிச்சயமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணவே கூடாது. அதை கொண்டு வந்து முத நாளே வந்து லைரேஜ்னு சொல்லக்கூடிய அந்த அடைகளை வந்து அரைக்க வச்சு அதுக்கு தேவையான ஓய்வு அதுக்கு தேவையான நீர் அது மாதிரி கொடுத்துட்டு இறைச்சி கையாளர்களும் மிக சுத்தமாக இருக்கணும், அவங்க நிகங்கள்லாம் நல்லா வெட்டி அவங்களும் ஏதாவது ஒரு நோயில் எதுவும் பாதிக்காமல் இருக்கணும், ஏப்ரான் மாதிரி போட்டுக்கணும், தலைக்கு வந்து ஸ்கர்ப் அந்த முடி உதிர்ந்து அது மேலே படாமல் இருக்குது, தலைக்கு ஹெட் கேப் போட்டுக்கணுங்க வந்து. அப்புறம் வந்து மெயினாக மாஸ்க் கூட போட்டுக்கலாம். அந்த வெட்டும் கத்திகள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அது SS உள்ளதாக தான் இருக்கணும், சாதாரண இரும்பு அயன் அந்த மாதிரி இருக்கிறத வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதுக்கு வெட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷார்ப் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து அதை வந்து ஸ்டெர்லைசர் நைட் ஸ்டெர்லைஸ் கருவி இருக்கும், அந்த கருவியில் 82 டிகிரி செல்சியஸில் உள்ள வெப்பநிலையில் வந்து கத்தியை வந்து மூழ்கடிக்கப்பட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணி நுண்ணுயிர்கள் நீக்கம் செய்து அதுக்கப்புறமேல அந்த கத்தியை வந்து பயன்படுத்தணும். ரெண்டாவது வெட்டும் கட்டைகளை வந்து வெட்டி முடித்த பின்னாடி அதை அப்படியே வச்சிடக்கூடாது, மேலே உப்பு மஞ்சள் போட்டு மூடி வச்சுருங்க அடுத்த நாள் உபயோகப்படுத்துறதுக்கு முத நாளே. இப்போ தான் வந்து இந்த இறைச்சி மூலம் பரவக்கூடிய சில வியாதிகள்லாம் அந்த இருக்க முடியும். முழுமையாக ரத்தத்தை வெளியேற்றணும், அது எப்போவுமே தரையிலேருந்து ஒரு 3 அடி உயரத்தில் தான் காலில் வச்சு மிதிச்சுட்டு அறுப்பதோ இல்லை வந்து வெட்டிட்டு இருக்கும்போது அதுக்கு மூக்குப்படி போடுறதோ இல்லை இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க அந்த வெட்டுற நேரத்தில். அதுக்கப்புறம் தரைக்கு மேலே தான் பண்ணும், ஏன்னா தரையில் வச்சு பண்ணும்போது எல்லாமே தரையில் இருக்கக்கூடிய நிறைய நுண்கிருமிகள் அந்த இறைச்சி வழியாக உள்ளே போகுது, அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பயன்படுத்தக்கூடிய நீர் கூட குளிப்பதற்கு உகந்ததான நீரா பயன்படுத்த நீரை அடிக்கடி மாற்ற வேண்டும். அந்த இடமும் வந்து ரொம்ப சுத்தமானதாக இருக்கணும், அது ஊத்துற தண்ணிகள் வழிஞ்சு கூட நேரடியாக ஒரு சாக்கடைக்கு போற மாதிரி இருக்கணும். அது வந்து இந்த கடை வந்து குடியிருப்புவாதிகள் மிக தொலைவில் இருக்கணும், 6 அடி வரையிலும் தரையிலேருந்து டைல்ஸ் பண்ணி பதிவு, ஏன்னா வெட்டும்போது தெரிக்கக்கூடிய ரத்தம் போய் செவுத்தலப்பட்டுனா அது வெள்ளை டைல்ஸாக இருந்தால் ரொம்ப சாலசு இருந்தது, ஏன்னா பட்டது வந்து நம்ம கண்ணில் தெரியும் ஏதோ அழுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் வந்து அந்த மாதிரி டைல்ஸ் பதிச்சுட்டு அது பயன்படுத்த

0: கூடிய எல்லா உபகரணங்களும் முன்னாடியே கிருமி நீக்கம் செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட வேண்டும்.
1: சரி, கோழிகளுக்குங்க?
0: கோழிகளுக்கு அதே தான். இப்போ ஆடுகளுக்கு சொன்னேதான், போக்குவரத்து முறைகள் பண்ணும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, அது காலை வேலையிலையோ அல்லது மாலை வேலையிலோ எடுத்துகிட்டு வரணும், அதுக்குள்ளே கூண்டுகளில் தான் வச்சு எடுத்துகிட்டு வரணும், கட்டி தலைகளாக கட்டி தொங்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்லலாம் பார்க்கும்போது சில ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பார்க்கும்போது 20 கோழிகளை வந்து தலைகளாக கட்டி தொங்கட்டும். இது வந்து எதிரானதுங்க,
1: விலங்கு
0: சட்டத்துக்கு எதிரானது. அதை அப்படியெல்லாம் கட்டி நம்ம தொங்கக்கூடாது, அது கூண்டில் தான் வச்சு எடுத்துகிட்டு வரணும், பாதுகாப்பாக தான் எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி இதுக்கும் தேவையான அளவு ஓய்வு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேல தான் நம்ம எடுக்கணும். இதில் என்னென்னா கோழி இறக்கைகள்லாம் பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஸ்கேல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இறக்கைகளை வந்து சுடுதண்ணியில் முக்கி எடுக்கும்போது இறக்கைகள் வந்து எளிதாக வெளியில் வரும். வெப்பநிலை வந்து அதிகமாகவும் போகக்கூடாது, குறைவாகவும் போகக்கூடாது. வெப்பநிலை அதிகம் போனால் அந்த இறைச்சி வந்து வெந்து விடும். வெப்பநிலை வந்து நம்ம சீராக பராமரிக்க வேண்டும்.
1: ஐயா, பெரும்பாலும் வந்து ஊர்களில் உப்பு கண்டம் போடுவாங்க, அது நல்ல முறையாங்க இறைச்சி சாப்பிடு?
0: அதாவது வந்து உணவை வந்து அதிகமான அளவு உற்பத்தி பண்ணும்போது ஒரே நாளில் வந்து அதை சாப்பிட்டு நம்ம முடிக்க முடியாதுங்க. முன்னோர்கள் வந்து என்ன பண்ணாங்க, அதை வந்து இறைச்சி வந்து இப்போ கோயில் திருவிழாவோட கூட முதல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணால் கிடா விட்டுவாங்க, கிடா விட்டு சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறத நம்ம வந்து உப்பு பண்டம் போட்டு பின்னாடி வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் என்னன்னா ப்ரிசர்வேஷன், அதாவது சேமிப்பு வைத்து முறைகளில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. முதல்ல வந்து இந்த ரெஃப்ரிஜரேஷன்லாம் இல்லை, வீட்டு வீட்டுக்கு வந்து குளிர்சாதன பெட்டிக்கு இப்போ வந்துருச்சு. இப்போ இல்லாத போது என்ன பண்ணால் நீண்ட நாட்கள் கிடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணால் உப்பு கண்டம் வந்து அது உப்பை போட்டு வைக்கும்போது அதில் வந்து நீர் சத்து வந்து 75% இருக்கு. அந்த நீர் சத்து வந்து சோடியம் குளோரைடு இருக்கிறதுனால ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸில் வந்து இருக்கக்கூடிய நீர் எல்லாத்தையும் அது வந்து எடுத்துரும். ஏன்னா நீர் வந்து முக்கியமான ஒரு ஆதாரம் கிருமிகள் வளர்வதற்கு. அந்த உப்பை போட சேர்க்கும்போது அந்த எல்லாத்தையுமே அது எடுத்துரும். இன்னொன்று வந்து கசப்பு சத்து இருக்கும், எந்த கிருமிகளும் வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது, அதனால நீண்ட நாட்கள் கெடாமல் பாதுக்க முடியும். இது வந்து முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து நிறைய குறைஞ்சிச்சு. ஏன்னா ப்ரிசர்வேஷன் மெத்தட் வந்து நிறைய வந்துச்சுங்க. வீட்டு வீட்டுக்கு குளிர்சாதன பெட்டி வரவும் ஃப்ரீசிங் -18°C வச்சு நீண்ட நாட்கள் கெடாமல் பாதுகாத்து வச்சு பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் அதை வந்து பயன்படுத்த முடியாது, ஏன்னா உப்புகளுடைய அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு, அதனால வந்து அது கெடுதல் தான் வந்து.
1: ஐயா, இப்போ இன்னைக்கு நவீன முறைகள்லாம் வந்துருச்சு, உதாரணத்துக்கு ஃப்ரீசர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி வேற என்ன மெத்தட்லாம் இருக்கு, பேக்கெட் ஃபுட்டாக விற்கணும் அப்படின்னா இறைச்சியாக அதுக்கு என்னெல்லாம்
0: பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் டொமஸ்டிக் இதுலாம் வந்து ஃப்ரீசரில் வைக்கலாம். இப்போ வந்து கமர்ஷியலாக பயன்படுத்தக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பிளாஸ்ட் ஃப்ரீசிங் அப்படிங்கிற ஒரு இதை பயன்படுத்துகிறாங்க. மிக விரைவாக பிண்டம் வந்து தொங்க விட்டுருப்பாங்க, திண்ட விடும்போது அதோடைய இருக்கிற வெப்பநிலை மிக விரைவாக எடுத்து அதை குளிர்ந்த நிலைக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, பிளாஸ்ட் ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லுவாங்க, -46°C போவாங்க. அப்படி போகும்போது அந்த மெத்தடை பயன்படுத்தி பண்ணும்போது நீண்ட நாட்கள் கெடாமல் பாதுகாக்க முடியுங்க. அது வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க, கோழி உற்பத்தி வந்து அதிகமாக இருக்குது, அது வந்து இறைச்சியாக மாற்றி ஒரு வருடங்களோட வராமல் அதோடைய ஸ்டோரேஜ் இதில் வந்து வச்சுருப்பாங்க. பேக்கெட்டை விற்கும்போது வந்து குறுகிய கால உபயோகம்னா சில்லர் 4°C வச்சு மக்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து 18°C வச்சு வீடாக இருந்ததுன்னா, அதாவது என்ன ஒரே ஒரு இதுனா இப்போ கரண்ட்டு 2 மணி நேரம் ஆஃப் ஆயிடுச்சு இல்லை 3 மணி நேரம் இல்லை அப்படின்னா அது தான் ஆயிருங்க. தான் ஆகும்போது என்ன பண்ணும், உள்ளே இருக்கிற அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ்லாம் என்ன பண்ணும், நீராக மாறி வந்து பையில் வந்து தேங்கிடுவோம். மின்சாரம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, மறுபடியும் ஃப்ரீஸ் ஆகும். இந்த மெத்தடில் ஒரு தூரம் தான் ஆகிட்டு, அதாவது தானா அரை வெப்பனை கொண்டு வந்துட்டு மறுபடியும் அதை ஃப்ரீஸ் பண்ணி அதை உபயோகப்படுத்தக்கூடாதுங்க. அதில் வந்து நிறைய கிருமிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போவுமே அதுக்கு கூட நம்ம வந்து நாளைக்கு சமைக்கிறேன்னா சில்லரில் எடுத்து போட்டுருவோம், ஃப்ரீசர்லேருந்து சில்லர் எடுத்து போடணும், இல்லை அரை வெப்பநிலையில் வச்சுருந்தீங்கனாலும் அது தவறு தான். அது வந்து கிருமிகள் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெஃப்ரிஜரேஷன் தாயிங் இஸ் எ பெஸ்ட், அதாவது ரெஃப்ரிஜரேஷனில் வச்சு தா, அதாவது தாங்கிறது நம்ம அரை வெப்பநிலையை கொண்டு வர்றதுங்க.
1: சரி, தலைவாசல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இறைச்சியை பதப்படுத்துதல், அதை வந்து ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள், இது குறித்து எதுவும் பயிற்சி இருக்காங்க?
0: நாங்கள் வந்து ஆர்வம் உள்ளவர்களுக்கு அவங்க வந்தாங்கன்னா எப்படி சுகாதாரமான இறைச்சி உற்பத்தி பண்ணுறது, எப்படி பதனப்படுத்தல், மதிப்பு கூட்டி இறைச்சி பொருட்கள் தயாரித்தல். மதிப்பு கூட்டி இறைச்சி பொருள்னா ரெடி டு குக், ரெடி டு ஈட், அந்த மாதிரி வந்து ரெண்டு பேர் குடும்பத்தில் இருந்தாங்கன்னா ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க. மக்கள் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து நிறைய வெரைட்டிஸ் விதவிதமான இறைச்சி பொருட்களை வந்து விரும்புகிறாங்க. அவங்களுக்கு வந்து மதிப்பு கூட்டி இறைச்சி பொருள்னா எடுத்துக்காட்டாக இறைச்சி கட்லட், இறைச்சி சமோசா, இறைச்சி ஊறுகாய், இந்த மாதிரி பொருள்லாம் வந்து எப்படி அதை தயாரிக்கிறது, தயாரிப்பது எப்படி சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறது நாங்கள் வந்து அவங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங், இத்தனை நாள் வேணும் அப்படின்னா ஒரு நாளோ இரண்டு நாளோ மூணு நாளோ அவங்களுக்கு தேவைக்கேற்ப வந்து பயிற்சிகளை கொடுக்குறாங்க. வந்துங்க
1: ஐயா, இப்போ பயிற்சிக்காக உங்களை தொடர்பு கொள்ளணும், இல்லை இப்போ இந்த இறைச்சி எப்படி உற்பத்தி பண்ணுறது, அது எப்படி மந்தைப்படுத்துறது, இது குறித்த ஆலோசனை உங்கள்கிட்ட பெறணும் அப்படின்னா?
0: பேராசிரியர் மன்ற தலைவர், கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தலைவாசல்.
1: நன்றி.
2: சுகாதாரமான இறைச்சியை நாம் எவ்வாறெல்லாம் கையாள வேண்டும் எனவும், இறைச்சியின்

0: நிறத்தை வைத்தே தரத்தையும் தெரிந்து கொள்ளலாம் எனவும் இதுவரை இறைச்சி பற்றிய பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஏ. சிவகுமார் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி
1: தென்னை சாகுபடியாளர்களே, தற்போது பெய்துள்ள மழையை பயன்படுத்தி தென்னை மரத்திற்கு ஊட்டச்சத்து மேலாண்மை செய்யலாம். மரம் ஒன்றிற்கு 1.5 கிலோ யூரியா, 2 கிலோ சூப்பர், 2 கிலோ பொட்டாஷ் என்ற அளவில் வைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். தென்னையில் குறும்பை கொட்டுதல் பாதிப்பு அதிகம் உள்ளதால் மரம் ஒன்றிற்கு 1 கிலோ என்ற அளவில் தென்னை நுண்ணூட்ட கலவையை 10 கிலோ மக்கிய தொழுவுரத்துடன் கலந்து ஊட்டமேற்றி 1 மாத காலம் நிழலில் வைத்திருந்து பின்பு அடியுரமாக மரத்தை சுற்றி 2 அடி தள்ளி வட்ட வடிவ குழியில் இடலாம். தற்போது தக்காளி நாற்றுவிடும் பருவமாதலால் விதையினை விதை நேர்த்தி செய்து விதைப்பது அவசியமாகும். 1 ஏக்கரில் தக்காளி சாகுபடி செய்ய நாட்டு ரகத்திற்கு 160 முதல் 200 கிராமும் வீரிய ஒட்டு ரகங்களுக்கு 40 கிராம் என்ற அளவில் விதை தேவைப்படுகிறது. எனவே பூஞ்சான மற்றும் பாக்டீரியா தாக்குதல் ஏற்படாமல் தவிர்க்க தக்காளி விதையுடன் தலா 5 கிராம் ட்ரைகோடர்மா விருடி மற்றும் பேசிலஸ் செப்டிலஸ் ஆகியவற்றை கலந்து மேட்டுப்பாத்தி நாற்றாங்காலில் விதைப்பு மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் தெரிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

நமது பாரத பிரதமர் நாட்டு மக்களின் கருத்துக்களோடு தனது எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் மனதின் குரல் நாளை முற்பகல் 11 மணிக்கு தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். மீண்டும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலாக 8:00 தூர்தர்ஷனின் தேசிய அலைவரிசைகளிலும் செய்தி ஒலிபரப்புத்துறை பிரதமர் அலுவலக இணையதளங்களிலும் நேரடியாக இடம்பெறும். கேட்க மறவாதீர்கள் மன் கி பாத் மனதின் குரல்.

திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் குழந்தைகளுக்கான கொண்டாட்டமான நேரமாய் மலர்கிறது மணி மலர். வணக்கம் தம்பி தங்கைகளே, இன்னைக்கு மணி மலர்ல லிட்டில் ஸ்டார் சிறுவர் இசை மேடை போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம குழந்தைகள் தர தயாரா இருக்காங்க. எல்லாத்தையும் ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுவோமா? நிகழ்ச்சியின்

0: நட்சத்திரம் யார்? மணிமலர்ல வரக்கூடிய லிட்டில் ஸ்டார் பகுதி இது. குழந்தைகளே, இன்னைக்கு நாம யார சந்திக்க போறோம் இந்த பகுதியில தெரிஞ்சுக்கலாமா? வணக்கமா.
1: ஹாய் மேம்.
0: ஹாய், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். பேர்
0: சொல்லுங்க.
1: ஸ்வஸ்திகா ஃப்ரம் கள்ளுக்குழி.
0: சரி ஸ்வஸ்திகா, நீங்க எந்த கிளாஸ்ல படிக்கிறீங்க, எந்த ஸ்கூல்?
1: இப்போ 11th போயிருக்கேன், செயின்ட் ஜேம்ஸ் அகாடமி சீனியர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன்.
0: சரி, அப்போ நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த ஊர் தானா இல்ல வேற ஏதாவது ஊர் உங்களுக்கு?
1: இல்ல இல்ல, திருச்சி தான் வந்து நேட்டிவ்.
0: இப்போ பொதுவாவே என்னன்னா, சோசியல் மீடியால இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. அதுல என்ன நடக்குது, எந்த நியூஸ்னாலும்

0: மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க, அப்படி ஒரு பழக்கம் இருக்கு. இதை பயன்படுத்தி ஒரு மீடியமா வச்சு உங்களுடைய உணர்வுகளை இல்லைன்னா உங்களுடைய எண்ணங்களை சொல்லணும்ன்ற எண்ணம் எப்படி வந்தது, எங்க ஆரம்பிச்சது இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ரன் பண்ணணும்னு?
1: அம்மா வந்து யூடியூப் சேனல் ஆரம்பி நம்மளும் வந்து மத்தவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் இது. பட் எங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் தான் சப்ஸ்கிரைபர்ஸ், 252 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். நம்ம கம்மி சப்ஸ்கிரைபர்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, மத்தவங்களுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம்ல, அதனால ஆரம்பிச்சதுதான் இது.
0: ஓஹோ, எந்த வருஷம் ஆரம்பிச்சீங்க இதை?
1: ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் தான் இருக்கும். நான் 9th படிக்கும் போது ஸ்டார்ட் பண்ணது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவ்வளவா நான் இன்ட்ரெஸ்ட் காட்டல. அதுக்கப்புறமா இப்ப போக போக நான் வந்து ஓகே நம்ம நல்லா போடணும், அப்பதான் நமக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரும், நம்மளும் இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இப்ப வந்து எனக்கு வந்திருக்கு.
0: பொதுவா கொரோனா டைம்ல தான் எல்லாருமே ஆன்லைன்ல அதிகமாக எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சாங்க, இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் கிளாஸஸே ஆன்லைன்ல தான் நடந்தது. அப்பத்துல இருந்தே மொபைல் வேண்டாம் வேண்டாம்னு நினைச்ச பேரண்ட்ஸ் கூட பிள்ளைகள் கையில ஒரு மொபைல் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த மொபைல் அடிக்ஷன் கூட வந்தது. ஆனா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அது மூலமாக ஒரு விஷயத்த சொல்றதுன்றது ஓகேதான் நினைக்கிறீங்களா?
1: மத்தவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல, அதனால
0: ஓகேன்னு நினைக்கிறீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, படிப்பு சுமை அதிகமா இருக்க இருக்க கையில நம்ம இந்த மொபைல் எல்லாம் வச்சிருக்கிறது இல்லைன்னா அதுலயே மூழ்கி போறது வந்து நம்ம டைம் நிறைய திருடுது அப்படின்னு தான் பேரண்ட்ஸும் சொல்றாங்க, டீச்சர்ஸும் சொல்றாங்க. அதை யூஸ்ஃபுல்லா பாக்குற அந்த கொஞ்ச நேரத்துல கூட யூடியூப்லயோ இல்லைன்னா ஷார்ட்ஸ்லயோ நல்ல இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா எந்தெந்த சப்ஜெக்ட நீங்க தேர்ந்தெடுப்பீங்க, இது நல்லது இது தேவையில்லை ஒரு முடிவுக்கு வருவீங்க?
1: டிவோஷனல் ஸ்டோரிஸ் பாக்குறது, சோசியல் அவேர்னஸ், அப்புறம் இப்ப ஏதாவது காம்படிஷன் வந்தா அதுல வந்து யூடியூப்ல அதெல்லாம் பாக்குறது, இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றது.
0: இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து எடுப்பீங்க? ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய தகவல்களும் சரியான தகவலா இருக்கணும் இல்லையா? அது வந்து ஃபேக் நியூஸா இருக்க கூடாது.
1: நான் வந்து டிவோஷனல் ஸ்டோரிஸ் எல்லாம் போடுறது வந்து பக்தி மலர்ல பார்த்து டிவோஷனல் ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்து நான் வந்து சொல்லுவேன். அதுக்கப்புறமா ரோட்டரி கிளப்ல எங்க மாமா இருக்காங்க, சோ அவர் மூலமா ரோட்டரி கிளப்ல என்னெல்லாம் நடக்குதோ அதை பத்தின சைக்ளோதான் மேரத்தான் இதெல்லாம் நடத்துறாங்கன்னா அதெல்லாம் சொல்லுவேன். பிஎன்ஐலயும் எங்க மாமா இருக்காங்க, அதுல ஏதாவது நான் ஃபங்க்ஷன்ஸ் போறேன் அப்படின்னா அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுப்பேன். சோ இது மாதிரி அங்கங்க மத்த ஸ்கூல்ஸ்லயும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் லிங்க்ஸ் இருக்கு. அரபிந்தோல காம்படிஷன்ஸ் நடந்தா அது சொல்லுவேன், கமலாநிகேந்தன் ஸ்கூல்ல எனக்கு லிங்க் இருக்கு. அத மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் வச்சிருந்து அதுல இருந்து ஏதாவது காம்படிஷன் நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து சொல்றது. சோ இதனால மத்தவங்களும் போய் கலந்துப்பாங்கல்ல. அதனால
0: இப்ப நெட்வொர்க்கிங் அப்படின்றது எல்லா இடத்துலயுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க சொல்றது வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த சேல்ஸ் சைடு இல்லைன்னா ப்ரொமோஷன், அதே சமயத்துல இந்த சோசியல் மீடியாவை ரொம்ப ப்ரொடக்டிவா யூஸ் பண்றதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ இப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வேற எதுவாக மாறும், அதாவது இதே இன்ட்ரெஸ்ட் இப்படியே பர்சியூ பண்ணா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லனா இதை ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வச்சு அடுத்தடுத்து உங்க கெரியர்ல இப்படியே நான் ஒரு பிளேஸ்க்கு போகணும் இல்லனா இந்த லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட் எனக்கு வேணும், உங்களோட ட்ரீம்ஸ் எந்த அளவுக்கு பெருசு?
1: எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும் அவ்வளவுதான்.
0: ஏன்னா இதே படிக்கட்டா யூஸ் பண்ணி இன்ஃபுளுசர்ஸ் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்களோட வீடியோஸ் பாக்குறது அவங்களோட ஷார்ட்ஸ் பாக்குறத வந்து இளையோர் ரொம்ப விரும்புறாங்க. அவங்களுக்குன்னு தனியா ஒரு ஃபேன் ஃபாலோயிங் கூட இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு இன்ஃபுளுசரா மாறணும்னு நினைக்கிறீங்களா, இல்லனா ஒரு மீடியால ஒரு பர்சனா மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: இன்ஃபுளுசரா மாறணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இல்ல, மீடியால ஒரு பர்சனா இருக்கணும் அவ்வளவுதான். இன்ஃபர்மேஷன்ஸ் இவங்க வந்து நல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் தராங்க, சோ இவங்கள நம்ம இனிமே வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு இது எனக்கு வந்து வேணும் அவ்வளவுதான்.
0: இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துல ஆர்வம் இருந்தாலும் நம்மளுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து நம்ம நல்லா டெவலப் பண்ணிக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும். அதாவது ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா சரியா புரியணும், அதனுடைய கருத்து போய் சென்றடையணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இதுல எப்படி உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிறீங்க இல்லைன்னா எந்த விஷயத்துல கவனம் செலுத்துறீங்க?
1: மோட்டிவேஷன் வந்து அம்மா நிறைய கொடுப்பாங்க. அம்மா வந்து சொல்லுவாங்க இது மாதிரி போடு இது நல்லா இருக்கும் வியூஸ் ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
0: இன்னொன்னு என்னன்னா கண்டென்ட் கிரியேஷன் ஒரு விஷயம்.
1: ஆமா,
0: கண்டென்ட் கிரியேட் பண்றது நீங்க சொல்லிட்டீங்க, இதெல்லாம் சூஸ் பண்ணுவேன், அதாவது கோயில்களை பத்தி இல்லைன்னா நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா அது சொல்றதுக்குனே ஒரு விதமான ஒரு ஸ்டைல் இருக்கு, அது ஒண்ணு எழுதணும் இல்லைன்னா சொல்ற விதத்துல ஒரு பிராக்டிஸ் வேணும். ஒரு தடவை பயிற்சி பண்ணாதானே அது நீங்க நீட்டா சொல்ல முடியும். அதே மாதிரி அதை ஒரு வீடியோ எடுக்கணும், அதை எடிட் பண்ணணும், அதோட மியூசிக் சேர்க்கணும், அதுக்கப்புறம் அதை நீங்க போஸ்ட் பண்ண முடியும். சோ இவ்வளவு உழைப்பு இருக்கு ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவா இருந்தா கூட. இதுக்கு நேரம் ஒதுக்குறதுன்றது எப்படி பாக்குறீங்க?
1: நம்ம நல்லதுதானே சொல்றோம், அதனால இதுல நம்ம வந்து டைம்

0: எக்ஸ்பிளைன் பண்றதுல தப்பில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: அதுக்காக என்னென்ன மாதிரியான கொஞ்சம் ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுவீங்க?
0: நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இப்போ டிவோஷனலா நான் ஏதாவது சொல்ல போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 to 3 times வந்து அந்த புக்கை படிப்பேன். அதுக்கப்புறமா மைக் வச்சு வந்து எனக்கு அத்தனை டேக் வரும் நான் அந்த ரெக்கார்ட் பண்றதுக்கு. அப்புறம் அதை ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து போட்டோஸ் அதுக்கு தகுந்தாப்புல எடுத்து அதுக்கப்புறமா வீடியோ போஸ்ட் பண்ணுவேன்.
1: நீங்க போட இப்போ ஷார்ட்ஸ் செய்ய செய்ய இல்லைன்னா யூடியூப் சேனல்ல நீங்க உங்களோட வீடியோஸ் ஏத்த ஏத்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி இப்படி எல்லாம் மாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அது ஒரு பக்கம். இன்னொன்னு உங்களுடைய யூடியூப் வீடியோஸ மத்தவங்க பார்க்கும்போது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸும் வரும். இப்ப இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுன்றதே ஒரு ஒரு ஸ்கில்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி அவங்க அதுக்கான ஃபீட்பேக் கொடுக்கறது நேரடியா கொடுக்கறதுன்றது வேற. ஆனா முகம் தெரியாத பலர் உங்களுடைய யூடியூப் வீடியோ பார்த்துட்டு ஒரு கமெண்ட் போடுறதுன்றது வேற. நம்ம மனநிலையும் அதை அக்செப்ட் பண்றதுக்கோ இல்லைன்னா திருத்திக்கிறதுக்கோ உள்ள மனநிலை இருக்கணும். அது எப்படி பாக்குறீங்க?
0: அந்த மாதிரி கமெண்ட்ஸ் நான் வந்து இன்னைக்குமே பார்த்தல. எல்லாருமே வந்து பாராட்ட தான் செய்யறாங்க. சோ அப்படி ஏதாவது வந்தா அதுக்கப்புறம் நான் வந்து திருத்திக்க தான் பார்ப்பேன்.
1: கமெண்ட்ஸ் இல்லைன்னா கிரிட்டிசிசம் எப்படி எடுத்துக்கலாம்? ஏன்னா சோசியல் மீடியாக்கு வந்திருக்கீங்க, இதுல இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இது மாதிரி நிறைய கேசஸ் பார்த்து என்ன மாதிரி இருந்தா நமக்கு வந்து ரொம்ப ப்ரொடக்டிவா இதை நம்ம யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா?
0: இதுதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி அதை எடுத்துட்டு அப்புறம் வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் நல்லதுக்கு.
1: இப்போ ஒவ்வொரு விஷயமும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடங்கி எல்லாமே வேற வேற தளத்துல போய்கிட்டே இருக்கு. சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது. எல்லாரும் நிறைய பேர் இதுக்குள்ளார வர்றாங்க. ஏன்னா இதுல நிறைய பேர் இருக்கு, உடனே ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது. நீங்க இப்ப 11th standardல இருக்கீங்க, உங்களுடைய படிப்புக்கான நேரம் அப்புறம் வந்து உங்களுடைய முன்னேற்றத்துக்கான நேரம் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஒரு எக்ஸாம் கூட எழுதுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். சோ இந்த மாதிரியான நேரங்களுக்கும் இதுக்கும் நீங்க எப்படி டைம் வந்து ஷேர் பண்ணி தரீங்க?
0: நான் வந்து எக்ஸாம் டைம்ல அவ்வளவா வீடியோஸ் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். என் தம்பி வந்து பாத்துக்குவான் அந்த டைம்ல, அவன் வந்து டிவோஷனல் ஸ்டோரிஸ் போடுறது இத மாதிரி பண்ணுவான்.
1: சோ உங்க சேனல்ல அவர் போடுவார்?
0: ஆமா, ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து தான் வச்சிருக்கோம்.
1: சரி, ஓகே.
0: சோ அதனால அவன் வந்து அத பாத்துக்குவான். அவனுக்கு ஸ்டடிஸ் இருக்கும்போது நான் பாத்துக்குவேன் அது மாதிரி மாத்தி மாத்தி.
1: சரி, அப்ப உங்க யூடியூப் வீடியோஸ் எல்லாம் எந்த பேர்ல நீங்க அப்லோட் பண்றீங்க?
0: லிட்டில் சாம்ஸ் ஆஃப் கல்லுக்குழி அப்படின்ற ஒரு சேனல்ல வந்து நாங்க அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். 252 subscribers இருக்கு.
1: ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களோடது எது?
0: ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து சும்மா டிராயிங்ஸ் போடுறது, அப்புறம் கோட்ஸ் எழுதியிருக்கிறது அதெல்லாம் போடுறது. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிவோஷனல் ஸ்டோரிஸ், காம்படிஷன்ஸ் பத்தி போடுறது, அப்புறம் ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வந்தா அதை பத்தி போடுறது, சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, அத மாதிரி பண்ண ஆரம்பிச்சோம்.
1: ரெகுலரா அவர் ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கும்பொழுது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்க தான் பண்ண போறீங்க, நீங்க தான் அதை பண்றீங்கன்னு தெரியாம உங்களோட வீடியோ பார்த்துட்டு நான் பாத்தினேன் உன்னோட வீடியோ அப்படின்னு சொன்னதெல்லாம் இருக்கா?
0: வாவ், நல்ல வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லும் போது நல்லா ப்ரௌடா இருக்கும்.
1: இப்போ உங்களுடைய கனவுகள்லாம் என்ன, என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க?
0: ஆக்சுவலி நான் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட், இப்போ காமர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கேன். வந்து IIMல வந்து ஜாயின் பண்ணும் அப்படின்ற ஆசை. இதுல வந்து சைட் பை சைட் நான் வந்து யூடியூப்ல வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸும் நான் வந்து கொடுத்துட்டு இருப்பேன்.
1: இப்போ இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணும் இல்லனா சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மத்த வீடியோஸ பார்த்துதான் நம்ம சோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல எப்பவுமே புக்ஸ் தான் பெஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு? யாரோ சொல்லி நம்ம செய்யறதை விட நம்மளே நல்ல ஒரு கரெக்டான சோர்ஸ்ல இருந்தே இன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
0: புக்ஸ் தான் நான் மோஸ்ட்லி வந்து ஸ்டோரிஸ் போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். பட் புக்ஸ் தவிர்த்து இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் எனக்கு வந்து வெளியில இருந்து வரது. சோ யார் மூலமாச்சு குடுக்கறது அதுல பார்த்து வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். பட் வந்து புக்ஸ் தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
1: சரி, இப்போ அம்மா வந்து நிறைய விதத்துல உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. சோ உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க.
0: இப்போ நாங்க வந்து ஜாயின்ட் ஃபேமிலி, நானு, தம்பி, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி அண்ட் மாமா.
1: அவங்க அப்பா பேரு, அம்மா பேரு, தம்பி ஹெல்ப் பண்றான்னு சொன்னீங்க, அவங்களோட பேர் கூட சொல்லலாம்.
0: தம்பி பேர் வந்து சஞ்சீவ் குமார், அப்பா பேர் தினேஷ்குமார், அம்மா பேர் ஜெயந்தி.
1: உங்களை மாதிரி இருக்கக்கூடிய மத்த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அவங்களுக்கும் சோசியல் மீடியால பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கு, வீடியோஸ் பாக்குறாங்க, அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் போடுறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு எல்லாம்?
0: ஜாக்கிரதையா யூஸ் பண்ணும் சோசியல் மீடியாவை, ரொம்ப ப்ரொடெக்டிவா வச்சுக்கணும், ரொம்ப உள்ள போயிடக்கூடாது, அதுதான் நான் சொல்லுவேன். ஜென்ரலா இன்ஃபர்மேஷன் இப்போ நான் வந்து இப்ப டெய்லி என்னென்னலாம் பண்ணணும் அது மாதிரி நான் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பேன்.
1: எதெல்லாம் தேவையே இல்லை சோசியல் மீடியால போஸ்ட் பண்ண தேவையே இல்லைன்னு நினைக்கிறீங்க?
0: உங்களோட விஷ் தான் அது, அதனால தேவையில்லாதது அப்படின்றது சொல்ல தெரியல.
1: எது நமக்கு வந்து நல்லது இல்லையோ அதனால நம்மளுடைய பர்சனல் லைஃப் ரொம்ப பாதிக்குமோ அந்த மாதிரி விஷயத்த சோசியல் மீடியால சொல்லாம இருக்கிறது நல்லதா?
0: ஆமா, தேவையில்லாத விஷயத்த வந்து சோசியல் மீடியால வந்து பரப்ப வேணாம் அப்படின்ற

0: இன்னைக்கு புது ட்ரெஸ் எடுத்தேன், இன்னைக்கு கேக்
1: ஆ
0: சாப்பிட்டேன். தினந்தோறும் போடுறது வந்து ஹெல்த்தின்னு நினைக்கிறீங்களா?
1: தினமும் போட்டா வந்து நமக்கு வந்து வியூஸ் ஏறும், லைக்ஸ் ஏறும், சப்ஸ்கிரைபர்ஸ் வரும், பட் அந்த கண்டென்ட்டை பொறுத்து இருக்காது.
0: உங்களுடைய கனவுகள்ல மெய்ப்பட நாங்க வாழ்த்துறோம். உங்களுடைய
1: தேங்க்யூ.
0: பயணம் இந்த சோசியல் மீடியா தாண்டி இன்னும் பல தளங்கள்ல நீங்க வந்து பயணிக்கணும், நிறைய வெற்றிகள் உங்களுக்கு வரணும் அப்படின்னு வானொலி உங்களை வாழ்த்துக்குதுமா. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு நன்றி.
1: தேங்க்யூ சோ மச்.
2: லிட்டில் ஸ்டார்ல மின்னிய நட்சத்திரம் டி சஸ்திகா உடன் உரையாடினார் சித்ரா திருவாலன். தொடர்வது காற்று வீசும் திசையெங்கும் நிறைந்திருக்கும் இசை, மெல்லிய ஓசைகளிலும் மறைந்திருக்கும் இசை, அனைவரையும் அரவணைத்துக் கொள்ளும் இசை எனும் மாய விசை. ஆம் குழந்தைகளே, இன்று நம்மை இசையால் மகிழ்விப்பவர் என்ன சுமதுஜி.
3: பாடல் சொல்லினிலே வரும் சுகமே சுகம், ராகம் ரீதி கவுளை, தாளம் ஆதி, இயற்றியவர் ஊத்துக்காடு வெங்கட்கவி.

திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் குழந்தைகளுக்கான கொண்டாட்டமான நேரமாய் மலர்ந்தது மணி மலர்.

0: அண்ணே, அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு, அதோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா?
1: டேய், இந்த டக்காட்டி வரல என்கிட்ட வெச்சுக்காத.
2: ஆரம்பிச்சிட்டியா? நீ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
0: என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? என் கதையை கேட்க நீ ஒருத்தன் தானே இருக்கிற?
3: அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே.
2: நீ கதை சொல்ல மட்டும் தான் செய்வியா, இல்ல எழுதவும் செய்வியா?
3: என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீ.
2: எட்டு எட்டு பக்கம் ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்க, உன் கதைய ஊரே கேக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன்.
3: ஆஹா,
0: சரி, அந்த வழிய கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே.
2: கேளு, வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆச்சு இல்ல, அதை கொண்டாடுற விதமா நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ உன் கதையை அனுப்பணும்.
0: அனுப்பணும், சரி. எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், பாரதிதாசன் சாலை, திருச்சி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு.
0: எந்த தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க.
2: கரெக்டா கேட்ட தம்பி, வர 30ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
0: என் கதையிலேயே நிறைய விஷயம் இருக்கும்.
2: தம்பி, உன் நாடகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு சன்மானமும் உண்டு தம்பி, சன்மானமும் உண்டு.
0: அப்படியா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். சும்மாவே கதை எழுதுவேன், சன்மானம் வேற இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
5: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நாட்டின் ஏற்றுமதியில் 50% பங்களிப்பை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை வழங்கி வருவதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவன நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், எந்த ஒரு நாட்டின் பொருளாதார வலிமையும் இத்துறையை சார்ந்து விளங்குவதாக கூறினார். இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய தெற்கு கொள்கையில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக செஷல்ஸ் புறப்படும் முன் பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமது இந்த பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான நம்பிக்கை, ஜனநாயக மாண்புகள், மக்கள் தொடர்பை மேலும் வலுப்படுத்தும் என்றார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக பிரதமர் நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் மக்கள் தொகை மற்றும் இயற்கை பேரிடர் பாதிப்புகளின் அடிப்படையில் இந்த நிதி ஒதுக்கப்படுவதாக கூறினார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியுள்ளது. சென்னையில் இன்று நடைபெற்ற மதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு மதிமுக வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ், இடதுசாரி, IUML கட்சிகளைத் தொடர்ந்து மதிமுகவும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ளது. தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. பிரபல இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 73. திரைப்படத்துறையில் பாக்யராஜ் அளித்த பங்களிப்பை போற்றும் வகையில் அவரது இறுதிச்சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்தில் அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள பாக்யராஜின்

உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், திரைத்துறையினர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். நாளை பிற்பகல் பெசன் நகர் மின்மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. US ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த், ரவுனக் சௌஹான் ஆகியோர் முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவில் ஜப்பானின் ரிக்கோவை தோற்கடித்த இந்தியாவின் தேவிகா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

இசைக்காற்றில் சிறகடிக்க, உங்கள் எண்ண எழுத்துக்கள் உருவெடுக்க, காதல இனிக்கும் பாட்டு, கொஞ்சம் சுவாரஸ்யமான பேச்சு, அத்தோட நீங்க அள்ளி தெளிச்ச விமர்சன பூச்சு, எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து கேட்க போறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது இசை தூறல். டிஜிட்டல் உலகத்திலையும் நீங்க அனுப்புற அஞ்சல் அட்டைகள்ல இருக்கக்கூடிய அந்த மைக்கு தனி ஈர்ப்பு இருக்குது. ஒவ்வொரு எழுத்துலையும் தெரியுது இந்த இசை தூறல் மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பு. நிகழ்ச்சிகள் நாம் கேட்க போகும் முதல் பாடல்

கேட்டணிஞ்சிருக்கீங்க திரு ஜெஃப் ரெயின்போ 102.1 நல்ல பாட்டு, சுவாரஸ்யமான தகவல், உங்களுடைய நேர்மறையான விமர்சனங்களோட இசை தூரல் இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில கடிதத்தை படிச்சு தொடங்க போறோங்க. கூகுர் புகழேந்தி முத்துலட்சுமி சந்தோஷ் அவர்கள் வந்து எழுதியிருக்கக்கூடிய கடிதம் தான். இந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, 24ஆம் தேதி அன்று காலை மலர் நிகழ்ச்சி கேட்டோம். மனநல மருத்துவர் மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் புதுமண பெண்கள் அவங்களுடைய மனநலம் பற்றி திருமதி கீதா அவர்கள் சொன்ன அறிவுரை ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு. மனநலம் பற்றி நாங்கள் நன்கு தெரிந்து கொண்டோம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. 23ஆம் தேதிக்கும் இந்த நேர் வந்து கடிதத்தை அனுப்பிச்சிருக்காங்க. அது என்னென்னா, அன்றைக்கும் காலை மலர் நிகழ்ச்சி கேட்டோம், மருத்துவர் நேரத்தில் மனநல மருத்துவர் திருமதி கீதா அவர்கள் மனநலம் பற்றி சொன்னாங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டோம். தூக்கம் பற்றி சொன்னது இன்னும் சிறப்பாக இருந்துச்சு. இந்த மாதிரி பல அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கும் இதை சொன்ன மருத்துவருக்கும் அறிவிப்பாளருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே கூகுர் புகழேந்தி முத்துலட்சுமி சந்தோஷ் அவர்கள் 23ஆம் தேதிக்கும் ஒரு கடிதத்தை அனுப்பிச்சிருக்காங்க. அன்னைக்கு வந்து ஞாபகம் வருதே அப்படிங்கிற நிகழ்ச்சி கேட்டோம். தஞ்சாவூர் லக்ஷ்மி என்ற தோழி மீனவ நண்பன் படத்திலிருந்து தங்கத்தில் அப்படிங்கிற பாடலை கேட்டிருக்காங்க. நல்ல பாடல், நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். நல்ல பாடலை கேட்ட அன்பு தோழிக்கும் ஒளிபரப்பு செய்த அறிவிப்பாளருக்கும் எங்களின் மனமார்ந்த பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 17ஆம் தேதி அன்று இசைத்தூரல் நிகழ்ச்சி கேட்டோம். முதல் வணக்கத்தை நான் அறிவிப்பாளருக்கு தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. நேயர்களின் கடிதங்களின் முதலில் வாசிக்கப்பட்டது சந்தோஷமா இருந்துச்சு. கேட்ட நேயர்கள் அனைவரும் மனமகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. கடிதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அறிவிப்பாளருக்கு மீண்டும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூகூர் புகழேந்தி முத்துலட்சுமி அவர்கள்.

வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: அகில இந்திய போலியோ சொட்டு மருந்து முகாம் June 28, 2026.
5: போலியோ சொட்டு மருந்து குறித்த தகவல்களுடன் இணைகிறார் திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் டி சாமிநாதன் அவர்கள்.
6: 5 வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு நாளை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் நாளை 43,051 இடங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமிற்கு நம்ம சுகாதாரத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. முக்கியமாக அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள் உட்பட அனைத்து இடங்களிலும் சொட்டு மருந்து வழங்கப்படும். தனியார் மருத்துவமனைகள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், சந்தைகள் உட்பட்ட இடங்களிலும் இந்த போலியோ சொட்டு மருந்தை வழங்க அரசு ஏற்பாடு செய்துள்ளது. போக்குவரத்து வசதி இல்லாத இக்கிராமங்களில் குழந்தைகள் பயன்பெறும் வகையில் நடமாடும் குழுக்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே சொட்டு மருந்து கொடுத்திருந்தாலும் மீண்டும் இந்த போலியோ சொட்டு மருந்தை 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். பல்ஸ் போலியோ திட்டம் என்பது குழந்தைகளுக்கு போலியோ மைலைட்டிஸ் எனப்படும் வைரஸ் நோய் வராமல் தடுக்க அரசு மற்றும் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் போன்ற அமைப்புகள் இணைந்து நடத்தும் இது ஒரு பொது சுகாதார திட்டம். இது ஒரு வைரஸ் மூலம் ஏற்படும் தொற்று நோய்.

0: குழந்தைகளின் நரம்பு மண்டலத்தை தாக்கி நிரந்தர ஊனம் ஏற்படுத்தலாம். எனவே பல்ஸ் போலியோ திட்டத்தில் அனைவரும் பங்கெடுத்து 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த பல்ஸ் போலியோ 2 சொட்டு மருந்தை கொடுக்க வேண்டும். இது நிரந்தர ஊனத்தை தடுக்க உதவுகிறது மற்றும் குழந்தைகளின் மரணத்தை குறைக்கிறது. நமது குழந்தைகளின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்காக அரசு நடத்தும் மிக முக்கியமான திட்டம்தான் இந்த பல்ஸ் போலியோ திட்டம். இந்த நோயை தடுக்க மிகவும் எளிய வழி போலியோ சொட்டு மருந்து. இந்தியா இன்று போலியோ இல்லாத நாடாக உள்ளது. இதை தொடர்ந்து பாதுகாப்பது ஒவ்வொரு பெற்றோரின் கடமை. எனவே பெற்றோர்கள் அனைவரும் நாளை இந்த முகாம்களுக்கு சென்று 5 வயதுக்குட்பட்ட உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக 2 சொட்டு போலியோ சொட்டு மருந்தை கொடுக்க வேண்டும். இதன் மூலம் உங்கள் சமுதாயத்திற்கும் உங்கள் நாட்டிற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நீங்கள் செய்யும் மிகப்பெரிய உதவியாக இது அமையும்.
1: பிறந்த குழந்தை முதல் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை தவறாமல் அருகில் உள்ள போலியோ சொட்டு மருந்து முகாமுக்கு அழைத்துச் செல்லுங்கள். நல்வாழ்விற்காக 2 துளிகள் போலியோ இல்லா வெற்றி நிலை தொடரட்டும்.
2: கேட்டிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நல்ல பாட்டு, சுவாரஸ்யமான தகவல், உங்களுடைய நேர்மையான விமர்சனங்களோட இசை தூரல். இன்னைக்கு இசை தூரல் நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்க போற தகவல் என்னன்னா, குளிக்க போன இடத்துல தண்ணி சிந்தினப்ப மத்தவங்க தர நினைக்குதேன்னு பார்த்தாங்க, ஆனா ஆர்கிமிடிஸ் யோசிச்சாரு அடர்த்தியை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பிறந்துச்சு. இடி இடிக்கும் போது மத்தவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சாங்க, ஆனா பெஞ்சமின் பிராங்க்லின் மின்னல்ல இருந்து வர்றது வெறும் வெளிச்சம் இல்லாத மின்சாரம்னு உலகத்துக்கு சொன்னாரு. ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தப்ப தட்டுல பூஞ்சை வளர்ந்ததை பார்த்து மத்தவங்க எல்லாம் குப்பன்னு யோசிக்கிறப்ப அலெக்சாண்டர் ஃபிளமிங் யோசிச்சாரு உயிர் காக்கும் மருந்தான பென்சிலின் உருவாச்சு. பறவை பறக்கிறத பார்த்தப்ப மத்தவங்களும் அழகா இருக்குன்னு ரசிச்சாங்க, ஆனா ரைட் சகோதரர்கள் மனிதனும் சிறகடிக்காமல் வானத்துல பறக்க முடியும்னு விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் கேக்குறப்ப நாமளும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை வருதுல்ல. அதுக்கு முன்னாடி இசை தூரல் நிகழ்ச்சியில வரும் அடுத்த பாடல்

ஸ்டேட் இணைஞ்சிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். நம்ம நேயர்களோட கடிதங்களையும் விமர்சனங்களையும் அப்புறம் நம்மளுடைய புத்தம் புது தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்து நாம் படிக்க போகிற மின்னஞ்சல் என்ன அப்படின்னா, 25ஆம் தேதிக்கான மின்னஞ்சல், வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் இருதய நோய் மருத்துவர் பேராசிரியர் திரு கணேஷ் அவர்கள் கலந்து கொண்ட நேரலை நிகழ்ச்சி கேட்டேன். இருதய நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் தேவையான மருத்துவ ஆலோசனைகளை தெளிவாகவும் விளக்கமாகவும் அளிச்சிருக்காங்க. இதை தவிர இரத்த அழுத்தத்திற்கான காரணத்தையும் எடுத்துரைச்சிருக்காங்க. நேரலையில் நேயர்கள் கேட்ட சந்தேகங்கள் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியை கேட்ட மற்ற நேயர்களுக்கும் பெரிதும் உபயோகமாக இருந்துச்சு. நல்லதொரு நிகழ்ச்சியை வழங்கிய வானொலி நிலையத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லால்குடி எம் ராஜேந்திரன் அவர்கள். இருபத்தி ஆறாம் தேதிக்கான மின்னஞ்சல் இது. இனிய உலகம் இனியும் தாங்குமா பகுதியில் நக்கீரன் விவசாயிகளின் நண்பன் பாம்பு எனவும், பாம்புகள் பற்றி நிலவும் மூட நம்பிக்கை பற்றியும், பாம்புகள் பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களையும் பற்றி அழகாக சுருக்கமாகவும் நகைச்சுவாகவும் கூறியது அழகு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரகீதம் நிகழ்ச்சி

0: ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மனம் திறந்து மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் அப்படிங்கிற பாடல் ஒலித்தது. எனக்கு தெரிஞ்சு கண்களில் காதல், சிவாஜி பத்மினியை போல இந்த பாடல் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கௌரவம் படத்திலிருந்து அந்த பாடலும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப அவங்களுடைய விமர்சனத்தை அழகாக பதிவு செஞ்சுருக்காங்க குமரநகர் எஸ் லக்ஷ்மி அம்மா. இசைத்தூரலை நாம் கேட்டு ரசிக்க போகும் அடுத்த பாடல்
1: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக் வந்தாச்சு வந்தாச்சு.
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: கேட்டுருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். அடுத்து நாம ஒரு நேயர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தை தான் படிக்க போறோம். அவங்க யாருன்னா கூக்குர் புகழ் இந்தி முத்துலட்சுமி சந்தோஷ். 20ஆம் தேதிக்கான மதுர கீதம் நிகழ்ச்சி கேட்டோம். முதல் பாடலாக குடியிருந்த படத்திலிருந்து பாடல் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு, பாடல் கேட்க இனிமையாக இருந்துச்சு. பாடலை ஒளிபரப்பு செய்த நேயத்தாருக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கடிதம் யார் இங்கேருந்து எழுதியிருக்காங்கன்னா பி தாமஸ் ஏர்போர்ட் திருச்சியிலேருந்து எழுதியிருக்காங்க. இவங்க 23ஆம் தேதிக்கான கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. நலம் தரும் யோகா நிகழ்ச்சி வழங்கிய சிவபிரசாத் அவர்களுக்கு நன்றி. ஞாபகம் வருதே நிகழ்ச்சியை கேட்டு நேயர்கள் கேட்ட அனைத்து பாடல்களும் மல்லி வழங்கினாங்க. நான் ஒரு பாடல் கேட்டேன், மண்ணுக்கு மரம் அப்படிங்கிற பாடல் இல்லை அப்படின்னாலுமே அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அழகான பாடல்களை பாடினாங்க. நிறைய பாடல்களை தொகுத்து வழங்கினாங்க. எல்லாமே ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. 24ஆம் தேதி வந்தே மாதரம் நிகழ்ச்சியை கேட்டேன், அதுவும் ரொம்பவே நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு. கேட்க கேட்க மறுபடியும் நம்ம நிகழ்ச்சியை கேட்கணும் அப்படிங்கிற ஆசையும் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பி தாமஸ். அது மட்டும் இல்லை, அவங்க இன்னொரு கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. 24ஆம் தேதிக்கான கடிதம் இது. மதுர கீதம் நிகழ்ச்சியில் வழங்கிய அனைத்து பழைய பாடல்களும் அருமை, மகிழ்ச்சியும் சோகமும் கலந்த பாடல்களை அள்ளி வழங்கிய சகோதரி ரோசலின் செல்வி அவர்களுக்கு நன்றி. வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் மீன்களை பற்றி தெளிவாக பேசிய டாக்டர் ஆர் பழனி அவர்களுக்கு நன்றி. கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில் தன்னுடைய அனுபவங்களையும் வானொலி கேட்பதற்கான காரணங்களையும் தெளிவாக சொன்னார். தஞ்சாவூரை சேர்ந்த கிரகலட்சுமி அவர்களுக்கும் உடன் உரையாடிய கோகிலா அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இசை தூரலை தூவ விட்டாங்க. புதிதாக வந்தவர் அனீஷா நல்ல தகவல்களை சொன்னாங்க. ஒட்டகத்தின் நாக்கு நிறத்தை பற்றி சொன்னது ஆச்சரியமாக இருந்தது. விண்வெளி வீரர்கள் விண்வெளியை தொடும் போது மனிதனின் வளர்ச்சி ஒரு மாதிரியும், விண்வெளியை விட்டு வந்ததும் ஒரு மாதிரி இருப்பதாக சொன்னாங்க. அதிசயமா இருந்துச்சு. நிகழ்ச்சி வழங்கிய அனிஷாவுக்கு நன்றி. நிகழ்ச்சி வழங்கிய அனைத்து பேருக்குமே நன்றின்னு சொல்லியிருக்காங்க. வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் சபீனா கௌதமம் அவர்கள் வழங்கியது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. 5:1 ஆட்டம் அருமை, கேட்கிற எல்லா நிகழ்ச்சிகளுமே ரொம்ப அருமையாக இருக்கிறது. வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி அப்படின்னு ரொம்பவே மிக பெரிய கடிதத்தை எழுதியிருக்காங்க. அடுத்து நாம் படிக்க போகிற இன்னொரு கடிதம் யார் எங்கேருந்து அனுப்பியிருக்காங்கன்னா லூப்ரா ஏர்போர்ட் திருச்சியிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 22ஆம் தேதி மங்கையர் உலகம் கேட்டேன், அனைத்து சகோதரிகளும் கலந்து கொண்டு உரையாடினாங்க. பாடல்களை அள்ளி தந்த மனோஜ் கிரணுக்கு நன்றி. மதுரகீதம் கேட்டேன், பாடல்கள் அனைத்தும் தேன் நாவிற்கு சுவையாக இருந்தது. பாடல்களை அள்ளி தந்த மனோஜ் கிரணுக்கு நன்றி. வேளாண் அரங்கம் கேட்டேன், விவசாயிகளுக்கு நல்ல அறிவிப்புகளை அள்ளி தந்தாங்க. திங்கக்கிழமை வந்தாலே எனக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இசை தூரல் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் வரைந்த கடிதங்கள் வாசிக்கப்பட்டது, சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. இப்படி மற்ற நேயர்களோட கடிதமும் படிக்கப்படும் போது அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, June 5 கணக்குப்படி தமிழ்நாட்டில் 1368 வரையாடுகள் இருப்பதாக தகவல் சொன்னாங்க. அருமை, இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் கேட்கும்போது ரொம்பவே மனம் மகிழ்கிறது.

0: அப்படின்னு ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க கடிதத்தை. அடுத்து நாம் தெரிஞ்சுக்க போகிற தகவல் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, வெட்டுக்கிளி இருக்குல்ல, அதோட காது அதோட முட்டியில், அதாவது வயிற்றுக்கு பக்கத்தில் பின்னங்காலில் தான் இருக்குதான். யாராவது வெட்டுக்கிளிக்கு ரகசியம் சொல்லணும்னா அதோட தலைக்கிட்ட போய் பேசக்கூடாது, அதோட கால் முட்டிக்கிட்ட போய் ஹலோ கேட்குதா அப்படின்னு சொல்லணும். இதுதான் இயற்கையோட இன்ஜினியரிங் டிசைனிங். பார்த்தீங்களா,
1: மணி சொல்கிற அப்பா அத்தை பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிற அம்மா, வேற குழந்தைங்களை பார்க்கணும் சொல்கிற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாமல் கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன், கட்னா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டயுமே சொன்னதில்லை.
2: முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்பேன்.

கேட்டணிஞ்சிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூறல். இன்றைக்கி நாம் அடுத்து நேயர்கள் அனுப்பியிருக்கக்கூடிய மின்னஞ்சலில் தான் நாம் படிக்க போகிறோம். இந்த மின்னஞ்சல் எத்தனை மணிக்கு வந்திருக்குன்னா 3 மணிக்கு வந்திருக்கு. 25ஆம் தேதிக்கான மின்னஞ்சல். நேயர்களின் விமர்சன கடிதங்களை வாசித்தது அற்புதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவிப்பாளருக்கு நன்றி. பாடலும் கேட்க இனிமையாக இருந்தது. அடுத்து 4 மணிக்கு வண்ணக்கோலத்தில் விளையாட்டு நிகழ்ச்சிகள், நேயர்கள் பங்களிப்பு சிறப்பு. அறிவிப்பாளர்கள் இருவரும் மிக மிக உற்சாகத்துடன் நிகழ்ச்சியை கொண்டு சென்றாங்க. 5 மணிக்கு மாலை தென்றலாக

0: அற்புதமாக வளமந்த பாடல்கள். அப்பப்பா அற்புதம், மிக மிக ரசித்து மகிழ்ந்தோம், எங்கள் மனதை மகிழ்வித்த அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு அவங்களோட நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி பண்பலை 102.1 வணக்கம் அப்படின்னு சொல்லி இந்த மின்னஞ்சலை ஆரம்பிச்சிருக்காங்க. 25ஆம் தேதிக்கான மின்னஞ்சல் வியாழக்கிழமை அன்று 11 மணிக்கு உங்களோடு நாங்கள் நேயர்கள் தொலைபேசி வழியாக அவர்கள் பிடித்த பாடல்களை கேட்டார்கள். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது வழங்கிய திருச்சி பண்பலைக்கு வாழ்த்துக்கள். கருமண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம் திரவியமலர் துர்கா தேவி தன்வேக் சந்த்ரு விஸ்வா நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி பண்பலை 102.1 வணக்கம் அப்படின்னு சொல்லி இந்த மின்னஞ்சலை ஆரம்பிச்சிருக்காங்க. 26ஆம் தேதிக்கான மின்னஞ்சல் இது. அன்று 11 மணிக்கு போதை மாற்றும் பாதை சிறப்பு நிகழ்ச்சிக்கு போதைக்கு அடிமையானவர்கள் அவர்களை எப்படி மாற்றலாம் என்பதை கூறினார்கள். இணைப்பில் ஒரு தோழி வந்து எனது கணவர் மது அதிகமாக அருந்தி இறந்துவிட்டார் என்று கூறினார். நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்தது. அருமை வழங்கிய திருச்சி பண்பலைக்கு வாழ்த்துக்கள். கருமண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம் திரவியமலர் துர்கா தேவி தன்விக் சந்த்ரு விஸ்வா நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நேயர் அனுப்பியிருக்கக்கூடிய கடிதம் 18ஆம் தேதிக்கான கடிதம் இது. ஞாபகம் பிரதி நிகழ்ச்சி கேட்டோம், நேயர்கள் கேட்ட அனைத்து பாடல்களும் தேனாக இணைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூக்கூர் புகழேந்தி முத்துலக்ஷ்மி சந்தோஷ்.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு, இங்கே எவனும் இவ்வளோ அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க. நான் எல்லாம் பற்றியும்

கேட்டிருந்திருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசை தூறல். இசை தூறல் நிகழ்ச்சியில் நம்ம அடுத்து தெரிஞ்சுக்க போகிற ஒரு தகவல் இருக்குங்க. அது என்னென்னா, கடலில் இருக்கிற கூணூல் முதுகு திமிழங்கள், அது என்னென்னா ஹம்பக் வேல்ஸ், அந்த திமிங்கலங்கள் வந்து எப்படி இருக்கும்னா தங்களுக்குள்ளே பாட்டு பாடி தகவல்களை பகிர்ந்துக்குமா. ஆனால் அதில் விந்தையான விஷயம் என்னென்னா, மனுஷங்க எப்படி ஒரு புது பாட்டு வந்துச்சுன்னா அதை ட்ரெண்ட் ஆக்கி எல்லோரும் பாடுறாங்க, அந்த மாதிரி இந்த திமிங்கங்களும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறது என்ன ஆகுனா, ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வேல்ஸ் எல்லாம் வந்து ஒரு புதிய மெட்டில் பாடுது அப்படின்னா, அடுத்த சில மாதங்களில் கடலில் மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற திமிங்கலங்களும் அதே மெட்டை கற்றுக்கிட்டு பாட ஆரம்பிச்சிருமா. இது ஆராய்ச்சியாளர்கள் வேல் பாப் சாட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கங்க. அடுத்து நம்ம ஒரு கடிதத்தை படிச்சிடலாம். கடிதத்தை யார் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, நமக்கான ஒரு நேயர் அனுப்பிச்சிருக்காங்க, வினோத் செல்வி அப்படிங்கிருக்காங்க. நான் சென்னையில் இருக்கிறேன். யூடியூப்பில் முயல் வளர்ப்பு பற்றி வீடியோக்களை பார்த்தோம், எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது. இப்போது நானும் முயல் வளர்த்து கொண்டிருக்கிறேன், அதில் நல்ல லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 19ஆம் தேதிக்கு காலை மலர் நிகழ்ச்சி கேட்டோம். காலை மலர் நிகழ்ச்சியில் வந்து மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் முடி உதிர்தல் பற்றி மருத்துவர் திருமதி அகிலா மிக சிறப்பாக கூறினார். கேட்டு பயனடைந்தோம். இடையில் ஒளிபரப்பான பாடல்கள் அருமையாக இருந்தது. காலை பொழுதை சுறுசுறுப்பாக்க இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. அறிவிப்பாளருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு கூக்கூர் புகழேந்தி முத்துலக்ஷ்மி சந்தோஷ் சொல்லியிருக்காங்க. பி தாமஸ் செந்தில்நாதன் ஏர்போர்ட் திருச்சியிலிருந்து இவங்க ஒரு கடிதத்தை அனுப்பிச்சிருக்காங்க. 20ஆம் தேதி அன்றுக்கான கடிதம் இது. ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டேன். அன்பு தங்கை பிரியா வைரமணிக்கு வாழ்த்துக்கள். ரொம்பவே அழகான நிகழ்ச்சிகளை வழங்கினாங்க. மங்கள இசை கேட்டேன். என்னைத்தானும் நல்லவே கேட்டேன். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே அருமையாக இருந்துச்சு. சர்வதேச யோகா பயிற்சியை மேற்கொள்வதை பற்றி வழங்கிய நிகழ்ச்சிகளும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. வழங்கிய பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவ நேரம் நிகழ்ச்சி கேட்டேன். தெளிவாக மனநல மருத்துவர் டாக்டர் கீதா அவர்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் யோகாசனம் செய்தால் எந்த நோயும் வராது என்று நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் தெளிவாக பதில் சொன்னார்கள். கேட்பதற்கு இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சி வழங்கிய கௌதமன் ஐயா அவர்களுக்கு நன்றி. உடன் உரையாடிய அனைத்து பேருக்குமே நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் பாடல்கள்

நிழல் எல்லாமே அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இசைத்துறல் நிகழ்ச்சியில் நாம் கேட்டு ரசிக்க போகும் அடுத்த பாடல்

கேட்டு இணைஞ்சிருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூறல். நேர்களோட கடிதங்கள், மின்னஞ்சல்கள் மற்றும் நிறைய தகவல்களை நாம இசை தூறல் நிகழ்ச்சியில கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஒரு நேரோட கடிதத்தை தான் படிக்க போறவங்க யாருன்னா, பி தாமஸ் செந்தில்நாதன் ஏர்போர்ட் திருச்சியிலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. 21ஆம் தேதி வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில குறுக்கெழுத்து போட்டி அருமை சகோதரி யோகேஸ்வரியும் சகோதரர் லோகநாதனும் இயற்றிய இந்த நிகழ்ச்சி ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ஒவ்வொரு நேயர்களுமே ரொம்ப சிறப்பாக பங்கேற்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 22ஆம் தேதிக்கு இணையதானம் நல்லவே கேட்க இந்த நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள், இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம்

0: ரொம்ப அருமையாக இருந்துச்சு, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் நேயர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் தான் கேட்க முடியும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. வானொலி தான் நம்ம வாழ்க்கையினுடைய ரொம்பவே முக்கியமான ஒன்று, நான் அதனால் தினமும் வானொலி கேட்பேன் அப்படின்னு ரொம்ப அழகாக தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துருக்கிறாங்க. கேட்க இனிமையான பாடல்கள், தேடி தொகுத்த தகவல்கள், அனல் பறக்கும் நேயர்களின் விமர்சனங்களோட நிறைவு பெறுகிறது இன்றைய இசை தூறல்.
1: கூவை குளிரா கொஞ்சம் குயிலா, கோடை புயலா காற்றின் மகளா, மழை

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் மாலை 4 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் இந்தியா பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சியை பெற்றுள்ளதோடு சர்வதேச அளவில் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கி வருவதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க் ரூபியோ புகழாரம் சூட்டியுள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில் அமெரிக்கா இந்தியாவை நெருங்கிய நட்புறவு நாடாக கருதுவதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூர் கால்நடை பன்முக மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை 65% மேற்பட்ட விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட நிலையில் மீதமுள்ள பணிகள் செப்டம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என்றார். இம்மருத்துவமனைக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் செய்து தரப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைக்கப்பட்ட பின்னரும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கவலை தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையில் ஆதாரமற்ற கருத்துக்களை முதலமைச்சர் தெரிவிப்பதை பேரவைத் தலைவர் அனுமதிக்கக்கூடாது என்றார். விழுப்புரம் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்புக் குழு கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் இன்று நடைபெற்றது. மத்திய அரசின் ஜல்ஜீவன் மிஷன், ஊரக வேலை உறுதி திட்டம், பிரதமரின் சாலை மேம்பாட்டுத் திட்டம், மகளிர் சுயதொழில் குழு வளர்ச்சிக்கான செயல்பாடுகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டத்தில் பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டத்தை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். நெல்லை காவல் சரகத்தில் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக காவல்துறை துணைத்தலைவர் திரு திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பாடல் வெளியிடும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இச்சரகத்திற்கு உட்பட்ட நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் இதுவரை 1007 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 1500 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவி நீரின்றி வறண்டதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச ஹாக்கி ப்ரோலோக் பிட் போட்டியில் இந்தியா நாளை இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: That's right.
1: நேரம் 4:04 ஆக போகுது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் என்ன விளையாட போகிறோம்,
2: என்ன விளையாட போகிறோம் நீங்கள் தான் சொல்லணும்.
1: இன்றைக்கி வந்து புதறிவு வினாக்கள் நம்ம நேயர்கள்ட்ட கேட்டுக்க தெரிஞ்சுக்க போகிறோம், அதுக்கான விடைகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-31-246-102-1 அல்லது 240-102-1. லாவண்யா, பொது அறிவு தகவல்கள்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்?
2: பொது அறிவு தகவல்கள்னா பொதுவாகவே ரொம்ப அறிவு அதிகமாக இருக்கும், அதனால பொது அறிவு தகவல்கள்னா
1: இருங்க
2: என்ன சொல்ல வரீங்க
1: அப்படின்னா, இப்போ தான் நான் வந்து பாட்டு கேட்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்கேன், என்னை போட்டு இப்படி படுத்தக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. நிறைய பொதறிவு தகவல் நமக்கு சொன்னோன்னே வந்து இந்த ஸ்கூல் புக்கிலலாம் பின்னாடி அட்டையிலலாம் எழுதியிருப்பாங்க, இந்தியானா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ப்பா, நம்ம நாட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ப்பா அப்படின்லாம் பல விஷயங்கள் நம்மளுக்கு செய்துருவாங்க. இன்றைக்கு பொதறிவு தகவல்கள் பலதரப்பட்ட துறைகள்லேருந்து நம்ம வந்து கேள்விகளை அப்படியே வாரி குவிச்சு வச்சுருக்கோம் நம்ம நேயர்களுக்காக. சுலபமாகவும் இருக்கும், கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியும் இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம விளையாடலாம், தெரிஞ்சுக்கலாம், தகவல்களை ஜெயிக்கலாம். வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களினி கேட்க விருப்பது வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: சார்

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: வந்தாச்சு வந்தாச்சு.
6: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
7: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
9: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள்.
10: நேரம் 4:10 ஆயாச்சு. வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு பொது அறிவு வினாவிடை நம்மோட இணையத்துக்காக முதல் நேயர் வந்தாச்சு. யாருங்க கேட்டலாமா? வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்வது யாரு?
11: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
10: சண்முகசுந்தரம் ஐயா, நலமா?
11: நலமா இருக்க. நீங்களா எப்படி இருக்கீங்க?
10: எல்லாரும் நலம். இன்னைக்கு வந்து பொது அறிவு தகவல்கள்
11: சொல்லுங்க.
10: கேட்டலாமா?
11: சார்
10: சரிங்க. இந்தியாவிலேயே, இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கு இல்லையா?
11: ஆமாம்.
10: இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலம் எது? மக்கள் தொகை அடிப்படையில் இல்லை, இடத்தின் அடிப்படையில், நிலப்பரப்பின் அடிப்படையில் சொல்லுங்கய்யா. சொல்லுங்க.
11: ராஜஸ்தான்.
10: ஆஹா, முதல் நேராக வந்தீங்க, மிகச்சரியான பதிலை சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். முன்னாடியே நீங்கள் வந்து
11: வாழ்த்துக்கள்.
10: நன்றி நன்றி. சண்முகசுந்தரமையா வந்து வந்தார் வென்றாருங்கிற மாதிரி அருமையான ஒரு கேள்விக்கு சிறப்பான பதிலை சொல்லிட்டு போயிட்டார். நிலப்பரப்பின் அடிப்படையில் இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய 28 மாநிலங்களில் மிகப்பெரிய மாநிலம் வந்து ராஜஸ்தான் அப்படிங்கிறது தான். இன்னும் இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய சுவாரஸ்யமான பொதுரி வினாக்கள் தயாராக இருக்குது. அதற்கு பங்கேற்று வெற்றி பெற நீங்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள்
9: திருச்சியினுடைய முன் இணைப்பு என்னான 0431 இந்த என்னோட 240-102-1 இன்னொரு நேயர்களுக்கு 246-102-1.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நேரம் 4:18 ஆயாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள் கேட்டிருந்திருக்கோம். வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பொது அறிவு வினா விடை தான் நேயர்கள்ட்ட கேட்டுருக்கோம். இப்போது வரப்போகிற முதல் நேயர் யாருங்க?
1: வணக்கம், வருக வணக்கம் வண்ணக்கோளங்கள் நேயர், சொல்லுங்க உங்க பேர் என்னையா?
3: வணக்கம்.
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம் வணக்கம்.
4: ராஜசேகரன்.
1: ராஜசேகரன் எந்த மாவட்டத்தில இருந்தியா?
4: திருச்சி மாவட்டம்.
1: திருச்சி மாவட்டத்திலேருந்து ராஜசேகரன்
3: ஐயா, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம் ஐயா. இன்னைக்கு

0: இணக்கலங்களில் புதறிவு தகவல்கள்.
1: ஓகே
0: சரிங்க, முயற்சி பண்ணி பார்த்துருவோமா? சரி ஐயா, காலையில் காஃபி, டீ, கம்மங்கூழ், கேப்பங்கூழ், ஜூஸ் இந்த மாதிரி என்ன குடிக்கிற பழக்கம் இருக்கு? காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கு. அதனால இப்போ நீங்கள் வேற ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா கூட அச்சோ அப்படின்னு நான் யோசிச்சிருப்பேன்.
2: நீங்கள் காஃபி சம்மந்தப்பட்ட கேள்வி தான் ஐயாக்கு கேட்டு
0: கேட்க போகிறேன். இப்போ நம்ம வந்து காஃபி நம்ம குடிக்கிறோம், ஆனால் இந்த காஃபி கொட்டைகள் வந்து விளைவிக்கிறாங்க இல்லையா, அதை வறுத்து பொடி பண்ணி இப்போ இன்ஸ்டன்ட் காஃபி இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. இப்போ ராஜசேகரனையா கிட்ட நம்ம கேட்க போகிற கேள்வி என்னென்னா, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் காஃபி அதிகமாக உற்பத்தி செய்யப்படுது? தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வந்து ராஜசேகரன் ஐயா மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால காஃபி அதிகமாக குடிக்கிறவங்க வேணால் நம்ம சொல்லிக்கலாங்க ஐயா, ஆனால் நம்ம உற்பத்தி செய்யலை. இல்லை தெரியல. நம்ம ஆனால் தெரிஞ்சுக்கலாம் என்னங்கய்யா, வரக்கூடிய நேயர்கள்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐயா வந்து மற்றொரு காஃபியை குடிக்கிறதுக்காக கிளம்பிட்டா நினைக்கிறேன். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான் நேயர்களே, காஃபி நம்ம எல்லோரும் சூடாக பருகிறோம், ஒரு நமக்கு ஒரு உற்சாகம் வேணும் அப்படின்லாம் சொல்லிட்டு, அப்படி நம்ம குடிக்கக்கூடிய அந்த காஃபி அதிகம் உற்பத்தி செய்யப்படும் மாநிலம் இது இந்தியாவில். நம்முடைய நீங்கள் அடுத்த நேர் யார்? வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கமா?
3: குடிச்சுட்டே பேசிட்டு இருக்கோம்.
0: ஆஹா, காஃபி குடிச்சுக்கிட்டே வா. இதுதான் பாருங்க நேர பொருத்தங்கிறது. சரிம்மா சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, என்ன? கர்நாடகா. ஆஹா, அருமையான பதில சொல்லிட்டீங்களே. கையில காஃபி இருந்ததுனால ஞாபகம் வந்துச்சா? ஆஹா, போய் பாத்துருக்கீங்க அந்த பிளான்ஸ் எல்லாம் காஃபி விளையக்கூடிய?
3: என்ன
0: கலக்குறது?
2: நீங்களும்
0: பேசலாம், ஜெயிக்கலாம். வாங்க, தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள்
2: 240-102-1, 240-102-1.
0: முன்னிணைப்புக்கு 0-4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் முன்னிணைப்பு என்ன சேர்த்துக்கலாம். திருச்சி ஃப்ரம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள் கேட்டணிஞ்சிருக்கோம்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். நேரம் 4:25 ஆயாச்சு. வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பொது அறிவு வினா விடை. இப்போ நம்முடைய நேராக அடுத்த நேர் யாருங்கன்னு பார்த்தலாம்.
5: வருக வணக்கம் வண்ண கோலங்கள். வணக்கம் வணக்கம் ஐயா, அம்மா, யார் பேசுறீங்க? வணக்கம்.
4: இணைப்பில் இருக்கக்கூடிய நேயர் யாரோ அவங்க முகமும் தெரியல, குரலும் தெரியாமல் போயிடுச்சு. வனக்கோளங்கள் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்க தொட்டு வாங்க. தொலைபேசி எண்கள் 0431-246-102-1 அல்லது 240-102-1. ஆஹா, இப்போ நம்முடைய நேராக அடுத்த நேயத்தை கேட்டலாம் அந்த கேள்வியை. வணக்கம்.
6: வணக்கம், நலமாக இருக்கீங்களா?
4: ஆஹா, நலமாக இருக்கும். சொல்லுங்க, பேர் ஊரோடு அறிமுகப்படுத்திக்கோங்க அவங்கள.
6: வடக்கு தத்தமானம் கணபதி.
4: கணபதி ஐயா, சமீபத்தில் எப்போ பேசுனீங்க?
6: மூணு நாள் ஆகுது.
4: நான்லாம் கராரா இருப்பேன், கரெக்டா இருப்பேன். என்கிட்ட எல்லாம் இந்த கேள்வி வச்சுக்காதீங்க அப்படிங்கிறீங்க. சரிங்க, சரிங்க, சரி. கணபதி ஐயா
6: சொல்லுங்க, நலமா இருக்கீங்களா?
4: ஆஹா, மறுபடியும் என்ன முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? சரி சரிங்க. இப்ப வந்து தேர்தல் அப்படிங்கறது ஒரு பெருந்திருவிழா இல்லையா?
6: ஆமா.
4: அது வந்து நம்ம போய் வாக்காளர் அடையாளம்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த பூத்தில் நின்று ஓட்டெல்லாம் போட்டு வரோம். சரி, இந்த தேர்தல் ஆணையம் முத முதல்ல இந்தியாவில் அமைக்கப்பட்ட அந்த நாள் எது? அதுதான் உங்களுக்கான கேள்வி. விதவிதமான தேர்தல்கள்லாம் நடத்தக்கூடிய நம்மளோட தேர்தல் ஆணையம் முத முதல்ல இந்தியாவில் அமைக்கப்பட்ட நாள் எது? 47 சுதந்திரம் வாங்கிட்டோம், 1947. ஆனால் நம்ம உடனே தேர்தலை நடத்திடலையே, கொஞ்ச நாள் சில வருஷங்கள் கழித்து தான் தேர்தலெலாம் நடத்தணும்.
6: நினைக்கிறேன்
4: ஜனவரி மாசத்திலே. சரிங்க, நீங்க வந்து கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டீங்க. ஆனா நம்ம வந்து இது சரியான விடை அப்படின்னு ஒத்துக்க முடியாது, ஏன்னா வேற ஒரு விடை இருக்கு. ஆனா வருடம் மிக சரியா சொல்லிட்டீங்க, மாசத்தையும் சரியா கணிச்சிட்டீங்கன்னு சொல்லலாம். தேதி மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு, நம்ம வரக்கூடிய நேரத்தை கூட டிக்கெட் தெரிஞ்சுக்கலாம். என்னங்கய்யா? நன்றிங்க, நன்றி. கணபதி ஐயா வந்து மிகச்சரியான ஒரு முயற்சியை செஞ்சிருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையம் அது வந்து அமைக்கப்பட்ட ஆண்டு 1950, அது வந்து அமலுக்கு வந்த அந்த நாள் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நேயர்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. இதற்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சால் தொட்டு வாங்க. தொலைபேசி எண்கள்
5: 0431 என்ற திருச்சியின் முன்னணி. இப்போ என்னோடு அறிமுக நேயர்களுக்காக 240-102-1, வழக்கமான நேயர்களுக்கு 246-102-1.
4: சொல்லி முடிச்சோடனே ஒரு நேயர் வந்துடுச்சு. வணக்கம்.
5: வணக்கம்
6: சார்.
4: வணக்கங்க. ஏன் யார் இங்கிருந்து?
6: சொல்லுங்க.
4: ஜனவரி 26.

0: ஜனவரி 26 வந்து நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து அமலுக்கு வந்த நாள். அதனால் இது வந்து அது இல்லையே, நம்ம வந்து இந்திய தேர்தல் ஆணையம் கேட்குறோம். சர்ச்சையரக்குறைய சரியான பதில். இன்னும் கொஞ்சம் மாற்றி வேறு தேதினா யோசிக்கலாமா? இது வந்து ஒரு
1: நெருங்கிட்டாங்க.
0: ஆமாம்,
1: ஒரு நாட்களை குறைத்து கூட்டி சொன்னா விடை கிடைச்சிரும்.
0: அதுதான் நாங்களும் எதிர்பார்க்குறோங்க. சரிங்க சுபியா ஐயா, சரியான முயற்சி. ஜனவரி 26 எங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தெல்லாம் ஞாபகப்படுத்தியிருக்கீங்க. வரக்கூடிய நேற்றை கேட்கலாமா? நன்றிங்க, நன்றி. அடுத்த நேர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம் சார், பெரம்பலூர்.
0: தர்மராஜ் ஐயா பெரம்பலூர்ல இருந்து.
2: ஆமாங்க,
0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு விடை தெரியுமா?
2: ஜனவரி 25.
0: ஆஹா, சரியான பதில் சொல்லியிருக்கீங்க ஐயா. அந்த நாளுக்கு ஒரு சிறப்பு இருக்கு எங்களுக்காக, அதையும் சேர்த்து சொல்ல முடியுமா? தெரியுமா?
2: தெரியாதுங்கய்யா.
0: ஒன்றும் இல்லை, இப்போ தெரிஞ்சுக்கலாங்க ஐயா. அந்த ஜனவரி 25 நாளை வந்து நம்ம இப்போ வருஷ வருஷம் ஒரு நாளாக கொண்டாடுறோம்.
1: தேசிய வாக்காளர் தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்திய தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்ட ஜனவரி 25 ஆண்டுதோறும் இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினமாக நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்.
0: நன்றிங்க தர்மராஜ் ஐயா, நன்றிங்க, நன்றி. நம்ம அதுக்காக நிறைய கொண்டாட்டங்கள் முன்னெடுப்புகள்லாம் கூட ஏற்படுத்துவோம். இந்த வாக்காளர் தினம் ஜனவரி 25 கொண்டாடுறோங்கிறது கூட நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை ஏன் இன்னைக்கு கொண்டாடுறோம் அப்படிங்கிறத வந்து இப்போ நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்திய தேர்தல் ஆணையம் இந்தியாவில் நிறுவப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்த நாள் ஜனவரி 25, 1950. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், பேசலாம், ஜெயிக்கலாம். வண்ண கோடங்கள் நிகழ்ச்சி திருச்சி ரெயின்போ 102.1.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்த் அண்ட் கோ வழங்கிய வண்ண கோலங்கள்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
8: வந்தாச்சு வந்தாச்சு.
9: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
10: நேர்களே, நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்று இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில்
11: நீ போய் கடவி தின்னில் நான் பொண்ணு பார்த்துட்டு திரும்பி வரும்போது உன்னை கூப்பிட்டு போறேன்.
12: மாமா, நான் பொண்ணை பார்க்க வேணா?
11: வேண்டாங்கிறதா தானே உன்னை போக சொல்றேன். எந்திரி.
12: சரி மாமா.
11: டேய்
12: மாமா,
11: கடவீதியில் கூட நிற்க வேண்டாம், நீ நேராக ஊருக்கே போ, சாயங்காலம் வந்து உன்னை பேசிக்கிறேன்.
12: மாமா,
10: தமிழகத்தின் முதுபெரும் சிறப்பு வாய்ந்த இயக்குனர், நடிகர், இசையமைப்பாளர், வசனகர்த்தா பாக்யராஜ் அவர்களின் நினைவுகளோடு இன்றைய இரவு இசை இனிமை.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வண்ண கோலங்கள்.
1: நேரம் 4:37 ஆயாச்சு. வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பொது அறிவு வினா விடை தான் நேயர்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த நேயர் யார் இங்கிருந்து பார்த்தலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, யார் இங்கிருந்து?
2: பேசுறேன்.
1: ஜோஸ்வினம்மா, எந்த ஊரு? சுரக்காக்குடி. பார்த்துருக்கேங்கம்மா, பேருந்துகள் நான் போகிறத பார்த்துருக்கேன். ஜோஸ்வினம்மா, இன்றைக்கி உங்களுக்கு என்ன மாதிரி கேள்வி கேட்கலாம்? தேசியம் சார்ந்து கேட்கலாமா, உலகம் சார்ந்து போயிடலாமா? எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்கிறீங்க. ஆ சரிம்மா, நம்ம வந்து காஃபி பற்றி பேசிட்டோம், அடுத்து விலங்குகள் பற்றி பேசலாமா? சரிம்மா, நம்ம தேசிய நீர்வாழ் உயிரினம் எதுமா? சரி, முதல்ல நம்ம தேசிய விலங்கு என்னன்னு சொல்லுங்க. புலி. அதாவது பெங்கால் டைகர்னு சொல்லுவோம், பெங்கால்

0: புலி அப்படின்னு சொல்லுவாங்க,
1: வங்காளப்புலி.
0: வங்காளப்புலி. அதே மாதிரி நீர்வாழ் உயிரினத்துலேயும் தேசிய அளவில் நம்ம ஒரு உயிரினத்தை அங்கீகரிச்சிருக்கோம். இந்தியாவினுடைய தேசிய நீர்வாழ் உயிரினம் எது? இதுதான் இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்க கேள்வி. முதல்ல ஊகத்தின் அடிப்படையில் எதையாவது சொல்லி பார்ப்போமே, சொல்லுங்க.
1: கடல் பசு.
0: கடல் பசு இல்லையே, சீல்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அது கிடையாது. வேற
1: நீர் யானை.
0: நீர் யானை அதுவும் கிடையாதுமா. நம்ம வரக்கூடிய நேரத்தை கேட்கலாமா? கேட்கலாங்கம்மா. நன்றிம்மா, நன்றி. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து
2: பேசுறேன்
0: ஐயா? தோகமலையிலிருந்து ஐயா. உங்க பேரு? சுப்பையா ஐயா. இப்போ தானே நம்ம பேசணும், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? சரிங்க, சரி, நம்ம நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்மா, யார் இங்கிருந்து?
3: வணக்கம், சரஸ்வதி பேசுறேன்.
0: சரஸ்வதி அம்மா, எந்த ஊர்?
3: பெரியார் நகர்.
0: பெரியார் நகர்லேருந்து. சொல்லுங்கம்மா, தேசிய நீர்வாழ் உயிரினம் எது?
3: டால்ஃபின்.
0: டால்ஃபின், ஆஹா, அப்படி வந்து சரியான பதில் தான், ஆனால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இன்னும் சரியான பதில் சொல்லிருக்கீங்க, நன்றிமா, வாழ்த்துக்கள். வேற கேள்வியும் உங்கள்ட்ட கேட்டு வச்சிருவோமா அடுத்த நேருக்காக, இல்ல நீங்களே சொல்லிருவீங்களா அதையும்? சரிம்மா, சரியான ஒரு நேரம் வந்து சேர்ந்துருக்கீங்க. நம்ம இப்போ அடுத்த கேள்வி என்னங்கிறதையும் உங்கள்கிட்ட கேட்டுடலாம். உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஈட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம் இருக்கு.
3: என்னங்க?
0: உத்தரப்பிரதேசத்தில் ஈட்டா அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்குமா? அங்கே வந்து பாட்னா பறவைகள் சரணாலயம் இருக்கு. அதுக்கு இந்திய அளவில் இப்போ சமீபத்தில் ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க, அது என்னது? யுனெஸ்கோங்கிறது சரியான பதில் இல்லை. இன்னொரு குறிப்பு வேணா தரேன், அதோட சேர்த்து குஜராத்தில் இருக்கக்கூடிய கட்ச் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சர்ரி தந்த் அப்படிங்கிற இடத்தையும் சேர்த்து அங்கீகரிச்சாங்க. இந்த இரண்டு இடங்களையுமே கடந்த ஜனவரி மாதத்தில் ஒரு முக்கியமான தேசிய பூங்காவாக, இல்லைம்மா அது ஆல்ரெடியே வந்து பறவைகள் சரணாலயமாக அங்கீகாரம் பெற்றது தான், அது வேறொரு அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஆனால் நல்ல முயற்சிமா, யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரிய தலமாகவோ இல்லை தேசிய பூங்காவோ அங்கீகரிச்சிருக்கலாம், ஆனால் அவங்க வேறொரு சிறப்பை செஞ்சாங்க. அதுக்கு என்னங்கிறத வரக்கூடிய நேரத்தை கேட்கலாம். நல்லதுங்கம்மா, நல்லது, நன்றிம்மா, நன்றி. ஜோஸ்வி நம்ம வந்து ரொம்ப துடிப்போட கேள்வி கேட்டாங்க. நம்ம இப்போது அந்த கேள்வி இன்னொரு முறை நேயர்களுக்காக சொல்லிடலாம். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஈட்டா மாவட்டத்தில் பாட்னா பறவைகள் சரணாலயம் அமைஞ்சிருக்கு. அதுக்கும் குஜராத்தில் கச் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சர்ரி தந்த் அப்படிங்கிற அந்த ஈர நிலத்துக்கும் நம்ம இந்திய அளவில் ஜனவரி மாதத்தில் ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது, அது என்ன அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. வண்ணக்கோளங்கள் கேட்டணிச்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்க.
4: நீங்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணோடு, அறிமுக நேயர்களுக்காக 240-102-1, வழக்கமான நேயர்கள் 246-102-1.
5: தாதா கிங், நான் வச்சதா ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தலை பண்ண நினைச்ச உன்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும்.

0: டைகர் காஃப்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: வந்தாச்சு வந்தாச்சு.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: கேட்டுருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில பொது அறிவு கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போதான் ஒரு கேள்வி கேட்டு முடிச்சாங்க, அந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சிருக்க நேயர்கள் வந்து தொட்டு வாங்க. உங்களுக்கான அலைபேசி எண்கள் 04-31 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணோடு அறிமுக நேயர்களுக்காக 240-102-1, வழக்கமான நேயர்களுக்கு 246-102-1.
5: நேரம் 4:46 ஆயாச்சு. இன்னும் கூட சில பல கேள்விகள் உங்களுக்காக காத்திருக்கு. இப்போ கடைசியாக கேட்ட அந்த கேள்வியை இன்னொரு முறை கூட நான் சொல்லிடுறேன். அதாவது, பாட்னா பறவைகள் சரணாலயம் உத்தரப்பிரதேசத்தோட ஈட்டா மாவட்டத்தில் இருக்குது. அதுக்கும் குஜராத்தோட கச் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சரி தன் அப்படிங்கிற அந்த ஈரநிலத்துக்கும் சமீபத்தில் கொடுக்கப்பட்ட அந்த அங்கீகாரம் என்ன அப்படிங்கிறது தான். உங்களுக்கு ஏதாவது தோணுதா அந்த ரெண்டு ஊர் பேர்லாம் கேட்டோன்னே அந்த இடத்துக்கெலாம் போய் பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு? ஆஹா, அந்த மாதிரியான இடங்கள்லாம் நம்ம போய் பார்க்க வேண்டிய இடம். ஈரநிலம்னு சொல்லிட்டோம், அதுலேயே கூட குறிப்புகள் இருக்குது. நேர்கள் வந்தவண்ணமே இருக்காங்க. முதல் நேர் யாருங்கிறதுன்னு கேட்டலாம். வருக வணக்கம். ஆஹா, வந்த நேர் வாசலோடு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நேர்களை நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. அந்த ஈரநிலங்கள் பற்றின தகவல்கள் நம்ம அடிக்கடி இசைத்தூரலில் கேட்போம். இந்த ஈரநிலத்தை வந்து இந்த உடன்படிக்கையின்படி இப்படியாக அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தகவல்களை சொல்லுவோம். வரக்கூடிய நேர் அதை புரிஞ்சுட்டாரான்னு பார்க்கலாம். வணக்கம். ஆஹா, வந்துட்டு இங்கேயோ போயிருக்காரு, திரும்ப வந்து பேசுவாருன்னு நம்புவோம். இந்த ஈரநிலங்களுக்கு வழங்கப்படக்கூடிய சர்வதேச அங்கீகாரத்தில் இதுவும் ஒன்று. அதற்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சால் வாங்க விளையாடலாம், ஜெயிக்கலாம். வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. வணக்கம்.

0: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திரு

0: 4:52 ஆயாச்சு. திருச்சி ஃப்ரம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியை கேட்டறிஞ்சிருக்கோம். இப்போது நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேயர் சொல்லுவாரா அந்த கேள்விக்கான பதில் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஆ வணக்கம் ஐயா, இணைப்பில் இருக்கீங்க? யார் இங்கே இருந்து? பெங்களூர்ல இருந்து ஐயா. உங்கள் பேர்?
1: ஹரிஹரன். பெங்களூர்.
0: ஹரிஹரன் பெங்களூர்ல இருந்து ஐயா. நிகழ்ச்சி செயலி மூலமாக கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: ஹலோ.
0: ஆ கேட்குதுங்கய்யா. ஐயா கேட்குதுங்களா? சரியான பதிலாம் சொல்லிட்டீங்களே.
1: ஹலோ
0: ஐயா கேட்குதுங்களா? ஹரிஹரன் ஐயா.
1: ராம்சார் மாநிலம். பெங்களூர்.
0: ஆ ராம்சார் தலங்களா? ஆ ஆ சரியான பதிலுங்கய்யா, சரியான பதில். ஐயா வந்து சொல்லிட்டேன், எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாங்க. 1979 ராம்சார் அப்படிங்கிற இடத்துல இந்த உடன்படிக்கையில் கையெழுத்திடப்பட்டது, ஈரநிலங்களை பாதுகாக்கிறதுக்காக. அதன்படி இந்தியாவில் இப்போ வந்து 100 ராம்சார் தலங்கள் இருக்குது. அது வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். கடைசியாக அந்த 99வது 100வது இணைக்கப்பட்ட இடங்கள் தான் நான் சொன்ன அந்த இரண்டு இடம், பாட்னா பறவைகள் சரணாலயமும் சரிதந்த் அப்படிங்கிற கச் மாவட்டம் குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த இடமும் ஈரநிலங்களை அங்கீகரிக்கப்பட்டு அது வந்து ராம்சார் தலங்களாக அங்கீகரிக்கப்பட்டது. இந்திய அளவில் 100 ராம்சார் தலங்கள் இருக்குது. நம்ம தமிழகத்தில் கூட கிட்டத்தட்ட 20

0: ராம்சார் தலங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து அந்த ஈர நிலத்தோட தன்மையை, அதில் வாழக்கூடிய உயிர்களை, அதோட உயிர் சூழலே பாதுகாக்கிறதுக்காக இந்தியா முன்னெடுக்கக்கூடிய ஒரு முயற்சி. சரி, அடுத்ததாக கூட நேயர் வந்துட்டுருக்காங்க, அவங்கள்ட்டையும் கேள்வியை கேட்டுடலாமா? வருக,
1: வருக,
0: வணக்கம்.
1: வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகரையா, மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். சரிங்க, இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி, நம்ம தேசிய பாடல் அதை எழுதியது யார்?
2: பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள்.
0: சரியான பதில். சந்திரசேகர் ஐயா, தேசிய பாடல் என்னன்னு சொல்லிருங்க நேயர்களுக்காக.
2: ஜனகன மனஹதி. அந்த
0: ஆகா என்னங்க ஐயா,
1: எல்லா கேள்விகளுக்கும் விடை சொல்லிட்டாங்க ஐயா.
0: ஐயா, தேசிய பாடல் ஜனகன மனதி இல்லையே, அப்படி ஜனகன மதியா இருந்தா அது எழுதுனது ரவீந்திரநாத் தாகூர் ஆயிருக்குமே. நீங்க விடையை சரியா சொல்லிட்டீங்க. பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள் நமக்காக எழுதிய பாடல் வந்து வந்தே மாதரம். என்னங்கய்யா?
2: வந்தே மாதரம்.
0: வந்தே மாதரம், தேசிய பாடல் வந்து வந்தே மாதரம். தேசிய கீதம் தான் ஜனகன மனாதி.
2: நமக்காக
0: சரிங்க, சிறப்புங்கய்யா, சிறப்பு. சந்திரசேகர் ஐயா, விடையை சரியா சொல்லிட்டீங்களே, நான் யோசிச்சுட்டு இருக்கப்ப என்ன இதை எப்படி விட்டுட்டீங்கன்னு நான் யோசிக்கிறேன். நல்லதுங்க, நன்றிங்க, நன்றி. நன்றிங்க, நன்றி. சந்திரசேகர் ஐயா வந்து பதில சரியா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேள்வியை கொஞ்சம் பின்னோக்கி எடுத்துகிட்டு போனோன்னே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில சொல்லிட்டார். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாரு, நம்மளோட தேசிய பாடல் எனப்படுவது வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிட்டு பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள் இயற்றியது. வண்ண கோலங்கள் நிகழ்ச்சி இதோடு இன்றைக்கி நிறைவு பெறுது. இன்றைக்கி ஏராளமான புதறிவு தகவல்கள் வந்த நேயர்கள் எல்லாருமே ரொம்ப பளிச்சுன்னு பதில் சொன்னாங்க.
1: இன்றைக்கி வந்த கோலங்கள் நிகழ்ச்சியில் நம்ம நிறைய புதறிவு தகவல்களெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய தகவல்கள் ரொம்பவே புதுசாக இருந்துச்சு, என்னையவே ரொம்ப யோசிக்க வச்சுச்சு. அருமையான கேள்விகள்லாம் கேட்டீங்க, நிகழ்ச்சி ரொம்பவே அருமையாக இருந்துச்சு.
0: நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் மாலை 5 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். நாட்டின் டிஜிட்டல் சுகாதார சூழல் அமைப்பை வலுப்படுத்தும் வகையில் ஆரோக்கிய சேது 2ஆம் கட்டம் உள்ளிட்ட டிஜிட்டல் முன்முயற்சிகளை மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா நாளை மறுநாள் தொடங்கி வைக்கிறார். COVID-19 தொற்றின் போது ஏற்படுத்தப்பட்ட நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு மேம்படுத்தப்பட்ட இச்செயலியானது ஒரே தளத்தின் மூலம் பல்வேறு டிஜிட்டல் சுகாதார சேவைகளை வழங்க உள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அனுமதியின்றி இயங்கிய 22 சாயப்பட்டறைகளை மூட மாநில சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ் உத்தரவிட்டார். மேலும் ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்காமல் பணியில் ஈடுபடுத்துவதால் ஏற்படும் உடல்நல பாதிப்பு குறித்தும் சுட்டிக்காட்டினார். நெல்லை பாபநாசம் சோரிமுத்து ஐயனார் கோவிலில் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு செய்தார். ஆடி அமாவாசை திருவிழாவிற்கான முன்னேற்பாடுகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் கோவில் வளாகத்தை சுகாதாரத்துடன் பராமரிக்க அதிகாரிகளை அறிவுறுத்தினார். திருப்பூர் தெற்கு சரக காவல்துறை சார்பில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர் முகாமில் காவல்துறை துணை ஆணையர் ஆகாஷ் ஜோஷி கலந்து கொண்டு நிலுவில் இருந்த மனுக்கள் குறித்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அரியலூர் மாவட்டத்தில் கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் வரும் 1ஆம் தேதி தொடங்கி August 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மாவட்டத்தில் உள்ள 162,000 கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட திட்டமிடப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் விளையாட்டரங்கின் கட்டுமான பணிகளை ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா இன்று நேரில் ஆய்வு செய்தார். கட்டுமான பணிகளின் முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்த அவர் மீதமுள்ள பணிகளை துரிதமாகவும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவு செய்யவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் ஒப்பந்ததாரர்களுக்கும் அறிவுறுத்தினார். குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்த நிலையில் சுற்றுலாப் பயணிகள் செங்கோட்டை அருகே உள்ள குண்டார் அணைப்பகுதியில் படகு சவாரி செய்து மகிழ்ச்சியடைவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி நாளை பெல்ஃபாஸ்டில் நடைபெறும். 2 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் அயர்லாந்து 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காற்றலைகளில். நீர் நிறைந்து ஓடும் ஆற்றின் கரையோரம் நின்றிருக்கும் அந்த இலை பாறுதலை காற்றலைகளின் மூலமாக நமக்கு வழங்க இதோ மலர்கிறது.

தென்றல் வந்து நம் தலை கோதும்போது நம் நினைவுகள் எங்கோ பறக்கும் பறவையின் சிறகை பார்த்து பொறாமை கொள்ளும். பொன் மாலை கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சி FM Rainbow 102.1.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நேரம் 5:13 ஆயாச்சு. பொன் மாலை கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. பூக்கள் அடர்ந்த சோலைக்குள் நான் நுழைந்தேன், பறிக்க பூக்களை கொய்தேன். என் கைகளில் வந்தமர்ந்தது ஒரு பூ மாலை, அது பேசி சிரித்தது, நான் அதன் அழகில் மயங்கினேன்.

நமது பாரத பிரதமர் நாட்டு மக்களின் கருத்துக்களோடு தனது எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் மனதின் குரல் நாளை முற்பகல் 11 மணிக்கு தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். மீண்டும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலாக 8 மணிக்கு தூர்தர்ஷனின் தேசிய அலைவரிசைகளிலும் செய்தி ஒலிபரப்புத்துறை பிரதமர் அலுவலக இணையதளங்களிலும் நேரடியாக இடம்பெறும். கேட்க மறவாதீர்கள் மன் கி பாத் மனதின் குரல்.

நேரம் 5:21 ஆக போகுதுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை கேட்டிருக்கோம். களவு காலத்தில் தலைவியை தலைவன் ஊர் உறங்கிய பின் ரகசியமாக வந்து சந்தித்து செல்வான். அப்போது அவர்கள் கனவு காண்பார்கள். அந்த கனவு காலத்தில் ஊர் முன் அவன் கைப்பிடித்து மாங்கல்யம் சூடும் நினைவுகள் வந்து போகும். களவு காலம் முடிந்து கனவு காலம் நினைவு காலமாகும்போது மாலை சூடும் வேலை வரும். இந்த அந்தி பொழுதில் மாலை சூடும் வேலை வரும்.

பாயும் நதிதன்னில் ஓடும் நீரை பார்க்கையில் மனதில் தோன்றும் உற்சாகம், அது தரும் சுகம் என் விரல்களுக்கிடையில் உனது விரல். இது போதும் இந்த பொன் மாலையை ரசித்து கழிக்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலையை கேட்டு ரசிக்க.

காதல் நெஞ்சம் சிறகடிக்கும் பறவை போன்றது. அதன் உள்ள கிடக்கையை நாம் என்ன செய்தும் ஆற்ற முடியாது. அதன் ஜோடி வந்த பிறகு அது இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும் மாயம்தான் இந்த உலகம் முழுதும். பொன் மாலையில் இனிய பாடல்கள் கேட்டிணைந்திருக்கிறோம். திருச்சி FM Rainbow 102.1 ஓடு.

இன்னும் 5:45 ஆக போகுதுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை கேட்டிணைந்திருக்கிறோம். கூவும் குயிலோசை நான் முதன் முதலில் உன்னை சந்தித்த பொழுதை நினைவூட்டுகிறது. கண்கள் படபடக்க நான் உன்னை கண்டபோது இந்த உலகம் சுற்றுவது நின்று போனதோ என தோன்றியது. பின்பு நான் பறக்க தொடங்கினேன் அந்த வானில்.

காற்றலைகளில் தவழ்ந்து வரும் 80-90களின் இனிமையான பாடல்கள். பொன்மாலை கேட்டணிந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஓடு.

5:54 நிமிஷம் ஆயாச்சு. பொன்மாலை கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காவியமான நம் காதல் கதையை வருங்கால சந்ததிக்கு சொல்ல வேண்டும், நம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். நம் காதல் கதையை எங்கே எழுதுவது? உன் இதழிலிருந்து தொடங்குவோமா?

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் மாலை 6 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தேசிய ஊரக மேம்பாட்டு மாநாடு 2026 புதுதில்லியில் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் நாளை தொடங்கி வைக்கிறார். அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களின் பஞ்சாயத்து அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் பங்கேற்கும் இந்த 2 நாள் மாநாட்டில் கிராமங்களின் வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த செயல்திட்டம் குறித்து விவாதிக்கப்படும். தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் மக்கள் தொகை மற்றும் இயற்கை பேரிடர் பாதிப்புகளின் அடிப்படையில் இந்நிதி ஒதுக்கப்படுவதாக கூறினார். தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைக்கப்பட்ட பின்னரும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கவலை தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையில் ஆதாரமற்ற கருத்துக்களை முதலமைச்சர் தெரிவிப்பதை பேரவைத் தலைவர் அனுமதிக்கக்கூடாது என்றார். பிரபல இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 73. திரைப்படத்துறையில் பாக்யராஜ் அளித்த பங்களிப்பை போற்றும் வகையில் அவரது இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கூட்டத்தில் அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள பாக்யராஜின் உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், திரைத்துறையினர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். நாளை பிற்பகல் பெசன்ட் நகர் மின்மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆனி வருஷாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம், உதயமார்த்தாண்ட அபிஷேகத்துடன் வேத மந்திரங்கள் வழங்க விமான கலசங்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்ட நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சர்வதேச ஹாக்கி ப்ரோ லீக் போட்டியில் இந்தியா நாளை இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறத விட நமக்காக ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதல் முயற்சியோட நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான பதில்கள்லாம் நமக்கு உணர்த்துது. இந்த மாலை பொழுதில் இந்த ஒரு உணர்தலோட இந்த பாடலை கேட்டு உற்சாகமாக தொடங்குவோம் இந்த நாளோட மாலை பொழுதை.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் வரிசை 936 கிலோஹெர்ட்ஸையும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டடைஞ்சிருக்கோங்க. எல்லாத்துக்கும் இனிமையான மாலை வணக்கம். நம்ம பொதுவாக ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா உடனடியாக பதில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். வேலைக்குன்னு இல்லை, பொதுவாக எந்த வேலையாக இருந்தாலுமே கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு கொடுங்களேன், கொஞ்சம் டக்குன்னு பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட. ஆனால் சமீபத்தில் ஒருத்தருக்கு வந்து 2020 அவர் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. 6 வருஷம் கழித்து இப்போ அதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காங்க, இல்லைங்க எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் பணிக்கு தேவைப்படலைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் இவ்வளோ டக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு இணையத்தில் வருத்தத்தோடு பதிவு செய்யும்போது, எனக்கெல்லாம் 8 வருஷம் கழித்து பதில் வந்திருக்கு, எனக்கெல்லாம் இன்னும் பதிலே வரல அப்படின்னு இன்னும் நிறைய பேர் அதில் கமெண்ட் பண்ண போய் அந்த இடமே சுவாரஸ்யமாக இருக்குது.

முடிஞ்சு இப்போ ஆறு வாரம் தொடங்கியாச்சு. ஆறு வாரம் நிகழ்ச்சியில் இப்போ தேவையான தகவல்களை தெரிஞ்சுக்கலாமா? இந்த தகவல் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓவியம் சிற்ப கலை காட்சி மண்டல அலுவலகங்களை நடத்த போகிறாங்களாம். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம தமிழக அரசோட கலை பண்பாட்டுத்துறை வந்து கலைஞர்களை அவங்களுக்கான உதவிகளை செய்யணும் அப்படிங்கிற நோக்கில் ஓவியம் சிற்ப கலை காட்சி ஒவ்வொரு மண்டல அலுவலகங்களையும் நடக்க போகுது. தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் இது நடக்க இருக்கு. இதற்கான அந்த ஆட்களை, அந்த ஓவியங்களை, சிற்பங்களை தெரிவு செய்யும் செயல் இப்போது தொடங்க போகுது. அதுக்காக அடுத்த மாதம், அதாவது ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஓவிய கலைஞராகவோ இல்லை சிற்ப கலைஞராகவோ இருந்தால் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அழைப்பு விடுக்கிறாங்க. மண்டல கலை பண்பாட்டு மையத்துடைய உதவி இயக்குநரை நம்ம இதுக்காக அணுகலாம். அவருடைய அலுவலகம் உதவி இயக்குநர், மண்டல கலை பண்பாட்டு மையம், மண்டல கயிறு வாரியம் பக்கத்தில் இருக்குது, வல்லம் சாலை, பிள்ளையார்பட்டி, தஞ்சாவூர், 613-403 அப்படிங்கிற இந்த பின்கோடில் இருக்குது. அடுத்த மாதம் 15ஆம் தேதி தான் கடைசி தேதி. இது தொடர்பான கூடுதல் தகவல்களுக்கு 04-3-6-2-23-22-52 அப்படிங்கிற இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். எண் மீண்டும் 04-3-6-2-23-22-52. வார வாரம் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட.

0: நேரம் 6:15 ஆயாச்சு. ஆற வாரம் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட.
1: நலம் தரும் யோகா, யோகா கலை குறித்த ஆலோசனைகளுடன் இணைகிறார் திருச்சி யோகா பயிற்றுநர் பிரியதர்ஷினி அவர்கள்.
2: யோகா சுமார் 5000 ஆண்டுகள் பழமையானது, அதுக்கும் மேலேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துல அகழ்வாராய்வு இருக்கு இல்லையா, அதுல இருந்து நமக்கு இதற்கான சான்றுகள்லாம் கிடைச்சிருக்கு. அதனால யோகாவை 5000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், யோகா அப்படின்றது இந்து மதத்தினுடைய விஷயம், அதனால மத்தவங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ண வேண்டாம்னு நான் சில பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ஆனா அந்த மாதிரி கிடையாதுங்க. எதனால அது இந்து மதத்தை தழுவினதுன்னு சொல்றாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். 5000 ஆண்டுகள் பழமையானது, அப்ப பழமையான காலத்துல பழமையான இந்தியால இந்து மதம் மட்டும்தான் இருந்துச்சு, அதனால அவங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருமே இருக்கிறோம், இந்தியா எல்லாருக்குமான நாடா இருக்கும்போது அதே மாதிரி யோகாவும் எல்லாருக்குமானதா தானே இருக்கணும். சோ யோகா இஸ் நாட் ரிலீஜியஸ், யோகா இஸ் ஸ்பிரிச்சுவல். இந்த கண்ணோட்டத்துலதான் நம்ம இதை அணுகணும். யோகா அப்படின்றது வேத காலங்கள்ல, உபனிஷ காலங்கள்ல, பகவத்கீதை இருந்த காலங்கள்ல, அப்படியே அடுத்தடுத்து வந்து பதஞ்சலி காலத்துல வரைக்கும் இருந்தது. பதஞ்சலி காலத்துல பதஞ்சலி மகரிஷி யோகா பத்தின நமக்கு யோக சாஸ்திரா அப்படின்ற ஒரு நூல் கொடுத்திருக்காங்க. அதுல யோகாவை பத்தின 8 அம்சங்கள் கொடுத்திருக்காங்க, 8 அங்கங்கள். அதைத்தான் நம்ம அஷ்டாங்க யோகா அப்படின்னு சொல்றோம். அதுதான் இப்ப இருக்கிற மாடர்ன் யோகாவுக்கான அடிப்படையாகவும் இருக்கு. காலேஜஸ்ல எம்எஸ்சி யோகாக்கெல்லாம் உள்ள சிலபஸோட பேசிக்ஸ் கூட அதுல இருந்துதான் இருக்கு. அந்த அஷ்டாங்க யோகா என்னென்ன அப்படின்னா, யமம், நியமம், ஆசனம், பிரணாயமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி, இந்த 8 நிலைகள், 8 அங்கங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். நவீன யோகா அப்படின்ற போது 19ஆம் நூற்றாண்டு அப்புறம் 20ஆம் நூற்றாண்டுகள்ல யோகா வந்து உலகம் முழுவதும் பரவணுச்சு. இப்போ இந்தியர்களை விட அதிகமா வெளிநாட்டு மக்கள் தான் யோகா மேல ரொம்ப அதிக ஆர்வம் செலுத்துறாங்க, வந்து கத்துட்டு போய் அங்க இருக்கிற மக்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. யோகா அப்படின்ற வார்த்தை ஒரு சமஸ்கிருத வார்த்தை, யுஜ் அப்படின்றது. யுஜ் அப்படின்னா இணைதல், ஒருங்கிணைதல், ஒன்றுபடுதல் அப்படின்னு பல வார்த்தைகள் அர்த்தம் இருக்கு. யோகா அப்படின்னாலே யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல், மனம் மற்றும் சுவாசம், இது மூணும் இணைஞ்சு இருக்கும்போது நம்மளால சிறப்பா செயல்பட முடியும், தெளிவா சிந்திக்க முடியும், ஆற்றலோட செயல்படுத்தவும் முடியும் அப்படின்றதுதான் யோகா நமக்கு கொடுக்கற ஒரு கிஃப்டா எடுத்துக்கலாம். இன்று யோகா உலகம் முழுவதும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையாக பின்பற்றப்படுகிறது. யோகா அப்படின்றது இப்ப வந்த ஒரு சின்ன சாதாரண விஷயம் கிடையாது, தொன்று தொட்டு இந்தியால ரொம்ப ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு விஷயம். யோகா வெறும் உடற்பயிற்சி மட்டும் இல்ல, அது ஆரோக்கியமான மற்றும் சம நிலையான வாழ்க்கையை வாழ வழிகாட்டும் ஒரு முழுமையான முறையாகும். யோகா மூலம் உடல் வலிமை, நெகிழ்வு தன்மை, அதாவது நம்மளோட ரெசிலியன்ஸ் சொல்லுவாங்களோ, ஒரு பிரச்சனையை நம்ம எப்படி அணுகுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயம், அப்புறம் மன அமைதி, கவன குவிப்பு மற்றும் உணர்ச்சி கட்டுப்பாடு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ற ஒரு விஷயம். யோகாவோட முக்கியமான விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா ஆசனம், பிராணாயம, தியானம், தளர்வு, அப்புறம் ஒழுக்க நெறிமுறைகள், அதாவது பாசிட்டிவான லைஃப் அப்ரோச்னு கூட எடுத்துக்கலாம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் யோகா கலை குறித்த ஆலோசனைகளை வழங்கினார் திருச்சி யோகா பயிற்றுநர் பிரியதர்ஷினி அவர்கள்.

வார வாரம் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட. நேரம் 6:25 ஆயாச்சுங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான நிறுவனங்களுக்கு சிறப்பு தொழில் கடன் முகாம் நடைபெறப்போகுது இம்மாதம் 30ஆம் தேதி வரைக்கும். திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே வெளிநாட்கள் காத்திருக்கு. இதற்கான அந்த முகாம் வந்து தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்துடைய தஞ்சாவூர் கிளை அலுவலகத்தில் நடைபெறுது. இது வந்து NGK அப்பார்ட்மெண்ட், நாஞ்சிக்கோட்டை ரோடு, பழைய அருள் தியேட்டர் எதிர்ப்புறமாக, தஞ்சாவூர் 613-0-0-1 அப்படிங்கிற இந்த முகவரியில் இடம்பெற்றிருக்கு. இந்த தஞ்சாவூர் கிளை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அங்கே நடைபெறக்கூடிய சிறப்பு தொழில் கடன் முகாமில் நிறுவனங்கள் பங்கேற்கலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த முகாமில் சமர்ப்பிக்கப்படும் கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து 100% சலுகை வழங்க போகிறாங்களாம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை 04-362-274-230 அப்படிங்கிற இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம். 04-362-274-230

0: தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இப்ப நாம கேட்கலாம் மாநில செய்திகளை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் சியான் இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மூன்று நாள் பயணமாக செஷல்ஸ் சென்றடைந்த பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய பெருங்கடல் பகுதியில் நட்பு நாடாக செஷல்ஸ் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினேயுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் 50வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் திரு நரேந்திர மோடி முக்கிய விருந்தினராக கலந்து கொள்கிறார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாயப்பட்டறைகளிலிருந்து வெளியாகும் கழிவு நீரினால் நிலத்தடி நீர் மாசுபடுவதாகவும் இதனால் பொதுமக்கள் உடல்நலன் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் தெரிவித்தார். சாய ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சங்கரன்கோவிலில் அனுமதியின்றி இயங்கிய 22 சாயப்பட்டறைகளை மூட தாம் உத்தரவிட்டிருப்பதாகவும் திரு ராஜு தெரிவித்தார். நிலத்தின் சந்தை மதிப்பிற்கும் வழிகாட்டு மதிப்பிற்கும் உள்ள இடைவெளியை சரி செய்வது குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது துறையில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறினார். நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவில் ஆன்லைன் முறையை முழுமையாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், ஆவணப்பதிவுகளை விரைந்து நிறைவேற்ற முயற்சி எடுக்கப்படும் என்றும் கூறினார். பத்திரப்பதிவுக்கான இணைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்கியராஜின் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இந்திய திரைப்படத்துறைக்கு சிறப்பான பங்களிப்பை கே பாக்யராஜ் அளித்திருப்பதாக கூறியுள்ளார். சிறப்பான கதை அமைப்பு, திரைக்கதை உள்ளிட்டவற்றால் நீண்டகாலம் மக்கள் மனதில் நிலைத்திருக்கும் திரைப்படங்களை உருவாக்கியவர் என்று அவர் தெரிவித்துள்ளார். கே பாக்யராஜின் மறைவு இந்திய திரைப்படத்துறைக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழக திரைப்பட உலகின் முன்னோடி இயக்குநரும் சிறந்த நடிகரும் தனித்துவமான திரைக்கதை ஆசிரியரும் எழுத்தாளருமான கே பாக்யராஜின் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். நகைச்சுவை, குடும்ப பாசம் மற்றும் சமூக மதிப்புகளை மையமாக கொண்ட பல

0: காலத்தால் அழியாத படைப்புகளை வழங்கி தமிழ் சினிமாவில் தனக்கென முத்திரையை பதித்தவர் கே பாக்யராஜ் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழக திரையுலகில் தலைசிறந்த இயக்குநர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் என பன்முகத் திறமையால் முத்திரை பதித்த கே பாக்யராஜின் மறைவு மிகுந்த அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பாக்யராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலக பிரபலங்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அன்னாரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நாளை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதுக்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000-க்கும் மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இம்முகாம் நடைபெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட தகுதி தேர்வில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக வந்துள்ள தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுபோன்ற நிகழ்வுகள் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதில் முறைகேடுகள் மற்றும் ஊழல் நடைபெறுவது குறையவில்லை என்பதை காட்டுவதாக கூறியுள்ளார். நடந்து முடிந்த ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை அரசு முறையாக பரிசீலிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பதவியில் இருந்த திரு செல்வ பெருந்தகைக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரம் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை கடலோர ஆந்திர பிரதேசத்திலிருந்து மத்திய மகாராஷ்டிரா வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழக மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை சாஸ்திரி நகர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கிட உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். திருப்பூரில் உள்ள கால்நடை பன்முக மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் இன்று நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் விளையாட்டு அரங்கத்தை ஆட்சியர் திருமதி பிரியா ஆய்வு செய்தார். தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர் சுடலைமணியின் உடல் அவரது சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் மேலக்கூட்டுடன் காட்டில் கடலோர காவல்படை வீரர்கள் மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை

0: 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் எலினா மெசிக் பெல் தோம்சன் இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தியோ ஹெர்மனை வென்றார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. ஸ்மாஷ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று 2வது ஆட்டத்தில் இந்தியாவின் யசஸ்வினி கர்படே வெற்றி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரன் சியான் இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சி FM Rainbow 102.1.

நேரம் 6:46 போதுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் கேட்டிணைந்திருக்கிறோம். நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகளுக்கான அறிவிப்பு இது. விளைநிலம் பாதுகாப்போம் அப்படிங்கிற திட்டம், விளைநிலம் காப்போம் அப்படிங்கிற பேரில் மத்திய அரசோட வேளாண்மை உழவர் நலத்துறை அப்புறம் நம்மளோட தமிழக அரசின் வேளாண்மை துறையை இணைந்து செயல்படுத்தப்படுது. இந்த திட்டத்தின் அடிப்படையில் இம்மாதம் 30 வரைக்கும் விவசாயிகளுக்கு பயிற்சி முகாம் நடத்துகிறாங்க. இந்த பயிற்சி முகாமில் வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள், வேளாண் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு விவசாயிகளுக்கு விளைநிலத்தினுடைய முக்கியத்துவம், அதோட பழைய நிலையை எப்படி மீட்டெடுக்கிறது, இயற்கை உர பயன்பாடுகளை எப்படி உயர்த்துறது, பசுந்தார் உரப்பயிர்கள், நுண்ணூட்டச்சத்துக்களை எவ்வாறு பயிர்களுக்கு பயன்படுத்துறது, நானோ உரங்களோட பயன்பாடு, திரவ உயிர் உரங்களோட பயன்பாடு, இந்த தொழில்நுட்பங்கள்லாம் விளக்க இருக்காங்க. இந்த பயிற்சி முகாமில் விவசாயிகள் கலந்துக்கிட்டு பயன்பெறலாம். இம்மாதம் 30 வரைக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குறிப்பாக 6 இருக்கக்கூடிய 193 பஞ்சாயத்துகள்லையுமே இந்த விளைநிலம் காப்போம் விவசாயிகளுக்கான பயிற்சி முகாம் நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆசிரியர் தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: நேரம் 6:51 ஆயாச்சு. ஆற வாரம் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் பணியாற்றும் உலாமாக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வழங்கும் திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. 18 முதல் 60 வயது வரை உள்ள உலாமாக்கள் இருசக்கர வாகனம் வாங்க மானிய தொகை 25,000 to 50,000 உயர்த்தி தமிழ்நாடு அரசு ஆணையிட்டிருக்காங்க. இதற்கான விண்ணப்பங்கள் இப்போது வரவேற்கப்படுது. இம்மாதம் 30ஆம் தேதிக்குள்ள உரிய ஆவணங்களோட மாவட்ட பிற்படுத்தோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம், இந்த அலுவலகத்தில் எல்லா மாவட்டங்களையும் விண்ணப்பிக்கலாம். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் 2ஆம் தளத்தில் மாவட்ட ஆட்சியரகத்தில் இந்த மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் அமைந்திருக்கு. மாதம் 30ஆம் தேதிக்குள்ள உரிய ஆவணங்களோட விண்ணப்பித்து பயன்பெறலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேரம் 6:57 ஆயாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் கேட்டணிஞ்சிருக்கோம். ஆரவாரத்தில் இப்போ வானிலை முன்னறிவிப்புக்கான நேரம். மத்திய மேற்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர பகுதிகளின் மேலே 5.8 கிலோமீட்டர் உயரத்துக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவு தான். அப்புறம் கடலோர ஆந்திர பிரதேசம் மகாராஷ்டிரா வரைக்கும் வடக்கு தெலுங்கானா அதனை ஒட்டிய பகுதிகளில் மராத்வாடா பகுதிகளின் மேலே ஒரு வளிமண்டல சுழற்சி 3.1 கிலோமீட்டர்லேருந்து 4.5 உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதையை உருவாக்கி அது நிலவுது. இதனால் தமிழகத்தோட ஒரு சில இடங்கள் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படிங்கிறது தான் நமக்கான தகவல். மீனவ நண்பர்களுக்கான எச்சரிக்கையா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த பகுதிகளுக்கு மட்டும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம், July 1 வரைக்குமே இந்த நிலவரம் இப்படி தான் இருக்கும், அந்த நாட்களையும் நீங்கள் செல்ல வேண்டாம் அப்படின்னு தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்தினர் தெரிவிச்சிருக்காங்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் இரவு 7 மணி. இப்போ நாம் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் இந்தியா பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சியை பெற்றுள்ளதோடு சர்வதேச அளவில் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கி வருவதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க் ரூபியோ புகழாரம் சூட்டியுள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில் அமெரிக்கா இந்தியாவை நெருங்கிய நட்புறவு நாடாக கருதுவதாக குறிப்பிட்டார். மத்திய சுகாதார குடும்பநல மன்றத்தின் 16வது மாநாடு நாளை மறுநாள் புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறவுள்ளது. மத்திய இணையமைச்சர்கள் திருமதி அனுப்பிரியா பட்டேல், திரு பிரதாப் ராவ் ஜாதவ் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். தேசிய சுகாதார இயக்கம், நீடித்த வளர்ச்சி இலக்குகளும் முன்னுரிமைகளும், உணவு மருந்து சீர்திருத்தங்கள், துணை சுகாதார சேவைகள் ஆகியவற்றை கருப்பொருளாக கொண்டு இம்மாநாட்டின் அமர்வுகள் நடைபெறும். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் அமைச்சர் வழங்கினார். தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை இப்பதவி வைத்த திரு செல்வ பிறந்தகை அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்கள் மற்றும் கோவை மலை மாவட்ட பகுதிகளின் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி நாளை பெல்ஃபாஸ்டில் நடைபெறும். 2 போட்டியில் கொண்ட இத்தொடரில் அயர்லாந்து 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.

0: வண்ணங்கள் இல்லாத வாழ்க்கை வெறும் காகிதங்க. காலையில கண்ணு விழிக்கிறத தொடங்கி இரவுல கண்ணு மூடுறது வரைக்கும் நம்ம கண்களை கவரும் வண்ணங்கள் எத்தனை எத்தனை. அதுல தினமும் நாம உடுத்திக் கொள்ளும் உடைகளின் நிறங்களுக்கு பின்னால், ஆடை நயங்களின் பின்னலுக்கு பின்னால் அசாத்தியமான ஒரு அறிவியல் இருக்குதுல்ல. இன்றைய நிகழ்ச்சியில இயற்கையான வண்ணங்களை கொண்டு உடைகளை தயாரிக்கிறது எவ்வளவு முக்கியம், எந்த மாதிரியான உடைகளை நாம பயன்படுத்தினா அது நமக்கு நல்லது, இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள போறாங்க தொழில் முனைவோர் ஜே ஹர்ஷா இம்லான் அவர்கள்.
1: ஹாய், என்னோட பேர் வந்து ஹர்ஷா ஹிம்லன் ஜான்சன். நம்ம டிரெஸ், உடை, கலர்ஸ், கார்மெண்ட் எப்படி எவல்யூஷன் ஆகுது, என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டியா பாக்கலாம். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவோம். பல நூறு வருஷங்களா உடைகள் பல எவல்யூஷன்ல மாறி இருக்கு. நமக்கு இப்போ உடைனா கலர்ஸ், நிறம், நமக்கு எவ்வளவு அழகா இருக்கும்னு சூஸ் பண்றோம். கடையில போயிட்டு விண்டோ ஷாப்பிங் பண்றாங்க, அங்கங்க போய் வாங்குறாங்க துணிங்களை. பட் அதுக்கு பின்னாடி எவ்வளவு ப்ராசஸ் பண்றாங்கன்னு நமக்கு அவேர்னஸ் இருக்கான்னு தெரியல. எவ்வளவு பொல்யூஷன் ஆகுது தெரியல. நம்மளால கம்ப்ளீட்டா ஒன் டேல இதெல்லாம் மாத்திர முடியுமான்னு சொன்னா நோ, கண்டிப்பா நம்மளால முடியாது. பட் ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும் கண்டிப்பாக. நம்ம இயற்கையை நோக்கி டிராவல் பண்ணலாம். 100 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு தறி, ஒரு கதர், ஒரு காதியில வந்து ஒரு பண்ற ப்ராடக்ட் எப்படி பண்ணாங்களோ அதை நம்ம விரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ட்ரெண்ட் எப்பொழுதுமே அதுக்கு தகுந்த மாதிரி மாறி பின்னாடி போய்கிட்டே இருக்கும். கதர், காதி, உடை அந்த மாதிரி நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம்னா ட்ரெண்ட் அதை நோக்கி டிராவல் ஆக ஆரம்பிச்சு.

நிறைய நேச்சுரல் கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். நேச்சுரலான கலர்ஸ் அப்படின்னா இப்ப உங்களுக்கு கண்டிப்பாக தோணும், நம்மளோட சமையல் அறையில கூட நம்ம அம்மா அப்பா எல்லாம் சமைக்கிறப்ப கூட பாத்துருப்போம், நிறைய கலர்ஸ் இருக்கு. ஒரு சாம்பார் நம்ம டிரெஸ்ல கொட்டினா கூட ஒரு மஞ்சளோட கரையை அது வந்து ஆக்கிட்டு தான் போகும். ஆனா அதை நம்ம கரையா பார்த்தனால நமக்கு அது ஒரு ப்ராப்ளமாவே தெரிஞ்சிட்டு இருந்தது. அது ஒரு கலரா பார்த்தோம் அப்படின்னாக்க அது எவ்வளவு அழகா இருக்கும்னு நீங்க ரசிச்சு பாருங்க. நீங்க இந்நேரத்துக்கு கெஸ் பண்ணிருப்பீங்க என்னென்ன கலர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகத்துக்கு வர்றது மஞ்சள் வரும், அது போக வந்து பொமக்ரனேட் வச்சு கலர்ஸ் இருக்கலாம், கடுக்காய், பீட்ரூட், கேரட் இருக்கு. இது எல்லாத்தையும் போல பல பல கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி கலர்ஸ் கொண்டு வரலாம். நம்ம கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு சின்ன குழந்தையா இருக்கிறப்போ குட்டி குட்டி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கலர் பண்றதுக்காக பீட்ரூட்ல இருந்து கலர்ஸ் எடுத்து அவங்க பெயிண்ட் பண்ணுவாங்க, கேரட்ல இருந்து கலர்ஸ் எடுத்து பெயிண்ட் பண்ணுவாங்க. இப்ப அதே பொருளை வச்சுட்டு நம்ம ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றோம், ஃபுல் ட்ரெஸ்ஸுக்குமே வந்து கலர் கொடுக்கறோம் அப்படின்னா கண்டிப்பா அது பண்ண முடியும். பட் அதோட வேலையும் ப்ராசஸும் மாறி வரும், அவ்வளவுதான். அதோட செலவும் அதிகமாகும். நம்மளோட குழந்தைகள் எல்லாம் மழை காலத்துல சேத்துல உருண்டு விளையாடிட்டு வந்தாலுமே அந்த சேத்துல இருந்து வர கலர் கூட ஒரு அழகுதான். அதை நம்ம எப்படி அழகா பாக்குறோம்ன்றதுலதான் இருக்கு. சரி, நம்மளோட ஸ்கின்ல எல்லாம் பிஹெச்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்கும். பிஹெச்னாக்க சோப்லயுமே நம்மளோட ஆசிட் பேஸ்ல மட்டுமே பாத்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஸ்கின்லயுமே ஒரு பிஹெச் வேல்யூ இருக்கு. அது சில பேருக்கு அசிடிக்கா இருக்கும், சில பேருக்கு பேஸா இருக்கும். அது எப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறப்ப எல்லாருக்கும் காமனா ஒரு ட்ரெஸ் பண்ணாக்க அது சரியா வருமானா, அது ஒரு கேள்விக்குறிதான். அதனால நம்ம எந்த ஒரு ஃபர்டிலைசருமே இல்லாம எந்த ஒரு ரசாயன பொருட்களும் சேர்க்காம நேச்சுரலா நம்ம பூமியில இருந்து விளையிற ஒரு பருத்திய அதுல இருந்து நெசவு செஞ்சு வர துணிய நம்ம அப்படியே எடுத்து உடுத்தணும் அப்படின்னாக்க எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அதுக்கு ஆடடா நம்ம கெமிக்கலோ உரமோ எப்போ ஒரு மாற்று திறனான ஒரு வேலைகளை செய்யறோமோ அப்பதான் அது இயற்கைக்கு முரணாக வேலை செய்யறப்போ நம்ம உடலுக்கு அது ஏதாவது ஒரு தீங்கு விளைவிக்கும். நம்மள சில பேருக்கு ஏதாவது ஒரு உடை உடுத்துறப்போ எரிச்சல் இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எல்லாமே அதுல இருக்கிற ரசாயனங்கள்னாலதான். இதுக்காக நம்ம ஒரே நாள்ல கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் மாத்திடுவோம் அப்படின்னாக்க அது கண்டிப்பா நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம எல்லாத்தையும் மாத்திக்க முடியும். அதுக்கு என்னப்பா நல்ல திருவிழால தெரியற மாதிரி கலர்ஃபுல்லா ஒரு ட்ரெஸ் போட்டு போனாதானே நல்லா இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா? அதே மாதிரி கலர்ஸ் நம்ம இயற்கை முறையிலும் கொண்டு வர முடியும். அதுக்காக தான் நிறைய ஆர்கானிக் டையிங், ஆர்கானிக்கான ரசாயனம் பண்ணி கொடுக்கலாம், அந்த மாதிரியான R&D அதுக்கான ஒர்க் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆர்கானிக் டையிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பருத்தி விளையிறப்பில இருந்து அதுக்கு வந்து எந்த ஒரு உரமும் போடாம இருக்கணும். மண்ணுல விவசாயம் பண்றதுக்கு முன்னாடி அந்த சாயில டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த சாயில வந்து உரம் இருக்கா, இந்த சாயில் நல்லா வளமா இருக்கா, என்ன விளைய வைக்கலாம் அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுல வந்து ஃபர்டிலைசர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிருக்காங்களா, ஏதாவது உரம் போட்டிருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணுவாங்க. அப்படி ஒரு மண்ணுல உரம் இருக்கு அப்படின்னாக்க அதை ஒரு 5 வருஷத்துக்கு எந்த ஒரு நடவும் செய்யாம அது அப்படியே காய போட்டுருவாங்க. அது வெறுமனே உழுது உழுது மட்டும் வச்சு அதை முழுக்க பதப்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அதுல பயிரிடுற எந்த ஒரு செடியா இருந்தாலும் ஃபர்டிலைசர் இல்லாம எந்த ஒரு உரமும் இல்லாம இயற்கை வழியில அது விளைந்து வரும். அப்போ அதோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா விளைச்சல் கம்மியா இருக்கும். ஆனா இப்ப மக்கள் அதை விரும்பி வாங்குறாங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி முறையில விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம பூமியும் சரி நம்ம மக்களும் சரி எல்லாருமே ரொம்ப வளமா இருப்பாங்க. இப்போ நமக்கு துணி கிடைச்சிருச்சு, அடுத்து அதுக்கு கலர் போடணும். கலர் போடுறதுக்கு என்னென்ன வேலை செய்யலாம்? சோ அதுக்கு ஒரு நிறம் கொடுக்கணும்ன்றப்ப இயற்கை முறையில நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே பீட்ரூட்டோ இல்ல கேரட்டோ இல்ல கடுக்காயோ மஞ்சளோ சுண்ணாம்போ சாம்பலோ இந்த மாதிரி பொருட்களை வச்சு நம்ம அதுக்கு அழகா கலர் கொடுக்கலாம். அந்த கலர் வந்துட்டு நிறம் போக தான் செய்யும். ஒரு துணி வாங்குறோம், அதுல இருந்து கலர் போச்சுனாக்க இந்த துணி நல்லாவே இல்ல, இது கலர் போகுது, இந்த கலர் இன்னொரு துணியில ஒட்டுது அப்படின்ற மாதிரி நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணுவோம். ஆனா நல்ல துணியில இந்த மாதிரி இயற்கை முறையில வரப்ப கொஞ்சம் கலர் போக தான் செய்யும். அது நிறம் குறைய குறைய அது அழகு கூடும் தான் நம்ம சொல்லணும். இப்போ மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி மியூட்டட் கலர்ஸ், அதாவது கண்ணால பாக்குறப்ப இயற்கையா இருக்கிற கலர்ஸ் எல்லாத்தையுமே விரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இது எல்லாருமே மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றாங்க அப்படின்றப்போ நமக்கு அதோட விலை கம்மியாக செய்யும், இல்லனா அதோட விலை ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இப்போ நம்ம இதோட விலைய பத்தி பேசுறப்போ நம்ம இன்டைரக்டா நம்ம மக்கள் வந்து இது வாங்குறப்போ யார் யாருக்கெல்லாம் பயன் அளிக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு சிறு தொழில்கள் செய்யற பல குடும்பங்கள் அவங்களுக்காக நம்ம இன்டைரக்டா சப்போர்ட் பண்றோம். ஏன்னா இந்த மாதிரி இயற்கை முறையில பண்ற
எந்த ஒரு விவசாயமோ இல்ல இயற்கை முறையில பண்ற ரசாயனமோ இல்ல இயற்கை முறையில பண்ற கலர்ஸ்க்கு மிஷினால பண்ண முடியாது. சோ மக்கள் தான் முழுக்க முழுக்க வேலை செய்வாங்க. இப்போ மக்கள் முழுக்க முழுக்க வேலை செய்யறாங்க அப்படின்றப்போ நமக்கு அங்க சிறு தொழில் வந்து உருவாகுது. அதனால பல குடும்பங்கள் பயனடைக்கிறாங்க, சிறு சிறு கிராமங்களும் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வரும். இது எல்லாமே நம்ம இந்தியால பண்றாங்களா, நம்ம தமிழ்நாட்டுல பண்றாங்களா அப்படின்னா மேக்சிமம் அதிகமா

0: உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யற எந்த ஒரு உடையா இருந்தாலும் அதுல 40-60% நம்ம இந்தியால இருந்து போகுது. அது போக நம்ம திருப்பூர் போன்ற காட்டன் கதற்கான பேர் போன ஊர்கள்ல இருந்து அவ்வளோ பொருட்கள் அவ்வளவு உடைகள் ஏற்றுமதி செய்யறாங்க. அந்த ஏற்றுமதி செய்யற பொருட்களை நம்ம மக்கள் விரும்பி வாங்குறாங்க அப்படின்னா அந்த பொருட்களை நம்ம மக்களுக்காகவும் செய்ய ஆரம்பிப்பாங்க. நம்ம அதை விரும்பி வாங்கணும். நம்ம எந்த ஒரு பொருளை தேர்ந்தெடுத்து தேர்வு செய்யறோம் அப்படின்றதுலதான் இருக்கு. ஒரு பொருள் மார்க்கெட்ல வருது அப்படின்னாக்க அதுக்கு பின்னாடி என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு, அதுக்கு பின்னாடி என்ன மாதிரி ஆன பொருட்கள் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த பொருள்னால நம்மளோட இயற்கைக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா, இல்ல அது வந்து எவ்வளவு நாள்ல மக்கி போகும், இல்ல அந்த பொருள் நமக்கு சரியாதான் இருக்குமா, நம்ம உடம்புக்கு அதனால எதுவும் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றத நம்ம ரொம்பவே கவனமா அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம ஒரு துணியில எவ்வளவு காட்டன் இருக்கு, எவ்வளவு பாலிஸ்டர் இருக்கு, அதுல என்னென்ன ப்ராசஸ் பண்ணிருக்காங்கன்றது முதற்கொண்டு அதுல இருக்கிற லேபிள்ல கண்டிப்பா போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் வாங்குறோம் அப்படின்னாக்க நமக்கான அறிவு ரொம்பவே அழகா இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்ப சராசரியாக ஒரு துணி வாங்குறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் முறையால வாங்குற துணிக்கும் எவ்வளவு விலை உயர்வு இருக்கு அப்படின்னா 20-30% அதுக்கான விலை உயர்வு இருக்கதான் செய்யும். ஆனா இப்ப நம்ம எல்லாருமே அதை வாங்குறாங்க, எல்லா மக்களும் அதை பயன்படுத்த படிப்படியாக அது குறைஞ்சு வந்துதான் ஆகும். ஏன்னா அதோட உற்பத்தி அதிகமாகும், எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும்னு எல்லாருமே செய்வாங்க. அப்போதைக்கு அது ஒரு நல்ல பொருளா வந்து அமையும், எல்லாரும் அதை நோக்கியே வேலை செய்வாங்க. அப்போ நம்ம இயற்கைக்கு ஒரு மாற்று கொடுப்போம், பூமியையும் ரொம்பவே காப்பாத்தலாம். ஏன்னா எல்லாருமே இப்ப சஸ்டைனபிலிட்டி, எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கணும் அப்படின்றதான் ஒவ்வொரு கண்ட்ரீஸும் அதுக்கான வேலை செய்யறாங்க. நம்மளும் வந்து பேப்பர் பேக் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி உடை, உணவு, வீடு, இது மூணுமே எப்பயுமே மாறாத ஒரு விஷயம். அது கொஞ்சம் வேற வேற தோற்றத்துல இருக்குமோலிய அது மாறாது, அது அழியாது. அதே போல இப்ப நம்ம உடைக்கு கொஞ்சம் மாற்றங்கள் கொடுத்து நம்ம எவ்வளவு சஸ்டைனபிளா, எவ்வளவு ஆர்கானிக்கா, எவ்வளவு இயற்கை முறையில வர உடைகளை பயன்படுத்துறோமோ அது வந்து நம்ம எல்லாருக்குமே அழகான சுற்றுச்சூழலை அமைக்க நமக்கு பயன்படும். தேங்க்யூ.
1: நாம் பயன்படுத்தக்கூடிய காட்டன், சில்க், பாலிஸ்டர் இந்த மாதிரி ஒவ்வொரு துணிக்குமே ஒவ்வொரு விதமான டை தேவைப்படுதாங்க. காட்டனுக்கு ரியாக்டிவ் டை வேணுமா, பாலிஸ்டருக்கு டிஸ்பர்ஸ் டை வேணுமா, துணியோட மூலக்கூறுகளும் வண்ணத்தோட மூலக்கூறுகளும் கெமிக்கல் பாண்ட் மூலமா ஒன்னா இணையும் போதுதான் துணி எத்தனை தரம் துவைச்சாலும் கலர் போகாம அப்படியே இருக்குதான். இப்போ இங்கிலாந்து போன்ற நாடுகள்ல எல்லாம் ரசாயன வண்ணங்களுக்கு பதிலா வெங்காயத்தோடு, மாதுளை, காப்பித்தூளு, இயற்கையான பாக்டீரியாக்கள் மூலமா துணிகளுக்கு வண்ணம் தீட்டும் பயோ டையிங் தொழில்நுட்பம் ரொம்பவே பிரபலம் ஆகிக்கிட்டு வருதுங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாம அன்றாட உடுத்தக்கூடிய உடைகள் குறித்து பல பயனுள்ள தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க தொழில் முனைவோர் ஜே ஹர்ஷா இம்லான் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி FM ரெயின்போ 102.1 சயின்ஸ் பீடியா நிகழ்ச்சியில் வண்ண இலை.
2: என்ன சோனமுத்தா, பல புத்தகங்களை அடுக்கி வச்சுக்கிட்டு நடுவுல உட்கார்ந்து இருக்க, படிக்கிற மாதிரி படம் தானே பாக்குற?
3: வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது?
4: அதுவா, நம்ம திருச்சி FM ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி அறிவிப்பு கேட்டேன், அதுல நான் கலந்துக்க போறேன். அதுக்குதான் என் கற்பனை குதிரைய தட்டி விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கேன்.
5: ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கியடா.
2: அப்படியா, எந்தெந்த தலைப்புல நாடகம் எழுதி அனுப்பலாமா?
4: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நாடக பாணியில கதையை எழுதி 8A8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 பேப்பர்ல டைப் பண்ணி அனுப்பணுமா?
2: அது சரி, எந்த முகவரிக்கு?
4: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 அப்படின்ற முகவரிக்கு.
2: அட, எந்த தேதிக்குள்ள நாடகத்தை எழுதி அனுப்புறதுன்னு சொல்லியா?
4: கரெக்டா கேட்ட, வர 30-ஆம் தேதிக்குள்ள நாடகத்தை அனுப்பணும். அது மட்டும் இல்ல, என் நாடகம் தேர்வாச்சுன்னு வச்சுக்க, அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க, அதுக்கு சன்மானமும் கொடுப்பாங்க.
2: அப்ப நீ பரிசு வாங்கினதுக்கு அப்புறம் உன்னை வந்து பாக்குற.
3: ஐயோ, அலாட்டாய்க்கடா, அலாட்டாய்க்க.
4: சரி சரி, இப்ப நீ கிளம்புறியா, நான் நாடகத்தை எழுதணும்.
6: தொடர்ந்து இணைந்தர்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட. இப்ப நாம கேட்கலாம் தமிழில் செய்திகளை.

ആകാശവാണി செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாடு முழுவதும் 500 நகரங்களில் கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தினத்தையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நாட்டின் ஏற்றுமதியில் 50% மேல் இத்துறையின் பங்களிப்பு உள்ளதாக கூறினார். தொழில் முனைவோர்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரித்து தரமான பொருட்களை தயாரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி, இத்துறைக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8:00 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாடு முழுவதும் 500 நகரங்களில் கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத்தில் பாரத் கூட்டுறவு டாக்ஸி திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், அடுத்த 2 ஆண்டுகளில் இது விரிவாக்கம் செய்யப்படும் என குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் கார் ஓட்டுநர்களும் பயணிகளும் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். பல்வேறு செயலிகள் வாயிலாக கார் பதிவு செய்வதன் மூலம் ஓட்டுநர்கள் செயலி நிறுவனங்களுக்கு குறிப்பிட்ட கட்டணம் செலுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பாரத் கூட்டுறவு டாக்ஸி திட்டம் மூலம் ஓட்டுநர்கள் எவ்வித கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். அமுல் கூட்டுறவு சங்கம் வெற்றியடைந்தது போல பாரத் கூட்டுறவு டாக்ஸியும் வெற்றியடையும் என தாம் நம்புவதாக திரு அமித்ஷா கூறினார். மகாராஷ்டிராவில் நாளை நடைபெறவிருந்த ஆசிரியர் தகுதி தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வினாத்தாள் வெளியானதை அடுத்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிரா மாநில தேர்வு இயக்ககம் தெரிவித்துள்ளது. தானே மாவட்டம் பிவாண்டி பகுதியில் வினாத்தாள் வெளியானதாக தகவல் வந்ததை அடுத்து காவல்துறையினர் அங்கு சோதனை மேற்கொண்டனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒத்திவைக்கப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு தேதி இணையதளத்தில் அறிவிக்கப்படும் என மகாராஷ்டிரா மாநில தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது. உலக சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படையின் பாய்மர பயிற்சி கப்பல் INS சுதர்ஷினி அமெரிக்காவின் பால்டிமோர் துறைமுகம் வந்தடைந்தது. இந்தியாவின் கடல்சார் பாரம்பரியத்தையும் இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையேயான நட்புணர்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் இது இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறுவன விழாவை ஒட்டி மேரிலேண்ட் பால்டிமோரில் நடைபெறவுள்ள இந்திய கடற்படை வீரர்கள் கலந்து கொள்கிறார்கள். முன்னதாக வெர்ஜீனியாவில் நடைபெற்ற விழாவிலும் INS சுதர்ஷினி கலந்து கொண்டுள்ளது. கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து அமெரிக்காவின் நார்ஃபோக் வரை 5 மாதம் பயணித்து இது அங்கு சென்றடைந்தது. வசுதெய்வ குடும்பகம் என்ற அடிப்படையில் இந்தியாவின் கடல்சார் வலிமையை இது எடுத்துக்காட்டுவதாக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை கப்பல்கள் INS உதயகிரி, கவரத்தி, சக்தி தாய்லாந்தின் சட்டாஹிப் துறைமுகத்துக்கு சென்றடைந்தன. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாய்லாந்துடன் கடல்சார் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்தும் வகையில் இந்த கப்பல்கள் அங்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு

0: இந்திய கடற்படையினர் ஒத்துழைத்து செயல்படுவதற்கு இந்த பயணம் வழிவகை செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு உள்துறை செயலர் ஷபானா மெஹமூத், மனித உரிமை சட்டங்களை முறைகேடாக பயன்படுத்தி அந்நாட்டுக்கு குடியேறுபவர்களை கண்டறிந்து தாயகம் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என கூறினார். இந்த புதிய சட்டத்தின் கீழ் குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும் குடியுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த புதிய சட்டத்தின் கீழ் பிரிட்டனில் குடியேற்றம் செய்தவர்கள் பல்கலைக்கழகங்கள், தொழில் நிறுவனங்கள், சமூக அமைப்புகளின் ஆதரவுடன் அந்நாட்டில் வசிக்க வழிவகை செய்யப்படும். தெலங்கானா தலைநகர் ஐதராபாத்தில் உள்ள சாலைக்கு தமது பெயரை சூட்டியதற்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் டொனால்டு டிரம்ப் சாலை என்று பெயர் சூட்டியுள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். முன்னதாக ஐதராபாத்தில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்திற்கு அருகே உள்ள சாலைக்கு தெலங்கானா துணை முதலமைச்சர் திரு பாட்டி விக்ரமார்கா மல்லு டொனால்டு டிரம்ப் சாலை என்று பெயர் சூட்டினார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறுவன நாளை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் நாட்டுக்கு 110 கோடி டாலர் அவசர நிதியுதவி அளிக்க உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. அந்நாட்டின் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதை அடுத்து எரிபொருள் உரம் விலை அதிகரித்துள்ளது. இதனையடுத்து உணவு பாதுகாப்பை நிலைநாட்டும் வகையில் உலக வங்கி இந்த நிதியுதவியை வழங்குகிறது. உர இறக்குமதிக்காக 30 கோடி டாலரும் அவசர செலவினங்களுக்காக 71 கோடி டாலரும் வழங்கப்படவுள்ளது. பங்களாதேஷில் பணவீக்க விகிதம் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்த நிதியுதவி பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக பஹ்ரைன் கூறியுள்ளது. அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதலில் உயிர்ச்சேதம் எதுவும் இல்லை என கூறப்பட்டுள்ளது. பஹ்ரைன் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான நடவடிக்கை இது என்றும் அது கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரானின் தென்பகுதியில் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் கூறியிருந்தது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டின் எபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1200ஆக அதிகரித்துள்ளது. இந்த தொற்றால் 321 பேர் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இந்த தொற்றிலிருந்து 148 பேர் குணமடைந்ததாகவும் 419 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் மருந்துகளின் பற்றாக்குறை இருப்பதாகவும் உலக நாடுகள் உதவியளிக்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 330 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா ஏ அணி தற்போது 170 ரன் முன்னிலையில் உள்ளது. இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் நாளை அதிகாலை 2:30 மணிக்கு இங்கிலாந்து பனாமாவையும் குரேஷியா கானாவையும் எதிர்கொள்கின்றன. நாளை அதிகாலை 5 மணிக்கு நடைபெறும் ஆட்டங்களில் போர்ச்சுக்கல் கொலம்பியாவையும் உஸ்பெகிஸ்தான் காங்கோவையும் எதிர்கொள்கின்றன. ஸ்மாஷ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச்சுற்று 2வது ஆட்டத்தில் இந்தியாவின் யசஸ்வினி கோர்படே வெற்றி பெற்றுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துச்சா போஸ்லே சீனாவின் ஃபான்கிராம் தியான் இணை பட்டம் வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாடு முழுவதும் 500 நகரங்களில் கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை

0: அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட. நேரம் 7:25.
2: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: உழவர் உலகம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் நெல் சாகுபடிக்கு ஏற்ற பண்ணை கருவிகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி குமுளூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் பி. காமராஜ் அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை அறிவிப்புகளும் கேட்கலாம்.
1: மகளை வணங்கிடுவோம், உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
0: முதலில் நெல் சாகுபடிக்கு ஏற்ற பண்ணை கருவிகள் நேர்முகம் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி குமுளூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் பி. காமராஜ் அவர்கள்.
2: நெல் சாகுபடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு நிறைய வேளாண் பெருமக்கள் அதை கடைபிடிக்கிறாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் பின்வாங்குறாங்க. அந்த கொஞ்சம் பின்வாங்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரே பதில், ஆள் கிடைக்கலங்க அப்படிங்கிற விஷயம்தான். இப்போ இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை போன்ற பேராசிரியர்களும் விஞ்ஞானிகளும் நெல் சாகுபடியில் அதாவது இயந்திரங்களை பயன்படுத்தி நடவுலேருந்து அறுவடை வரைக்கும் அதை ஈஸியாக பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்றைய நிகழ்வில் இந்த தலைப்பை பார்த்தோட்டியுமே எனக்குமே ஒரு சந்தோஷம் பிறந்தது. என்ன அப்படின்னா, நெல் சாகுபடியில் இயந்திரங்களுடைய பயன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு நாமளும் முதல் தெரிஞ்சுக்கோமே அப்படின்னு தான். சொல்லுங்கள் சார், நெல் சாகுபடியில் இயந்திரங்களுடைய பயன்பாடுகள் என்னென்ன?
3: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழ்நாட்டில் நெல் என்பது முக்கிய உணவுப் பயிர். காவிரி டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல பகுதிகளில் விவசாயிகள் நெல் சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் விவசாயிகள் பல சவால்கள் சந்தித்து வருகின்றனர். அதாவது தொழிலாளர் பற்றாக்குறை, அதிக கூலி, காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் மழை மாற்றங்கள், குறைந்த நேரத்தில் வேலையை முடிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை, சாகுபடி செலவு அதிகரிப்பு. இப்படி பல பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக பண்ணை இயந்திரங்கள் உதவி செய்கின்றன. நிலம் தயாரித்தல் முதல் அறுவடை வரை தற்போது பல்வேறு கருவிகள் கிடைக்கின்றன. இந்த கருவிகளை சரியாக பயன்படுத்தினால் செலவை குறைக்க முடியும், நேரம் மிச்சமாகும், மனித உழைப்பும் குறையும், மகசூல் அதிகரிக்கும், லாபம் கூடும்.
2: ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். குறைஞ்ச செலவில் அதிக மகசூல் எடுக்கணும், குறைஞ்ச ஆட்களை வச்சு நம்ம அதிக மகசூல் எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. இது வந்து எந்த அளவுக்கு இப்போ இந்த நெல் சாகுபடியில் அவசியமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார்.
3: முன்பெல்லாம் குடும்பத்தினர் மற்றும் தொழிலாளர்கள் சேர்ந்து எல்லா வேலைகளையும் செய்து வந்தனர். ஆனால் தற்பொழுது தொழிலாளர்கள் கிடைப்பது குறைந்து வருகிறது. கிடைத்தாலும் அதிக கூலி கேட்கின்றனர். இதனால் குறைந்த நேரத்தில் குறைந்த தொழிலாளர்களுடன் அதிக பரப்பளவில் வேலை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதற்குத்தான் இயந்திரங்கள் மிகவும் உதவுகின்றன. பண்ணை கருவிகளை பயன்படுத்துவதன் மூலம் வேலை நேரம் குறைகிறது, செலவு குறைகிறது, உடல் சேர்வும் மிகவும் குறைகிறது, துல்லியமாக வேலை செய்ய முடிகிறது, சரியான நேரத்தில் சாகுபடி செய்ய முடிகிறது. இதனால் நல்ல மகசூலும் கிடைக்கிறது.
2: அதாவது நெல் சாகுபடியில் இயந்திரங்களுடைய அவசியம் எப்படி அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க.
3: நிலத்தை சரியாக தயார் செய்ய வேண்டும். அதாவது நெல் சாகுபடி நிலத்தை நன்றாக உழுதல் மிகவும் அவசியம். அதாவது சேறு கலக்குதல். இதற்காக தற்போது பல கருவிகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. முக்கியமாக டிராக்டர் மற்றும் பவர் டில்லர். டிராக்டரால் இயக்கப்படும் கலப்பைகள் என்னென்னு பார்த்தோம்னா, வலைக்கலப்பை, சுழல் கலப்பை என்கிற ரோட்டாவேட்டர், கல்டிவேட்டர் அதாவது கொத்து கலப்பை, சட்டி பழுகை, கூண்டு சக்கரம் என்கிற கேஜுவில், படுலர் சேறு கலக்கும் கலவிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதாவது ரோட்டாவேட்டர் மற்றும் வலைக்கலப்பையை பயன்படுத்தும் போது

0: மண் நன்கு பொடியாகும். களைகள் பொதுவாக கட்டுப்படுத்தப்படும். நாற்று வளர்ச்சிக்கு ஏற்ற நிலம் உருவாகும். சேறு கலக்கும் கருவின்னு பார்த்தோம்னா, இதை பயன்படுத்தும் போது வயலில் சேறு சமமாக பரவுகிறது மற்றும் நடவுக்கு ஏற்ற நிலம் உருவாக ஏதுவாகிறது. ஸோ அதோடு சேர்த்து லேசர் லெவலர் என்கிற முக்கியமான கருவி ஒன்றும் உள்ளது. அதாவது லேசர் ஒளிக்கற்றை கொண்டு நிலத்தை சமப்படுத்தும் கருவியாகும். சிறப்பான நீர்ப்பாசனத்திற்காக நிலத்தை சமப்படுத்துவது மிகவும் அவசியமான ஒன்றாகும். ஒரு இடத்தில் நீர் அதிகமாக இருந்தாலோ அல்லது குறைவாக இருந்தாலோ விளைச்சல் பாதிக்கப்படும். நிலம் சமமாக இருந்தால் 15 முதல் 20 விழுக்காடு நீரை சேமிப்பதோடு பயிர் விளைச்சலும் அதிகமாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது லேசர் லெவலரை பயன்படுத்துவதன் மூலம் துல்லியமான நிலத்தை சமமாக பெற முடியும். இதன் மூலம் நீர் சேமிக்க முடியும். உரம் சீரவாக பரவுகிறது. அதிக மகசூலும் கிடைக்கிறது. இந்த கருவியின் மூலம் நாள் ஒன்றுக்கு 1.5 ஹெக்டேர் வரை நிலத்தை சமப்படுத்த முடியும். ஸோ நன்செய் நிலம் தயாரிப்பின் நோக்கம், அதாவது நெல் வயலில் நீரை தேக்கி வைப்பதன் மூலம் மண் மேன்மையடையும் மற்றும் களைகள் கட்டுப்படுத்தப்படும். நீர் இழப்பும் குறையும். நாற்று எளிதாக நடவு செய்ய முடியும். இதனால் பயிர் நன்றாக வளர்கிறது.
1: நிலத்தை நல்லா சமப்படுத்திட்டாவே அடுத்த வேலை என்னன்னா நடவு செய்யறது. நடவு செய்யறதுக்கு ஆள் கிடைக்காதனால இப்ப நிறைய வேளாண் பெருமக்கள் பயன்படுத்துறது போகிறது எந்த விஷயம் அப்படின்னா வந்து நேரடி நெல் விதைப்புக்கு. அப்போ நேரடி நெல் விதைப்புக்கு அப்படின்னு ஏதாவது கருவி இருக்குங்களா? அதோடைய பயன்பாடு எப்படி இருக்குங்க சார்?
0: ஆமாம், இப்போது நேரடி நெல் விதைப்புக்கான பிரத்யேக கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது தொழிலாளர் பற்றாக்குறை காரணமாக தற்போது நேரடி நெல் விதைப்பு அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த முறையில் நாற்று தயாரிப்பு தேவையில்லை, நடவு செலவு குறையும். இந்த நேரடி நெல் விதைப்பின் மூலம் 7 முதல் 10 நாட்கள் முன்பாகவே அறுவடை செய்ய முடியும். அதாவது நாற்றங்கால் நடுவதற்கு பதிலாக முளை கட்டிய நெல் விதைகளை நேரடியாக வயல்களில் விதைக்க நேரடி நெல் விதைப்பு கருவி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அது நேரடி நெல் விதைப்பான் கருவி. ஸோ இதன் மூலம் முளைத்த நெல் விதையினை நேரடி நெல் விதைக்கும் கருவியின் உதவியால் விதைத்து நல்ல சாகுபடி பெற முடியும். மேலும் அந்த கருவியோடு டிராக்டரால் இயங்கப்படும் விதைப்பான், விதை மற்றும் உறைபிடும் கருவியும் உள்ளன. அதாவது டிராக்டரால் இயங்கும் விதைப்பான், ஸோ அந்த கருவி என்னென்னா மானாவாரி நிலங்களில் நேரடி நெல் விதைப்பதற்கு மிகவும் ஏற்றது. இதன் மூலம் வேலை சுமையும் விதைப்பு செலவையும் குறைக்கலாம். இந்த கருவியின் உதவியுடன் விதைகள் சரியான ஆழத்தில் விடுவதால் அதிக விளைச்சல் கிடைக்க உதவுகிறது. மற்றொரு கருவி விதை மற்றும் உரம் இடும் கருவி. இந்த கருவியின் மூலம் ஒரே நேரத்தில் நெல் விதைகளையும் உரத்தையும் இட முடியும். இது மானாவாரி நிலங்களில் நேரடி நெல் விதைப்பிற்கு ஏற்றது. விதை மற்றும் உரத்தின் அளவை மாற்றிக்கொள்ளும் வசதிகள் இந்த கருவியில் உள்ளன. தேவையான அளவு உரத்தை பயிரின் வேறு பகுதிக்கு அருகில் இடுவதால் அதிக பயனளிக்கிறது. இந்த கருவியை பயன்படுத்தி நாள் ஒன்றுக்கு சுமார் 3 ஹெக்டேர் நிலத்தில் விதை மற்றும் உரைமிடல் செய்ய முடியும். இந்த கருவியின் நன்மைகள் என்னென்னு பார்த்தோம்னா, விதைகள் வீணாகாது, வரிசையாக விதைக்கலாம். ஸோ வரிசையாக விதைத்தால் மட்டுமே பின்வரும் காலங்களில் களை எடுப்பது எளிதாகும். அதாவது கருவிகளை பயன்படுத்துவது எளிதாகும், செலவும் குறையும்.
1: அடுத்ததாங்க சார், இப்போ நம்ம நெல் நாற்று விடும் பொழுதே பார்த்தோம்னா சிலர் பாய் நாற்றங்கால் விடுறோம் அப்படிங்கிறாங்க, ஒரு சிலர் மேட்டு பாத்தி நாற்றங்கால் விடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பாய் நாற்றங்கால் அது குறித்த அந்த இயந்திரங்கள் பயன்பாடு பற்றி சொல்லுங்களேன் சார்.
0: அதாவது நடவு இயந்திரத்திற்கு மிகவும் ஏற்றது பாய் நாற்றங்கால். இதில் நாற்றுகள் பாய் போன்ற வடிவில் வளர்க்கப்படுகின்றன. பாய் நாற்றங்கள் தயாரிக்க தேவையான பொருள்கள்னு பார்த்தோம்னா, நாற்றுத்தட்டு அதாவது ட்ரே, பாலித்தீன் ஷீட், மண் மற்றும் தொழுவுரம் மற்றும் முளைக்கட்டிய விதை. இது எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னா, சமமான இடத்தில் பாலித்தீன் தாளை விரித்து மண் மற்றும் தொழுவுரம் பரப்ப வேண்டும். அதன் பின் முளைக்கட்டிய விதைகளை சீராக தூவ வேண்டும். பின் விதைகள் மூடும் அளவிற்கு மண் போட வேண்டும். பிறகு தினமும் நீர் தெளிக்க வேண்டும். இப்படியாக செய்து கொண்டு வந்தால் 14 முதல் 18 நாட்களில் நமக்கு பாய் நாற்றங்கள் தயாராகிவிடும். இந்த பாய் நாற்றங்களின் நன்மைகள் என்னான்னு பார்த்தோம்னா, ஒரே உயரத்தில் நாற்று வளரக்கூடியது, நடவு இயந்திரத்தில் எளிதாக பொருத்தி நடவு செய்ய முடியும், நடவு வேகம் அதிகரிக்கும், விதை வீணாகாது. பாய் நாற்றங்கள் தயாரிக்கும் இயந்திரம், இப்போது நாற்று தயாரிக்க சிறப்பு இயந்திரங்களும் வந்துள்ளன. இந்த இயந்திரம் மண் நிரப்பும், விதை தூவும், தண்ணீர் தெளிக்கும், நாற்றங்களை தயாரிக்கும். எல்லா வேலைகளையும் ஒரே இயந்திரம் செய்கிறது. அதாவது இந்த தானியங்கி இயந்திரத்தின் ஒரு பகுதியில் காலி எம்டி பிளாஸ்டிக் தட்டுகளை வைத்தால் இயந்திரமே மண்ணை நிரப்பி அதன் பிறகு சம அளவிலான நீர் தெளித்து முளைக்கட்டிய நெல் விதைகள் சீராக பரப்பப்படுகின்றன. பின்னர் அதன் மேல் விதைகள் மூடும் அளவிற்கு மண் மீண்டும் நிரப்பப்படுகிறது. இவ்வாறு ஒரு மணி நேரத்திற்கு சுமார் 400 முதல் 600 நாற்றங்கால்களை தயாரிக்க முடியும். தமிழ்நாட்டில் குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை போன்ற டெல்டா மாவட்டங்களில் பாய் நாற்றங்கால் முறை அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, பாய் நாற்றங்கால் முறை மூலம் குறைந்த உயரம் கொண்ட ஒரே மாதிரியான நாற்றுகள் உருவாக்கப்படுகின்றன. இதனால் நாற்றுகளை எடுப்பது எளிதாகும். இயந்திர நடவு பயன்பாட்டிற்கு மிகவும் ஏற்றது. நேரமும் உழைப்பும் குறைகிறது.
1: நெல் சாகுபடி

0: பணியை பொறுத்த வரைக்கும் அதிக ஆட்கள் வந்து எங்கே தேவைப்படுதுன்னா நடவின் பொழுது தான். அப்போ அந்த நடவின் பொழுது பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார்.
1: அதற்கு வந்து சில நடவேந்திரங்கள் வகைகள் உள்ளன. முதலாவதாக கையால் இயக்கப்படும் நடவேந்திரம், அடுத்து நடந்து கொண்டே இயக்கப்படும் நடவேந்திரம், தானியங்கி மூலம் நடவு இயந்திரம், உட்கார்ந்து கொண்டே இயக்கும் இயந்திரம், டிராக்டரால் இயங்கும் நடவு இயந்திரம், அல்லது கைமுறை நடவேந்திரம், அதாவது கையால் இயக்கப்படும் நடவேந்திரத்தின் மூலம், அதாவது மனித சக்தியால் இயக்கப்படுகிறது. இது சிறிய விவசாயிகளுக்கு ஏற்றது, குறைந்த செலவே ஆகும். நடந்து கொண்டே இயக்கும் நடவேந்திரம் என்பது ஓட்டுநர் பின்னால் நடந்து இயக்குவார். ஒரு முறை செல்லும் போது 4 அல்லது 6 வரிசைகளில் நடவு செய்ய முடியும். இந்த இயந்திரம் டீசல் அல்லது பெட்ரோல் இன்ஜினால் இயங்குகிறது. இது தமிழ்நாட்டில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தானியங்கி நடவு இயந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வேகமாக நடவு செய்யக்கூடியது, பெரிய நிலப்பரப்பிற்கு ஏற்றது, தொழிலாளர் செலவு மிகவும் குறைவு. அடுத்ததாக பார்த்தோம்னா உட்கார்ந்து கொண்டே இயக்கவல்ல நடவு இயந்திரம். இது ஓட்டுநர் அமர்ந்து இயந்திரத்தை இயக்குவார். இது ஒரு முறை போகும்போது 6 முதல் 8 வரிசை நடவு செய்யும் வகையில் இயந்திரங்கள் கிடைக்கின்றன. இந்த இயந்திரம் பெரிய பண்ணைகளுக்கு மிகவும் ஏற்றது. நடவு இயந்திரங்களை பார்க்கும்போது வரிசை டு வரிசை மற்றும் செடிக்கு செடி இடைவெளியும் தேவைக்கான அளவு மாற்றியமைத்துக் கொள்ளலாம். அதாவது வரிசை டு வரிசை சுமார் 30 சென்டிமீட்டர் ஆகும். செடிக்கு செடி இடைவெளியை 12 சென்டிமீட்டர் முதல் 15 சென்டிமீட்டர் வரை மாற்றியமைத்துக் கொள்ள ஏதுவாக அமைப்புகள் உள்ளன. நடவு இயந்திரத்தின் நன்மைகள் என்னென்னு பார்த்தோம்னா ஒரே இடைவெளியில் நடவு செய்யப்படுகிறது. ஸோ நேரம் மிச்சமாகிறது, தொழிலாளர் செலவு மிகவும் குறைவு, நல்ல வேர் வளர்ச்சி மற்றும் அதிக மகசூல் கிடைக்கிறது.
0: நடவு பண்ணும் பொழுது அதோடைய கருவியினுடைய அந்த இடைவெளியுடைய அளவும், களையெடுக்கும் பொழுது அந்த கருவியின் இடைவெளியுடைய அளவும் வித்தியாசப்படுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அப்போ இதோடைய இடைவெளி அதெல்லாம் எப்படி இருக்கும், அதோடைய பயன்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார்.
1: வரிசை வரிசை இடைவெளியில் நட்டால் மட்டுமே களையெடுக்கும் கருவிகளை பயன்படுத்த முடியும். களைகள் மட்டும் 10 முதல் 30% வரை விளைச்சல் இழப்பை ஏற்படுத்துகின்றன. இதை களைவதற்காக கருவிகள் உபயோகத்தில் உள்ளன. ஒன்று கோனோ வீடர், மற்றொன்று பவர் வீடர், இன்னும் பேட்டரியால் இயங்கும் களையெடுக்கும் கருவி. இவைகள் மார்க்கெட்டில் கிடைக்கின்றன. முதலாவது கோனோ வீடர், அதாவது நெற்பயிரில் குனிந்து கொண்டே களையெடுப்பதால் தொழிலாளர்கள் விரைவில் சோர்வடைகின்றனர். இதனால் குறைந்த பரப்பளவிலேயே களை நீக்கம் செய்ய முடிகிறது. கோனை விடர் போன்ற கருவிகளை பயன்படுத்துவதன் மூலம் குறைந்த செலவில் அதிக பரப்பளவில் களையெடுக்கலாம். இந்த கருவி வரிசையாக நடவு செய்யப்பட்ட நெல் வயல்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும். மேலும் இது களைகளை அகற்றுவதுடன் மண்ணில் காற்றோட்டத்தை அதிகரித்து பயிர் வளர்ச்சிக்கு உதவுகிறது. மற்றொன்று பவர் வீடர், இந்த இயந்திரம் 1.5 முதல் 1.75 குதிரைத்திறன் கொண்ட பெட்ரோல் இன்ஜினால் இயங்கக்கூடிய கருவியாகும். இது 30 சென்டிமீட்டர் இடைவெளியுடன் நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்களில் பயன்படுத்தப்படுகிறது. இது நாளொன்றுக்கு சுமார் 1 முதல் 1.5 ஹெக்டேர் வரை களைகளை எடுக்க முடியும். களைகளை கட்டுப்படுத்துவதுடன் மண்ணில் காற்றோட்டத்தை அதிகரித்து வேர் வளர்ச்சியும் மகசூலும் மேம்பட உதவுகிறது. அடுத்ததாக பேட்டரியால் களையெடுக்கும் கருவி, செம்மை நெல் சாகுபடி வயல்களில் களையெடுக்க இந்த கருவி மிகவும் ஏற்றதாகும். கோனோ வீடர் களையெடுக்கும் கருவியை விட இதை பயன்படுத்துவது எளிதானது. பேட்டரியால் இயங்குவதால் சிரமமின்றி தொடர்ந்து இயக்க முடியும். 4 ஒன்றுக்கு 1 ஏக்கர் வரை களையெடுக்கலாம். இதில் களையெடுக்கும் திறன் சுமார் 90%.
0: களை எடுத்துட்டோம்னாலே அடுத்ததா அந்த பயிர் வந்து நல்லா வளர்றதுக்கு அதுக்கு தேவையான ஊட்டம் கொடுக்கணும், அதுக்கு தேவையான இடுபொருள் கொடுக்கணும். உரம் கொடுக்கறதுக்கோ இல்லை அந்த மருந்து தெளிக்கிறதுக்கோ ஏதேனும் கருவிகள் இருக்குதாங்க சார்?
1: பல நவீன கருவிகளும் மார்க்கெட்டில் கிடைக்குது. என்னென்ன பயன்படுத்துகிறோம்னா ஆரம்பத்திலேருந்தே நம்ம வந்து கையால் இயக்கப்படும் தெளிப்பான்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். அடுத்ததாக பவர் ஸ்ப்ரேயர், பேட்டரி ஸ்ப்ரேயர், மற்றும் இப்போ நவீன தொழில்நுட்பத்தோடு வந்து ட்ரோன் தெளிப்பான். கை ஸ்ப்ரேயர் அப்படின்னு பார்த்தோம்னா கையால் இயக்கக்கூடிய தெளிப்பான்கள். இந்த கை தெளிப்பான் சிறிய நாற்றங்கள், ரோஜா செடிகள், வீட்டு தோட்டம் மற்றும் பூச்சிக்கொல்லி பூஞ்சைக்கொல்லி மருந்துகளை தெளிப்பதற்கு ஏற்ற கருவியாகும். இது சிறு விவசாயிகளுக்கு மிகவும் உகந்தது. சிறு மற்றும் பெரு விவசாயிகளுக்கு பவர் ஸ்ப்ரேயர் மிகவும் முக்கியம். அதாவது குறைந்த நேரத்தில் அதிக பரப்பளவில் மருந்து தெளிக்க முடியும் மற்றும் சோர்வில்லாமல் மருந்து தெளிக்க இது உதவுகிறது. ட்ரோன் தெளிப்பான், ட்ரோன் தெளிப்பான் என்பது நவீன வேளாண் தொழில்நுட்ப கருவியாகும். இது பூச்சிக்கொல்லி பூஞ்சைக்கொல்லி மற்றும் உரங்களை வேகமாகவும் சமமாகவும் தெளிக்க பயன்படுகிறது. மனித உழைப்பையும் நேரத்தையும் குறைப்பதுடன் குறைந்த மருந்தில் அதிக பரப்பளவை தெளிக்க உதவுகிறது. மேலும் மனிதர்கள் நேரடியாக ரசாயனங்களுக்கு உட்படாமல் பாதுகாப்பை உறுதி செய்கிறது.
0: அடுத்ததாங்க சார், தாத்தா பாட்டிமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா அறுவடை செய்யும் பொழுது இன்னைக்கு அறுவடை பண்ணாங்க அப்படின்னா அதை ஒரு நாள் காய வச்சு மறுநாள் கட்டு கட்டி அதுக்கப்புறம் தான் கழுத்து கொண்டு போய் அடிக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அறுவடைக்குமே இயந்திரங்களை கொண்டு வந்து கொடுத்தா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. அதோடைய பயன்பாடு எப்படிங்க சார்?
1: நீங்கள் சொல்லுவது போலேயே அறுவடையிலிருந்து நெல் மணிகளை பெறும் வரைக்கும் மினிமம் அந்த காலத்தில் வந்து 1 வாரம் தேவைப்பட்டது. இப்போது வந்து அதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா 1 மணி நேரத்தில் வந்து கருதை

0: அறுவடை செய்து அடித்து தூத்தி பேக் பண்ண முடியும். ஸோ அதற்கு முக்கியமான காரணங்கள் வந்து இப்போ நவீன தொழில்நுட்பங்களே முதன்மையான காரணம். அதாவது அறுவடை இயந்திரங்கள், முதலாவதாக வந்து ரீப்பர் அதாவது நெல் அறுவடை இயந்திரம், மற்றும் ரீப்பர் பைண்டர் அறுவடை செய்து கட்டுகளாக கட்டும் இயந்திரம், முடிவாக வந்து கம்பைன் ஹார்வெஸ்ட் கூட்டு அறுவடை இயந்திரம். ஸோ ரீப்பர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இயந்திரம் சாயாத நெல் பயிர்களை அறுவடை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது தானாக இயங்கும் அமைப்புடன் செயல்படுகிறது மற்றும் இதன் செயல்பாட்டு அகலம் ஸோ ஒரு ட்ரிப் பண்ணோம்னா 3/4 மீட்டர் அளவுக்கு அறுவடை செய்ய முடியும். ரீப்பர் பைண்டர் இது என்னென்னா அறுவடை செய்து கொண்டே கட்டாக கட்டி நம்ம கொடுத்துவிடும், அதை திரும்ப நம்ம வந்து த்ரெஷரில் கதிரடிக்கு மிஷினில் போட்டு நம்ம நெல்மணிகளை பிரித்தெடுக்க முடியும். இறுதியாக வந்து கம்பைன் ஹார்வெஸ்டர் நெல்லில் கூட்டு அறுவடை இயந்திரத்தின் பயன்பாடு. இதில் வந்து 2 வகைகள் இருக்குது. ஒன்று வந்து மொத்தமாக நெல்லை அறுவடை செய்து நெல்மணிகளை பெற முடியும். இன்னொரு இயந்திரம் என்னென்னா அதுவும் வந்து ஒருங்கிணைந்த நெல் அறுவடை இயந்திரமே, அதாவது நெல்மணிகளை மட்டும் தனியாக எடுத்து அதன் பின் வந்து வைக்கோலை தனியாக எடுக்க முடியும். முதலாவதாக ஒருங்கிணைந்த நெல் அறுவடை இயந்திரம். இந்த இயந்திரத்தில் அறுவடை, கதிரெடுத்தல் மற்றும் தூற்றுதல் ஆகிய 3 முக்கிய பகுதிகள் உள்ளன. இவை ஒரே நேரத்தில் செயல்பட்டு நெல் அறுவடை பணியை முடிக்கின்றன. மனித உழைப்பை குறைத்து வேலை வேகத்தை அதிகரிக்கிறது. நீர் தேங்கிய வயல்களிலும் அறுவடை செய்ய முடியும். இந்த இயந்திரத்தின் மூலம் 4 ஒன்றுக்கு 6 ஹெக்டேர் வரை அறுவடை செய்ய முடியும். பெரிய பரப்பிலான வயல்களுக்கு மிகவும் பயனுள்ளது. வேலை செலவு குறைவதால் பொருளாதார ரீதியாக லாபகரமானது. மற்றொரு இயந்திரமானது ஒருங்கிணைந்த நெல்மணி அறுவடை இயந்திரம். இந்த இயந்திரம் நெல் பயிரில் கதிர்களை மட்டும் வெட்டி எடுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கதிரெடுத்தல் மற்றும் தூற்றுதல் போன்ற பணிகள் தனியாக செய்யப்படுகின்றன. அறுவடை வேலை நேரத்தில் விரைவாக நடைபெறுகிறது. இதனால் தொழிலாளர் தேவையும் குறைகிறது. இந்த இயந்திரத்தின் மூலம் 4 ஒன்றுக்கு சுமார் 2.5 ஹெக்டேர் வரை அறுவடை செய்ய முடியும். சிறிய மற்றும் நடுத்தர வயல்களுக்கு இது மிகவும் ஏற்றது. வேலை நேரத்தை குறைத்து செயல்திறனை அதிகரிக்கிறது. இதனால் செலவையும் குறைக்க முடியும். அறுவடை இயந்திரத்தின் நன்மைகள்னு பார்த்தோம்னா நேரம் மிச்சமாகிறது, தொழிலாளர் செலவு குறைகிறது, தானிய இழப்பு குறைகிறது, மழைக்கு முன் அறுவடை செய்ய முடியும்.
1: இப்போ வந்து நெல் பயிரை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு தேடுதலில் இருந்த காலம் போய் நெல் பயிரை நல்லாவே எல்லாரும் வளர்த்து எடுத்துடுறாங்க சார். அது ஏகத்துக்கும் வளர்ந்துருது, வளர்ந்து சாஞ்சு போயிடுது அந்த நெல். அந்த நெல்லை அறுவடை பண்ணுறதுக்குன்னு சரியான இயந்திரங்கள்
0: இப்போ இருக்கிற இயந்திரங்கள் எல்லாமே வந்து சாஞ்ச நெற்பயிர்களையும் தூக்கி கட்டப்பாறைங்கிற பிளேஸுக்கு வந்து த்ரெஷர் கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ சாஞ்ச பயிரையும் தற்போது இருக்கிற மிஷின்களை பயன்படுத்தி அறுவடை செய்து த்ரெஷிங் பண்ணி கொண்டு வர முடியும்.
1: இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இயந்திரங்கள் வந்து அந்த வைக்கோல் கட்டுறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல உதவிகரமாக இருக்குதுங்களா?
0: அறுவடை பண்ண பிறகு வந்து வைக்கோல் கட்டுவதற்கு நம்ம ஆட்களையே பயன்படுத்தப்பட்ட வந்த காலம் போய் இப்போ வைக்கோல் மட்டுமே கட்டு இயந்திரம் வந்துள்ளது. அதாவது பேலர் முன்பெல்லாம் வந்து வைக்கோலை எரிப்பது மண்ணுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் தீங்கு. தற்போது வைக்கோல் கட்டு இயந்திரம் வந்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக நெல் அறுவடைக்கு பிறகு வைக்கோலை சேகரிக்க இயந்திரங்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. முன்பு தொழிலாளர்கள் கைமுறை வைக்கோலை சேகரித்தனர். தற்போது பேலர் என்கிற வைக்கோல் கட்டு இயந்திரத்தின் மூலம் வைக்கோலை சீரான கட்டுகளாக கட்டி சேமிக்க உதவுகிறது. இதனால் நேரமும் தொழிலாளர் செலவும் குறைகிறது. மேலும் வைக்கோல் சேதமின்றி பாதுகாக்கப்படுகிறது. இந்த இயந்திரம் சுமார் 3 அடி அகலம் மற்றும் 1 மீட்டர் நீளத்தில் 40 கிலோ எடை கொண்ட கட்டுகளாக வைக்கோலை கட்ட முடிகிறது. இவ்வாறு தயாரிக்கப்படும் கட்டுகள் எளிதாக கையாளவும் சேமிக்கவும் முடியும். இதன் மூலம் தயாரிக்கப்பட்ட வைக்கோல் கால்நடை தீவனம், காளான் வளர்ப்பு மற்றும் உயிரிசை எரிபொருள் தயாரிப்பதற்கு மிகவும் பயன்படுகிறது.
1: அடுத்ததாங்க சார், பெரு விவசாயிகள் வேளாண் தொழிலை வந்து சிறப்பாக செய்கிறாங்கிறத காட்டிலும் சின்ன சின்ன விவசாயிகள் ரொம்ப அழகா பயிர் சாகுபடியே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள், ஒருவேளை இந்த இயந்திரத்தை பயன்படுத்துறது, வேளாண்மை துறையை அவங்க அணுகிறது, இது போன்ற அந்த செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குதுங்க?
0: சிறு விவசாயிகளுக்காகவே வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கழகம் கோயம்புத்தூர் மற்றும் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் குமுடூரில் வந்து மகளிருக்காகவும் சிறு விவசாயிகளுக்காகவும் சிறு சிறு இயந்திரங்களை வந்து கண்டுபிடிச்சி வரோம். இருந்தாலும் பெரிய இயந்திரங்களை வந்து சிறு விவசாயிகள் பயன்படுத்த முடியாத நிலையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம அரசு வாடகை வேளாண் இயந்திர மையம் மற்றும் வேளாண் பொறியியல் துறையின் மூலம் இயந்திரங்கள் வாடகை விடுதல் மானிய திட்டங்கள் மூலம் இயந்திரங்களை வாடகைக்கு வழங்குகிறது. விவசாயிகள் அருகில் உள்ள வேளாண் பொறியியல் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு வாடகைக்கு கருவிகளை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் குமுளூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான கருவிகளையும் வாடகைக்கு பெற்றுக்கொள்ள முடியும்.
1: நிலத்தை தயாரிக்கிறதுலேருந்து களை எடுக்கிறது, நடவு செய்கிறதுன்னு எல்லாவற்றுக்குமே இயந்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். இன்னும் எதிர்காலத்தில் என்னென்னலாம் திட்டங்கள் வரப்போகுது, அதாவது இயந்திரங்கள் பயன்பாடு குறித்து அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்கள் சார்.
0: அது இப்போது விவசாயத்தில் வந்து நெல் மற்றும் கரும்புக்கு எல்லாமே வந்து கருவிகள் எல்லா ஆப்ரேஷனுமே இருக்குது. மற்ற பயிர்களுக்கு வந்து ஆராய்ச்சிகள் சென்று கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் எதிர்கால தொழில்நுட்பங்கள்னு பார்த்தோம்னா விவசாயத்தில்

0: வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் ஜிபிஎஸ் செயற்கை நுண்ணறிவு, ஜிபிஎஸ் டிராக்டர், தானியங்கி இயந்திரங்கள், ட்ரோன் கண்காணிப்பு போன்ற புதிய தொழில்நுட்பங்கள் வேகமாக வளர்ந்து வருகின்றன. இதனால் துல்லியமான விவசாயம் வளர்ச்சி பெறும். மேலும் ஜிபிஎஸ் மற்றும் ஏஐ தொழில்நுட்பம் பண்ணை இயந்திரங்களில் துல்லியமான பணிகளை செய்ய பயன்படுகிறது. டிராக்டர் மற்றும் பிற பண்ணை கருவிகள் நேராக இயங்க உதவுகிறது. இதன் மூலம் விதைப்பு, உரமிடல் மற்றும் தெளித்தல் மற்றும் அறுவடை போன்ற பணிகளில் துல்லியம் அதிகரிக்கிறது. மேலும் எரிபொருள் செலவு மற்றும் தொழிலாளர் செலவு குறைந்து மகசூல் அதிகரிக்க உதவுகிறது.
1: நாம சொன்ன மாதிரி பல விவசாயிகள் அந்த நெல் அறுவடை இயந்திரங்களையோ இல்ல களை எடுக்கும் இயந்திரங்களையோ வச்சுக்கலனாலும் ஒரு சிலர் வந்து தனக்குன்னு சொந்தமாகவே கூட அதாவது நெல் அறுவடைக்காகவோ இல்ல நடவுக்காகவோ வச்சுக்கிறத பார்க்க முடியுது. அப்ப அவங்களாம் இந்த இயந்திரங்களை எப்படி பராமரிக்கணும், எப்படி பாதுகாக்கணும், அதை வாங்கறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கறத சொல்லுங்க சார்.
0: அந்த அன்பார்ந்த விவசாயிகளுக்கு நான் கேட்டுக்கொடுத்து என்னன்னா, நீங்க வச்சுக்கிற இயந்திரங்கள் முறையாக தேர்வு செய்ய வேண்டும். உங்கள் நிலத்துக்கு தகுந்த மாதிரியும் உங்கள் பயிர்களுக்கு தகுந்த மாதிரியும் ஃபஸ்ட்டு சரியான இயந்திரத்தை தேர்வு செய்து அதன் பின் வாங்க வேண்டும். வாங்கிய பிறகு தேவையான அளவு வந்து பராமரிக்க வேண்டும். பராமரிப்பு இல்லைன்னா அதனுடைய லைஃப் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ பாதுகாப்புடன் பயன்படுத்துங்கள். மேலும் அரசு கொடுக்க மானிய திட்டங்களையும் பயன்படுத்துங்கள். இயந்திரமயமாக்கல் செலவை குறைத்து லாபத்தை அதிகரிக்க முடியும். அன்பு விவசாய பெருமக்களே, நெல் சாகுபடியில் பண்ணை கருவிகளின் பயன்பாடு இன்று காலத்தின் தேவையாக மாறியுள்ளது. குறைந்த செலவில் அதிக மகசூல் பெற இயந்திரமயமாக்கல் மிகவும் அவசியம். புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயத்தை லாபகரமாக தொழிலாக மாற்றுவோம். எனவே குறைந்த செலவில் குறைந்த வேலையாட்களுடன் அதிக மகசூல் மற்றும் லாபம் பெறலாம். விவசாயம் வளர்ந்தால் விவசாயி வளர்வார், விவசாயி வளர்ந்தால் ஊர் வளரும், ஊர் வளர்ந்தால் நாடு வளரும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நெல் சாகுபடியில் குறிப்பாக நிறைய வேளாண் பெருமக்கள் அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய பயிர் என்னவாக இருக்குது அப்படின்னா நெல் தான். அந்த நெல்லை எப்படி ஈஸியாக அறுவடை வரையிலும் செஞ்சு களத்துக்கு நம்ம நெல்லை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு அதோடைய இயந்திரங்களுடைய பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்குது, அதை எப்படியெல்லாம் நம்ம பராமரிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த நம்ம உழவர் பெருமக்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா உங்களை தொடர்பு கொள்கிறதுக்கு உங்களுடைய தொலைபேசி எண் கொடுங்க சார்.
0: 9952530530. மீண்டும் கூறுகிறேன், 99 52 530 530.
1: ரொம்ப நன்றிங்க சார்.
0: வணக்கம், நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நெல் சாகுபடிக்கு ஏற்ற பண்ணை கருவிகள். நேர்முக நிகழ்ச்சியில் பங்கேற்றார் திருச்சிராப்பள்ளி குமுளூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் பி. காமராஜ் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி

0: மெல்லிசை கேட்டீர்கள். அடுத்ததா உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: கற்றாழை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த சில செய்திகள். கற்றாழை வறட்சியான சூழ்நிலையில் கடல் மட்டத்திலிருந்து 1000 அடி உயரம் வரை உள்ள மலை பிரதேசங்களில் வளர்கின்றது. இதன் இலைகள் தடிமனாகவும் சிறிது சிவப்பு கலந்த பச்சை நிறத்தில் 30 முதல் 60 சென்டிமீட்டர் நீளமாகவும் சிறிய முட்களுடனும் இருக்கும். செடிகள் நட்ட 2வது வருடத்தில்தான் பூக்கும். செடிகளில் பூக்கள் தோன்றினாலும் மகரந்தங்கள் செயலிழந்து இருப்பதால் காய் மற்றும் விதைகள் பிடிப்பதில்லை. இதனால் கற்றாழையை பக்கக்கன்றுகள் மூலமாகத்தான் பயிர் பெருக்கம் செய்ய வேண்டும். தரிசு மண், மணற்பாங்கான நிலம், பாறை மண் போன்றவை ஏற்றது. எனினும் எல்லா வகையான மண்ணிலும் கற்றாழை சாகுபடியை செய்யலாம். காரத்தன்மை 7 முதல் 8.5 வரை உள்ள மண் வகைகளில் கற்றாழை வளர்கின்றது. நல்ல வடிகால் வசதியுடன் கூடிய மணற்பாங்கான நிலம் மிகவும் ஏற்றது. வறட்சியான தட்பவெப்பத்தில், அதாவது 42 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உள்ள பகுதிகளில் நன்றாக வளர்கின்றது. எனினும் 28 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையில் உள்ள வெப்பமண்டல பகுதிகளில் வணிக ரீதியாக பயிர் செய்யலாம். தாய் செடியிலிருந்து 1 அல்லது 2 மாத வயதுடைய பக்கக்கன்றுகளை பிரித்து நடவுக்கு பயன்படுத்த வேண்டும். ஒரே அளவுள்ள பக்கக்கன்றுகளை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம். இதனால் செடிகள் சீராக வளர்வதுடன் ஒரே சமயத்தில் அறுவடைக்கு வரும். பக்கக்கன்றுகளை பிரித்ததும் அவற்றின் வேரை கார்பன்டசிம் கரைசலில் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் என்ற அளவில் கலந்து 5 நிமிடத்திற்கு நனைத்து பிறகு நடுவதால் அழுகல் நோய் வராமல் பாதுகாக்கலாம். கற்றாழையை தனி பயிராக சாகுபடி செய்யும் போது ஏக்கருக்கு 4000 கன்றுகள் தேவைப்படும். கற்றாழையை வருடத்திற்கு 2 பருவங்களில், அதாவது ஜூன் மற்றும் ஜூலை, செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் நடவு செய்யலாம். இலைகள் முதிர்ச்சி

0: பெறும் தருவாயில் ஓரளவு வறட்சியான தட்பவெப்பம் இருக்க வேண்டும். இதனால் இலையில் தரமான கூழ் கிடைக்கும். இதற்காக செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் நடவு செய்வது நல்லது. நிலத்தை இரண்டு முறை உழுது ஹெக்டருக்கு 10 டன் தொழு உரம் இட்டு சமன் செய்து சிறிய பாத்திகள் அமைக்க வேண்டும். செடிகள் வாழிப்பாக வளர்வதற்கு செடிக்கு செடி 3 அடி, அதாவது 90 சென்டிமீட்டருக்கு 90 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு நடவு செய்ய வேண்டும். மலை சரிவுகளில் சரிவுகளின் குறுக்காக சிறிய பார்களை அமைத்து பாரின் மேற்பகுதியில் பக்கக்கன்றுகளை நடவு செய்ய வேண்டும். வளமான நிலங்களில் சாகுபடி செய்யும் கற்றாழை செடிகளுக்கு தொழுயிறு இட்டால் போதுமானது. தரிசு மற்றும் வளமில்லாத மண்ணிற்கு செடிகள் நட்ட 20வது நாளில் ஏக்கருக்கு 12 கிலோ தலைச்சத்து உரத்தை இடுவது அவசியமாகும். ஹெக்டருக்கு 48 கிலோ ஜிப்சம் உரத்தை அடி உரமாக இடுவது நல்லது. இதனால் அதிக அளவு கூழ் கிடைக்கும். கற்றாழையை பொதுவாக மானாவாரி பயிராக பயிர் செய்யலாம். கோடை காலத்தில் பயிர் செய்ய அதன் மொத்த பயிர் காலத்தில் 4 அல்லது 5 நீர்ப்பாசனம் அளிக்க வேண்டும். கற்றாழையில் அதிக பூச்சி நோய் தோன்றுவதில்லை. நீர் தேங்கும் நிலத்தில் அழுகல் நோய் ஏற்படும். இதற்கு நிலத்தில் வடிகால் வசதியை ஏற்படுத்தினால் போதுமானது. ஆகவே வேளாண் பெருமக்களே, இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு கற்றாழையை சாகுபடி செய்து அறுவடை செய்து நல்ல விளைச்சல் எடுக்குமாறு திருச்சிராப்பள்ளி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குனர் அறிவிக்கின்றார். நாமக்கல் மாவட்ட கோழி பண்ணையாளர்களே, கடந்த வாரம் நாமக்கல் கோழியின நோய் கண்காணிப்பு கட்டுப்பாட்டு ஆய்வகத்தில் ஆய்வு செய்யப்பட்ட 2 கோழிகள் பெரும்பாலும் குடற்புழு, மேல் மூச்சுக்குழல் அயர்ச்சி, ஈரல் அயர்ச்சி ஆகிய நோய்களால் பாதிக்கப்பட்டு இறப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனவே பண்ணையாளர்கள் தகுந்த குடற்புழு நீக்க மருந்துகளை அளிக்குமாறும் கோழிகளுக்கு அளிக்கும் தீவனத்தை பரிசோதனை செய்யுமாறும் தண்ணீரில் கிருமி நாசினி தெளித்தல், கால்நடை மருத்துவர்களின் ஆலோசனைப்படி தகுந்த சிகிச்சை, தீவிர உயிர் பாதுகாப்பு முறைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். வேளாண் அறிவுரைகள். நிலக்கடலை சாகுபடி செய்யும் விவசாயிகள் கூடுதல் மகசூல் பெற இலைவழி ஊட்டச்சத்து அளிப்பது அவசியமாகும். அதாவது ஒரு ஏக்கர் நிலக்கடலை பயிருக்கு 1 கிலோ DAP, 400 கிராம் அமோனியம் சல்ஃபேட், 200 கிராம் போராக்ஸ் ஆகியவற்றை தெளிப்பதற்கு முதல் நாள் இரவே 15 லிட்டர் நீரில் ஊற வைத்து மறுநாள் காலை வடிகட்டிய பிறகு கிடைக்கும் தெளிந்த கரைசலுடன் தேவையான நீர் சேர்த்து 200 லிட்டர் கரைசலாக தயார் செய்து இக்கரைசலுடன் ஃப்ளோனோபிக்ஸ் என்ற பயிர் வளர்ச்சி ஊக்கியை 140 மில்லி கலந்து விதைத்த 25-35வது நாட்களில் என 2 முறை தெளிப்பு செய்ய வேண்டும். மேலும் இக்கரைசலை தெளிக்கும் போது வயலில் போதுமான அளவு ஈரப்பதம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அடுத்ததாக உளுந்து, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு போன்ற பயிறு வகை பயிர்களில் பூக்களின் உதிர்வை குறைத்து காய்களின் எண்ணிக்கையை அதிகரித்து 20% வரை மகசூல் அதிகரிக்க பயிறு அதிசயம் என்ற ஊட்டச்சத்து கலவையை 1 ஏக்கருக்கு 2 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் ஒட்டும் திரவத்துடன் கலந்து பூ பூக்கும் பருவத்தில், காய்பிடிக்கும் பருவத்தில் என 2 முறை 15 நாட்கள் இடைவெளியில் இலைவழி தெளிப்பு செய்ய வேண்டும். இந்த செய்தியினை நாமக்கல் வானிலை ஆலோசனை மையம் அறிவிக்கின்றது.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
0: நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் வளம் தரும் வம்பன் பயிறு வகை பயிர்கள் நேர்முகம் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை வம்பன் வேளாண்மை கல்வி நிலைய உதவி பயிற்றுனர் முனைவர் பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக, கேட்டு பயன் பெறுங்கள்.
2: பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை
1: பெறுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.
2: செய்திடுவோம்.
3: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல

0: நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்து.
1: திருச்சிராவளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் இரவு 8 மணி.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். செஷல்ஸுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். 3 நாள் பயணமாக செஷல்ஸ் சென்றடைந்த பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய பெருங்கடல் பகுதியில் நட்பு நாடாக செஷல்ஸ் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை,

வாசிப்பவர் ஷேகான். செஷல்ஸுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். மூன்று நாள் பயணமாக செஷல்ஸ் சென்றடைந்த பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய பெருங்கடல் பகுதியில் நட்பு நாடாக செஷல்ஸ் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தேசிய ஊரக மேம்பாட்டு மாநாடு 2026 புதுதில்லியில் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் நாளை தொடங்கி வைக்கிறார். அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களின் பஞ்சாயத்து அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் பங்கேற்கும் இந்த 2 நாள் மாநாட்டில் கிராமங்களின் வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த செயல் திட்டம் குறித்து விவாதிக்கப்படும். தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் மக்கள் தொகை மற்றும் இயற்கை பேரிடர் பாதிப்புகளின் அடிப்படையில் இந்நிதி ஒதுக்கப்படுவதாக கூறினார். நிலத்தின் சந்தை மதிப்பிற்கும் வழிகாட்டு மதிப்பிற்கும் உள்ள இடைவெளியை சரி செய்வது குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில வணிக வரி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது துறையில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவித்தார். பத்திரப்பதிவில் ஆன்லைன் முறையை முழுமையாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், ஆவணப்பதிவுகளை விரைந்து நிறைவேற்ற முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அனுமதியின்றி இயங்கிய 22 சாயப்பட்டறைகளை மூட மாநில சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ் உத்தரவிட்டார். மேலும் ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்காமல் பணியில் ஈடுபடுத்துவதால் ஏற்படும் உடல்நல பாதிப்பு குறித்தும் சுட்டிக்காட்டினார். நெல்லை பாபநாசம் சொரிமுத்து ஐயனார் கோவிலில் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு செய்தார். ஆடி அமாவாசை திருவிழாவிற்கான முன்னேற்பாடுகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர், கோவில் வளாகத்தை சுகாதாரத்துடன் பராமரிக்க அதிகாரிகளை அறிவுறுத்தினார். தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியுள்ளது. சென்னையில் இன்று நடைபெற்ற மதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு மதிமுக வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ், இடதுசாரி, IUML கட்சிகளைத் தொடர்ந்து மதிமுகவும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை இப்பதவி வகித்த திரு செல்வ பிறந்தகை அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். அரியலூர் மாவட்டத்தில் கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் வரும் 1ஆம் தேதி தொடங்கி August 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மாவட்டத்தில் உள்ள 162,000 கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட திட்டமிடப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாலினி தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 3வது ஆண்டாக பாரம்பரிய சிறுதானிய மரபு உணவு திருவிழா இன்று தொடங்கியது. இதில் தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, மதுரை, கோவை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த விவசாயிகளின் மாப்பிள்ளை சம்பா, பூங்கார் அரிசி, திணை, வரகு, சாமை உள்ளிட்ட பொருட்கள் நேரடி விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. பிரபல இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாரது மறைவிற்கு குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். திரைப்படத்துறையில் பாக்யராஜ் அளித்த பங்களிப்பை போற்றும் வகையில் அவரது இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நாளை பிற்பகல் பெசன்ட் நகர் மின்மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆனி வருஷாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி நாளை பெல்ஃபாஸ்டில் நடைபெறும். 2 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் அயர்லாந்து 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. சர்வதேச ஹாக்கி ப்ரோ லீக் போட்டியில் இந்தியா நாளை இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ருதுஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆஸ்திரேலிய இணையை 6-3, 6-4 என்ற நேர் செட்களில் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

திரைப்படங்கள் நம் வாழ்வை அழகாக்கியவை. ஸ்டூடியோ திரைகளுக்குள் மரங்கள் ஆடாத போது தோன்றியவர் பாரதிராஜா என்றார். அந்த மரங்களிலிருந்து மனங்களை வரவைத்தவர் பாக்யராஜ். கிராமத்து கதைக்களம் என்றாலே பாக்யராஜ் என்று சொல்லும் அளவிற்கு தன் இயக்கத்தால், நடிப்பால், வசனங்களால் தமிழ் திரையுலகை மட்டுமின்றி இந்திய திரையுலகையே ஆக்கிரமித்தவர் பாக்யராஜ் எனலாம். இன்றைய இரவு இசை இனிமை திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் பாக்யராஜ் அவர்களின் நினைவுகளோடு

இரவு இசை இனிமை கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இன்றைய இரவு இசை இனிமை பாக்யராஜ் அவர்களின் நினைவுகளோடு. கோயம்புத்தூர் மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வில்லாங்கோயிலில் 1953 ஜனவரி 7 பிறந்தார் பாக்யராஜ். தனக்குள் இருந்த தீராத திரை ஆர்வத்தால் 1977 பாரதிராஜா அவர்களிடம் உதவி இயக்குநராக சேர்ந்து 16 திரைப்படத்தில் பணியாற்றி திரைத்துறையில் தனது காலடியை பதித்தார். உதவி இயக்குநராக இருந்தாலும் 16 திரைப்படத்தில் தனது ஒப்பற்ற பங்களிப்பை ஆற்றி பின் நாட்களில் எப்போது மேடையில் அந்த படம் குறித்து பேசப்பட்டாலும் பாக்யராஜின் பெயரும் இடம்பெறும். அதன் பிறகாக 1979 சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலமாக தனது திரையுலகத்தில் இயக்குனர் எனும் நிலையை முதல் முதலில் அடைந்தார். அதன்பின் அந்த குதிரை நிற்கவே இல்லை, இன்று வரை என்று சொன்னால் மிகையாகாது.

நேரம் 8:20 போகுதுங்க. இரவு இசை இனிமை கேட்டிணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இன்றைய நிகழ்ச்சி கே பாக்யராஜ் அவர்களின் நினைவுகளோடு. பாக்யராஜ் அவர்கள் அடிப்படையில் ஒரு எழுத்தாளர். இவருக்கு தெரிந்தது எழுத்து தான். இயக்கம், பாடலாசிரியர், இசையமைப்பு, தயாரிப்பு எல்லாம் கூடுதலாய் வந்து சேர்ந்து கொண்டவை எனும்படி இவர் எழுதி தீர்த்தார். இவரது எழுத்தில் பிறந்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் கிராமத்து சாயல் கொண்டவையாக, சமூகத்தில் பேச தயங்கிய விஷயங்களை

யதார்த்தத்தோடு சட்டென நம் மனதிலிருந்து யாரோ பேசி சென்றது போல திரைமொழியில் ஜாலம் செய்தன. இவரது எழுத்திற்கு கூட்டம் கூட்டமாக திரையரங்கிற்கு வந்தார்கள் தமிழக மக்கள். எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத படம்னா அது பாக்யராஜ் படம்தான் என்று பெண்கள் குடும்பங்களோடு தங்கள் குழந்தைகளோடு திரையரங்கிற்கு வந்தார்கள். அதுதான் பாக்யராஜ் மேஜிக் எனலாம்.

0: இருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. பாக்யராஜென்றாலே அவரது வசனங்கள் தான், அவரது எழுத்து அத்தனை ஆணித்தரமாக இருக்கும்.
1: வாயை திறந்து பேசுங்கம்மா, எல்லாரும் இன்னொரு மாதிரியா வேடிக்கை பாக்குறாங்க. பேசுங்கடே,
0: திரையில் அதுவரை யாரும் காண்பிக்க தயங்காத காட்சிகளோடு தன் கருத்துக்களை மிக ஆழமாக, அதே நேரம் தெளிவாக கிராமத்து மக்களுக்கும் புரியும்படி யதார்த்தத்தோடு சொன்னவர் பாக்யராஜ். இச்சமூகத்தில் புறையோடி போன எத்தனையோ அவலங்களை தன் திரைப்படங்கள் மூலமாக நாசூக்காக, அதே நேரம் மிக நேர்த்தியாக எடுத்து காட்டி நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய உதவியவர் பாக்யராஜ் எனலாம். அடிப்படையில் எழுத்தாளர் என்பதால் இவரது திரைக்கதைக்கு இந்தியா முழுவதும் ரசிகர்கள் எனலாம். முந்தானை முடிச்சு திரைப்படத்தில் அந்த இடைவேளை காட்சியின் போது அடுத்து என்ன நடக்கிறது என்று அனைவரும் தங்கள் இருக்கையின் நுனியில் அமர்ந்திருப்பதாகவும், டூரிங் டாக்கேஸில் அந்த இடம் வரும்போது கனத்த மௌனம் நிலவியதாக நாளேடுகள் பாராட்டுதல்களை தெரிவித்தன. எத்தனை முறை பார்த்தாலும் திரும்ப பார்க்கலாம் எனும் மாதிரியான படங்கள் பாக்யராஜின் இயக்கத்திலும் நடிப்பிலும் வெளிவந்தன. இப்படி கோயம்புத்தூரிலிருந்து கிளம்பி வந்து கோடம்பாக்கத்தை திரும்பி பார்க்க வைத்தான் ஒரு நாயகன்.

0: நேரம் 8:32 ஆயாச்சு. இரவு இசை இனிமையில் பாக்யராஜ் அவர்களின் நினைவுகளோடு பாடல்களை கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. சினிமாவிற்கு மொழி ஒரு எல்லையை எப்போதுமே விதித்தது கிடையாது. பாக்யராஜும் அப்படித்தான். மொழிகளை கடந்து கொண்டாடப்பட்ட ஒரு திரைக்கலைஞர். தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உட்பட சின்ன திரைகளிலும் கூட நடித்திருக்கிறார். இவரது கதையின் அழுத்தத்தை, யதார்த்தத்தை புரிந்து கொண்ட இந்தி திரையுலகினர் எத்தனையோ படங்களை மொழிமாற்றம் செய்து வெளியிட்டுள்ளனர். சில திரைப்படங்களை இவரையே வைத்து இயக்கியும் உள்ளனர். அவ்வாறாக ஒரு கைதியின் டைரி எனும் திரைப்படத்தை எழுத்தாளராக தமிழ் சினிமாவில் வெளியிட்டுவிட்டு தானே அமிதாப் பச்சனை வைத்து ஹிந்தியில் ஆக்ரி ராஸ்தா எனும் பெயரில் இயக்கினார் பாக்யராஜ் அவர்கள். இன்று வரை எனது சிறந்த திரைப்படம் அதுதான் என ஏதோ ஒரு ரசிகர் அமிதாப் பச்சனுக்காக பதிவிட அதை ஆமோதித்து அவர் இணையத்தில் பதிவிட பற்றி கொண்டது இந்தி திரையுலகம். இதுவரை ஆக்ரி ராஸ்தா படத்தை பார்க்காத ஜென்சி தலைமுறையினரும் அந்த படத்தை பார்த்துவிட்டு யார் இந்த பாக்யராஜ் என சமீபத்தில் தேடத் தொடங்கியதுதான் அவரது இத்தனை ஆண்டு கால திரைப்பயணத்தில் அவர் அடைந்த உச்சம் எனலாம். இவர் பாடகரும் கூட, இசையமைப்பாளரும் கூட. தெரிந்து கொள்வோமா?
1: பச்சமலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம்,

0: தன் இருப்பால் திரை முழுதையும் ஆக்கிரமித்து வெற்றி படங்களை தொடர்ந்து திரையில் காட்டிய கே பாக்யராஜ் அவர்களின் நினைவுகளோடு இரவு இசை இனிமை கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இந்த திரைக்கலைஞனுக்குள் இல்லாத திறமைகள்தான் என்ன என கேட்கும்படியாக, இசையமைப்பாளராக இதனமாலு, சகாதேவன் மகாதேவன், ஆராரோ ஆரிராரோ, பொண்ணு பார்க்க போகிறேன், பவுனு பவுனு தான், ஞானப்பழம் ஆகிய திரைப்படங்களை திரைக்கு கொண்டு வந்துள்ளார். பாக்யராஜ் அவர்களின் தனித்துவமே அவரது யதார்த்தம்தான். இயக்குதலிலும் வசனத்திலும் திரைக்கதையிலும் அவர் பிரதிபலித்த யதார்த்தங்கள் மக்களை திரைக்கு வெளியிலிருந்து தங்களை ஒரு கதாபாத்திரமாக பாவித்து கதைக்கு நடுவே நடமாட விடும்படியான உலகை கட்டமைத்து கொடுத்தது. அதனால்தானோ என்னவோ பாக்யராஜின் அறச்சீற்றத்தினுடனான கோபம் நம்மை வெகுவும் பாதித்தது. முந்தானை முடிச்ச திரைப்படத்தில் எதேச்சையாக பள்ளியில் உணவு திருடப்படுவதை கண்டுபிடித்து அவர் போடும் சண்டைக்கு ரசிகர்கள் மத்தியில் எழுந்த விசில் சத்தம் ஏராளம். தான் அணிந்திருக்கும் ஒவ்வொரு அணிகலனாக கழட்டி கொடுத்து விட்டு தான் சண்டை போட செல்வார். அதில் தொடங்குகிறது அவரது யதார்த்தம். திரைநாயகர்களைப் போல் ஏதேனும் தாவி குதித்து ஓடுவது போலன்றி தரையிலிருந்து சண்டை போடும் யதார்த்த நாயகன் பாக்யராஜ். அதனால்தான் இவர் எப்போதும் எங்கள் பாக்யராஜ் என ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள்.
1: இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று

0: நேரம் 8:44 ஆயாச்சு. இரவு இசை இனிமை கேட்டணிந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இன்றைய நிகழ்ச்சி ஒப்பற்ற திரைக்கலைஞர் கே பாக்யராஜ் அவர்களின் நினைவுகளோடு. இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் நடிப்பில் பிச்சு உதர்னார் அப்படின்னு தன் குருவாயால் பெயர் பெற்றவர். பாரதராஜா அவர்கள் எதேச்சையாக இவனை நாயகனாக்கிவிட்டேன் என்று எப்போதும் சிலாகித்து சொல்வார் சிரிப்பினோடே. பாக்யராஜ் அவர்களோட எல்லா நடிப்பு முகபாவனங்களையும் கொண்டாடிய தமிழ் சமூகம் அவரது நகைச்சுவையை எப்பவும் தன்னிடத்தையே எடுத்துக்கொண்டது. ஆனால் நகைச்சுவை மட்டுமில்லை, மிகவும் நுட்பமான உணர்வுகளையும் திரையில் பிரதிபலிக்கக்கூடிய மிகப்பெரிய திறமை கொண்டவர் பாக்யராஜ்.
1: மிஸ்டர் ஆனந்தன், இதே நம்ம பண்பாடு, இதே நம்ம கல்ச்சர், இதானே மண்ணின் மகிமை. 20ஆம் நூற்றாண்டு குறித்து சார் பறஞ்சதில்லை. 20ஆம் நூற்றாண்டில் ஏது இலக்கணமும் மாறும், பச்சை ஒன்னும் ஒன்னும் மூணு ஆகாது. அதான நம்ம தாம்பத்திய தத்துவம். சட்டம் குறித்து சார் சொல்லி இல்லை, சட்டத்தில் எல்லாத்துக்கும் இடம் உண்டு. டைவர்ஸ் டைவர்ஸ் சார் எத்தனை ஈஸியாயிட்டு பறஞ்சது. சரே, நம்ம நாட்டு பெண்கள் ஸ்பெஷாலிட்டி என்ன நிறையும்,

0: உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும். ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது. சரி, நீங்கள் பறஞ்ச கதைக்கு ஈ கிளைமேக்ஸ் கரெக்ட். இது குறைச்சு ஓல்டு கிளைமேக்ஸ் தான், பட் கோல்ட்.
1: இதுதான் பாக்யராஜ். இதற்குத்தான் அவரை கொண்டாடியது இந்த சமூகம்.

50 நிமிடம் இரவு இசை இனிமை கேட்டிணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு இன்றைய நிகழ்ச்சி கே பாக்யராஜ் அவர்களின் நினைவுகளோடு. இயக்குனர் வசனகர்த்தா, இசையமைப்பாளர், பாடகர் என கடந்து வந்தாயிற்று இவரது பெருங்கடல் எனும் திரைப்பயணத்தை. இனி இருப்பது நடிகர்தான். பாக்யராஜ் சிரித்தால் சிரிப்பு வரும், அழுதால் நமக்கும் அழுகை வரும். அவர் சண்டை போட்டால் நமக்கும் நரம்புகள் புடைக்கும். காரணம், அவன் நம்மில் ஒருவன் எனும் அந்த எண்ணம்தான். பாக்யராஜின் எத்தனையோ திரை பயணத்தின் நிறுத்தங்கள் நம்மை அங்கேயே நிறுத்தி கட்டி போட்டுவிடும். இப்போதும் கூட அவர் நடித்துள்ள எத்தனையோ கதாபாத்திரங்கள் நம் மனதில் வந்து போகும். எங்க சின்ன ராசாவில் அவர் அழும்போதும், இப்போது சம்திங் சம்திங்கில் வரும் ஜாலியான தந்தை வேடம் வரவே, உத்தமபுத்திரனில் வரும் கட்டுக்கோப்பான தந்தை என எப்போதும் பாக்யராஜின் திரை இருப்பு, ஸ்க்ரீன் ப்ரசன்ஸ் நம்மை கொல்லாமல் கொள்ளும். அவர் பின்னே நம் கண்கள் செல்லும். அவர்தான் பாக்யராஜிற்கான அடையாளமும் இலக்கணமும்.

நேரம் 8:55 இரவு இசை இனிமை கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு இன்றைய நிகழ்ச்சி இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களின் நினைவுகளோடு. மூட நம்பிக்கைகளை முட்டறுத்தவர் எனலாம் பாக்யராஜை. தூரல் நின்று போச்சு, பொய் சாட்சி, சாட்டை இல்லாத பம்பரம் என மிகவும் மூட நம்பிக்கைகள் மிதந்திருந்த காலத்திலேயே இப்படியான எதிர்மறை வார்த்தைகளை தனது படத்தின் பெயர்களாக உபயோகித்தவர். அப்படி அதில் என்னங்க வந்துடுறபோது என யதார்த்தமாக கோயம்புத்தூர் பாஷையில் இவர் கேட்க ஒத்துக்கொண்டது தமிழ் சமூகம். இப்படியாக நடிகராக, இயக்குனராக, வசனகர்த்தாவாக, இசையமைப்பாளராக, பாடகராக, நம்மில் ஒருவராக இச்சமூகத்திற்கு ஒப்பற்ற பங்களிப்பை திரைத்துறையின் மூலம் ஆற்றிய பாக்யராஜ் அவர்கள் இன்று நம்மோடு இல்லை. தனது 73வது வயதில் சென்னையில் மாரடைப்பால் இன்று அவர் காலமானார். அன்னாருக்கு ஏராளமானோர் தெரிவித்து வரும் இரங்கல்களை நாம் செய்திகள் வாயில்களாக கேட்டறிகிறோம். பாக்யராஜ் இன்றும் என்றும் தன் கருத்துக்கள் மூலமாகவும், தான் எடுத்து சொன்ன பாங்கின் மூலமாகவும், தன் யதார்த்தத்தின் மூலமாகவும் எப்போதும் நம்மோடு நிலைத்து நீடித்து வாழ்வார்.

0: கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய இரவு இசை இனிமை. நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதி நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக உங்கள் விருப்ப கானங்களை கேட்டு ரசிக்கலாம். 9385461 என்பதே வாட்ஸ்அப் எண்கள். தொடர்ந்து இணைந்தங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இப்ப நாம கேட்கலாம் நியூஸ் அட் 9.
1: Good evening. This is Akashvani and I am Valsa Williams with the news at 9.

நேரம் 9:36 போகுதுங்க. இனிய ராகம் கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இந்த இரவு பொழுதை இன்னும் இனிமையாக்க இனிய பாடல்கள் இனிய ராகத்தில்.

கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய இனிய ராகம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி அகில பாரத இசை நிகழ்ச்சியில் பிரபோத் முகோபாத்யாய் அவர்களின் சந்தூர் இசையை கேட்டு ரசிக்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி ஞாபகம் வருதே.

0: வழியாக வாட்ஸ்அப் மூலமாக மட்டும் பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்கள் பெயர் ஊரோடு உங்களுக்கு பிடித்த பாட்டு, அது இடம்பெற்ற திரைப்படம், இதை அழகிய தமிழில் தட்டச்சு செஞ்சோ குரல் பதிவாகவோ அனுப்பி வைங்க. 938-546-102-1 இதுதான் வாட்ஸ்அப் எண். முதல் பாடல் யார் கேட்டிருக்காங்க, கேட்டுடலாமா?
1: ஸ்ரீரங்கம் இஸ்ரங்கன், அதாவது பணம் படைத்தவன் படத்தில் வரும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா. இப்படிப்பட்ட இப்பாடல் என்னுடன் சேர்த்து
2: இப்படிப்பட்ட இந்த பாடல்கள் அனைத்து பாடல்களையும் விட இந்த பாடல்

0: வரும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா. இப்படிப்பட்ட இப்பாடல் என்னுடன் சேர்த்து
1: இப்படிப்பட்ட இந்த பரிசு விழும் அனைத்து பாடல்களையும் விட இந்த பாடல் எல்லோரும் ரசித்து கேட்கக்கூடிய பாடல், நல்ல கருத்துள்ள பாடல். ஸ்ரீ சுந்தர ரோஜா.
0: அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
2: பாடல் கேட்போம்.

0: நேரம் 10:07 ஆயாச்சுங்க. ஞாபகம் வருதே கேட்டிணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இன்னைக்கு நிகழ்ச்சி வாட்ஸ்அப் வழியா 938-546-102.1, இதுதான் நமக்கான எண்கள். இப்போ அடுத்ததா பாடல் கேட்கக்கூடிய நேர் யார்? இங்கிருந்து
1: குமரன் நகர்லேருந்து தம்பி மனோஜ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இரவு இசை இனிமை நிகழ்ச்சி ரொம்ப நல்லா பண்ணீங்க, அருமையான தகவல்களோட ரொம்ப சூப்பராக இருந்தது நிகழ்ச்சி. ராட்டி வாழ்த்துக்கள். எனக்கு வந்து புதிய வார்ப்புகள் படத்துலேருந்து வான் மேகங்களே அந்த பாட்டு கொடுக்குறீங்களா? நன்றி.
0: காற்றலைகளில் இதோ பாடல்.

நேரம் 10:13 ஆயாச்சு. ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வாட்ஸ்அப் வழியான இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. பி வீரமணி, மணப்பாறை காமராஜ் நகர்லேருந்து. ஐயா கேட்டிருக்க பாடல் சகோதரி திரைப்படத்துலேருந்து.

0: நேரம் 10:16. ஞாபகம் வருதே நிகழ்ச்சியை கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ரோடு. அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப் வழியாக விருப்பம் தெரிவிச்சிருக்கிறது யாருன்னு கேட்டுடலாமா?
1: ஐயா வணக்கம்.

திருச்சி கே கே நகரிலிருந்து பாலசுப்ரமணி. நிச்சய தாம்பூலம் திரைப்படத்தில் இருந்து செவாலியர் சிவாஜி கணேசன் ஐயா நடிப்பில், கண்ணதாசன் வரிகளில், எம்எஸ்வி ஐயாவுடைய இசையில், டி எம் சவுந்தரராஜன் இனிமையான குரலில் வெளிவந்த பாவாடை தாவணி பாடலை ஒளிபரப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.

குரல் பதிவாகவோ தமிழில் தட்டது செஞ்சோ அனுப்பி வைக்கலாம். நம்மளோட விருப்ப பாடல்கள் காற்றலைகளில் உலாவர கேட்க. அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க திருச்சியிலிருந்து மனோகர். இணைய இரவு வணக்கம், எனக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் கொடுங்க அப்படின்னு ஐயா கேட்டிருக்காங்க. கேட்ட பாடல் இதோ காற்றலைகளில்.

நேரம் 10:21 ஆயாச்சுங்க. ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 938 546 102.1, இதுதான் நமக்கான வாட்ஸ்அப் எண்கள். நமக்கு பிடிச்ச பாட்டு, அது இடம்பெற்ற திரைப்படம், நம்ம பேர், ஊர், இதோட அழகிய

நேரம் 10:28 ஆயாச்சு. ஞாபகம் வருது நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இன்றைக்கி நிகழ்ச்சி வாட்ஸ்அப் வழியாக. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் மாராடி எம்ஏ ரமேஷ் அவர்கள். ஐயா கேட்டிருக்க பாடல் விவசாயி திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 10:32 ஆயாச்சுங்க. ஞாபகம் வருது நிகழ்ச்சி கேட்டுணிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வாட்ஸ்அப் வழியாக இன்றைய நிகழ்ச்சி 938-546-102-1 இதுதான் நமக்கான எண்கள். அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறது யாருன்னு கேட்டலாமா?
1: வணக்கம், திருச்சி பண்பலை 102.1, நான் ஐயப்பராஜ் பேசுகிறேன். திண்டுக்கல் தாடிக்கம்பு, திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கம்பிலிருந்து. எனக்கு பிடித்த பாடல் கல்யாணியின் கணவன் திரைப்படத்திலிருந்து கையிருக்கு காலிருக்கு முத்தையா என்ற பாடலை இன்றைக்கு ஒளிபரப்புவீர்களா? நன்றி, வணக்கம். திருச்சி பண்பலைக்கு

காற்றலைகளில் கருப்பு வெள்ளை கானங்களின் ஆதிக்கம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் மருதி நிகழ்ச்சி கேட்டிணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 1001 திரைப்படத்தில் இருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க தேனி மாவட்டம் போடி ரெங்கநாதபுரம் எஸ்வி மணி அவர்கள்.

நேரம் 10:41 ஆயாச்சு. ஞாபகம் மருதி நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. வாட்ஸ்அப் வழியான இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக தன்னோட கருத்தையும் தெரிவித்து பாடல் கேட்டிருக்காங்க. திருநெல்வேலி பெல் டவுன்ஷிப்லேருந்து ராமலட்சுமி. இனிய இரவு வணக்கம் சார். இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் ஒழித்த பாக்யராஜ் சாரோட தூரல் நின்று போச்சு பாடல் தங்கச்சங்கிலி மின்னும் பயங்கிலி.

பாடல் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி ஒளிபரப்பியதற்கு நன்றி. அஞ்சலி நிகழ்ச்சி சிறப்பு. ஒரு கை ஓசை திரைப்படத்திலிருந்து இப்போ பாடல் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ராமலக்ஷ்மி பெல் டவுன்ஷிப்பில் இருந்து.

நேரம் 10:47 ஆயாச்சு. ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாட்ஸ்அப் வழியாக பாடல் கேட்டிருக்காங்க. புவனேஸ்வரி சென்னையிலிருந்து அவங்க கேட்டிருக்க பாடல் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தில் இருந்து.

0: நமது பாரத பிரதமர் நாட்டு மக்களின் கருத்துக்களோடு தனது எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் மனதின் குரல் நாளை முற்பகல் 11 மணிக்கு தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். மீண்டும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரலாக 8 மணிக்கு தூர்தர்ஷனின் தேசிய அலைவரிசைகளிலும் செய்தி ஒலிபரப்புத்துறை பிரதமர் அலுவலக இணையதளங்களிலும் நேரடியாக இடம்பெறும். கேட்க மறவாதீர்கள் மன் கி பாத் மனதின் குரல்.
1: நேரம் 10:51 ஆயாச்சு. ஞாபகம் வருதே நிகழ்ச்சி வாட்ஸ்அப் வழியா இன்னைக்கு விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் திருவானைக்கோவில் எம் குமார் அவர்களுக்காக சுமை தாங்கி திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 10:55 ஆயாச்சு. ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஞாபகம் வருதே நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை வாட்ஸ்அப் வழியாக யார் கேட்டிருக்காங்க?
1: எனக்கு பிடித்த பாடல் படம் வந்து சின்னஞ்சிறு உலகம். பாட்டு வந்து மனசு இருக்கும் மனசு இருக்கும் பச்சை பிள்ளையாட்டம். இந்த பாடல் ஒளிவரமாக கேட்டுக்கொள்கிறேன். ஆர். ராமமூர்த்தி, மாந்தரை.

குட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டிக்காரும் வாட்டும், உன்னை கட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா வரட்டும். குட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டிக்காரும் வாட்டும், உன்னை தட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா வரட்டும்.

0: நேரம் 10:59. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் எமது இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் இனிதே நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு மீண்டும் இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 இனிதே ஆரம்பமாகும். அதுவரை நிகழ்ச்சிகளை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே. நன்றி, வணக்கம்.
1: அப்பா பக்கம் வந்தா, அம்மா முட்டம் தந்தா.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

ஸ்விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகான பாடல்கள். அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் நம்மோடு சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்காகவும் இன்னைக்கு ஒரு அழகான பாடல்கள் தான். அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் உங்களுக்காக நிகழ்ச்சியில் முதல் பாடலாக நான் என்ன பாடல் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேளடி கண்மணி படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா,

மண்ணில் இந்த காதலின்றி யாரும் வாழ்தல் கூடுமோ அப்படிங்கிற அந்த பாடல் தான் காத்துட்டு இருக்கு. எஸ்பிபி அவங்களுடைய குரல்ல, பாவலர் வரதராஜன் அவங்களுடைய அழகான வரிகள்ல, இளையராஜா அவங்களுடைய இசையில பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையலையோடு.

11:06 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா எஸ்பிபி அவங்களுடைய குரல்ல. மண்ணில் இந்த காதல் இன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ அப்படின்னு ரொம்ப அழகான பாடலை தொடர்ந்து உங்களுக்காக என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் ரைட், இதுவும் அதே மாதிரியான ஒரு இதமான பாடல் அப்படின்னே சொல்லலாம். எஸ் அரங்கேற்ற வேலை படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. ஆகாயவின் நிலாவை தரை மீது வந்ததேனும் அப்படிங்கிற பாடல் தான் கேட்டி. எஸ்ராஸ் மற்றும் ரமணன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வாலியா அவங்களுடைய அழகானவர்கள், இளையராஜா அவங்களுடைய குரல்ல பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையோடு.

பதினோரு மணி பதினோரு நிமிஷத்துல ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. ஆகாய வெண்ணிலாவே தரை மீது வந்ததேனோ அப்படின்னா எஸ் ரைட், தொடர்ந்து உங்களுக்காக அழகான பாடல் காத்துட்டு இருக்கு. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அப்படிங்கிற பாட்டு தான் தளபதி படத்துல இருந்து காத்துட்டு இருக்கு. எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் உங்களுக்காக கேட்டு நினைச்சிருங்க. எஸ் இலையோட

11 மணி 19 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல், தளபதி படத்துல இருந்து கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து பாடல் காத்துட்டு இருக்கு. ஆத்தா உன் கோவிலே படத்துல இருந்து ஒத்தையடி பாதையில அப்படிங்கிற பாடல் எடுத்து வச்சிருக்கேன். மலேசியா வாசுதேவன் அவங்களுடைய குரல்ல கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையலையோட.

11:20 ரொம்ப அழகான பாடல். தொடர்ந்து உங்களுக்காக பாடல் என்ன காத்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரமான ரோஜாவை பாடல இருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன். அதோ மேக ஊர்வலம் இதோ மின்னல் தோரணம் அப்படிங்கிற பாடல் தான். மனோ மற்றும் சுனந்தா ரெண்டு பேரும் பாடின பாடல் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையிலேயோட.

11:25 நிமிஷத்துல அதோமேக ஊர்வலம் அப்படிங்கிற பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து கீதாஞ்சலி படத்துல இருந்து ஒரு பாடல் காத்துட்டு இருக்கு, ஒரு ஜீவன் அழைத்தது அப்படிங்கிற பாடல் தான். இளையராஜா மற்றும் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையலையோட.

11 மணி 31 நிமிஷத்துல ரொம்ப அழகான பாடலாம் உங்களுக்காக. சிட்டான் சிட்டான் குருவி அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்டு இருக்கு. புது நெல்லு புது நாத்து படத்துல இருந்து மனு மற்றும் ஜானகி பாடியிருக்காங்க. கேட்டு நினைச்சிருங்க இசையலையோட.

ரொம்ப அழகான பாடல் சிட்டான் சிட்டாங்குருவி பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக இதய கோவில் படத்துல இருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன், வானம் உயர்ந்த சோலையில் அப்படிங்கிற அந்த பாடல் தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களோட குரல்ல கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையலையோட.

எஸ் ரொம்ப அழகான பாடல். வானு இருந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் ரொம்ப அழகான பாடல்ல கேட்டு முடிச்சோம். தொடர்ந்து உங்களுக்கு பாடல் காத்துட்டு இருக்கேன். நானே ராஜா நானே மந்திரி அப்படிங்கிற படத்துல இருந்தா மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே அப்படிங்கிற அந்த பாடல் தான். விஜயச்சந்திரன் மற்றும் பி சுஷிலா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் வாழி அவங்களுடைய அழகான வரிகள்லாம் காத்துட்டு இருக்கேன். கேட்கலாம்னு நினைச்சிருங்க சேலை.

11:46 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல், மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் அப்படின்னு கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து சிந்து பைரவி பாடல இருந்து உங்களுக்கு அழகான பாடல் காத்துட்டு இருக்கு. சித்ரா அவங்களுடைய குரல்ல உயர்மத்து அவங்களுடைய அழகான வரிகள்ல எஸ் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே அப்படிங்கிற அந்த பாடல் தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையலையோட.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா. நம்மோட சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹெர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸிலும் நேயர்கள் நம்ம உடனிச்சிருந்தாங்க.

அதோடு சேர்ந்து முகநூல்ல நம்மோடு பாபு முள்ளக்காடு சூப்பர் கங்கராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் தித்திக்கும் இனிய இரவு வணக்கம், முதல் பாடல் மண்ணில் என்ற இந்த பாடல் ரொம்ப அழகா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டி நகர் தியாகராய நகர்ல இருந்து சொல்லியிருக்காரு. தொடர்ந்து ஷஹீரா ரசூல் இனிய இரவு வணக்கம் சஹா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இனிய இரவு வணக்கம். தொடர்ந்து பாபு முள்ளக்காட்ல இருந்து வெரி குட் நைட் அப்படின்னு இருக்காரு, குட் நைட் சார். புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன் அவரும் மெசேஜ் பண்ணிருக்காரு, மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனி இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சி சிறக்கு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அள்ளி நகரம்ல இருந்து மகாதேவன் இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பர்வதவர்தினி இனிய இரவு வணக்கம் சார், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஒழித்த முதல் பாடல் கேளடி கண்மணி படத்திலிருந்து ஒழித்த மண்ணில் இந்த காதல் இன்றி அது ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீரராகவன் ஒரு பெரிய கவிதையை அனுப்பியிருக்காங்க. வானலையில் வருகை வசந்தராகம் தருகை, வளம் தந்த பொதிகை, வளம் வந்த பாடல்கள், சுகம் தரும் தேடல்கள், மனசு மயங்கும் கீதங்கள், மறக்க இயலாத நாதங்கள், பண்பலை கட்டி வைத்த இன்ப அலை, நன்றி அப்படின்னு ரொம்ப அழகா இருக்குங்க. பேஸ்புக் வீரராகவன் வாழ்த்துக்கள் சார். தொடர்ந்து குணசேகரன் இனிய வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அவரோட சேர்ந்து குணசேகரன் பணப்பள்ளி ஆணைக்கட்டி கோவை மாவட்டத்திலிருந்து பண்ணிருக்காங்க. புரசேவாக்கம்ல இருந்து சவுந்தரராஜன் இனிய இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஏழு கிணறுல இருந்து அபுதாஹீர் ஒரு பெரிய பூக்கள் அனுப்பியிருக்காரு. அம்பத்தூர்ல இருந்து முத்துலட்சுமி அன்பு அறிவிப்பாளர் சகா பார்த்திபன் அவர்களுக்கு அன்பான வணக்கம், நேயர்களுக்கும் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பிரபு தேவி என்ன சொல்லிருக்காங்க, இனி இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பிரபு ஸ்ரீதேவி ஸ்ரீ சாயுங் எல்லாருக்காகவும் சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் இனி இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மாம்பழம் ராதாகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. பர்வதவர்தினி அருமையான பாடல்கள் அரங்கேற்ற வேலை படத்திலிருந்து ஒழித்த அகாயவின் நிலாவே, அப்புறம் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி பாடல்கள் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பத்தூர் முத்துலட்சுமி சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி ரொம்பவே அற்புதமான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்புறம் அம்பத்தூர் முத்துலட்சுமி அவங்க நிறைய மெசேஜ் பண்ணிருக்காங்க. எல்லாமே பாடல்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கும் உங்களுக்காக. நிகழ்ச்சியில் என்ன பாடல் நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்காக ரெண்டு பாட்டு நான் எடுத்து வச்சேன். அந்த ரெண்டு பாட்டில் எந்த பாட்டை போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எனக்கு இந்த பாட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுறதுனால நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக மெல்ல திறந்த கதவு படத்திலிருந்து வா வெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுது அப்படிங்கிற பாடல், எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி ரெண்டு பேருடைய குரல் உங்களுக்காக அழகான பாடலா நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா காத்துட்டு இருக்கு. கீழிணைஞ்சிருங்க, திரும்பவும் நான் உங்களை 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப் எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 MHz, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 MHz-ல் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழு

மேலும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும், புதுமனையில் குடி வைப்பேன்.

கொச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன். ஆறா

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை.

தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி, நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும், நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: Certainly, darling.
1: You are right, my dear.
0: என் கண்மணியே பொன்மணியே என் உயிர் ராஜா உன் புன்னகையும் போ

விவித் பாரதி தமிழ் பண்பாளின் 2.3 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக மீரா திரைப்படத்திற்காக நந்தபாலா எனும் பாடல், எம் எஸ் சுப்பலட்சுமி மற்றும் பேபிராதா அவர்கள் குரலில்.

4:05 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திற்காக அன்பு வடிவாக எனும் பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷிலா அவர்கள் குரலில்

0: நேரம் 4:10. நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாதிரி ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கே ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் தவில், ஸ்ரீ கணபதி நீ, ராகம் சௌராஷ்டிரம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாதிரி ஆகியோரின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அட்டானா ராகத்தில் அமைந்த அனுபம குணாம்புதி, தியாகராஜர் கீர்த்தனை, கண்டச்சாப்பு தாளம்,

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாத்ரி ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கே. ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் தவில்.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புறசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சா ஆடுங்கடா, அழகான பொண்ண பார்த்து தேடுங்கடா.

நேரம் 5 மணி. வவுத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் பாடல் தெய்வீகராகம் நிகழ்ச்சியில் ஸ்ரீ சாரதா சுப்ரபாரதம் பாம்பே சகோதரிகள் குரலில்.